இந்த செய்தி மூலம் இப்படியே தந்து கொண்டார். கர்த்தர் அவனுக்கு அந்த மகனை அபரிவிதமாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இதுவரை நேரமும் செய்து கொடுத்தோர் பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா. அடுத்து நாங்கள் இலங்கை மண்ணில்

0: எங்களுடைய இலங்கை மண்ணிலிருந்து வார்த்தை கேட்க தாகத்தோடு இருக்கிறோம். அது மட்டுமில்ல, இன்றைக்கு மேலே வருகிற சனிக்கிழமை துதி சோஸ்தர ஆராதனை எடுக்க போறீங்கள். கர்த்தர் ஆசைப்பார இன்றைய நாளில் ஒரு 30 நிமிடங்கள் தருகிறேன். ஒரு கையில் ஒப்புக் கொடுக்கிறேன், மைக்கை வழிநடத்துங்கள் சிஸ்டர். ஆமீன்.
1: ஆமீன். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. இந்த வேளையில ஸ்ரீலங்கா கொழும்பு பேட்டிக்குழுவிலிருந்து உங்களுக்கு நான் வாழ்த்துதல் சொல்கிறேன். சங்கமம் டிவி நித்திய வெளிச்சம் ஒரு வார்த்தை கொடுக்கும்படியாக தேவன் எனக்கு தந்த சந்தர்ப்பத்துக்காய் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கமம் டிவி ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். இந்த வேளையில சிறிய ஜபத்தை செய்து தேவனுடைய வார்த்தைக்குழுவாக நாங்கள் போவோம். கர்த்தாவே, தேவரே தாமே யாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில கர்த்தருடைய கருமங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறபடினாலும் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனே, வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு இதயத்தின் ஆழத்திலும் இந்த வார்த்தை ஆண்டவரே விழட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒரு பயிரானது எவ்வண்ணமாய் முளைத்து வருகிறதோ அதே வண்ணமாக வார்த்தை விழுந்து தேவனுடைய வல்லமையை பிறப்பிக்க போகிறபடினாலே அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் ஒவ்வொருவரும் வெளிச்சம் காணும்படியாக உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே, நீர் இடைப்படும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன். ஹல்லேலூயா. நாங்கள் வார்த்தைக்குடாக போவோம். இந்த வேளையில என்னுடைய வார்த்தையின் தலைப்பு என்னென்றால் விசுவாசம். நாங்கள் விசுவாசம் என்ற வேதத்தில் நிறைய காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். விசுவாசம் என்று விசுவாசிக்கிறவன் பதறான் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். விசுவாசம் உள்ளவர்களா இந்த மலையை பார்த்து பேர்ந்து நடுச்சமத்திரத்தில் விழுந்து போன்று தேவன் சொல்லுகிறவர்கள் அது நடக்கும் என்று சொல்லி தேவாய் தேவன் சொல்லியிருக்கிறார். அப்ப நாங்க என்ன காரியத்தை எடுத்தாலும் விசுவாசம் இல்லாம நாங்க ஒரு காரியத்தை செய்ய முடியாது. நாங்க விசுவாசித்தால் மாத்திரம்தான் இந்த காரியத்தை நாங்க செய்ய முடியும். முக்கியமா நாங்க பார்க்க போறோம், இயேசுவை நாங்க விசுவாசித்தபடியா தான் அவரை எங்களுடைய தேவனாக நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்க விசுவாசிக்காம இருந்திருந்தா இயேசுவை நாங்க ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம். இப்ப நாங்க விசுவாசத்தை குறித்து நாங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு உதவியாக 2 ஜோவான் 2:1-8 இருக்கிறது. அதை நாங்க முக்கியமான வசனத்தை மட்டும் பார்ப்போம். யோவான் 2:1-8 இதில் நாங்கள் பார்க்குறோம். அது உங்களுக்கு தெரிந்த அதிகாரம் தான். கலீலாவில் கானாவூரில் நடக்கிற கல்யாணத்தில் இயேசு வந்திருக்கிற, சீஷர் வந்திருக்கிற, அதே நேரத்தில் மரியாளும் இருக்கிறார். இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் பார்ப்போம், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அப்போ திராட்சரசம் குறைந்திருக்க கல்யாண வீட்டில் இப்போ தாய் வந்து வேலைக்காரரை பார்த்து சொல்கிறா, அவருடைய வேலைக்காரர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அடுத்ததா இயேசு என்ன செய்யறார், வேலைக்காரர் நோக்கி ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இதுதான் எங்களுடைய முக்கியமான அதுல பாயிண்ட் என்ன. இந்த தாய் இயேசுவின் தாய் வந்து சொல்ற வேலைக்காரரை பார்த்து நீங்க அவர் என்ன சொல்றாரோ, இயேசு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. இயேசு சொல்ற சாடிகள்ல தண்ணி நிரப்புங்க. இப்ப இந்த வேலைக்காரருடைய விசுவாசம் இதுல முக்கியமா அதுல தலைப்பு என்ன, முதலாவது எங்களுக்கு வேலைக்காரரின் விசுவாசம். இப்ப அந்த அந்த கல்யாண வீட்டுல வேலைக்காரர் இருக்கிறார். அந்த கல்யாண வீட்டுக்கு சொந்தக்காரராக இருக்கிறவருக்கு வேலைக்காரர் இருக்கிறார். அந்த வேலைக்காரருக்கு தான் இயேசுவின் தாயும் பேசுகிறார், இயேசுவும் பேசுகிறார். அப்ப அந்த வேலைக்காரர்கள் ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், இவங்க சொல்றத நான் கேட்கிறதா, முதலாவது போய் என் எஜமானோடு போய் நான் கதைச்சிட்டு வந்துதான் தண்ணீரை நிரப்புறதா அல்லது என்ன நடக்க வேணுமெண்டு செய்ய வேணுமெண்டு கேட்க வேணுமெண்டு யோசிச்சிருக்கலாம். ஆனா அந்த வேலைக்காரர் ஒரு ஒரு வார்த்தை கூட பேசினதா வேதத்துல எழுதப்படலை. வேலைக்காரர் வந்து தாய் சொன்ன உடனே அதை கேட்டு இயேசுகிட்ட வராங்க. இயேசு சொல்ற சாடியில தண்ணீர் இருப்புங்கன்னு சொன்னோடனே ஒரு பேச்சும் இல்லாம அந்த ஏற்கனவே தண்ணி இருக்குத்தானே அதை கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு யோசிக்காம அந்த கற்சாடிகளுக்குள்ள தண்ணீரை நிரப்புற. அப்ப தண்ணீர் அந்த சாடிகளுக்குள்ள அவங்க அவங்க நிரப்புறாங்க. வேலைக்காரர் என்று சொன்னபடியா ஒரு வேலைக்காரனை இருக்க முடியாது, நிறைய பேர் ஒரு 3 4 பேர் இருந்திருக்கலாம். அந்த வேலைக்காரங்க என்ன செய்யறாங்கன்றா, நாங்க பார்ப்போம், எத்தனை ஜூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்றும் 3 குடம் தண்ணீர்

0: கொள்ளத்தக்கதாக ஆறு கற்றாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அப்ப ஆறு ஜாடி அங்கிருந்திருக்கு, ஒன்றுலையும் மூன்று மூன்று குடம் அப்படி தண்ணி ஊற்றக்கூடிய அளவு. அப்ப அந்த சாடிகள்ல தண்ணீர் சொன்னோடனே வேலைக்கார ஒரு வார்த்தையும் பேசாதபடி இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி அவங்க நிரப்பிட்டாங்க. நிரப்பி அந்த இடத்துல தண்ணி நிரப்பப்பட்டிருக்கு. அடுத்த இயேசு சொல்றாரு வந்து மெண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரண்ட கொடுங்கலன்னு. அந்த நேரம் கூட அவங்க அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்து இது உண்மையா திராட்சரசமா, இவர் சொன்னது சரியா, ஒரு வார்த்தையும் பேசாதபடிக்கு அவங்க அந்த தண்ணீரை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனை கொடுக்குறாங்க. பந்தி விசாரிப்புக்காரனுக்கு இது தண்ணியா, தண்ணியை இயேசு வந்து திராட்சரசமா மாற்றி தந்தவர்னு ஒரு கதையும் சொல்ல இல்லை. ஏனண்டா பார்த்தீங்கன்னா இயேசு செய்த முதலாவது அற்புதம் இது. இப்ப இயேசுவை பற்றி அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, மரியாளுற மகன் என்றுதான். இயேசு அற்புதம் செய்தாருன்னு கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏனென்னா சீஷரோட அவர் திரியர் வார்த்தையை சொல்லி அதை அவங்க அறிஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க விசுவாசிக்கிற அளவுல இவர் பெரிய அற்புதம் செய்தாருன்னு தெரியா. ஆனா அந்த இடத்துல அவர்களுடைய உள்ளம் திறக்கப்பட்டிருக்கு, அவர்களுடைய விசுவாசம். இயேசு இப்படி சொல்ற நாங்க செய்வோம் சொல்லி தண்ணீர் என்றப்புனாங்க. அதே நேரத்துல அந்த ஜாடிகள்ல இருக்கிற தண்ணீரை அவங்க மெண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன்ட கொடுங்க சொன்ன உடனே ஒரு வார்த்தையும் ஒரு பேச்சும் இல்லாதபடிக்கு அவங்க தண்ணி அந்த தண்ணீராய் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை அங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த இடத்துல விசாரிப்புக்காரன் சொல்றத நாங்க அறிஞ்சிருக்கிறோம், பெஸ்டான திராட்சரசம் இது அப்படி என்று சொல்றாரு. இதுல முக்கியமா பார்க்கக்கூடியது என்னன்னா அந்த வேலைக்காரருடைய விசுவாசம். இது எப்படிப்பட்ட விசுவாசம்? இது தேவனை அறிந்தவர்களுக்கு கூட இப்படிப்பட்ட விசுவாசம் காணப்படுமான்னு நாங்க சிந்திக்கிற அளவுல இருக்கிற விசுவாசம் அப்படிப்பட்டது. அப்ப விசுவாசம் வந்து கேள்வியினால வரும் என்று வேதத்துல நாங்க பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த வேலைக்காரர் இயேசு சொன்னதுக்கு ஒரு மறுவார்த்தையோ மறு உத்தரவோ சொல்லாதபடிக்கு இயேசு சொன்ன ஒவ்வொரு காரியமா செய்து அவங்க அந்த விசுவாசத்தை அவங்க காண்பித்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட விசுவாசம் என்று நாங்க அறிய வேணும். அடுத்தா நாங்க பாப்போம் மார்க்கு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல இருந்து. மார்க்கு அதை நாங்க ஒரு வாசிப்போம். மார்க்கு மூன்றாம் அதிகாரம் சாரி மார்க்கு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும். அப்பொழுது நாலு பேர் ஒரு திமிர்வாத காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டம் நிமித்தம் அவர்களுக்கு சமீபமாக கூடாமல் அவர்கள் அந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதமாய் கிடக்கிற திமிர்வாதக்காரனை படுக்கையில் இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த இடத்துல நாங்க பாக்குறோம் நாலு பேர் வந்து ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வராங்க. வந்து இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டு ஒரு வீட்டுல இருக்கிற அந்த வீட்டுக்கு முன்பாக அவங்க உள்ளுக்குள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு முடியாம இருக்கு. என்னன்னா அந்த கேட்ல இருந்து அந்த வளவுல இருந்து அந்த வீட்டுக்கு எல்லாம் நிறைய பேர் இருக்கிறபடி அந்த உள்ளுக்குள்ள வாரத்துக்கு அவங்களுக்கு ஏல தள்ளுங்கன்னு சொன்னாலும் யாரும் தள்ளுறதுக்கு இல்லை. இப்படி ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு ஒரு ஒரு மனிதனை கட்டிலோட கொண்டு வர நேரம் அந்த இடத்துக்குள்ள வாரத்துக்கு வழி இல்லை. ஆனா அவருக்கு என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல்ல அந்த நாட்கள்ல மேல ஒரு ஒரு கூரை மாதிரி வைத்து அதுல அவங்களுக்கு அவங்களோட பொருட்களை காய வைக்கிற காய வைப்பார்கள் என்று வேதத்துல போட்டு அந்த அறிஞ்சிருக்கிறோம். அப்ப அந்த இடத்தை அவங்க திறப்பாக்கி அந்த கட்டிலோட அவங்க அந்த திமிர்வாதக்காரனை இறக்குறாங்க. இயேசுவுக்கு முன்பாக அது இறக்கப்பட்டது. அப்ப இயேசு வந்து பாக்குறது அந்த திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை அல்ல, அந்த நாலு பேருடைய விசுவாசத்தை. இப்ப நாலு பேருந்தான் நாலு பேருக்கு தான் இயேசுவை பற்றி அதிகமாக தெரியும். இந்த திமிர்வாதக்காரனுக்கு ஒரு அவருக்கு உள்ளுக்குள்ள உணர்வு இருந்தாலும் வெளியில செயல் ஒன்றும் இல்லை. கண் ஒன்று மாடாது, வாய் திறக்காது, கைகள் அசையாது, கால்கள் அசையாது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் காணப்படுகிறார். அவர் பேசினாலும் யாருக்கும் கேட்காது. ஆனா இந்த நாலு பேரும் பாருங்க, நாலு பேருக்கும் எவ்வளவு விசுவாசம். நான் இயேசுட்டு இவரை கொண்டு போனா இவர் கட்டாயம் சுகம் பெறும். இவர் ஒருவேளை அந்த நாலு பேருடைய தகப்பனா இருந்திருக்கலாம், அல்லது அவர் வந்து நாலு பேருக்கும் யாரையோ ஒரு மகனா இருந்திருக்கலாம், இல்ல சகோதரனா இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு ஏதோ ஒரு காரியம். ஆனா அவங்க விசுவாசித்தாங்க, இயேசுட்ட கொண்டு போனா இவனுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அவர் அப்படியே படுக்கையில கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால இறக்கிட்டாங்க. இயேசு அந்த பார்த்த உடனே அந்த திமிர்வாதக்காரன பார்த்தாரோ என்னமோ, இந்த நாலு பேருடைய விசுவாசத்தையும் அவர் பார்த்து நீ எழும்பி வீட்டுக்கு போ படுக்கை எடுத்துக்கொண்டு சொன்னார். ஆனா அந்த இடத்துல அவங்க யோசிச்சிருக்கலாம், ஐயோ கிரௌடா கிடக்கு, இதுக்குள்ள போறதுக்கு இல்லாது நாங்க இன்னொரு நாளைக்கு போவோம், இல்லாட்டி இயேசு வெளியில வார நேரம் கொண்டு போவோம். அப்படி யோசிக்காத படிக்கு அவங்க எப்படியோ நாம இவரை கொண்டு போய் உடனே சுகத்தை நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த விசுவாசத்தோடு செய்தது நிமித்தம் அந்த இடத்துல பிரதான அதிசயமோடு நடந்தது. அப்ப நாங்க என்ன காரியத்தை எடுத்தாலும் எங்களுக்கு விசுவாசம் அவசியம். இந்த நாலு பேருடைய விசுவாசத்தை பாத்தீங்க தானே எவ்வளமாயிருக்கிறது. அவங்க திமிவாதக்காரன் சொல்லி அவங்க வரல, அவங்க தாங்களுக்குள்ளே யோசிச்சு நான் இப்படி செய்ய போறோம், வாங்க நாங்க போய் செய்வோம் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த மனிதனை கொண்டு வந்து இறக்கினது நிமித்தமாய் அந்த இடத்துல பெரிதான ஒரு விடுதலை வருகிறது. அதே நேரத்தில் நாலு பேருடைய விசுவாசமும் அந்த இடத்துல கனப்படுத்தப்படுகிறது. அடுத்தா நாங்கள் பார்ப்போம், இது ரெண்டாவது. அடுத்தா நாங்கள் பார்ப்போம், மூன்றாவதாக நாங்கள் பார்ப்போம், லூக்கா 17:12. லூக்கா 17:12 பார்ப்போம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சொஸ்தமானார்கள். இந்த இடத்துல நாங்க பார்ப்போம் இந்த குஷ்டரோகிகள விசுவாசத்தை, இந்த 10 குஷ்டரோகிகள விசுவாசத்தை. இதுல நாங்க நிறைய தரம் வாசிச்சிருக்கிறோம், 10 குஷ்டரோகிகள் போனார்கள் சொஸ்தமானார்கள், அதில் ஒருவன் வந்து தேவனை நன்றியோடு பணிந்து கொண்டான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அது இல்லை, இப்ப நாங்க பாக்குறது 10 பேருடைய விசுவாசத்தையும். இஸ்ரவேல் காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் காலத்துல யாருமே அந்த குஷ்டரோகிகள் மனிதர்கள் வாழ்ற இடத்துல, இப்ப ஒரு கிராமம் இருந்தா அந்த கிராமத்தை விட்டு ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல ஒருத்தருமே அந்த இடத்துல போகாத இடத்துல குஷ்டரோகிகள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இந்த குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க. ஆனா இயேசு அந்த நடந்து வர வழியே அவர்கள் அறிந்திருக்கிறாங்க, இயேசுவை பற்றி அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க. கேள்விப்பட்ட நிமித்தம் அந்த இடத்துல இயேசு நடந்து வர்றதை கண்டு தூரத்துல, இதுல நாங்க பார்த்தோம் தூரத்துல நின்று, அதை நாங்க பார்ப்போம். ஒருக்கா குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, அப்ப கிட்டையும் வர முடியாது. என்ன கிட்ட வந்தா ஜூதர்கள் எல்லாம் கல்லறிஞ்சு கொண்டு போட்டுருவாங்க. ஆனா தூரத்துல நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்க மாட்டு தூரத்துல நின்று கூப்பிடுறாங்க. ஒருவேளை 10 பேர் சேர்ந்து ஒரே சத்தத்துல தூரத்துல இருந்து கூப்பிடுற நேரம் அது இயேசுக்கு நல்லா கேட்கும். இயேசு தேவனுடைய குமார் என்ற அவருக்கு சத்தம் இல்லாம சொன்னாலும் அது விளங்கும். ஆனா அந்த 10 பேர் தூரத்துல நின்று கூப்பிடுறாங்க. அப்ப இயேசுவை பாருங்க, இயேசு அவங்க கிட்ட போயிட்டு தலையில கையை வைக்கல, கிட்ட வாங்க என்று சொல்லி கூப்பிடல, உண்மை சொல்ல அவர் ஒரு சின்ன ஒரு வசனம் சொல்லுற, ஆசாரி போயிட்டு ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்க, அவ்வளவுதான் அவர் சொல்றாரு. இந்த இடத்துல நடக்கிற அந்த சம்பாஷணையை பாருங்க, தூரத்துல நின்று அவங்க இயேசுவை கூப்பிடுறாங்க, இயேசு அந்த இடத்துல நின்று போயிட்டு ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கன்னு சொல்ற. அநேக இடங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் இருக்கான்னு கேட்கிறார், அல்லாட்டிக்கு கைய தொட்டு சுகப்படுத்துறாரு, அல்லாட்டி அணைத்துக் கொள்கிறார், இப்படி காரியம். ஆனா இந்த இடத்துல அப்படி ஒன்றுமே நடக்கல. இயேசு சொல்றார் ஆசாரியருக்கு உங்களை கொண்டு போய் காண்பீங்கண்டு. அவர்கள் என்ன செய்யறாங்கண்டா, இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஆசாரியப்ப உங்க காண்பீங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி அவங்க போறாங்க. 10 பேரும் அதையும் நாங்க வாசிப்போம், எவ்வளவு விசுவாசம் அவர்களுக்கு இருந்த பார்ப்போம். அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியருக்கு உண்மை ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர் போகையில் சொஸ்தமானார்கள். அப்ப அவங்க இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பி அவங்க போறாங்க, நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க அவங்க அந்த அவங்களுக்கு இடையில ஏதாவது சம்பாஷணை நடந்ததா, கதைத்தாங்களா, பேசினாங்களா, இயேசு இப்படி சொல்லிட்டாரே, சொஸ்தமாகுமா, இல்ல வந்து தொடையும் இல்லையே அப்படின்னு உண்டு ஒன்றும் கதைத்ததா அதுல வேதத்துல எழுதப்படலை. அவர்கள் நான் நினைக்கிறவர்கள் அவங்க ஒருத்தரும் பேசி கொண்டிருக்க மாட்டாங்க. தேவனுடைய அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை, நீங்க போய் ஆசாரிக்க காண்பீங்க அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையை மாத்திரம் அவள் நம்பி அந்த இடத்துல போகையிலேயே அவங்க சுவஸ்தம் ஆயிட்டாங்க. போய் அந்த ஆசாரியக்கு முன்னாலே நிக்கல சுஸ்தம் இல்லை, அந்த போற வழியிலேயே. இப்ப அவங்களுக்கு விரல் இல்லாம இருந்திருக்கலாம், சதை இல்லாம இருந்திருக்கலாம், மூக்குல சதை இல்லாம இருந்து, எப்படி குஷ்டம் என்றா பெரிய வியாதி என்ன, அப்படிப்பட்ட வியாதி சொஸ்தமானார்கள் என்று இருக்கு. அவர்களுக்கு சொஸ்தமானதின் நிமித்தம் ஒருவன் வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறான், அது அது வேற டாபிக். ஆனா இந்த 10 பேருடைய விசுவாசத்தையும் நாங்க இதை பார்த்தோம்டா, போகிற வழியிலேயே அவங்க சொஸ்தமானாங்க. ஆசாரியருக்கு முன்பாக காட்டுறதுக்கு போறதுக்கு முதல் இல்ல, போற வழியிலேயே சொஸ்தமான. இப்படிப்பட்டது எவ்வளவு விசுவாசம் என்று பாருங்க, இப்படிப்பட்ட விசுவாசம் அவங்களுக்கு இருக்கிறதா. அடுத்த இன்னொன்று பார்ப்போம், இது வந்து மூன்றாவது நாலாவது நாங்க பார்ப்போம், அது லூக்கா 8 இருக்கு. லூக்கா 8:43 வசனத்துல, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாக்க கூடாத ஒரு ஸ்திரி அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. இதுதான் முக்கியமான விஷயம். பாருங்க அவளுடைய விசுவாசத்தை, எத்தனையோ டாக்டர்ஸ்ட போனாங்க, எத்தனையோ ஆஸ்தி அழிவித்து எல்லாம் செய்தும் அவளுக்கு 18 வருஷம் அவளுக்கு இந்த பாடுகள் இருந்தது. அவள் சொஸ்தமாகவே இல்லை, சாரி 12 வருஷம் அவளுக்கு இந்த பாடுகள் இருந்தும் அவள் சொஸ்தம் அடையில்லை. ஆனாலும் அவருடைய விசுவாசம் இருந்தது, ஏசிட்ட நான் போய் அவர் உடுப்ப தொட்டா காணும், ஒரு ஊரத்தை தொட்டா காணும், தொட்டா சொஸ்தமாகணும். ஆனா இந்த விசுவாசம் சீஷருக்கு இருந்ததா, சீஷர் எல்லாம் அவங்க அவங்கள முட்டி முட்டி முட்டி கொண்டிருந்தாங்க, அவரோட இருந்தாங்க, தொட்டாங்க, எவ்வளவு விஷயம் நடந்தது. ஆனா இந்த பெண்ணுக்குரிய விசுவாசத்தை பாருங்க, எத்தனை வருஷமா நான் பாடுகளோட இருக்கிறேன், நான் ஒரு அவர்கிட்ட போய் ஒன்றும் சொல்றதும் இல்லை, அவர் என்னோட கதைக்க வேண்டிய வேண்டும் இல்லை, நான் அவர் உடுப்பியாவது தொட்டா காணும் என்று சொல்லி அவர் உடைய தொட்ட நிமிஷத்துல என்னண்டா அப்படிப்பட்ட இஸ்திரி உள்ளுக்குள்ள அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள வர முடியாது. அப்படி இருந்தும் அவள் தன்னை எப்படி எப்படி அந்த இடத்துல வந்தாலோ தெரியல, ஆனா வந்து அந்த தேவனுடைய ஆடிய தொட்ட அந்த மாத்திரத்துல சுத்தம் பெற்று அவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று பார்த்த. இதே போல எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். இப்ப 4 பேருடைய விசுவாசத்தை நாங்க பார்த்தோம், முதலாவது வேலைக்காரனுடைய விசுவாசத்தை நாங்க பார்த்தோம், அப்புறம் 4 பேர் அந்த திமிர்வாத காரனை சுமந்து கொண்டு வந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்தோம், அடுத்தது 10 குஷ்டர்களுடைய விசுவாசத்தை நாங்கள் பார்த்தோம், அடுத்தது பெரும்பாடுள்ள ஸ்திரியின் விசுவாசம். இதுல நாங்க எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்றோம். நாங்க சொல்லுகிறோம் தேவனை அறிந்து இருக்கிறோம், வசனத்தை விசுவாசிக்கிறோம் என்றெல்லாம் சொல்றோம், ஆனா எங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது. ஒரு ஒரு காய்ச்சல், ஒரு பெரிய நோய் வரல, ஒரு காய்ச்சல் வந்த உடனே நாங்கள் பதறுகிறோம், ஐயோ இது அந்த வைரஸால வந்த காய்ச்சலா இருக்குமோ, இதால வந்ததா இருக்குமோ என்று நாங்க பதறிக்கொண்டு முதலாவது நாங்க டாக்டர்ஸ்ட தான் போறோம். டாக்டர் வந்து இது ஒரு தீராத வியாதி என்று சொன்ன பிறகுதான் தேவனே எங்களுக்கு சுதந்துறீங்களான்னு ரெண்டாவது நாங்க வரோம். அப்படி இல்லாதபடி இந்த வேலைக்காரருடைய விசுவாசமும், இந்த 4 பேருடைய விசுவாசமும், இந்த குஷ்ணருடைய விசுவாசம், இந்த பெண்ணுடைய விசுவாசத்தை போல எங்களுடைய விசுவாசம் வளர வேண்டும், எங்களுடைய விசுவாசம் காணப்பட வேண்டும். தேவன் சொல்லியிருக்கு, சிறு உங்களுக்கு இந்த கட்டுகளை விசுவாசம் இருந்தா அந்த மலையை பார்த்து பேந்து போனா அது கடல்ல விழுமண்டு. நாங்க எங்களுடைய விசுவாசத்தை நாங்க காத்துக்கொள்ளவும், விசுவாசத்தை நாங்க வளர்த்து கொள்ளவும், நாங்க என்ன காரியம் இருந்தாலும் முதலாவது தேவனுடைய வார்த்தையை நாங்க நம்பி அதுக்கு கீழ்படுகிற வேலையில எங்களுடைய விசுவாசம் அதிகமாய் காணப்படும். நாங்க விசுவாசம் இல்லாம ஒரு காரியத்தை செய்ய முடியாது. தேவனுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் நாங்க என்ன காரியத்தை செய்தாலும் முதலாவது தேவனுடைய மகிமை கண்டு தான் நாங்க செய்ய வேணும். அப்ப நாங்க தேவனுடைய மகிமை கண்டு சொல்ற நேரம் தேவனை விசுவாசித்தானே அந்த மகிமையை காண முடியும். முதலாவது எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை நாங்கள் அதிகரித்துக் கொள்வோம். இந்த நாலு பேர் ஒப்பன்னமா இந்த நாலு மனிதனை சுமந்து கொண்டு வந்து இதுல சுகம் கிடைக்கும் என்று விசுவாசித்தார்கள். அந்த குஷ்டரோகிகள் அந்த 10 பேர் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி, ஒரு வார்த்தை அந்த நம்பி, நீங்க சுகம் பெறுங்க அல்லடிக்கு இந்த சுகம் பெற விருப்பமா இருக்கிறீங்களா, உட பாவம் மன்னிக்கப்பட்ட, ஒன்றுமே சொல்லாதபடிக்கு தேவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்க போங்க ஆசாரிக்கு காண்பீங்க. இந்த சொன்ன வார்த்தை அவர்கள் நம்பி போனது நிமித்தம் இவ்வளவு காரியம் நடந்தது. இப்படி ஒரு பாஸ்டருக்கு முன்னால நாங்க போய் நிக்கிற நேரம், நீங்க போய் வீட்டை போயிருங்க உங்களுக்கு சுகம் பெறும் என்று சொன்னா நாங்க எப்படி அதை நம்புறோமா? ஐயோ, இவர் ஜபிக்கையும் இல்லை, ஒன்றும் செய்யலையே என்றுதான் எங்களோட இதயம் காணப்படும். வழியே அவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி நாங்க போகல. அப்படி போகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். ஏண்ட தேவண்ட வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இயேசு சொன்ன அந்த வார்த்தை எவ்வண்ணமாய் வேலை செய்தது என்று பாருங்க, எவ்வண்ணமாய் கிரியை நடப்பித்தது என்று பாருங்க. அதனால இந்த நிமிஷத்திலிருந்து நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், உண்மைதான். இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மை, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் உண்மை. ஆனா எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் இந்த நாலு பேருடைய விசுவாசத்தையும் நாங்கள் வாசித்து இந்த நாலு பேரும் ஒவ்வொன்னமாய் தேவனை பற்றி கொண்டார்கள். அந்த நிமிஷத்துல ஒவ்வொன்னமாய் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். அதே வண்ணமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பாருங்க, ஒரு ஹிந்து ஆக்கள் தேவனுடைய சபைக்குல வந்து எங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொன்ன உடனே அந்த பார்த்திருக்கவே ஒரு சுகம். ஆனா அதே நேரத்துல 14 வருஷம் 20 வருஷம் வியாதியுள்ள விசுவாசிகளா இருக்கிறவர்கள் சபையில வந்து ஜபிக்கிற நேரம் அவங்களுக்கு விடுதலே இல்லை. ஏன் அது? அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஏன்னா அந்த அந்த தேவனை அறியாத அப்பொழுதுதான் இயேசு சுகம் கொடுக்கிறாராம், ஜபிச்சா சுகம் பெறுமா என்று சொல்லி வருகிற ஜனங்களையும் எங்களையும் நாங்கள் அந்த இடத்துல வைத்து பார்ப்போம். எங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது. ஒரு நிமிஷம் நாங்கள் கண்களை மூடி, தேவனி இந்த நாலு பேருடைய விசுவாசத்தின் படியும், இந்த நாலு பேர் விசுவாசிக்கிற படியும் எங்களுடைய விசுவாசம் அதிகரிக்க உதவி செய்யுங்க என்று நாங்கள் தேவனிடத்தை கேட்போம். தேவன் சொல்லி இருக்கிறபடி ரோமர்ல நாங்கள் பார்க்கிறோம், 10:17 இருக்கிறது, எபிரேயர் 11:1 இருக்கிறது, நாங்கள் விசுவாசித்ததன் தேவனுடைய மகிமையை காண முடியும். விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறதுனால. இப்படி இப்படிப்பட்ட விசுவாசத்துக்கு விசுவாசத்தை நாங்கள் அறியும் படிக்கு தேவன் இந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றா எழுதி வைத்திருக்கிற எங்களுக்காக அது. நாங்கள் இதை வாசித்து எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று. அப்ப விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி வேதத்தை வாசிப்பதனால் வரும். அப்ப வேதத்தை நாங்கள் வாசிக்கிறது வெறுமனே 1:1 வாசித்தேன், 2 இன்றைக்கு நான் 4 வாசித்தேன் என்று சொல்றதை விட 5 வாசிச்சா அதில் தேவன் என்னோடு பேசினார், இந்த வசனத்தை குறித்து நான் தியானித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்றதுதான் மேன்மையான காரியம். ஏன்? தேவனுடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அந்த வெளிச்சத்துல நாங்க வெளிச்சம் காணணும் வேண்டா, நாங்க விசுவாசிச்சா மட்டும்தான் அந்த வெளிச்சத்தை நாங்க காண முடியும். இல்லாட்டி நாங்களும் வாசிக்கிறவோட சேர்ந்து வாசிச்சுட்டு போயிடலாம். அப்படி இல்லாதபடிக்கு விசுவாசத்தோடு நாங்க எல்லா காரியங்களையும் செய்யற வழியில தேவாதி தேவனுடைய வாழ்க்கையில பெரிதான காரியத்தை செய்வார். இந்த நாலு பேருடைய விசுவாசத்தையும் குறித்து இந்த வேளையில பேசும்படியாக தேவன் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தபடினா அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வழியில நாங்கள் ஜெபிப்போம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, இந்த சங்கமம் டிவியில இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இந்த நாலு பேருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று நீ ஆண்டவரை காண்பித்தபடினாலே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த விசுவாசத்தின் படி ஒவ்வொரு காரியங்களும் செயல்படத்தக்கதாக, ஒவ்வொருவருடைய இதயங்களும் திறக்கப்படத்தக்கதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக. ஆண்டவரே, யாருடைய நாமமும் அல்ல ஐயா, உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படத்தக்கதாக. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பேசுகிறபடினால் உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள தேவனே. ஆமென்.
1: ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் மேகலா வாஸ். இன்று நாளே நான்கு காரியங்களை வேதாபத்திலிருந்து வெளிப்படுத்தினீர்கள். ஒன்று கானாவூர் கல்யாணம், ரெண்டாவது மாக்கு 2-3 அந்த 4 பேருடைய விசுவாசம், லூக்கா 17-12 குஷ்டரோகிகள், லூக்கா 8:43 12 வருடமுள்ள ஸ்திரீ, அதை பற்றி நல்ல விளக்கத்தை கொடுத்தீர்கள். இந்த எபிரேயருடைய கருத்து, இந்த பன்னெண்டு வருடம் ஸ்திரீயுடைய எபிரேயர் என்ன சொல்கிறார் என்றால், இது எபிரேயருடைய ஹீப்ரூஸுடைய விளக்கம். அவள் ஆடிய தொடையிலையாம், அவள் வந்து இயேசு போட்ட உடையிலே இந்த கடைசியில் முடிச்சு முடிச்சா இருக்கும், முடிச்சு நோப்புன்னு சொல்றது முடிச்சு முடிச்சா இருக்கும். அவள் அந்த முடிச்சத்தான் தொட்டாள், அந்த முடிச்ச தொட்டோன்னா சுகம் வந்தால் அந்த முடிச்சு தேவனுடைய வார்த்தை என்று எபிரேயர் சொல்கிறார். என்ன வாயினும் அதிகமான விளக்கத்தை கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லை, கடைசியில் ஒரு கேள்வியாக கேட்டு போட்டீங்களே, விசுவாசம் எப்படிப்பட்டது? விசுவாசிக்கு ஒரு கேள்வி, நல்ல ஒரு கேள்வியை கேட்டீங்கள். எங்களுக்கு விசுவாசம் தேவை, நீங்கள் சொன்னால் சரியா. அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள், மிக மிக ஆசுவாசமாக இருந்தது. எங்களோட மண்ணிலிருந்து உங்களோட குரல் ஒரு பக்கம், உங்களோட வார்த்தை மிகவும் ஆசுவாசமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் நீங்கள் கைது செய்யும் சகல காரணத்தை ஆசித்து, வருகிற சனிக்கிழமை துதி ஆராதனை அந்த நிகழ்ச்சியின் தேவன் ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
0: தேங்க் யூ பிரதர்.
1: இதுவரை நேரமும் கடம்பு ஸ்ரீலங்காவிலிருந்து மேகலா வாஸ் என்பவர்கள் செய்து கொடுத்திருந்தார். அருமையான செய்தி. செய்தி என்ன? அநேக காரியங்களை அந்த சௌகரியம் மூலம் கற்றுக்கொண்டோம். அதுக்காக அடுத்த நிகழ்ச்சியாக நாங்கள் பாஸ்டர் பாஸ்டர் மரியதாஸ் அழைக்க போகிறோம். அது முறைங்கள் பாஸ்டர் மரியதாஸ் நல்ல அழகாக வந்து நிற்கிறார். அழகாக இது போல் யாரும் ஒரு பாட்டு படிக்கலாம் போல இருக்கு. அப்படியாக நல்ல கத்தருக்கு முன்னாலும் சுமார்ட்டா வந்து நிற்கிறார். அப்படித்தான் வரும் உன்னுடைய காலம்.
2: பிரைஸ் லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர் மரியதாஸ். இன்றைய நாளிலே உங்களுடைய வார்த்தைக்காக எங்க இருக்கிறோம், இந்த வார்த்தையை உங்களோட வார்த்தைக்காக எங்க நிற்கிறோம், இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் பிரதர், வழிநடத்துங்கள். ஆமென்,
2: ஆமென். நன்றி தகுப்பனே, இந்த நேரத்தை தந்த சங்கமம் வானொலிக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். விசேஷமாக சகோதரன் லெஸ்லி, சகோதரன் மனோஜ், சகோதரி ராஜினி, சகோதரி டோலி மற்றும் அவர்களோட குடும்பங்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூர்ந்து உங்களை இந்த வானொலியையும் இந்த வானொலியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தேவனுடைய நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நேரம் நாங்கள் ஸ்காப்ரோவில் ஜீவாதிபதி திருச்சபையிலிருந்து இந்த ஒவ்வொரு டியூஸ்டேலையும் நாங்கள் இந்த வானொலி நிகழ்ச்சி எடுத்துட்டு கொண்டு வர்றோம். எங்களோட சர்ச் எங்கே இருக்குது என்றால் 595 மிடில் ஃபீல்ட் ரோட் அன்பின்ச்சில் இருக்கிறது. யூனிட்டேலு ஸ்காப்ரோவில் இருக்கிறது. எங்களோட சபையை நடத்துகிற சகோதரோட பேர் பந்துஜன். அவரோட தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அவரோட தொடர்பு கொள்ள வேண்டுகிற நம்பரை தருகிறேன். 4-3-7-2-2-1-0-5-8-0. இந்த நேரத்திலும் இந்த வானொலிக்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு வானொலியிலே நடத்துறதுக்கு நீங்கள் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த வானொலியை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த காற்றலை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜீவாதி திருச்சபைக்கு இந்த அற்புதமான இந்த நேரத்தை எங்களுக்கு தந்து உங்களோட வானொலியிலே எங்களோட சபையிலே இருந்து ஒவ்வொரு ஊழியக்காரரும் இந்த ஒவ்வொரு டியூஸ்டேலையும் பின்னரும் 8:30 நாங்கள் தொடங்குகிற இந்த வானொலி நிகழ்ச்சிக்காக நான் நன்றி சொல்கிறேன். நாங்கள் இன்றைக்கும் ஒரு விஷயம் நாங்கள் எங்களை ஆண்டோட கருத்துக்கு ஒப்பு கொடுப்போம். அன்பான எங்கள் பரலோக பிதாவே, ஆவியான தேவனே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, உங்க தூய வசனத்தை தகப்பனை தியானிக்கும்படியாக எங்களை இந்த நேரத்தில் எங்களை அழைத்து ஆண்டவரே இந்த நல்ல நேரத்தை தந்த தயவுக்காக நன்றி சொல்கிறேன். நேசப்பா, இந்த வானொலியை கேட்குற ஒவ்வொருவர்களையும் தகப்பன் உங்கள் கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, தற்போது நேரலையாக கேட்கிறவர்களையும் அப்பா இதை மறு ஒழிப்பு வரப்பு செய்யும் போது கேட்க போகிற அனைத்து விசுவாசிகளையும் உங்கள் ஆவியின் கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் தாமே அப்பா இந்த வசனங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்கும் தகப்பனே பிரயோஜனம் உள்ளதாக நீங்கள் வழிநடத்தி என்ன நோக்கத்துக்காக இந்த வசனத்தை தகப்பனை ஆயத்தப்படுத்த நீங்களோப்பா அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக உங்கள் கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் இன்றைக்கும் ஆண்டோட வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். அவனுடைய வசனத்திலே நான் இன்றைக்கு எடுத்த தலைப்பு வந்து மண்ணான மனிதன் என்கிற தலைப்புல நான் ஆண்டோட வசனத்தை நான் எடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். மண்ணான மனிதன்கிற நேத்த தேவன் எங்களுக்கு தெரியும், எங்களோட தேவன் சகலத்தையும் நாங்கள் இதுக்கு முந்தின வாரத்திலே நாங்கள் பார்த்தோம். ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்திலே முதலாவது வசனத்துக்கு முந்தின காலம் இந்த பூமியை எப்படி இருந்தது என்றும் அதுக்கு பிறகு அந்த பூமி எப்படி தேவன் மறுசீர் அமைச்சார் என்றும் பார்த்தோம். இன்றைக்கும் நாங்கள் பார்க்க போகிறது காரியம் வந்து தேவனுடைய அற்புதமான படைப்பாகிய எல்லா படைப்புகளுக்கும் மகுடமாக இருக்கிற மனிதனை தேவன் எப்படி படைத்தார் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற உள்ளான ஆழங்களை நாங்கள் ஒரு விசை சிந்திப்போம். எடுத்துக்கொண்ட வசனம் வந்து ஆதியாகமம் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். ஆதியாகமம் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவா ஆனான். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் தேவன் எவ்வாறு மனிதனை உருவாக்கினார் என்று. தேவன் உருவாக்கினது பூமியில உள்ள மண்ணில இருந்து அந்த மனிதனை தேவன் அவருடைய கரத்தை தொட்டு அவருடைய சிருஷ்டிப்பு எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்தோம்னா இதுக்கு முன்பாக முதலாவது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம்னா வெளிச்சம் உண்டாக கடவுதுங்கிறார். அவருடைய சொல்ல சொல்ல காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. ஆனாலும் தேவன் அவருடைய விசேஷித்த படைப்பாகிய அந்த மனிதனை தேவன் படைக்கும் போது அவருடைய சொந்த கரத்தினாலே மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்குறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மனிதன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டான் என்று சொல்லுறதுக்கு விஞ்ஞானிகள் அதாவது சயின்டிஸ்டுகள் அதை பத்தி எப்படி அதை ப்ரூவ் பண்றது, இந்த மண்ணினாலே எப்படி மனிதன் உருவாக்கப்பட்டான் என்று இதை நாங்கள் வேத வல்லுநர்களும் மனிதர்கள் விஞ்ஞானிகளும் அதை ஆராய்ச்சி பார்க்கும் போது இந்த மனிதண்ட சரீரத்திலே இருக்கிற தாது பொருள்களை வச்சு அவர்கள் ஒரு ஆய்வு செய்தாங்க. இந்த பூமியிலே உள்ள மண்ணிலே இருக்கிற தாது பொருள்களையும் மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு தாது பொருள்களை மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறான்ங்கிறதை அவர்கள் ஆய்வுக்கூடத்திலே சோதித்து பார்த்தால் மனிதண்ட சரீரத்துக்குள்ளே இந்த பூமியில இருக்கிற விசேஷித்தமான தாது பொருள்கள் 16 பொருள்கள் உள்ளதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். அது என்னவென்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மனிதண்ட இந்த எலும்புகள் உருவாக்குறதுக்கு கால்சியம் தேவை. இந்த கால்சியம் இந்த பூமியில மண்ணிலே அந்த கால்சியம் இருக்கிறது. அதனேத்த கார்பன், குளோரின், ஹைட்ரஜன், இரும்பு, மெக்னீசியம், மேங்கனீசியம், நைட்ரஜன், ஆக்சிஜன், பொஸ்பரஸ், பொட்டாசியம், சிலிக்கான், சோடியம், கெந்தகம்ங்கிற இந்த 16 மூலக்கூறுகள் மண்ணில் இருக்க மூலக்கூறுகள் இந்த மனிதராக இருக்கிற எங்களோட சரீரத்திலையும் இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். அந்த அது நிமித்தம் மனிதன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டான் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வேதம் வந்து தேவனுடைய வேதம் வந்து பொய் உரையாத தேவன், சகலத்தையும் அவர் செய்த விதங்களையும் அவர் செய்த காரியங்கள் அத்தனையும் இந்த உலகத்திலே எந்த ஒரு காரியமும் அது இல்லை என்று சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் எவ்வாறு இந்த பூமியை உருவாக்கினாரோ, எவ்வாறு மனிதனை உருவாக்கினாரோ, எவ்வாறு தாவரங்களை உருவாக்கினாரோ, அத்தனையும் தேவன் திட்டவட்டமாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாக அதன் அதன் காரியங்களை தேவன் சரியான முறையிலே செய்திருக்கிறார். அதனப்படியால் மனிதன் மண்ணான மனிதன்கிறதுக்கு இதுதான் அடையாளம். எங்களோட சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாது பொருள்கள், ஒவ்வொரு எங்களோட தலைமயிர் வளர்றதுக்கு ஒரு தாது பொருள் தேவை, எங்களோட எலும்புகள் வளர்றதுக்கு, எங்களோட பல் வளர்றதுக்கு, அதே போல எங்களோட தசைகள், எங்களோட சரீரத்தில் இருக்க ஒவ்வொரு அங்கங்களும் வளர்வதற்கு தேவையான மூலக்கூறுகள், இந்த மண்ணிலே இருக்கிற மூலக்கூறுகள் அத்தனையும் எங்களோட சரீரத்தில் இருக்கிறது. அதுகளில் ஏதாவது ஒன்று குறைபாடு நடக்கிற நேரத்தை தான் எங்களோட சரீரம் வியாதிப்படுகிறது, எங்களோட சரீரம் பலவீனமாகிறது, வயது செல்கிறது. இது காரணங்கள் இதெல்லாம் இருக்கிறது. இந்த இது நிமித்தம் தான் எங்களோட சரீரம் பலவீனப்படுறது. வியாதிகள் தாக்கும் போது அதுக்கு எதிர்ப்பு சக்தி எங்களை உடம்புலே இல்லாமல் போகும் போது அந்த அந்த சரீரம் பலவீனப்படுது. அதுக்கு தேவையான அந்த சத்துகள், அந்த மூலப்பொருள்கள் எங்கள் சரீரத்துக்கு தேவையான அளவு நாங்கள் உட்கொள்ளுகிற நேரத்தில் அது எல்லாத்துலேருந்து நாங்கள் மீட்டு நாங்கள் எங்களோட சரீரத்தை மீட்டெடுக்க முடியும். நாங்கள் பார்க்குறோம் ஆதியிலே நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். அதே போல வேதத்திலே கூறப்பட்டிருக்கிற கூடுதலான இந்த பூமியிலே வாழ்ந்த மனுஷன் 969 வருஷம் வாழ்ந்திருக்காரு மெத்துசலா. அவர் தான் இந்த பூமியிலே கூடுதலான ஆயுள் வாழ்ந்த மனுஷன் மெத்துசலா. அப்ப பாருங்க, தேவன் உருவாக்கின மனிதன் இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டோம் சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு வாகனமோ, எந்த ஒரு என்ஜினோ, இல்லாவிட்டால் வேறொரு பொருளோ அவ்வளவு காலம் நீடித்த காலம் இருக்கிறதுன்ற எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இல்லை. இன்றைக்கு எடுத்துக்கொண்டா, என்னை எடுத்துக்கொண்டா, எனக்கு 61 வயசு ஆகிறது. என் இருதயம் நல்லா இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த அது அது போல தேவன் உருவாக்கினது எல்லாமே நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா அது இன்றைய வரைக்கும் இயங்கி கொண்டே இருக்கு. அதே போல சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் எத்தனையோ கோடான கோடி வருஷங்கள் அது அப்படியே இயங்கி கொண்டே இருக்குது. நினைச்சு பாருங்க, நாங்கள் இன்றைக்கு கொரோனா டைம்ல நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா ஆக்சிஜனுக்கு சரியான தட்டுப்பாடு வந்தது, ஆக்சிஜன் இல்லாம போய் எத்தனையோ பேரும் மரித்தாங்க. ஆனால் எங்களோட தேவன் அந்த ஆக்சிஜனை எங்களுக்கு இலவசமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல இந்த வெளிச்சத்தை பாருங்க, இன்றைக்கு எடுத்துக்கொண்டோம்னா எரிபொருள் இன்றைக்கு வானத்தில் ஆவிய உலகத்துக்கு போயிருக்கிறது. நாங்கள் வானத்துக்கு எரிபொருள்களை பயன்படுத்துறது கஷ்டப்படுகிறோம். ஆனால் தேவன் இந்த சூரியனை, சந்திரன், நட்சத்திரங்களை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அவர் உருவாக்குனதை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அது இன்னமும் அதே போல அவர் எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்க வேண்டும் நிர்ணயம் பண்ணாரோ அந்த நேரத்தில் அது அப்படியே இயங்குது. அதே போல மனிதன் ஆயுள் எடுத்துக்கொண்டால், மனிதன் ஆதியிலே தேவன் உருவாக்கின போது இருந்த ஆயுள் குறைஞ்சி குறைஞ்சி இன்றைக்கு எடுத்துக்கொண்டோம்னால் 70-80 வயசு வர மட்டும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவன் அவர் உருவாக்குற நேரத்தில் மனிதன் அப்படி இடையிலே இந்த குறைஞ்ச வயதிலே மறிக்கிறதுக்கு தேவன் உருவாக்கவில்லை. எங்களுக்கு தெரியும் இது எல்லாத்துக்கும் காரணம் என்றைக்கு இந்த பாவம் இந்த பூமிக்கு வந்ததோ, அந்த பாவத்தின் தண்டனை மரணம், பாவத்தின் கூறு வந்து மரணம், மரணத்துக்கு இந்த பாவம் தான் காரணம். ஆனபடியால் தான் தேவன் எங்களை உருவாக்கும் போது தேவன் எங்களை மறிக்கிறவராக எங்களை உருவாக்கலை. என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாக அவரோட கூட உலாவி அவரோட கூட உறவாடுறதுக்காகத்தான் தேவன் மனிதனை உருவாக்கினார். ஆனாலும் மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து மனிதன் குறைஞ்ச வயதிலே மறிக்கிற தன்மைக்கு இன்றைக்கு சென்றிருக்கிறான். நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஏசையா 43 அதிகாரத்திலே 7 வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், தேவன் எப்படி மனுஷனை உருவாக்கினார் என்று இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த வசனம், நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கப்பட்டது, என் நாமத்திற்கேற்ற யாவையும் கொண்டு வா என்றேன். இதில் நாங்கள் மேலே ஆறாவது வசனத்தை பார்த்தோம்னா நாங்கள் சொன்னோம்னா, நான் வடக்கை நோக்கி கொண்டு வா என்று கொண்டு வா என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லுவேன். தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் ஆண்டவர் கொண்டு வருவேன் சொல்றாரு. அதே சொல்ற நேரத்தில் ஏழாவது வசனத்தில் அவர் சொல்றாரு, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், சிருஷ்டித்துங்கிற அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டோம்னால், எபிரேய மொழியில இந்த வார்த்தையை பார்த்தோம்னா பார், பார் என்றால் தேவன் ஒன்றும் இல்லாம இருந்து உருவாக்குற காரியத்துக்கு தான் பார் என்று எபிரேய மொழியில அந்த சிருஷ்டித்துங்கிற காரியத்தை கொடுத்துருக்கு. அதே போல உருவாக்குங்கிறதுக்கு யாசே, யாசேங்கிற அந்த எபிரேய வார்த்தையை கொடுத்துருக்காரு. அது வந்து உருவாக்கப்படுகிறதுக்கு சொல்லுறது. இதை எடுத்துக்கொண்டோம்னா தேவன் எப்படி அவரு மனிதனை எப்படி உருவாக்கினாரு, அவரோட நாமத்துக்கு மகிமைக்காக அவர் உருவாக்கினா அவரோட சிருஷ்டிப்பு தான் மனிதன் என்று இந்த இடத்துல இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்திலே 26-28 நாங்கள் வாசித்தோம் அப்படி சொன்னால், அதிலே தேவன் எப்படி மனிதனை உருவாக்கினார்னு நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல தேவன் எப்படி மனிதனை உருவாக்கினார், எதற்காக உருவாக்கினார் எங்களுக்கு தெரியும். நாங்கள் போன முறையில நான் அந்த வசனத்தை நான் எடுத்தேன். ஆனால் இந்த இடத்துல மனிதனை தேவன் எதற்காக உருவாக்கினார் பாப்பா, மனிதனை எவ்வாறு தேவன் அவருடைய நாமத்துக்கு ஆகத்தான் மனுஷனை உருவாக்கினார். நாங்கள் ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் 26-28 மட்டும் பார்த்தோம்னு சொன்னா, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஓகேங்க பாஸ்டர்.
1: ஆதியாகமம் 26 வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவுள் என்றார். 27 வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷித்தார். ஆமாம்.
2: 28
1: பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்.
2: ஆமென். இந்த இடத்துல தேவன் மனிதனை உருவாக்கின போது தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. பரலோகத்திலே தேவன் இருக்கிறார், பரலோகத்திலே தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அதே போல ஆவியானவர் பரலோகத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த பூமியை ஆள்வதற்கு தேவன், நாங்கள் பார்த்தோம் எசேக்கியேல் புத்தகம் 28 அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம் எப்படி இந்த பூமியை ஆண்ட லூசிபர் வந்து இந்த பூமி அவரோட தேவனுக்கு விரோதமாக புரட்சி செய்தபடியால் அவனை தேவன் அழித்து இந்த பூமியை அழித்து அதுக்கு பிறகு இந்த பூமியை ஆளும்படியாக தேவன் ஆதாம் என்கிற ஒரு மனிதனை உருவாக்குறார். அந்த ஆதாமை உருவாக்கின நோக்கமே இந்த பூமியை ஆள்வதற்காக. இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம் சொன்னால், நாங்கள் தேவன் சிருஷ்டித்து அவரோட சாயலாகவும் அவரோட ரூபத்தின்படியும் அவருடைய சாயலாகவும் படைக்கப்பட்ட மனிதனுக்கு தேவன் கொடுத்த கட்டளையும் தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இன்றைக்கு முழுமையாக இழந்து போயிருக்கோம். எங்களுக்கு இந்த பூமியில கட்டுப்பாடு, தேவன் சொல்றாரு இந்த பூமியில இருக்கிற சகலத்தை நீங்க ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்றாரு. ஆனாலும் எங்களுக்கு இன்றைக்கு ஆண்டு கொள்றதுக்கு கூடிய அந்த தன்மையை நாங்கள் இழந்து இருக்கிறோம். அந்த தன்மையை இழந்ததுக்கு காரணம் வந்து எங்களுக்கு தெரியும், ஆதாம் தேவன் உருவாக்கி ஆதாமுக்கு ஒப்பு கொடுத்த இந்த பூமியை மறுபடியும் சாத்தான் கரத்திலே ஆதாம் கொடுத்து இந்த பூமி எங்களுக்கு இருந்த அந்த ஆளுமையை சாத்தான் இடத்திலே கொடுத்து சாத்தானுக்கு நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு அடிமையாக இருக்கிறோம். நாங்கள் என்று சொல்றதுக்கு இல்லாது இன்றைக்கு நான் அதுக்கு தான் வரப்போகிறேன். முழு மனுக்குணமும், அதாவது கத்தரை அறியாமல் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று எங்களோட வாயிலே அறிக்கையிட்டு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாத இருக்கிற அத்தனை பேரும் இன்றைக்கு பூமியில் இருக்கிற சாத்தானுடைய சகல அதிகாரங்களுக்கும் இந்த பூமியில் இருக்க எல்லா தீமைகளுக்கும் அடிமைகளாகி கட்டுப்பாடற்று இந்த பூமி சர்வ சிருஷ்டியும் கற்ப வேதனை படுதுன்னு பவுல் சொல்றாரு. இந்த பூமி சகல சிருஷ்டியும் கற்ப வேதனைப்படுகிறாம என்னத்துக்கு என்றால் தேவன் சிருஷித்த இந்த பூமி வந்து தேவன் சிருஷித்த நோக்கத்தை விட்டு முழுமையாக அழிவுக்குரியதாக இன்றைக்கு போய் கொண்டிருக்கு. இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் நாங்கள் வாழ்ற இந்த கனடா தேசத்தில் நாங்கள் வாழுகிறோம். இன்னமும் இப்ப 6வது மாதம் வந்துட்டது, இன்னும் குளிர் விட்டு போகவில்லை எங்களுக்கு. இன்றைக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த பூமியை ஆண்டு கொள்ள சொல்லித்தான் தேவன் எங்களுக்கு கொடுத்தார். ஆனாலும் எங்களுக்கு இயற்கையை ஆண்டு கொள்ள சொல்ல இயலல. ஆனாலும் ஜோசுவா சூரியனையும் சந்திரனையும் அவரை நிறுத்தினார். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு அந்த காரியத்துல நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு பின்வாங்கி இருக்கிறோம். அப்ப நாங்கள் தேவன் கொடுத்த அந்த கட்டளையிலே நாங்கள் ஏன் கை கொள்ளாம இருக்கிறோம், அதுக்கு ஏன் என்ன தடை என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்பையும் தேவன் கொடுத்த அந்த உன்னதமான திட்டத்தையும் நாங்கள் இழந்து போய் இன்றைக்கு இருக்கிறோம். அந்த இழந்து போறதுக்கு காரணம் என்ன என்று பார்த்தோம்னு சொன்னால் தேவன் எங்களை எடுத்துக்கொண்டோம்னா நாங்கள் ஒன்று தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் ஒன்றிலிருந்து 24 மட்டும் வாசிப்போம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காணும்படிக்காக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வாராக. இந்த இடத்துல தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்க மனிதனை கொடுத்திருக்கிறார். 3 கூறுகளாக தேவன் மனிதனை படைத்தார். அதாவது ஆவி ஆத்துமா சரீரம், அந்த பரலோகத்தில் உள்ள சாயல் ஒப்பான ஒரு சாயலை எங்களுக்கு கொடுத்திருக்காரு. அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவிங்கிற அந்த சாயலுக்கு, தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு சாயல் தான் ஆவி ஆத்துமா சரீரம். இந்த ஆவி ஆத்துமா சரீரத்தை உள்ள ஒரு மனிதனாகத்தான் தேவன் எங்களை படைத்தார். இந்த படைப்புல இந்த படைத்த மனிதனுக்கு தேவன் கொடுத்திருந்த காரியங்களை அத்தனையும் எங்களுக்கு காத்துக்கொள்ள இயலாதபடி எங்களுக்கு இன்னொரு காரியம் எங்களுக்கு நடந்தது. ஆனாலும் எங்களுக்கு நடக்க போகிற இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆதியாகமம் 5வது அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். என்றால் முதலாவது வசனம் 2வது வசனத்தை நாங்கள் வாசித்தோம். என்றால்
1: ஆதியாகமம் 5வது அதிகாரம் 1-2 ஆதாமின் வம்ச வளராறு தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் ரெண்டு பேரிட்டார்.
2: இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் தேவன் ஆணும் பெண்ணுமாக மனிதர்களை உருவாக்கி அவர்களுக்கு தேவன் பெயரிடுகிறார், மனுஷர் ரெண்டு பெயரிடுகிறார். இந்த மனுஷருங்கிற தமிழாக்கமாக இருக்கிற இந்த வார்த்தைக்கு எபேரே மொழியிலே கொடுக்கப்பட்டிருக்க அர்த்தம் தான் ஆதாம். அந்த ஆதாம்ங்கிறதுக்கு அர்த்தம் வந்து மண், செம்மண்ணுங்கிறதுக்கு அர்த்தம் தான் ஆதாம். நாங்கள் தமிழாக்கத்துல நாங்கள் சொன்னோம்னா ஆதாம் என்றால் மனுஷருங்கிற சொல்றதுக்கு பதிலாக ஆதாமுக்கு தேவன் கொடுத்த பெயர் தான் தமிழாக்கத்துல கொடுத்தது தான் செம்மண். அந்த செம்மண்ணாக இருக்கிற மனிதனுக்கு தேவன் அவரோட சாயலை கொடுத்து அவரோட ரூபத்தை கொடுத்து அவரோட உறவாடுறதுக்கு தேவன் வழியை ஆயத்தப்படுத்தினார். ஆனாலும் அவர்கள் அந்த சாயலை இழந்து போய் இருந்தாலும் தேவன் ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல 21-24 மட்டும் நாங்கள் பார்த்தோம் என்றால் இன்னொரு ஒரு அற்புதமான காரியத்தை இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம். அதாவது ஏனோக்கோட வாழ்க்கையை நாங்க பார்க்கிறோம். ஏனோக்கு என்கிற மனிதன் ஆதாமிலிருந்து 7வது தலைமுறையிலே பிறந்த ஒரு மனிதன் தான். 7வது தலைமுறையிலே வந்தவர் தான் ஏனோக்கு. அந்த ஏனோக்கோட காரியத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் வாசிப்போம் பாஸ்டர். ஏனோ 21-24 மட்டும்.
1: ஏனோக்கு 65 வயதான போது மெத்சுலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்சுலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரையும் குமார்த்திகளையும் பெற்றான்.
2: 24 மட்டும் பாஸ்டர்.
1: ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
2: பாருங்க இந்த இடத்துல ஒரு பழைய ஏற்பாட்டில் எங்களுக்கு எடுத்துக்கொண்டோம்னா இதுதான் தொடக்கம். ஆதாம்லேருந்து 7வது தலைமுறையில் வந்த ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்த உன்னதமான காரியம், அதாவது தேவனோடு நடக்கிற ஒரு மனிதன் இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவர் 65 வருஷமா வாழ்றாரு. அந்த காலத்தில் இந்த பூமியிலே வாழ்ந்த அத்தனை மனிதர்களைப் போலத்தான் அவரும் வாழ்ந்தார். ஆனாலும் 65வது வருஷத்திலே அவர் என்ன செய்கிறாரு, தேவனோடு சஞ்சரிக்க தொடங்குறார். தேவனோட உறவாடு, தேவனோட உறவாடி தேவனோட சஞ்சரிக்க தொடங்குறார். அதாவது ஒரு பக்தி உள்ளவனாக மாற, இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் ரட்சிக்கப்பட்டவனாக வாழ்கிறோம். இந்த உலகத்திலே சாதாரண மனிதன் இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் சொல்கிறாங்கள் ஆக்கள் நாங்கள் இந்த மதத்தில் தான் இருந்தோம், இதில் தான் பிறந்தோம், நாங்கள் இதில் தான் இருந்தோம், இதை விட்டு நாங்கள் மாற மாட்டோம்னு சொல்கிற இந்த உலகத்திலே தேவனோடு நடக்கிறதுக்கு தேவன் ஒரு எல்லா மனிதனையும் அவர் அழைக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார் ஒவ்வொரு தனி மனிதனையும் தேவன் அழைக்கிறார், அழைச்சி சொல்கிறார் நீங்கள் எல்லோரும் அவர் சொல்கிறார் முழு மனுக்குலமும் தேவனை அறிகிற அறிவிலே வாழனோடு தான் தேவன் எதிர்பார்த்தார். ஆனாலும் முழு மனுக்குலமும் அந்த நோக்கத்துக்கு முன்வராமல் தேவன் பின்வாங்கி இருக்கிற இந்த உலகத்திலே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை செய்கிறார். நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கொண்டோம்னா ஏனோக்கு 365 வருஷத்திலே தேவனை அறிந்து கொள்கிறார். 65 வயசுலேருந்து 300 வருஷம் இந்த பூமியிலே தேவன் ஏனோக்கை தேவனோடு நடக்கிறார். அவருக்கு குடும்பம் இருந்தது, மனைவி இருந்தாங்கள், பிள்ளைகள் இருந்துச்சு, இல்லற வாழ்க்கை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் தேவனோடு அவருக்கு நடக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் இருக்கவில்லை. ஆனபடியால் நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு தேவனோட வாழ்வதற்கு, அதாவது தேவனோட எங்களை சிருஷ்டித்த தேவனோட வாழ்வதற்கு தேவன் வைத்திருக்க திட்டம் அவரை அறிந்து கொண்டு அவரோடு நடக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லற வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கையோ இந்த பூமியில எந்த வாழ்க்கைக்கும் தடையே இல்லைங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த இடத்துல இருக்கிறது போல அவர்களுக்கு மறுரூப வாழ்க்கை, அதாவது தேவன் என்ன நோக்கத்தோடு சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆதியிலே எங்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு காரியத்தை ஏனோக்கு மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இதுதான் ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்க உன்னதமான திட்டம், அதாவது நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோம்டா. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 42லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லம். ஆனாலும் நாங்கள் 51லேருந்து கீழே வாசிப்போம்.
1: 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 52 வசனம். இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவராக இருந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம்.
2: ஆமென். அடுத்த வசனத்தை வாசிப்போம் பாஸ்டர். அழிவுள்ளதாகி இது
1: அமையாயும் சாவிக்கேதுவாகிய இந்த சாவாமையும் தடுத்து கொள்ளும் போது மரணம் ஜெபமாக விழுங்கப்பட்டது என்று எழுதிக்கிற வார்த்தை நிறைவேறும்.
2: ஆமேன். மரணத்தின் கூரை,
1: மரணத்தின் கூரங்கே பாதாளமே ஜெயமங்கே. பாவம், பாவத்தின் பெற நியாய பிரமாணம்.
2: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுதான் நிகழ்வுக்கு மண்ணான மனிதனை, மண்ணான மனிதனை உருவாக்கி அவனுக்கு தேவ சாயலை கொடுத்து கடைசியாக பாவத்தில் விழுந்து கிடந்த மனிதனையும் அவருடைய சொந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்து எங்களை மறுபடியும் பிறக்க வச்சு தேவனோட சஞ்சரித்து தேவனோட நடக்க ஒரே நோக்கை போல அவரோடு நடக்கிறதுக்கு தேவன் எங்களுக்கு கொடுத்துருக்க உன்னதமான திட்டம் தான் இந்த 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக வாசிச்சிங்களால் உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய வார்த்தை மனிதன், மண்ணான மனிதனை தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கு தேவன் உருவாக்கி கொடுத்த உன்னதமான திட்டம் தான் எங்களோட வாழ்க்கை. இன்றைக்கு சபைக்குள்ளே இது தான் நடக்கிறது. நாங்கள் இந்த பூமியில தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக அவருடைய சபையை உருவாக்கி சபையை அவருடைய உன்னதமான திட்டத்துக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு விசை ஜெபித்துட்டு நாங்கள் முடிப்போம். இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். அன்பான பரலோக பிதாவே, ஆதியிலே நீங்க மனுஷனை சிருஷ்டித்த நோக்கத்தை தகப்பனே, மனிதன் இழந்து போனாலும் அப்பா உங்கள் சாயலை நாங்கள் இழந்து போனாலும் உங்களோட சொந்த குமாரன் என்றும் பாராமல் உங்கள் ஒரே பேரான தகப்பனை மகனை எங்களுக்காக கொடுத்து இவ்வளவாய் எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களை ரட்சித்து தகப்பனே, உங்க உன்னத திட்டத்தின் தகப்பனே அப்பா அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக என்றென்றைக்கு நித்திய நித்தியமாக உங்களோட வாழ எங்களை அழைத்திருக்கீங்கப்பா, அதற்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தாவே, இந்த சத்தியத்தை இந்த பூமியிலே உயிர் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொண்டு கர்த்தரோடு நடக்க, ஏனோக்கை போல கர்த்தரோடு நடக்க முடிவிலே தகப்பனே நித்திய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்க இயேசுவின் நாமத்திலே நான் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆமென், ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே உங்களுடைய செய்தியை விட இந்த கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக நான் உங்களை பற்றி ஒரு வசனம் சொல்ல வேண்டும். அநேருக்கு தெரியாது உங்களை பற்றி. நீங்கள் சிங்கள நாட்டிலே பிறந்து நீங்கள் ஒரு சிங்கள விசுவாசி, தமிழை கற்றுக்கொண்டு வேளாம வார்த்தை கற்றுக்கொண்டு தமிழருக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும் நோக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள். நீங்க சிங்களம், நாங்கள் ஒரு கஷ்டம் சிங்களத்தை படிச்சு இப்படி பிரசங்க உங்களால் செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய சித்தம் நீங்க தமிழை படிச்சு தமிழை பேச கற்றுக்கொண்டு வார்த்தையை தியானித்து வார்த்தையை ஆனால் சத்தியத்தை கொடுக்கிறேன்டா பிரதர், உண்மையிலே ஒரு கிரேட் திங். அதுதான் நான் முதல் சொல்லுவோம். அநேகருக்கு கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தெரியாது நீங்க அவன் எப்படி தமிழர் உண்டு. நோ, தமிழே.
2: தேங்க்யூங்க மாஸ்டர், என்னை பத்தி ஒரு அறிமுகம் நீங்க கொடுத்ததுக்காக நன்றி.
1: பிள்ளைகளுக்கு உங்களை யாருன்னு தெரியாது. அவன் எப்படி நீங்க யாருப்பான தமிழர் உண்டு இல்லை மண்ணாடு மேல அருமையான உலகத்தை கொடுத்தீர்கள். நீங்க சொன்னீங்க அந்த 16 பொருட்கள் நல்ல காரியம். கால்சியம், கார்பன், இரும்பு, மெக்னீசியம், பொட்டாசியம், அதைத்தான் நாங்கள் இப்ப குடிக்கிறோம். வயது போனோம், மெக்னீசியம் குடிக்கிறோம். நல்ல கருத்து. அதாவது இந்த மண்ணான மனுஷனுக்கும் மனிதனுக்கும் மனிதனுக்கும் மண்ணுக்கும் இந்த வித்தியாசம் இருக்கு என்பதை ஆராய்ச்சியால் கண்டுகொண்டது
2: விளக்கப்படுத்துறீங்க.
1: வெளிப்பாடு உண்மையில. அடுத்தது ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி சொன்னீர்கள். இங்கே இதுதான் முக்கியமான என்றால் உடம்புல ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு. நாங்கள் செய்திகளை கேட்கிறோம். ஆவியில் அணுகல் கொண்டு எழும்பும் பொழுது, ஆவியில் அணுகொள்ளும் பொழுது எங்களுடைய ஆத்மா ஆவியோட வந்துடும். ஆத்மா ஆவியோட வரைக்க சரீரம் பார்க்கும், ஓ எனக்கு வேற சரீரம் வந்துடும். அப்ப ஆவி ஆத்மா சரீரம் ஒன்று இணைந்து நாங்கள் இருக்கும்போது ஆவியில் அணுகல் கொண்டு அபிஷேகத்தினாலே நாங்கள் இன்னும் செய்யலாம். காரணம் உள்பவரங்கள் இருக்கு. ஆனால் சரீரம் உலகத்தை நோக்கி போகும் பொழுது அப்ப இந்த ஆவி சரீரத்துக்கு வந்தோட்டி போடும். ஆவியின் சரீரம் உலகத்தை பார்க்கும் பொழுது ஆவி என்ன செய்யும்? அவர்கள் சோர்ந்து போவார். ஆவியும் சேர்ந்து உலகத்துக்கு போனா அவற்றை வாழ்க்கை அம்போ அருமையான வழிபாடு மாசம் மற்றது மனுஷர் ஆதாம். இந்த மனுஷருக்கு இந்த இந்த முடிவு ஆதாம் மனுஷர்னு சொன்னீங்களா, அது நல்லது. ரெண்டாவது எஸ்ஐயா 43 ஒரு நல்ல நல்ல பிழைப்பாடு. கேள்வி ஒன்று, ஏனோக்கு குடும்பஸ்தாரா? நீ சொல்ல ஏனோக்கு மனைவி பிள்ளை இருந்து சொன்னீங்க, ஏனோக்கு குடும்பஸ்தாரா? குடும்பம் இருந்ததா?
2: ஆமென், இருந்தாங்க.
1: வேதாமத்தில்

0: அது வருதுங்க பாஸ்டர். யாரு?
1: என்ன அதிகாரம்?
0: அஞ்சாவது அதிகாரம், ஆதியாகமம் அஞ்சாவது அதிகாரம் 19 இருந்து கீழே பார்த்தோம்ல.
1: அஞ்சாம் அதிகாரம். ஓகே, அங்கே ஏனோக்கு தேவனோடு சந்தித்துக் கொண்டிருக்கையில்
0: பத்தொன்பதுல இருந்துங்க பாஸ்டர், 19 இருந்து பாஸ்டர்.
1: யாரேத் ஏனோக்கை பெற்றபின் 200 வருஷம் உயிரோடு இருந்து குமாரையும் குமாரத்தையும் பெற்றான். யாரேதனுடைய நாளெல்லாம் 962 வருஷம் அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான்.
0: மெத்துசலாவே பெற்றான். அப்ப அவருக்கு வாய்ப்பு, அவர் திருமணம் ஆகாம இருந்திருந்தா மெத்துசலாவே அவர் பெற்றிருக்க முடியாது தானே பாஸ்டர்.
1: இப்ப பெற்றது மனைவியாய் வரா கேள்வி இருக்குதானே. மெத்துசலா பெற்றான், பொம்பளை இல்லையா?
0: இல்ல, வேதத்துல கூடுதலான இடத்துல பெண்களை குறிக்கலை. இப்ப எங்களுக்கு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட பெண்களுடைய பெயர்கள் மாத்திரம்தான் வேதத்துல இருக்கிறது. கூடுதலான பெண்களுடைய அந்த, ஏன்னா இரண்டு விதமான காரியங்கள் நடக்கும் இந்த உலகத்திலே. தாயை கொண்டு முதன்மைப்படுத்துகிற குடும்ப தொடர்பு இருக்கிற ஒரு சில வம்சங்கள் இருக்கிறது. அதே போல வேதம் வந்து ஆண்களை, தகப்பனை குறித்து கொண்டு வருகிற திட்டம் தான் இருக்கிறது.
1: நாங்களும் முதல்வரம் கொடுக்கிறாங்க.
0: ஆமென்.
1: இந்த காலத்துல பெண்கள் அதை விடுங்க, ஆண்கள்லாம் முதல்வரம் கொடுக்கிறாங்க. நன்றி பாஸ்டர், அருமையான வழிபாட்டை கொடுத்து கர்த்தருக்கு சொல்லுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியர்களையும் ஆசீர்வதித்து பந்து, அவர் தான் ஊழியக்காரருக்கு வந்து சேர்க்கிறார். அவருக்கு தான் அந்த ஆசீர்வாதம், அவருக்கு
0: தான்
1: ராஜ்யத்துல உறுப்பட்ட முடிகள் பொன் முடிகள். இதுவரை நேரம் செய்து கொடுத்த பாஸ்டர் பிரதர் மரியதாஸ், தமிழர் இல்லை என்பதை நான் ஆலோசித்து போட்டேன். மரியதாஸ் மிக அழகா கொடுத்த, நல்ல தமிழ் வாசித்த, நல்ல விளக்கத்தை கொடுத்தார். எங்களுக்கே தமிழ் இப்படி வாசிக்கலாமோன்ற யோசனை. அப்படியா கர்த்தர் அந்த மகனை ஆசிர்வதிக்கு, அதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். சரியோ, இன்றைய நாளிலே வார்த்தையின் வெளிச்சத்தின் முடிவு நேரத்துக்கு வந்துவிட்டோம். இன்றைய நாளே ஆராதித்தோம், துதித்தோம், பாடினோம், தேவநாமத்தை மகிமைப்படுத்தினோம். இந்த தேவ செய்தி விக்டர் போல் கொண்டு வந்தார். அந்த வார்த்தையின் வெளிச்சம் என்றால் என்னென்ன கருத்தை செய்து கொடுத்திருந்தார். இந்தியாவிலிருந்து மேகலா வாஸ் அவர்கள் வந்து 4 காரியங்களை சொன்னார். கானா ஒரு கல்யாணம், இந்த 4 பேர் விசுவாசம், கிறிஸ்தவரோகம், 12 கொண்ட வியாதிக்காரப்பட்ட பெண், அருமையா இருந்தது. எல்லாமே அருமையா இருந்தது. அநேக காரியங்களை இந்த தேவ இந்திய வார்த்தை மூலம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு, இந்த உடம்புல 16 பொருட்கள் இருக்கா மாநில எங்களுக்கு இருக்க இந்த கண்டுகொண்டோம். கால்சியம் எல்லாம் தெரியும், நீங்க எல்லாம் கால்சியம் போடுறீங்க, ஆப்பிள்ஸ் எடுக்கிறீங்க, மெக்னீசியம், பொட்டாசியம். அப்ப எனக்கு பொட்டாசியம் கூடாண்டு பனானா வாழைப்பழம் சாப்பிட மாட்டேன் டாக்டர்.
2: மோன்ரியலில் இருந்து
1: கர்த்தர் ஆசிரியை பெறாங்க. ஓகே, நாங்கள் முடிவு ஜெப தேர்ந்தெடுப்போம். முடிவு ஜெப தேர்ந்தெடுத்து நாங்கள் சிஸ்டர் வீட்டார் ஒப்புக்கிறோம். ஜெப தேர்ந்தெடுப்போமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே இந்த சங்கம வானொலி நிலையத்திலே இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை நீர் ஆசீர்வதித்து தந்தீர் சுவாமி, அந்த கிருபைக்கான நன்றி. எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி ஆவியானவரே நீர் வழிநடத்தி சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி. வேறு பிரித்த பிள்ளைகள், தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள், வேறு பிரித்த ஊழியக்கார் வந்து செய்திகளை கொடுக்கும்போது சுவாமி, அந்த செய்தி கேட்கிறவர்கள் மீது ஊழிவு சென்று நீரான உண்மையான தெய்வம் ஒன்று வச்சுட்டு கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமான சுவாமி. ஐயா, இந்த வார்த்தைகள் தாழ்ந்துகள் துதல் சத்தம் எல்லாம் மறு ஒழுபடை கேட்கும் பொழுது சுவாமி, ஐயா 210 நாடுகளிலே 2000 பேர் கேட்டுக் கொண்டிருக்கார் சுவாமி, அந்த கிருபைக்கான. உலகத்திலே எந்தெந்த மூலையிலே விசுவாசிகள் இருக்கிறார்கள் அந்த இடமெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் சுவாமி. அதுக்காக காரணம், நான் உண்மையாய் உத்தமமாய் கர்த்தருக்கு நடுங்கி கர்த்தருக்கு பயந்து கண்ணீரோடு ஜபத்தோடு நான் ஊதியம் செய்வோம் சுவாமி. நீ அநேக ஆத்மாரவசை கிருபை செய்து சுவாமி, அந்த கிருபைக்கான. ஐயா, கடந்த சில நாட்களிலே இலங்கையிலிருந்து 9 ஊழியக்காரர் புதிதான ஊழியர் கொண்டு வந்து சேர்த்தி சுவாமி, அந்த கிருபைக்கான. அநேக பிள்ளைகள் ராஜா இந்த சங்கமா வானொலி சத்தத்தை கேட்டு ஓடி ஓடி வந்து ஐயா வார்த்தை கொடுக்கிற நேரத்தை தாருங்கள், கந்த

0: கொடுக்கப்பட்டு தாருங்கன்னு கேட்கிற காரணம் என்ன? நாங்கள் ஊழியம் 24 மணி நேரம் சங்கம வானொலி இரவு பகலாக 24 மணி நேரம் செயல்படுகிற செய்கையும் நாங்கள் செய்கிற கிரியை கத்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். கத்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த பிள்ளைகள் துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். அதுக்காக அவர் அநேக ஆத்மாக்களை அநேக புதிய புதிய ஊழியர்கள் கொண்டு சேர்க்கிற அந்த கிருபைக்காக நான் சொல்றேன். ஐயா, இன்றைய நாளிலே தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள், ஜெபித்த பிள்ளைகள், துதித்த பிள்ளைகள், வார்த்தை கொடுத்த தாசர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து, மறு ஒழிப்பு கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து, இந்த சங்கம வானொலி நிலையத்தை நடத்துகின்ற லெஸ்ஸி பிரதர் சிஸ்டர் ரீதா குடும்பங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வாதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுடைய நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமே. நாமே
1: அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494, நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். எல்லோரும் தேவிகளோடு இருந்தனர். எத்தனை பேர் அன்று கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் அவருக்கு பின் சென்று கொண்டிருந்தனர் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருந்தான். வியாதியின் கொடூரம் ஒரு புறம், குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலை, மிகுந்த கலக்கத்தோடு இந்த சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுவு உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு அன்று இயேசுவை காண வந்திருந்தான். எல்லா நம்பிக்கையும் மற்று போன நிலையிலும் இந்த இயேசுவால் எனக்கு ஒரு புது வாழ்வை அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கூறினான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள், உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் மனதுருகி தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொடுத்தார். பலவித கஷ்டங்களாலும் வியாதியினாலும் கடன் தொல்லையாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இதோ அவர் உங்களுக்கு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே, என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் குடும்பத்தை தொட்டு ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் ஐயா என்று உங்கள் வாய்களை திறந்து கேளுங்கள். அவர் தமது கைகளை நீட்டினால் போதும், நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அவர் கைகளை நீட்டிய மாத்திரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். மலையாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மறைவதையும், சீறிக் கொண்டிருக்கும் மலைகள் அப்படியே அடங்குவதையும் பார்ப்பீர்கள். அவர் இப்பொழுதே தமது கரங்களை நீட்டி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். என்னை நீ தொட்டு நீ சுகமாக்கும் ஐயா என்று சொல்லி

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: Jesus accepted our ministry, Evangelist T. Kennedy Prema, number 25/38, Jyothi Ramalingam Street, Chulemedu, Chennai 94. Our contact number 9840-132790, 9840-494690.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு

ஊழியத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் இல்லாதபடி கவலையோடு காணப்படும் தேவ ஊழியரே, உங்கள் பாரங்களை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை என்று கண்ணீர் சிந்துகிறீர்களா? பயப்படாதீங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். உங்களை உடைக்கும் அனுபவங்களை அவர் பாதத்தில் உங்களை ஊற்றிவிட உயர்த்தும் அனுபவங்களாய் தேவன் மாற்றிக் கொடுப்பார். ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு தருகிறார். தொடர்ந்து உற்சாகத்தோடு முன் செல்லுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கலங்க வேண்டாம், திகில் அடைய வேண்டாம். மோசேயை சிவந்த சமுத்திரத்தின் ஊடாய் கடக்க செய்த ஆண்டவர் உங்களையும் நடத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பு.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கர்த்தர் வனாந்திரத்தை ஏதேனை போல மாற்றுவார் என்று ஏசாயா 51:3 நாம் பார்க்கிறோம். உண்மையாய் அவரை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயம் செழிக்க செய்வார். விசுவாசிப்போம், தேவ மகிமையை காண்போம்.

இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்தை கண்டு பயந்து பின்வாங்கின வேளையில் தாவீது சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் முன்னேறினான். கோலியாத் விழுந்தான், தாவீதோ ஜெயம் பெற்றான். நாமும் இயேசுவின் நாமத்தில் முன்னேறும் போது பரலோக

கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று 138 சங்கீதம் 8 வசனத்திலே தாவீது அழகாய் சொல்லியிருக்கிறான். உண்மையாய் அவரை நம்புகிற ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைவு படாது. கர்த்தரை நம்புவோம், மேலான நன்மைகளை பெற்றுக் கொள்வோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: அன்றைக்கு எசேக்கியேலை பயன்படுத்தி உலர்ந்த எலும்புகளை உயிர் வரச் செய்தார். உன் வாழ்க்கையும் உலர்ந்து போயிருக்கிறதா? என் இயேசுவின் ஆவி உனக்குள் பிரவேசிக்கட்டும். நரம்பாகிய தேவ சிந்தை உனக்குள் உருவாகட்டும். வசனமாகிய சதையும் தோலாகிய பரிசுத்தமும் உன்னை மூடுவதாக. என் தேவனுக்காய் எழும்பி பிரகாசி, உனக்காய் ஜெபிக்கிறேன்.

இன்னும் கூட கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையை பற்றிய அநேக கேள்விக்குறிகளோடு ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது? சூழ்நிலைகள் அந்தகாரமாய் தோன்றுகிறதே. நான் கத்தரை தானே நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த நிலை என்று சோர்வோடு இருக்கிறீர்களா? ஆம், என்னுடைய வாழ்க்கையிலும் மிகுந்த கலக்கத்தை உண்டு பண்ணின ஒரு சூழ்நிலையை நான் கடந்து வந்ததுண்டு. 2005 ஜூன் மாதம் 6 எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நான் அதிகமாய் நேசித்த என்னுடைய தகப்பனார் அந்த நாளிலே ஒரு கோரமான வாகன விபத்திலே மறித்து போனார். எனக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. இழப்பு நிமித்தம் உண்டான வேதனை ஒரு புறம், தனிமை உணர்வு, எதிர்காலத்தை குறித்த பயம் ஒரு புறம் என்னை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்னுடைய தகப்பனார் மறித்த போது இனி யார் என்னை நடத்துவார், யார் என்னை விசாரிப்பார் என்று சொல்லி நான் அழுதேன். ஆனால் ஒன்று தெரியுமா, அவர் மறித்த பிறகு ஆண்டவரே எனக்கு தகப்பனாக இருந்து நான் இழந்து போன என்னுடைய தகப்பனை காட்டிலும் அதிக கரிசனையோடு என்னை நடத்த ஆரம்பித்தார். ஆம், நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் ஒரு நல்ல மெய்ப்பன். அவர் என்னை கைவிடவே இல்லை. அவர் என்னை ஆற்றி, என்னை தேற்றி, அவரே எனக்கு தகப்பனாயிருந்து ஒரு புதிய விதத்தில் என்னை நடத்த ஆரம்பித்தார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு அம்மா, அன்பு ஐயா, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கரிசனை கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அதிக கரிசனையாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை, நான் தனிமையா இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய தேவன் ஆகாரின் அழுகுரலை கேட்டவர், அவருடைய கதறலை கேட்காமல் இருப்பாரோ? அவர் ஒரு எல்லோ

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்

வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: இயேசுவே, உம்முடைய பரிசுத்தம் எனக்குள்ளாக காணப்படுவதாக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவுங்கப்பா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது தூங்குகிற காலம் அல்ல. எழுந்து நின்று போரடித்து சத்துருடைய கோட்டைகளை அழிக்கிற காலம் இது. எழுப்புவோம், தேசத்தை கலக்குவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: தேவஜனமே, வாக்கு தத்தம் செய்தவர் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரனும் அல்ல. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும்.

தேவ பிள்ளையே, தாமதங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியாவதில்லை. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் செய்ததை தேவன் நிறைவேற்றினது போல உனக்கும் நிச்சயம் நிறைவேற்றுவார்.

அநேக பாவங்களை செய்து தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாய் நின்ற போதும் இயேசு தன்னுடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அருளப்பெருநற் செய்தி ஆறாம் அதிகாரம் 37 இவ்வாறு சொல்லுகிறது, என்னிடம் வருகிறவனை நான் தள்ளிவிடேன். மத்தேயு 11:28-30. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன். உங்கள் மேல் என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன். உங்கள் ஆன்மாவிற்கு இளைப்பாற்று கிடைக்கும்.

அவர்தான் அநாதி தேவன். அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் அகிலத்தின் ராஜன். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன்.

இன்றைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஒரு அதிசயத்தை தேவன் செய்ய மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் உங்கள் தேவைகளையும் விண்ணப்பங்களையும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.

நிச்சயமாக ஏசு கரம் நீட்டி தொடுவார். அவர் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசியுங்கள், அதை நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: பதினான்காம் பாகம்.
1: அதி சீக்கிரத்தில் வரப்போகிற என் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டு மரித்து பரலோகம் சென்ற என் அருள்நாதர் இயேசு மீண்டு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் அதிகமாகவே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. ஆம், ஆயத்தமாவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். உங்கள் இதயம் குடி வெறியினாலும் களி ஆட்டத்தாலும் உலக கவலையினாலும் மந்தமடையாதபடி மனம் திரும்பி பாவம் மன்னிப்பாகி ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் வருகையின் போது அவர் முன் நிற்க தகுதி அடையும்படிக்கு ஆல்வேஸ் வாட்ச் அண்ட் ப்ரே, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்றும் எச்சரிக்கிறார். எப்படி ஜெபிப்பது என்றும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி இப்பொழுது ஜெபிப்போம். அப்பா, பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகம் எங்கும் உமது நாமம் பரவுவதாக இந்த சப்தம் கேட்கிற ஒவ்வொருவர் இதயத்திலும் அப்பன் குடிகொண்டு ஆளுகை செய்யும். உமது பாவ மன்னிப்பால் உண்டாகிற சந்தோஷத்தால் என் ஜனங்கள் நிரப்பப்படுவார்களாக. சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை பெற்று வெற்றி வாழ்க்கை வாழ்வார்களாக. ஆட்சியும் வல்லமை மாட்சியும் என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆமென், ஆமென், ஆமென்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

பன்னிரண்டாம் அதிகாரம். அப்பொழுது யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் அழைத்து அவர்களை நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவிலும் என் சொற்படி செய்தீர்கள். நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்துக்கொண்டு நடந்தீர்கள். இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் உங்கள் சகோதரருக்கு சொல்லியிருந்தபடியே அவர்களை இளைப்பார பண்ணினார். ஆகையால் கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணி ஆட்சியான தேசத்தில் இருக்கிற உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளிலெல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியையும் நியாயப்பிரமாணத்தின்படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாய் இருங்கள் என்றான். இவ்விதமாய் யோசுவா அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கு மோசே பாசானிலே சுதந்திரம் கொடுத்தான். அதன் மற்ற பாதிக்கு யோசுவா யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே அவர்கள் சகோதரரோட கூட சுதந்திரம் கொடுத்தான். யோசுவா அவர்களை அவர்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிற போது அவர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்களிடத்திலே கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரரோடே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்றான். அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடியே தாங்கள் கைவசம் பண்ணிக்கொண்ட தங்கள் காணியாட்சி தேசமான கீலேயாத் தேசத்துக்கு போகும்படிக்கு கானான் தேசத்தில் உள்ள சீலோவிலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை விட்டு திரும்பி போனார்கள். கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளுக்கு வந்தபோது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் அங்கே யோர்தானின் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் கானான் தேசத்துக்கு எதிரே இஸ்ரவேல் புத்திரருக்கு அடுத்த யோர்தானின் எல்லைகளில் ஒரு பீடத்தை கட்டினார்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். அவர்கள் அதை கேள்விப்பட்ட போது இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி சீலோவிலே கூடி கீலேயாத் தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரரிடத்துக்கும் காத் புத்திரரிடத்துக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிடத்துக்கும் ஆசாரியனாகிய எலெயாசாருடைய குமாரனாகிய பினகாசையும் அவனுடைய கூட இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு பிதாவின் குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாக 10 பிரபுக்களையும் அனுப்பினார்கள். இஸ்ரவேலின் சேனைகளிலே 1000 ஒவ்வொருவனும் தன் தன் பிதாவின் குடும்பத்துக்கு தலைவனாயிருந்தான். அவர்கள் கீலேயாத் தேசத்திலே ரூபன் புத்திரர் காத் புத்திரர் மனாசேயின் பாதி கோத்திரத்தாராகிய இவர்களிடத்திற்கு வந்து, நீங்கள் இந்நாளிலே கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு இந்நாளிலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படியாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன? பேயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா? கர்த்தருடைய சபையிலே வாதை உண்டாயிருந்ததே, இந்நாள் வரைக்கும் நாம் அது நின்று நீங்கி சுத்தமாகவில்லையே. நீங்கள் இந்நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரளுவீர்களோ, இன்று கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவீர்களோ, அவர் நாளைக்கு இஸ்ரவேல் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் கொள்வாரே. உங்கள் காணி

பண்ணினதினாலே இஸ்ரவேல் சபையின் மேலெல்லாம் கடுங்கோபம் வரவில்லையா? அவன் ஒருவன் மாத்திரம் தன் அக்கிரமத்தினாலே மடிந்து போகவில்லை என்று கர்த்தருடைய சபையார் எல்லாரும் சொல்லச் சொன்னார்கள் என்றார்கள். அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் இஸ்ரவேலின் ஆயிரவரின் தலைவருக்கு பிரதியுத்தரமாக, தேவாதி தேவனாகிய கர்த்தர், தேவாதி தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார், இஸ்ரவேலரும் அறிந்து கொள்வார்கள். அது இரண்டகத்தினாலாவது கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகத்தினாலாவது செய்யப்பட்டதானால் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவர். ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் எங்களுக்கு அந்த பீடத்தை கட்டினதே அல்லாமல் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதற்காவது அதன் மேல் சர்வாங்க தகன பலியையாகிலும் போஜன பலியையாகிலும் சமாதான பலிகளையாகிலும் செலுத்துகிறதற்காவது அதை செய்ததுண்டானால் கர்த்தர் அதை விசாரிப்பாராக. நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் என்ன, ரூபன் புத்திரர் காத் புத்திரர் ஆகிய உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே கர்த்தர் யோர்தானை எல்லையாக வைத்தார், கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படாதிருக்க செய்வார்கள் என்கிற ஐயத்தினாலே நாங்கள் சொல்லிக்கொண்டது என்னவென்றால், சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல, எங்கள் சர்வாங்க தகனங்களாலும் பலிகளாலும் சமாதான பலிகளாலும் நாங்கள் கர்த்தரின் சன்னதியில் அவருடைய ஆராதனையை செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததியாருக்கும் நடுவே சாட்சி உண்டாயிருக்கும்படிக்கும் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளோட சொல்லாதபடிக்குமே ஒரு பீடத்தை நமக்காக உண்டு பண்ணுவோம் என்றோம். நாளைக்கு எங்களோடாவது எங்கள் சந்ததியாரோடாவது அப்படி சொல்வார்களானால் அப்பொழுது சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே சாட்சிக்காக எங்கள் பிதாக்கள் உண்டு பண்ணின கர்த்தருடைய பலிபீடத்தின் சாயலான பீடத்தை பாருங்கள் என்று சொல்லலாம் என்றோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற அவருடைய பலிபீடத்தை தவிர நாங்கள் சர்வாங்க தகனத்திற்கும் போஜன பலிக்கும் மற்ற பலிக்கும் வேறொரு பீடத்தை கட்டுகிறதினாலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவதும் இன்று கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதும் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக என்றார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசே புத்திரரும் சொல்லுகிற வார்த்தைகளை ஆசாரியனாகிய பினேகாசும் அவனோட இருந்த சபையின் பிரபுக்களும் இஸ்ரவேலுடைய ஆயிரவரின் தலைவரும் கேட்டபோது அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது. அப்பொழுது ஆசாரியனான எலேயாசாரின் குமாரனாகிய பினகாஸ் ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் மனாசே புத்திரரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அப்படி கொத்த துரோகத்தை செய்யாதிருக்கிறதினாலே கர்த்தர் நம்முடைய நடுவே இருக்கிறார் என்பதை இன்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தரின் கைக்கு தப்புவித்தீர்கள் என்றான். ஆசாரியனான எலேயாசாரின் குமாரனாகிய பினேகாசும் பிரபுக்களும் கீலேயா தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் விட்டு கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் திரும்பி வந்து அவர்களுக்கு மறு செய்தி சொன்னார்கள். அந்த செய்தி இஸ்ரவேல் புத்திரரின் பார்வைக்கு நன்றாயிருந்தது. ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் குடியிருக்கிற தேசத்தை அழித்துவிட அவர்கள் மேல் யுத்தத்திற்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். கர்த்தரே தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்குள்ளே சாட்சியாயிருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும். ஏசாயா 28 அதிகாரம். எப்ராயீமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ! மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு வாடிப்போகும் புஷ்பமே! இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல் மலையைப் போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளிவிடுவான். இப்ராஹிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பாகிய வாடிய புஷ்பம் பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும் காண்கிறவன் பார்த்து அது தன் கையில் இருக்கும்போதே விழுங்குகிறதுமான முதல் கனியைப் போல இருக்கும்.
அக்காலத்திலே

0: சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தின் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமாகவும் இருப்பார். மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தினால் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. சுத்தமான இடமில்லை. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முலை மறக்கப்பட்டவர்களுக்குமே. கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்கிறார்கள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும் படிக்கும் சிக்குண்டு பிடிபடும் படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும். ஆகையால் எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய்யனும் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும். மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்துக் கொண்டு போகும். நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம். வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். அது புரண்டு வந்த மாத்திரத்தில் உங்களை அடித்துக் கொண்டு போம். அது நாள்தோறும் இரவும் பகலும் புரண்டு வரும். அதை பற்றி பிறக்கும் செய்தியை கேட்பதும் சஞ்சலத்தை உண்டாக்கும். கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது. மூடிக்கொள்ள போர்வையின் அகலமும் போதாது. கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராத்சீம் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்ளுவார். இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாத படிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே கேள்விப்பட்டிருக்கிறேன். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள். நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வாற்கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ? அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். உளுந்து தூலத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை. சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்ற விடப்படுகிறதும் இல்லை. உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும். அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்கிறதும் இல்லை. தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில்.
1: எபிரேயர் 11 அதிகாரம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்களெல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று.
2: Recording stopped.

0: Recording in progress.
1: அமேன். இன்று 3ஆம் தேதி, 6ஆம் மாதம், 3ஆம் தேதி ஆனி மாதம், 3ஆம் தேதி ஜூன் மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாளிலிருந்து இணைந்து ஒளியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். யோவான் 8:12 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அவரை பின்பற்றுகிற நாங்கள் ஜீவ ஒளியை பெற்றுக்கொண்டோம், அதன்படி நடக்க உதவி செய்வாராக. ஆமேன். எங்களிலே ஒரு வெளிச்சத்தை மற்றவர்கள் காண கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள், யோசுவா 20:21, இசாயா 26:27, பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து எபிரேயர் 10வது அதிகாரம், இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அதோடு ஜீவ வார்த்தை, ஜீவ வார்த்தை ஜீவமன்னா, வாக்கு தத்தம், நற்சிந்தனை, இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு, துதிகளோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு இணைகின்றோம். அந்த வகையிலே முதல்ல எங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் வழி நடத்த ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகனவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து கால வேளையில் இணைந்திருக்கிறார்கள். டொரண்டோவிலிருந்து அந்த வகையிலே அவர்களையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். நாங்கள் ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகனிடம் ஒப்படைப்போம், அவர் வழி நடத்துவார். பிரைசரோட்டமாக உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். கத்துடைய கருத்திலே பரிசுத்தாவியானவர் தாமே மீதியானவற்றை பொறுப்பெடுப்பாராக, உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துக்கலாமா? காட் பிளஸ். ஆமேன்.
2: ஆமேன். ஹலேலூயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. நாவியானவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துகிறீர் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, இந்த வேளையில நம்முடைய இரக்கத்தின் கரத்திலே ஐயா நீ கொடுத்த வார்த்தையை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, அப்பா பிதாவே, நீர் எங்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழப்பார்த தருவேன்னு சொன்ன வாக்கு தத்தத்தை இந்த வீழில நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே உமக்கு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அது உட்கொண்டேன் ஆண்டவரே தேவனே. அப்பா அது ஆண்டவரே இனிமையா இருந்ததப்பா. ஆண்டவரே தேவனே அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். ஆமேன். காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, என் ஆவியானவர் வந்து விட்டாரே. எல்லோரும் பாடுங்கள், களிப்புடன் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே, என் ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, என் ஆவியானவர் வந்து விட்டாரே. பசமாய் வந்தவரே, நெசமாய் தேடி வந்து மோசமாய் வாழ்ந்த என்னை மீட்டெடுத்தீரே. பசமாய் வந்தவரே, நெசமாய் தேடி வந்து மோசமாய் வாழ்ந்த என்னை மீட்டெடுத்தீரே. எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள், காற்று வீசுதே தேசத்தின் மேலே, எந்த நாவியானவர் இங்கு வந்து விட்டாரே. காற்று வீசுதே எங்கள் தேசத்தின் மேலே, ஆவியானவர் இங்கு வந்து விட்டாரே. பிசாசின் வல்லமைகளை அனைத்தையும் முறிந்து போட்டு பிதாவின் சித்தம் அதை எனக்கு வைத்தீரே. பிசாசின் வல்லமைகளை அனைத்தையும் முறித்து போட்டு பிதாவின் சித்தம் அதை எனக்கு வைத்தீரே. ஹாலேலூயா. ஆண்டவரே, பாதாளத்தின் வல்லமைகள் ஆண்டவரே எங்களையோ உங்கள் திருச்சபையை மேற்கொள்வதில்லையப்பா ராஜா. ஆண்டவரே, நசனாய இயேசுவை என் தேவனாய தேவன் ஹாலேலூயா பரிசுத்த ஆவியானவர்னாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். ஹாலேலூயா. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி ஆண்டவரே சுற்றி திரிந்திரப்பா. எங்கள் சபையிலே சுற்றி திரிந்தீர், எங்கள் வீடுகளிலே சுற்றி திரிந்தீர், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே சுற்றி திரிந்திரப்பா. ஆண்டவரே என் ஆண்டவரே உமக்கு சோத்திரம், எசையா உமக்கு சோத்திரம். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்னு சொன்னீரே ராஜா. எங்கள் மாம்ச கண்களினால் உண்மை காணாவிட்டாலும் என் ஆவியானவருடைய துணியோடு ஐயா உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள, உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நிறங்களுக்கு கிருப செய்தீரே. அதற்காக சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். இளையாயிருந்த என்னை செல்வந்தனாக்கிடவே தரித்திரரானவரே சோத்தரிப்போமே. இளையாயிருந்த என்னை செல்வந்தனாக்கிடவே தரித்திரரானவரை சோத்தரிப்போமே. எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே எங்கள் தேசத்தின் மேலே, என் ஆவியானவர் இங்கு வந்து விட்டாரே. நரரை ஜெயித்திடவே நரர்பிணி நீக்கிடவே சிலுவை மீதினிலே ஜீவன் தந்தீரே. நரகை ஜெயித்திடவே நரர்பிணி நீக்கிடவே சிலுவை மீதினிலே ஜீவன் தந்தீரே. எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே, எங்கள் ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் இங்கே வந்து விட்டாரே. பரலோக வாழ்வதனை பரலோக வாழ்வதனை பரிசாய் தந்திடவே பூலோக வாழ்வை நமக்காய் விரும்பியே தீரே. எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், களிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே, இந்த ஆவியானவர் இங்கு வந்து விட்டாரே. ஹல்லேலூயா. தகப்பனே அப்பா, இருளின் ராஜ்யத்திலிருந்து ஆண்டவரே தேவனே தகப்பனே ஜனங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரி ராஜ்யத்தில் உட்படுத்தினவரே சோத்திரம் ஐயா ராஜா. சோத்திரம் ஆண்டவரே தேவனே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளோ பெரிதா இருக்கிறது அப்பா ராஜா. உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா ராஜா. ஆண்டவரே ஏற்ற காலத்திலே ஆண்டவரே தேவனே ஏற்ற வேளையிலே ஐயா ராஜா எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீங்க ஒருவர் தானே ஐயா ராஜா. தகப்பனே அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் சுற்று வட்டார இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே பலவிதமான பாசைகளை பேசுகிற ஜனங்கள், எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், எங்கள் திருச்சபையின் ஜனங்கள், எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே தேவனே அப்பா இவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இடவிடாமல் இவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி எங்கள் ஜெபங்களில் இவர்கள் எல்லோரையும் நினைத்து நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள், எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள், எங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற தமிழ் ஜனங்கள் அப்பா ராஜா, வாலிபர்கள், முதியவர்கள், இளைஞர்கள்,
0: ஆண்டவரே பலவித பாசக்காரர்கள் ஆண்டவரே அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை தெளிவே அளிக்கிற ஆவி இவர்களை தந்தள்ள வேண்டும் என்றும், தாம் இவர்களை அழைத்ததினாலே இவர்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மறுத்தோழ்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்கள் ஆகிய எங்களிடத்தில் காண்பிக்க தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும், ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே டீம் மெம்பர்ஸ் ஆண்டவரே அப்பா அங்கள் திருச்சபைகளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அப்பா ஆண்டவரே இந்த தேசத்து ஜனங்கள் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் அப்பா எங்கள் பேர பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமையை ஆண்டவரே மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் ஆண்டவர்கள் எல்லோரும் அறியும்படிக்கு ஆண்டவரே நேர் இவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எல்லா துரத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாக ஆண்டவரே அந்த அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே தேவனே அவரை உன்னதங்களில் அவருடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்பருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தள்ளினார். ஹாலேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவரை ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக அர்ப்பணிப்பில்லாத ஜனங்களுக்காக ஆண்டவரே உண்மை அறியாத ஜனங்களுக்காக ஆண்டவராகிய தேவனே உம்மிடத்தில் வந்தாலும் ஆண்டவரே தேவனே சரியான விதத்திலே உம்மோடு ரிலேஷன்ஷிப் இல்லாத ஜனங்களுக்காக இந்த வார்த்தைகளை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கிறிஸ்துவை மறித்தோழ்ந்து எழுப்பின தேவனுடைய வல்லமை இந்த வேளையில இவர்கள் மத்தியில் இறங்கும்படி செவிக்கணும் கர்த்தாவே. நீர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குற தேவனையா, நீர் சமீபத்துக்கும் தூரத்துக்குமான தேவனப்பா ராஜா. எங்கள் ஜனங்களை விடுதலை பண்ணும் ஐயா, என் ஊர் மக்களை விடுதலை பண்ணும் ஐயா, என் தேசத்து ஜனங்களை விடுதலை பண்ணும் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா. அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன் கல்வாரி மலை மேலே, தேவன்பின் எல்லையை அன்று நான் கண்டேன் கொல்கோதா மலை மேல், அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன் கல்வாரி மலை மேலே, திவான்பின் எல்லையை அன்று நான் கண்டேன் கொல்கோதா மலை மேல், தியாகத்தின் ஓசையை கேட்டேன் கருணையின் முகம் கண்டேன் கல்வாரி மலை மேல் அன்று கல்வாரி மலை மேல். ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே இஸ்ரேல் ராஜ்யத்திலிருந்து ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை சேர்த்து கொண்டது போல் இந்த தேசத்தின் ஜனங்களை அப்பா எங்கள் உறவுகளை எங்கள் தமிழ் ஜனங்களை ஆண்டவரே நிர்மிட்டுக் கொள்ளும் அப்பா ராஜா. தகப்பனே உமக்கு சூத்திரம். ஆண்டவரே தேவன் இந்த ஜனங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனசனில் ஆண்டவரே வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து இவர்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் இவர்கள் தேவ அன்பிலே வேரூன்றி நிலைபெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களும் கூட கிறிஸ்துடைய அன்பின் அகலம் மாளமும் நீளமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவருடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி இவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. என் தகப்பனே ராஜா, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான் சொல்லி இருக்கிறீங்களையா. ஆண்டவரே ஒரு வழியை காண்பியும் ஐயா, ஒரு பாதையை காண்பியும் ஐயா, ஜனங்களை பிடிக்க எங்களுக்கு கிருபதாரும் ஐயா. உம்முடைய ஆண்டவரே தேவனே பரலோகத்துல சேர்க்க ஆண்டவர்களுக்கு கிருபதாரும் ஐயா, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கிருபதாரும் ஐயா. நாங்கள் வேண்டிக் கொள்றதுக்கு நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற உம்முடைய வல்லமையின்படி எங்களுக்கு செய்ய வல்லவராகிய உமக்கு சோத்திரமும் கரத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக எங்களை மாற்றும் ஐயா. நீங்க சொன்னீங்களே ஐயா ராஜா தேவனே, அப்பா பேதுருவுக்கு சொன்னீர் இன்று முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவனாக்குவா பிடிக்கிறவனாவா என்று சொன்னீர் ஐயா ராஜா. அதே போல ஆண்டவரே தேவனே என்னில் அன்பாயிருக்கிறாயா என்று சொல்லி மூன்று தரம் கேட்டு
2: ஆண்டவரே நாடுகளை மாட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக சொன்னீர் ஐயா ராஜா. என் தகப்பனே அந்த மேய்க்க ஆண்டவரே எங்களை திருவதாரும் ஐயா. ஜனங்களை வழிநடத்தை நாவியானவர் உதவி செய்யும். ஒவ்வொருடைய இருதயங்களை உம்முடைய பக்கமாய் திருப்பும் ஆண்டவரே. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புறது போல ஆண்டவரே தேவனே ராஜாக்களுடைய இருதயங்களை ஜனங்களுடைய இருதயங்களை பக்கமாய் திருப்பும் அப்பா. என் தகப்பனேமுக்கு சோத்திரம். காலையிலே மதியத்திலே மத்தியானத்திலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே கூப்பிடுகிற காக்க குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவனே அப்பா. இந்த ஜனங்களை ஆண்டவரே மீட்டுக் கொள்ளும் உடைய பரிசுத்த பிள்ளையா இயேசு நாமத்தினால் ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவரே நடப்பித்து உடைய கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து ஐயா ஆண்டவரே உடைய ஜனங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தும் என் ஆண்டவரே. என் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன் கல்வாரி மலை மேலே திவன்பின் எல்லையை அன்று நான் கண்டேன் கொல்கோதா மலை மேல் தியாகத்தின் ஓசையை கேட்டேன் கருணையின் முகம் கண்டேன் கல்வாரி மலை மேல் அன்று கல்வாரி மலை மேல் அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன் கல்வாரி மலை மேலே திவான்பின் எல்லையை அன்று நான் கண்டேன் கொல்கோதா மலை மேல் திவதிருசுதன் அன்று அம்மலை மேல் பாடுகள் ஏற்றதினால் திவதிருசுதன் அன்று அம்மலை மேல் பாடுகள் ஏற்றதினால் மனுகுல பாவம் தீர்த்திடவே

நான் கண்டேன் கல்வாரி மலை மேலே வான்வின் எல்லையை அன்று நான் கண்டேன் கொல்கொதா மலை மேல். அல்லேலூயா. ஆண்டவரே மாற்றமான வாழ்க்கையப்பா, ஆண்டவரே அப்பா விரும்பியும் கிடைக்காத ஒரு வாழ்க்கை ஐயா ராஜா, அனாதரவாய்த்திருந்த வாழ்க்கை, தனிமையாயிருந்த வாழ்க்கை. ஆண்டவரே பயப்படாதே, நன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவரே எங்களை அணைத்து கொண்டு உம்முடைய பிள்ளையாயிற்று வச்சிருக்கிறீரே, அதற்காக சூத்திரமையா சூத்திரமையா சூத்திரமையா. உம்முடைய அன்பு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் மறை செய்தீரே, அதற்காக நன்றி ஐயா. என் தகப்பனாய தேவனே ஒரு வரம் கேட்கிறோம் ஐயா, இந்த ஜனங்கள் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள வேணும் ஐயா, எங்களை சுற்றி நிற்கிற ஜனங்கள் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள வேணும் ஐயா, வாலிபர்கள் முதியவர்கள் உண்மை அறிந்து கொள்ள வேணும் ஆண்டவரே. என் தகப்பனாய தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். எங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுமை, அதை விட சந்தோஷம் ஆண்டவரே. ஒரு ஆத்மாவை கொண்டு வந்த ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நிறுத்தி ஆண்டவரே, அவர்கள் ஆராதிக்கிறதை பார்க்கின்றவர்களே, அதை விட சந்தோஷம் ஆண்டவரே. என் தகப்பனே ஆண்டவரே அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும் என்று சொன்னீரையா ராஜா. ஆண்டவரே ஜனங்களுடைய கட்டுக்கள் ஜனங்களுடைய நுகங்கள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே மக்கள் சோத்திரமையா, ஹாலேலூயா. தகப்பனே மக்கள் சோத்திரமையா. அன்பின் முகத்தை அன்று நான் கண்டேன் கல்வாரி மலை மேலே, தேவன்பின் எல்லையை அன்று நான் கண்டேன் கொல்கொதா மலை மேல், தியாகத்தின் நல் ஓசையை கேட்டேன் கருணையின் முகம் கண்டேன் கல்வாரி மலை மேல் அன்று கல்வாரி மலை மேல். இரட்சகர் இயேசு அன்று அம்மலை மேல் இரத்தம் சிந்தினதால், இரட்சகர் இயேசு அன்று அம்மலை மேல் இரத்தம் சிந்தினதால், திருக்கால் கரங்கள் மூன்றாணிகளால்

கருணையின் முகம் கண்டேன் கல்வாரி மலை மேல். எஸ் ஐயா, கல்வாரி மலை மேல். ஹல்லேலூயா. எஸ் ஐயா, அமை துதிக்கிறோம் ஐயா, தகப்பனேம துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஜனங்களுமே அறியணுமே ஆண்டவரே. அப்பா தேவனே, மக்கு சூத்திரம். எங்கள் ஜனங்களுடைய அழிவை நாங்கள் எப்படி காண்போம் ஐயா? எங்கள் ஜனங்கள் நரகத்துக்கு போவதும் அதுக்கு சித்தம் அல்ல ராஜா. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உடைய சித்தமா இருக்கிறது அப்பா ராஜா. என் ஆவியானவரே எங்களை வழி நடத்தும், வழி சொல்லும் ஆண்டவரே. எங்களை அபிஷேகியும் ஆண்டவரே. அப்பா, ஜனங்களை முன்பு கொள்ள கிருவதாரும் ஐயா ராஜா. ஆண்டவரே, மக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே தேவனே, உடைய வெளிச்சமங்கள் மேல் பிரகாசிக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, மோசேனுடைய ஆண்டவரே முகத்திலே அந்த வெளிச்சம் பிரகாசித்தது போல ஆண்டவரே எங்கள் மேல் உடைய அன்பின் வெளிச்சம் ஆண்டவரே பிரகாசிக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. என் தகப்பனாகிய தேவனே, அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. ஆண்டவரே, முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா, சூத்திரம் ஐயா, ஹாலேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே, அப்பா பிதாவே, முக்கு சூத்திரம். என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னாலே நினைத்து பார்க்க முடியல. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னாலே நினைத்து பார்க்க முடியல, என்னாலே நினைத்து பார்க்க முடியல. ஆண்டவரே, என் ஏசப்பா, ஹல்லேலூயா ராஜா. ஆண்டவரே தேவனே, மறவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ள விட்டாதரும். எங்கள் கண்மலையும் எங்கள் முற்பெருமாய் எங்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமுடைய சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. ஆண்டவரே, மக்கு சூத்திரம். ஒருவன் ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா. கர்த்தாவே, நீர் எங்கள் மேய்ப்பராயிருக்கிறீங்கள் ஐயா. நாங்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லை அப்பா. ஆண்டவரே, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, எங்கள் பிள்ளைகள் அர்ப்பணித்து வாழ, எங்கள் பேர பிள்ளைகள் அர்ப்பணித்து வாழ, எங்கள் திருச்சபை மக்கள் அர்ப்பணித்து வாழ, எங்கள் சமூகம் அர்ப்பணித்து வாழ ஐயா, எங்கள் சொந்தங்கள் எல்லாம் அர்ப்பணித்து வாழ. ஆண்டவரே, இந்த உலகத்தை குறித்து ஐயா, அந்நிய தேவர்களை குறித்து ஆண்டவரே ஒரு வெளிச்சம் வர ஆண்டவரே அப்பா நீங்கள் உதவி செய்யும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. கர்த்தரை துதிப்பது நல்லதப்பா. ஆண்டவரே, முக்கு சூத்திரம். நம்முடைய தாழ்வின் நம்மை நினைத்தவர துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபி என்றும் உள்ளது. சத்துருவின் பிடியிருந்தங்களை விடுவித்தவர துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபி என்றும் உள்ளது. ஹாலேலூயா. சாத்தான காரியங்கள் போட்டு மடங்கு அடித்தவர துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபி என்றும் உள்ளது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போம் என்று சொன்னவரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபி என்றும் உள்ளது. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னவரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபி என்றும் உள்ளது. ஹாலேலூயா ராஜா. எங்கள் பிள்ளைகளை அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் வைத்தவர துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபி என்றும் உள்ளது. எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னவரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபி என்றும் உள்ளது. ஹாலேலூயா. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணின தேவன் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறார், அவரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபி என்றும் உள்ளது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். எங்கள் அன்பின் ஆண்டவர் நல்லவர். எங்கள் மன விருப்பத்தின்படி எங்களுக்கு அருளி செய்கிறவர் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. தகப்பனே, நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும், நான் பேசும் பேச்சில் எல்லாம் நீங்க இருக்கணும், நான் பேசும் பேச்சில் எல்லாம் நீங்க இருக்கணும். நீங்க இல்லாம நான் இல்லையே, நீங்க இல்லாம
நான் இல்லையே என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு தெய்வமே. தனிமையிலே நான் நடந்த போது தோளோடு தோள் கோர்த்த தேவனே, தனிமையிலே நான் நடந்த போது தோளோடு தோள் கோர்த்த தேவனே, தவறினான் கீழே விழுந்த போது தூக்கியே சுமந்து சென்ற தேவனே, என்னை தூக்கியே சுமந்து சென்ற தேவனே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. கண்ணீரில் நான் நடந்த போது கண்ணீரை துடைத்தெறிந்த தேவனே, கலங்கி நின்ற எந்த வாழ்வில் ஒளியாக வந்து விட்ட தேவனே, ஒளியாக வந்து விட்ட தேவனே, ஒளியாக வந்து விட்டது வனே. ஹாலேலூயா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் இதனை கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்கள ஐயா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஹாலேலூயா, நாங்கள் கேட்கின்ற வழியிலே பிதாவாகிய தேவன் அதை அருளி செய்வார் சொல்லியிருக்கிறீங்கள ஐயா. ராஜா, கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் கொடுக்கப்படும் சொன்னீங்களே ஐயா. நன்றி அப்பா ராஜா. ஆண்டவரே, கேட்கிறவனை பெற்றுக் கொள்கிறான் சொன்னீங்களே. நன்றி அப்பா ராஜா. தேவனே, ஆண்டவரே, மனுஷர்களை கேட்கிறோம் ஐயா, மனுஷருடைய ஆத்மாக்களை கேட்கிறோம் ஐயா, மனுஷருடைய ரட்சிப்பை கேட்கிறோம் ஐயா. என் தகப்பனாக தேவனே, குழந்தைகளை கேட்கிறோம், முதியவர்களை கேட்கிறோம், வாரிபர்களை கேட்கிறோம் எஸ்அப்பா. ஹாலேலூயா. இவனாவது உடைய சித்தத்தின்படி கேட்டால் அதுக்கு நீங்க செவி கொடுக்கிறீங்களோ என்று உடைய வேதம் சொல்லுகிறது ஐயா. ஜனங்களை கேட்கிறோம் ஐயா, ஜனங்களுடைய ரட்சிப்பை கேட்கிறோம் ஆண்டவரே, ஜனங்களுடைய மன மாற்றத்தை கேட்கிறோம் ஐயா, ஜனங்களுடைய மனம் திரும்புதலை கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஜனங்களுடைய விடுதலைய கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய வெற்றி கொடி ஐயா, நீங்கள் எங்களுடைய வெற்றி கொடி ஐயா, நீங்கள் எங்கள் வெற்றி கொடி ஐயா. ஹாலேலூயா. எங்கள் மேல் பறந்து செல்லுகின்ற கொடியாப்பா, பறந்திருக்கிற கொடி ஆண்டவரே, நேச கொடியப்பா ஆண்டவரே. உம்முடைய நேசம் எங்கள் இருதயத்தை புடக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய நேசம் ஆண்டவரே தேவன் எங்களை இருதயத்தில் ஊற்றாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய நேசம் எங்களை சாண்டவரே தேவன் எங்களை ஆண்டவருக்கு மீட்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆத்ம ஆதாயத்தை எங்களுக்கு கொடும் ஆண்டவரே. சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்து. இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்து. அழிகின்றதை நீ இழந்து விட்டாய், அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய். சிவசமூக

என்னோடிருப்பார் நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு இயேசு இயேசு இயேசு இயேசு ஹல்லேலூயா. இயேசு இயேசு இயேசு இயேசு ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. அப்பாமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. கடலும் கலங்கே தெளிந்திடலாம், மனக்கவலையும் ஓர் நாள் கலைந்திடலாம். கடலும் கலங்கே தெளிந்திடலாம், மனக்கவலையும் ஓர் நாள் கலைந்திடலாம். உன் பேல வீணத்தில் என் பேலன் விளங்கும், என் கீருவை உனக்கு போதும் அல்லோ. நான் உன்னை அழைக்கும் இயேசுவலோ, நான் உன்னை அழைக்கும் இயேசுவலோ. உயிரோ

0: உயிரோடு இருக்கிறவரே அப்பா, பிதாவே, முக்கு சூத்திரம் ஐயா, ஆண்டவரே, மரித்து உயிர்த்த பிற்பாடும் கூட 40 நாள் அளவும் ஆண்டவரே, அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவரே நீ உயிரோடு இருக்கிறத காண்பித்தீர் அப்பா ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே நேற்று இன்றும் இன்றும் மாறாதவரே முக்கு சூத்திரம். உயிரோடு இருக்கிற இயேசுவே உமை சூத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. வறண்டு போன வாழ்க்கைகளை மாற்றுகிற தேவன், வறண்டு போன சபைகளை மாற்றுகிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன் ஆண்டவரே. ஆவியானவரே ராஜா, ஒவ்வொரு சபைகளையும் உயிர்ப்பியும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, தகப்பனே ராஜா, ஆண்டவரே சபைகளை உயிர்ப்பியும் ஐயா ராஜா, விசுவாசிகளை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவர்களையும் ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா ஆண்டவரே, மனசுகளை பிடிக்கிறவர்களாக மாற்றும் ஆண்டவரே. என் தகப்பனே மக்க சோத்திரம் ஐயா. அப்பா பிதாவே ஆண்டவரே, பேதருடைய வலையிலே விழுந்த மீன்களைப் போல ஆண்டவரே தேவனே, ஜனங்கள் வந்து உம்முடைய ஆலயத்தில வந்து ஆடி பாடி துதிப்பார்களாக ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. உம்முடைய நாமம் உயர்ந்த நாமம், உம்முடைய நாமம் அடைக்கலமான நாமம், உம்முடைய நாமம் விடுவிக்கின்ற நாமம், உம்முடைய நாமம் வெற்றி தருகின்ற நாமம், உம்முடைய நாமம் வெளிச்சம் தருகின்ற நாமம், உம்முடைய நாமம் ஆதாரமாயிருக்கிற நாமம், உம்முடைய நாமம் அரவணைக்கிற நாமம், உம்முடைய நாமம் அன்பின் நாமம். ஹாலேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. அற்புதமானவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. உம்மை சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். தகப்பின் உமக்கு நன்றி, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். காலை வேளையிலும் அருமையான பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்த உங்களை கத்திரதாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதே ஆசீர்வாதத்தோடு இன்றைய நாளை கத்திரதாமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். குடும்ப காரியங்கள், பிள்ளைகள், பிறப்பிள்ளைகளின் காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள், சபை காரியங்கள், ஒவ்வொன்றிலும் கத்திரதாமே மென்மேலும் ஞானத்தை கூட்டி தந்து ஆசீர்வாதமாக வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாளை காலை வேளையில் இதே வேளையில் கர்த்தரை சித்தமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும், வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவலை கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்புவிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன்.
0: Amen. Bless you everybody. Bless you.
1: Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து அருமையான துதி ஆராதனையோடு வழிநடத்தினார். கர்த்தருதாமே அதே அபிஷேகத்தை பெற்றிருப்பீர் என விசுவாசிக்கிறோம். கத்திரை கரத்திலே உங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் ஜெப வழி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பிரசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக 24 மணித்தி அளவும் நேரடி ஒளிபரப்பை, மறு ஒளிபரப்பை, பாடல்களை கேட்க முடியும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கத்தடி கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8:02 இன்று 3ஆம் தேதி 6ஆம் மாதம், 3ஆம் தேதி ஆனி மாதம், 3ஆம் தேதி ஜூன் மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளுக்கான கர்த்தர் தருகின்ற வசனங்கள், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆமேன். யோவான் 8:12 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தரை பின்பற்றுகிற நாங்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை பெற்றிருக்கிறோம். அந்த ஜீவ ஒளியை மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்க, எங்களிலும் உங்களிலும் அந்த ஜீவ ஒளியை மற்றவர்கள் காண, கண்டு கத்தரண்டை திரும்ப கத்தர் உதவி செய்வாராக. இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 20:21, ஏசாயா 26:27, பழைய ஏற்பாட்டிலிருந்தும், புதிய ஏற்பாட்டிலிருந்து எபிரேயர் 10வது அதிகாரம். இன்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த வேதாபத்தத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாகவும், அதே வேளையில் ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை தியானிக்கின்ற பொழுது கர்த்தர்தாமே உங்களுடனே வழிநடத்துவார், பேசுவார், காரியங்களை அனுகூலமாக வழிநடத்தி தருவார். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். தொகுத்து வழங்க சகோதரி ஜனத் அவர்கள் ஜெபம் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் காலை 6 மணி அவர்களுக்கு இணைந்திருக்கிறார்கள். அல்பர்டா கனடாவிலிருந்து கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அன்றன் தாசனயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி சிசிலியா அல்போன்ஸ் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறார்கள். உங்களில் ஒரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு மீதியாக இணையப்போகிற ஒரு ஊழியர்களையும் கத்திரதாமே ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தடி கரத்தில் போகிறோம். எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற சகோதரி சுபாசினி அவர்கள் இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அதனாலே இதனால் இணைய மாட்டாரா என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அவருக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். அவர் சென்ற காரியங்களுக்கு ஊடாக கத்தர் வழிநடத்தினார், சுகம் கொடுத்தார். கத்தருக்கு அதற்காக நன்றி செலுத்துவோம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அவருடைய பிஸ்னஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நாங்கள் அந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லோட்டம்மா.
0: குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் ரோமியா 32:17 ரோமியாவின் விண்ணப்பம் ஒன்றை நாங்கள் பார்த்து விட்டு கடந்து செல்வோம். அங்கு கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்து வருகிறவரும் பிதாக்களின் அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுறரும் ஆகிய சேனைகளின் கர்த்தர் என்ன நாமம் உள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே, யோசனை பெரியவரும் செயலில் வல்லவருமாய் இருக்கிறீர். அவன் அவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாய் அவன் அவனுடைய கிரிகளின் பலனுக்கு தக்கதாய் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனு புத்தருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கு ரோமியா தீர்க்கதர்சியுடைய விண்ணப்பத்தை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த ரோமியா தீர்க்கதர்சி அங்கு தேவனுடன் அங்கு மக்களுக்காக மன்னிப்புக்காகவும் தேசத்தின் நன்மைக்காகவும் அவர் பல முறை விண்ணப்பம் செய்திருக்கிறார். ஆனாலும் தொடர்ச்சியான மக்களுடைய பாவங்கள் காரணமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு உறுதியான போது அங்கு ஆண்டவர் சொன்னார், அவர் ஜெபிக்க வேண்டாம் என்பதை அங்கு சொல்லி சொன்னார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இந்த எரோமியாவை பொறுத்தவரையில் அவருடைய தேவன் அழைக்கும் போது தன்னுடைய குறைபாட்டை சொல்லி கொண்டிருந்தார், சொந்த குறைபாட்டை சொல்லி கொண்டிருந்தார். ஆனாலும் ஆண்டவர் விடவில்லை. இந்த கற்பத்திலே உருவாக முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று அங்கு கூப்பிட்டவர் அங்கு தேவனுடைய எச்சரிப்பு. ஜனங்களை எப்படி எச்சரிக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. அந்த நாட்களிலே விக்கிராதனைகளும் அநீதிகளும் அங்கு பெருகி இருந்த நேரத்திலே அங்கு எரோமியா தீர்க்கதர்சியினால் அநேக வார்த்தைகள் வந்து மனம் திரும்பவில்லை. அதாவது அங்கு ஜனங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய இரக்கத்துக்காக உருக்கமாக ரோமியா ஜெபிச்ச போதும் ஜனங்கள் அங்கு மனம் திரும்பவில்லை என்பதை அங்கு வேதம் அங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. பபிலோனியருடைய படையெடுப்பு வரும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் முன்னே யூத ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ரோமியா தீர்க்கதர்சி மன்றாடினார். மனம் திரும்ப மறுத்த போது அங்கு பபிலோனிய படையெடுப்பு
2: அங்கு உறுதியானது, அந்த இடத்துக்கு வர உறுதியானது அப்படின் சொல்லி நாங்க பாக்குறோம். இன்றைக்கும் உலக தேசங்கள் அனைத்திலும் எழும்பி இருக்கிற இந்த அக்கிரமம் என்ன செய்ய என்ன சொல்லி செய்கிறார் அல்லது

நிறைவேறும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தணியாது. கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த கடைசி நாளிலும் இப்படிப்பட்ட கோர வாரி காற்று அங்கு வீசப்படும். ஏனென்றால் அந்த நேரம் தேவனுடைய உக்கிரகம் இந்த உலகம் எங்கும் எழும்பும். ஏனென்றால் எல்லா நாடுகளும் தேசங்களும் நாங்கள் வல்லரசுகள் வல்ல ஆயுதங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொன்னாலும், ஆனால் தேவனுடைய உக்கிரவம் எழும்பும் போது அவர்களுடைய தலைகள் மோதும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. இதை கடைசி நாட்களிலே நீங்க உணர்வீர்கள் என்று கூட வேதம் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறது. பாருங்கள், இன்றைய நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேணும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் போதுதான் அவர் அந்த தேவனுடைய வார்த்தையை இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளும். ஏனோ தானோன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் அதிலே எந்த பிரயோசனமும் கிடையாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி, அங்கு பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் அங்கு உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி, என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா யோசனை பெரியவர், செயலில் வல்லவர், அந்த தேவனை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் இந்த நாட்களிலே ஜெபத்திலே நாங்கள் தேசங்களுக்காக மக்களுக்காக ஜெபிக்க ஜெபத்தை அது மட்டுமல்ல, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமை மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்ணை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அங்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், எத்தனை எத்தனை பிரச்சனைகள், அநீதிகள், அநியாயங்கள், துன்மாக்கங்கள் எழும்புகிறது. இந்த துன்மாக்கம் எல்லாம் ஒரு காற்று வரும், அந்த காற்று அடித்து கொண்டு போகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் எங்கள் தேசத்திலே அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கோதாரி என்று சொல்லப்பட்ட அந்த ஒரு காற்று வந்ததாகவும், அந்த காற்றிலே அநேகர் மரித்ததாகவும், அநேகர் அங்கு அவர்கள் உடல்கள் சேதப்பட்டதாகவும் நாங்கள், என்னுடைய தாயார் எனக்கு கதை சொல்லி இருந்தா, இந்த உனக்கு என்ன கோதாரியோ என்று பேசும்போது அங்கு அதை நான் என்னுடைய அம்மாவிட்ட கேட்டேன், அது என்ன என்று சொல்லி, அப்பொழுதுதான் இப்படி ஒரு காற்று வந்தது. அந்த அதை பேசும்போது அந்த மனுஷன் வந்து இந்த கோதாரி என்று சொல்லப்படுகிற இந்த தீவினைக்கு அல்லது தீங்குக்கு அல்லது பாதைக்கு உட்படக்கூடாது, உட்பட்டிருக்கிறியா, இதுக்குள்ள நீ அழகப்பட்டிருக்கிறியா என்று அந்த கேள்வி எழுப்புகிறதாய்த்தான் இருக்கும் என்று சொல்லி சொல்லி எங்களுக்கு சொல்லி இருந்த அந்த கதை சொல்லும் போது எங்களுக்கு சொல்லியிருந்தா, நான் அப்படியா நடந்ததென்றும், தாங்கள் பிறக்க முன்னும் எத்தனையோ தலைமுறைக்கு முன்பாக இந்த காரியம் எங்கள் தேசங்கள் இந்த எங்கள் தேசத்திலே நடந்ததாக சொல்லியிருந்தார். ஆகவே இப்படிப்பட்ட காற்று தான் எந்த நாளும் தேவனுடைய உக்கிர கோபம் எழும்பிச்சுதண்டா இப்படிப்பட்ட காற்றுக்கள் வரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றா தேவனுடைய மேற்காற்று இருக்கு, கீழ்காற்று இருக்கு, பெருங்காற்று இருக்குது, கோரவாரி காற்று இருக்குது என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. அந்த சில பேர் சொல்லுவார்கள், ஆண்ட உங்களுடைய ஆண்டவர் கண்ணை பார்த்து கொண்டிருக்கிறாரா என்று சொல்லி, அவர் பொறுமை உள்ள தேவன். கடைசி உக்கிரம் எழும்பும் போதுதான் அந்த காரியத்தை எல்லாரும் புரிந்து கொள்வோம், நாங்களும் கூட புரிந்து கொள்ளக்கூடியதாயிருக்கும். ஆகவே அதுக்கு நாங்கள் தப்ப வேண்டும். அதுக்காக மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் மிகுதி காரியம். ஆமென். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படவும் அங்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றா ஏனோ தானோன்று போய் அங்கு பலிபீடத்தில நிற்காதபடி அங்கு பரிசுத்த ஆவியானவரிடத்திலே முன்கூட்டி அந்த காரியங்களை கேட்டு அது

0: எப்படி நாங்கள் மக்களுக்கு சொல்லுகிறது என்பதை எல்லாரும் கண்டுகொள்ளக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு மனக்கண்களும் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ஏனென்ற ஆவிக்குரியவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டால்தான் மிகுதி காரியங்களை நாங்கள் செய்ய முடியும். ஆகவே இதற்காக நீங்க பாஸ்டர் ஜெபத்திலே வழி நடத்தும்.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்கிறோம். நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஏஞ்சல்ஸ் உம்மை துதித்துக் கொண்டிருக்கின்றன. நாங்களும் உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மறைக்கப்பட்ட மனக்கண்கள், பிசாசினால கட்டப்பட்ட மனக்கண்கள் இயேசுவின் நாமத்துல திறக்கப்படுவதாக. ஒவ்வொரு ஊழியக்காரரும் விசுவாசிகளிலேயும் மதங்களிலே இருக்கிற ஒவ்வொரு மக்களிலேயும் பிசாசுடைய மனக்கண்கள், கட்டி வைக்கப்பட்ட மனக்கண்கள் இயேசுவின் நாமத்துல இந்த நேரத்துல திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே. பரிசுத்த ஆவியை நாங்கள் தேடுகிறோம். பரிசுத்த ஆவி வரும் பொழுது நாங்கள் அந்த பலத்தை பெற்றுக் கொள்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தருகிறீர். ஆண்டவரே, கன்ஃபியூஸை தருகிறது பிசாசாக இருக்கிறது. இருங்களுடைய தெளிந்த புத்தியை, மனக்கண்கள் திறக்கப்பட்ட மனிதர்களாக. அன்று அந்த இளைய மகன் பாவத்தில் வாழ்ந்த பொழுது அவனுடைய புத்தி தெளிந்து, என்னுடைய தகப்பன் வீட்டில எல்லாம் இருக்கிறது என்ற உணர்வோடு தன்னுடைய தகப்பன் வீட்டை நோக்கி வருகிறான். அந்த தகப்பன் கட்டி அணைத்து முத்தம் கொண்டிருக்கிறார். அதே போல இன்றைக்கு மனக்கண்கள் கட்டப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரும் புத்தி தள்ளிந்து அந்த மெய்யான தேவனிடத்தில், அந்த உயிருள்ள தேவனிடத்தில், உண்மை உள்ள தேவனிடத்தில, இந்த உலகத்தை சிருஷ்டித்த அந்த ஒன்றான மெய் தேவனிடத்தில், வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் சர்வத்தை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்துல மீண்டுமாக இந்த கடைசி காலங்கள் வருவதற்கு முன்பாக மனம் திரும்பி வருவார்களாக. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் பரிசுத்த ஆவியாரவர்களுடைய உதவியோடு அந்த சபைகளை வார்த்தைகள் பேச நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஈற்ற வார்த்தைகளை வரமும் பூமியும் ஒழிந்து போகும். உம்முடைய வார்த்தைகள் மொழியாதது. ஆண்டவரே, நித்திய நித்தியமாக இருக்கிற உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய பரலோகம் வரைக்கும் உங்களை அழைத்து செல்கிற வார்த்தைகள், ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் அந்த மெய்யான இடத்துல நீர்தான் இந்த உலகத்தை படைத்த தேவன். ஆண்டவரே, ஆமோஸ் 4:12 படி காற்றை சிரிசித்த தேவன், எங்களை மண்ணிலே துருவாக்கி எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை எங்களுடைய ராசியில ஊதின தேவன் நீர் என்பதை ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு மதங்களில மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. நீர்தான் எங்களுடைய உலகத்தை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். யோவான் 17:3 ஒன்றான மெய்த்தேவனாய உம்மையும் நீர் அனுப்பினவராய இயேசு கிறிஸ்து அறிந்து ஒவ்வொருவருடைய மனக்கண்களும் பிரகாசமான மனக்கண்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாழ்வு இமைக்கு பின்பு உமது குடியிருப்பு பரலோகம் என்பதை அறிந்து கொள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் உதவி செய்வீராக. மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாக, நற்குணசாலிகளாக இயேசுவை அறிகிற அறிவை அடைந்து இன்னும் அதிகமாக உம்முடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, நீர்தான் எரேமியா 14:22 வானத்தை திறந்து மழையை இந்த உலகத்துக்கு கொண்டிருக்கிற தேவன், ஊடான தேவர்களால மழையை வரிசிக்க கூடுமோ என்று சொல்லக்கூடிய தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. இது ஒருவரே மெய்யான தேவன் என்ற அறிக்கை இடுகிறோம். ஒவ்வொருடைய மனக்கண்களை திறந்து பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தோடு ஒவ்வொரு ஊழியர்களும் நடக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த லிஸ்ட்ல ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோடு தொடர்ந்து கூட இருந்து பலத்தோடு, சுகத்தோடு, ஆசீர்வாதத்தோடு இந்த சுவிசேஷம் ஐந்து கண்டங்களில் உள்ள ஜனமாக தமிழ் மக்கள் கண்டு அவர்கள் மரக்கண்கள் திறக்கப்பட்டு ஒரு வாழ்வை இன்னைக்கு பின் அந்த மறுமையில கவலை இல்லாத கண்ணீர் இல்லாத துக்கம் இல்லாத மரணமே இல்லாத அந்த உம்முடைய ராஜ்யத்தில ராஜாக்களாக ஆசாரியர்களாக உம்மை தொழுது கொள்ளுகிற மக்களாக ஒருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ஜெனக்காக ஜபிக்கிறேன். உம்முடைய மகத்துவங்களை உம்முடைய அற்புதங்களை அதிசயங்களை பேச அந்த மகளுக்கூடாக நீ பேசுகிற கிருமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழிபாடுகளை கொடுத்து என்னுடைய கணவரை ரெண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஒளியக்காரரும் ஆண்டவரே அவர்களுடைய மரக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பிரகாசமாக உம்முடைய வசனத்தின் ஊடாக உம்முடைய அபிஷேகம் வல்லமை கூடாக அவருடைய வார்த்தைகள் போய் கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் தொண்டும்படியாக அவர்களுடைய இருதயத்தில பேசும்படியாக இருதயத்தில மாத்தவாலே உங்களுடைய வார்த்தைகளை சேர்த்து வைத்து உங்களுடைய மகத்துவங்களை அதிசயங்களை அற்புதங்களை கேட்கிற ஒவ்வொருவர்களும் பெற்றுக் கொள்வார்களாக. துக்கம் சந்தோஷமாக மாறுவதாக. ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் மந்தியோடும் கூட இருந்து சகலத்திலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
1: ஆமென். God bless you sister, God bless you everybody.
0: ஆமென். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். டோலி சிஸ்டர்,
2: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
0: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லாரும் இந்த நாட்கள்ல அதாவது தண்டனைகள் வரக்கு முதல், வாதைகள் வரக்கு முதல், உபத்திரவங்கள் வரக்கு முதல் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட ரட்சிப்பை அவர்கள் அங்கு விசுவாசம் கொண்டு ரட்சிப்பை காண கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே, நாங்கள் உங்களோட திருப்பாதம் நம்பி வந்துள்ளோம் ஆண்டவரே. உங்களோட பாதத்தை, உங்களோட திருப்பாதத்தை நாங்கள் நம்பி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு போலது எங்களை வக்கத்துக்குள் போட்டுட மாட்டீங்க. அதுக்காரி நன்றி செலுத்துறாப்பா. உங்களோட வல்லமை நிறந்த கரத்துக்கு வல்லமைகளுக்கும் நன்றி செலுத்துறாப்பா. இந்த காலை நேரம் எல்லா தேசத்துல ஆண்டவரே, இலங்கை, இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு, எல்லா தேசங்களும் ஆண்டவரே உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அழிந்து போகாத வண்ணமாக உங்களுக்கேற்றவராக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வல்லமையும் கிருபையும் அன்பும் உங்களிடத்திலிருந்து தான் வரக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. இன்று உங்களுடைய அன்பினால நிறைச்சி ஆண்டவரே ஆத்துமாக்களை சேர்ப்பதற்கு எங்களுக்கும் ஒரு ஜப ஆவியை ஆத்மா பாரத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எத்தனை பேர் உங்களை அறிந்து அறியாமல் இருந்தாலும் அப்பா அவங்களுடைய பிலமீனங்களை அப்பா உங்களுக்கு உங்கள் ஜெபிக்க முடியாமக்கி இருக்கிற மக்களுக்காண்டியும் வது வருகிற ஆண்டவரே அப்பா, அவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பை கொடுத்த ஆண்டவரே, உங்களோட வல்லமையினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. மனிதருக்க கூடியவரைய மன்னிப்பது வல்லவரே அப்பா. நீங்க நிறைவாய ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிற தகப்பனா இருக்கிற அப்படியா நன்றி அப்பா. உலகம் அங்கும் ஆத்துமாக்கள் அழிந்து போகாத வண்ணமாக ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உங்களுக்கு உங்களுக்கு சேவை செய்வதற்கு உங்களுக்கு என்று அப்பா வாழ்வதற்கு அப்பா ஒரு புதிதான வாழ்வை வாழ்க்கையை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. உலகம் அங்கும் ஆண்டவரே அசுத்தமான ஆவியல் தடியா இருக்கிற ஆவியல் வாதேந்தன் கூடாரத்தை அணுகாத வண்ணமாக யாவற்றையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் என் பிதாவே அப்பா. வாக்கு தத்தம் செய்தவரே, இன்றும் எங்கள் மக்களுக்கு ஆண்டவரே நீங்க கிருகை செய்ய வல்லவராயிருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. நோயினாலும் வியாதினால அப்பா துன்பங்கள் கஷ்டங்கள் வந்த பொழுதிலும் ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு அருகில் இருந்து நீங்க அவங்களுக்கு துணையாக இருப்பதாக அவர்கள் காணக்கூடியதாக அவங்களை மனக்கண்களை திறந்து அவங்களை அவங்களுடைய உள்ளங்களை இருதயத்தை சுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ரட்சிப்பு உங்களிடத்திலிருந்து மட்டும்தான் வரக்கூடியதா இருக்கிறது. அப்படியாண்டவரே உங்கள் ரட்சிப்பினால அலங்கரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே அப்பா உங்களோட அன்பினால நிறைத்து உங்களோட பரிசுத்தமான ஆவி அனுப்பி யாவரையும் ரட்சிக்கும்படியாக மறுபடியாக ஜெபிக்கிற உங்கள் சித்தத்தை நடத்துங்க. பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்கள் நடத்துற அந்த ஊழியத்துக்கு ஆண்டவரே நீங்க தலைவராக இருந்து வல்லவராக இருந்து போதுமானவர் என்று கூறக்கூடியதாக அவர்களை ஆசீர்வதித்து புதிதான ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்க்கிற கிருபியாக்கு நன்றி செலுத்துற அப்பா. வானொலி நித்திய வெளிச்ச வார்த்தையின் வெளிச்சம் எல்லா எல்லா எல்லாத்திலும் ஆண்டவரே உங்களோட கரங்களை காணக்கூடியத உங்களோட வல்லமே ஒவ்வொரு மனுஷரும் காணக்கூடியதாக ஆண்டவரே அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். பாஸ்டர் நிஹோமில் லோகனுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க இந்த காலையில வந்து நேரம் வந்து துதி ஆராதனை செய்து அப்பா அவங்களுக்கு இரவு நேரம் இருந்தாலும் இன்னும் அதிகமாக உங்களோட தரிசனத்தினாலும் வெளிப்படுத்தினாலும் நிரப்பி இந்த அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட் பிள்ளைகளுக்காணி வருகிற கணவனுக்காணி வருகிறேன் அப்பா. அவர்கள் ஒரு புதிதான அன்பில அவர்களை நிரப்பி அபிஷேகத்தினாலே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. பாவம் பாவங்களிலிருந்து வெறுத்து புதிதான வாழ்வை கொடுத்து வழி நடத்தி வந்து வருகிற அந்த புதிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். அதிகமாக உங்களோட வரங்களினாலும் உங்களோட வெளிப்படுத்தினாலும் சிஸ்டர் ஜெனட் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். பிள்ளைகளை ரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க. வரப்போற சிஸ்டர் பிரதர்ஸ் பாஸ்டர் ஆண்டன் ராசனாயம் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையில் நித்திய வெளிச்சத்தையும் காலமுறை மாலையிலையும் இருந்து உங்களுக்கென்று நடத்துகிற ஊழியக்காரர் உங்களுக்கென்று அப்பா தெரிந்தெடுத்த பாஸ்டர்ஸாக தெரிந்தெடுத்தவர்களே நீங்க அதிகமாக உங்களோட அபிஷேகத்தின் தைலத்தால் இன்னும் அதிகமாக ஊற்றி உங்களோட தைலத்தை ஊற்றி உங்களோட அபிஷேகத்தை ஊற்றி வழி நடத்தும்படியாக ஜபிக்கிற அவங்களுடைய ஊழியத்திலையும் கூட இருந்து அவர்கள் உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு எங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்க காலை நேரம் புதிதான கிருபை மூலமாக முடிசூட்டி உங்களோட இரத்தத்துக்குள்ள யாவரையும் மறைச்சி வச்சு உங்களுக்கென்றே நாங்க வாழ்வதற்கு ஆண்டரே யாரையும் ஆசீர்வதி உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி அப்பா யாவரையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
2: ஆமென், ஆமென், காட் இஸ்
0: ஆமென், ஆமென். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட்.
3: பிரைஸ் தி லார்ட் கர லாஸ்ட் சாச்சர்னகா
0: ஓகே ஓகே. நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரீன்
4: பிரைஸ் தி லார்ட்.
0: நீங்கள் ஆக்கிரம சிந்தைகள் துன்மாக்க சிந்தைகள் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் மனம் திரும்ப வேணும். கடைசி நாட்களிலே அவர்கள் வேதனைப்பட்டு வாதைக்கு உட்படாதபடி இந்த நாட்களிலே மனம் திரும்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பா கிருபை நிறக்க தெரிந்தவனே மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா அந்த நிமிஷம் வரை இன்றைய எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே தேவன் எனக்கு கொடுத்த சுகத்துக்காய் பலத்துக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே. அப்பா அந்த நாளிலும் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா ஒவ்வொரு யாருமே அப்பா உண்மை விட்டு விலகாது படிக்கு கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உண்மை இருக பிடித்து கொள்ள தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபையை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு இடத்திலும் கத்தாவே அப்பா ஒரு மனமாற்றத்தை தேவன் நீங்க உருவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா கத்தாவே. அப்பா அவங்க கத்தாவே அப்பா நீரே உண்மையானது தேவன் என்பதை உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அறிந்த பிள்ளைகள் கூட கத்தாவே இந்த நாட்களிலே பின்மாற்றத்திலே போய் கொண்டிருக்கிறாங்க கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இதனாலே கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு எந்த ஆபத்துகளும் பிரச்சனைகளும் வராது படிக்க தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய இரட்சிப்பை கண்ட பிள்ளைகள் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா உம்மை விட்டு அப்பா அகண்டு போகும் போது கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எந்த ஆபத்துகள் பிரச்சனைகள் நோய் நொடிகளில் இல்லாதபடிக்கு கர்த்தாவே தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா அவர்கள் உம்முடைய உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா உம்முடைய அன்பை ருசி பார்க்க தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா வழி தவறி போகாத படிக்கு கர்த்தாவே அப்பா உம்மை இருக பிடித்துக் கொண்டு கர்த்தாவே அப்பா உம்முடைய சமூகத்துக்கு வரத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுங்க அவங்க இடத்திலே கர்த்தாவே ஒரு மன மாற்றத்தை தேவன் உருவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அவைக்குரிய காரியங்கள் இன்னும் அதிகமாய் வளர தேவன் அவர்களுக்கு வேண்டிய நல்ல கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிரியான கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க ஆளுகை செய்யும்படியா நீங்க வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி நன்றி ராஜாவே அப்பா தேவன் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே நன்றி ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட ஒரு விசயமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா அதுல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பொருட்படுத்திக்கொள்ளுங்க ஆசீர்வதிங்க அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திங்க தகப்பனே அப்பா இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாய் பெருக்கி கர்த்தாவே அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர தேவன் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி நன்றி தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த இனிப்பு இன்னும் அதிகம் அதிகமாய் வளர தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே பாவம் மட்டுமாய் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நீ வந்து ஜெபிக்க இருக்கிறவர்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆவியானவர் நீங்க ஆளுகை செய்யும்படியாய் நீங்க வழி நடத்தும்படியாய் என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்
4: இனங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி ஸ்நாயரின் கத்தருங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன்
5: ஆமேன் ஆமேன் உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பாராக
4: நிர்மலா அமெரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்
6: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் அம்மா
4: நீங்கள் பூமியின் எல்லை எல்லாம் தேவனுக்கு பயந்திருந்தால் அங்கு பூமி தன் பலனை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே பூமியிலே எல்லை எல்லா இடத்திலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தேவனுக்கு பயப்படுற பயம் அவர்களுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தணும்
6: ஹாலேலூயா சூத்திர ராஜா சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாளிலே கூடப்பா நாங்கள் ஒரு மனதோடு கூடி உமது பாதப்படியிலே அமர்ந்து அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற வேளையிலே எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நீர் கேட்டு ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசித்து உம்மிடத்திலே எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் காலையிலே உமது கிருபையால எங்களை திருப்தி ஆக்குவீராக அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதிகாலையிலே உம்மை தேட கர்த்தர் எங்களுக்கு கிருபை புரியும்படியாக ஒப்பு கொடுக்குறப்பா நீர் இம்மட்டுமாய் பாதுகாத்து வழிநடத்தி இந்த ராஜா 5 மாதம் கடந்த 6வது மாதத்திலே எங்களை கொண்டு வந்து சேர்த்த உமது கிருபைக்காய் சோத்திரம் எத்தனையோ இன்னல்கள் இடர்கள் அடவரே எல்லாவற்றிலும் வேதனைகள் வியாதிகள் போராட்டங்கள் இவைகளின் மத்தியில கூட கர்த்தர் நீர் ஒரு தாயை போல தேற்றி தகப்பனை போல எங்களை சுமந்து வந்த உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா இப்போது கூட சகோதரி கொடுத்ததான அந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு சோத்திரம் அப்பா அந்த ஜெபங்களை தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக பூமியிலே கர்த்தர் ஆண்டவரே எல்லை எங்கிலும் அப்பா இந்த நாள தேவ பயமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அப்பா எல்லோரும் மனம் திரும்பும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து எல்லா மக்களும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பயந்து வாழ உதவி செய்வீராக ஆண்டவரே அப்பொழுதுதான் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழும் பொழுது பூமி தன் பலனை கொடுக்கும் என்று வார்த்தையின்படி கர்த்தர் எல்லா மக்களும் உமக்கு கீழ்ப்படைந்து வாழும் போது 1000 மடங்கு எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீர் பூமியிலே விதைக்கிற எல்லாவற்றையும் நீர் அப்பா 100 மடங்கு ஆசீர்வதிப்பீர் அப்படியாக தேவன் தாமே இந்த தேசத்தில் இருக்கிறதான மக்கள் யாவரும் ஆண்டவரே உமக்கு பயந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற வார்த்தையின்படியேப்பா நாங்கள் உமக்கு பயந்து வாழும் போது தேவரீர் இடங்கொள்ளாதபடி எங்களை நீர் ஆசீர்வதித்து பிறகு செய்கிற உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நாளில் பார்க்கும் பொழுது விசேஷமா இப்பா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கூட தேவனுக்கு பயமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறதா இருக்கிறது ஆண்டவரே. அவர்கள் எல்லோரும் ஒரு விசை கூட மனம் திரும்ப ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் மனம் மாறி உண்மையும் உத்தமமாக உமக்கு பயந்து வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அதன் மூலியமா ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பொழியும். நீயோ கடன் வாங்காமல் இருப்பாய், கடன் கொடுப்பாய் என்ற வார்த்தையின்படி பூமியின் பலனை எல்லாம் பா 100 மடங்கு நாங்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கு ஏற்ற பாத்திரவான்களாக நாங்களும் எல்லா தேச மக்களும் வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேசப்பா எல்லா விளைச்சலிலும் உமது கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே ஏற்ற வேலையிலும் மழை, சரியான மழை ஆண்டவரே, மிதமான மழையை கட்டளிடும்படியாக கூட ஜெபிக்கிறோம். கர்நாடகாவில் அதிகமான மழையா இருக்கிறபடினாலே பெங்களூர் பட்டணத்துல ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் வேலையிலே பயங்கரமான மழை இருக்கிறபடினாலே ஆண்டவரே ஏழையிலே மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அதே போல விளைச்சல்களும் ஆண்டவரே மழை நிமித்தமாக ஆண்டவரே எல்லாம் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் தாமே நீர் இறங்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இந்த மக்களுக்கு உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அதன் மூலியமாய் அவர்கள் பெற்றுக்கொள்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொண்டு அவர்கள் சுகத்தோடு வாழ்ந்திருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அம்மேசப்பா உமக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் ஆண்டவரே நீர் அறிய பெரிய காரியங்களை செய்து என் ஆசீர்வாதத்தினால நிரப்புகிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. அப்படியாக பூமி எல்லை எங்கும் எல்லா மக்களும் உமக்கு பயந்து வாழ்ந்திருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. அதன் மூலியமாக பூமியின் பலனை எல்லா மக்களும் அப்பா அவர்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தராகிய தேவன் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு பயப்படுகிற பயம் கொடுத்து எல்லா மக்களும் ஆண்டவரே வாழ கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயாவுடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவரையுமாய், சொந்த பந்தங்கள் எல்லோருமாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அந்த எல்லோருமாய் தேவனுக்கு பயந்து அவர்களும் ஜீவிக்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. மற்றபடியாய் கூட இணைந்து அந்த ஊழியத்திலே ஊழியம் செய்கிறதான ஒவ்வொரு தேவதாசர்களையும் தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவன், மகனையும் மகளையும் தேவன் தாமே நீங்க ஆசீர்வதித்து இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. மற்றபடி ஆய் கூட ஜெபித்த எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்களும் ஆண்டவரே அவர்கள் சந்ததியும் உமக்கு பயந்து ஜீவிக்க அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபிக்கவ காத்திருக்கிறதான யாவரையும் கூட ஆண்டவராகிய தேவன் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இறுதியாக ஜெபிக்க வருகிறதான சகோதரி ஏமியை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த மகளையும் மகள் உமக்கு செய்கிற ஊழியத்தையும் தேவரி நீர் ஆசீர்வதித்து இடங்கொள்ளாத படிக்க பிறகு செய்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே செய்து ஆசீர்வதிக்கிற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
7: ஆமேன். ஜெபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கேத்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து நாட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக பிரதர் இல்லையா?
6: இல்லை இல்லைங்க, இன்னும் வரலைங்க சிஸ்டர். மழை அதிகமா இருக்குது, வருவார், லேட்டா வருவாருங்க.
7: ஓகே ஓகே. நாங்க சிஸ்லி அம்மாவை வரவேற்று கொண்டு, சிஸ்லி அம்மா நீங்க இலங்கை தேசத்துக்கு ஐயம் பண்ணுங்கள், இலங்கை தேச மக்கள் ரட்சிப்பை காணட்டும், அங்க இருக்கிற துன்மாக்கங்களை எல்லாம் அகன்று போகட்டும், கொலைகள் கொள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அகன்று போக கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி அந்த மக்கள் மீது தேவனுடைய இரக்கம் இருக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
8: நாமத்தினாலே ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா விழாவே உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே, எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு உதவி செய்கிறவரே உமக்கு கோடான கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா விழாவே உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே, இலங்கை தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே, அங்க உள்ள மக்கள் அனைவரும் அப்பா விதாவே என்று ஒலிக்கப்படும் அவர்கள் மனதிலே உமது தேவ சாட்சிக்குரிய பிள்ளைகளாக மாற்றின் தகப்பனே, ஆவியானவரே இலங்கை தேசத்தை மாற்றின் தகப்பனே, உமக்குரிய பிள்ளைகளாக மாற்றின் தகப்பனே, அப்பா விதாவே அங்க நடக்கிற கொடூரங்கள் கொள்ளைகள் அப்பா அக்குருமங்களை நீக்கும் தகப்பனே, அன்பான தகப்பனே எல்லாவற்றையும் மாற்றி உமக்கு உமக்குரிய பிள்ளைகளா மாற்றி எங்கு சென்றாலும் உமது உமது ஜபத்தை ஒலிக்க பண்ணும் தகப்பனே, ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அப்பா தேவசாட்சிகளுக்குரிய பிள்ளைகளா மாற்றின் தகப்பனே, மாற்றின் தகப்பனே, ஆவியானவரே எங்கள் ஜபத்துக்கு செவி கொடுக்கிறவரே உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே அந்த அரசாங்கம் ராஜாக்கள் மந்திரிமார்களே ஆசீர்வதியின் தகப்பனே, அந்த ராஜாவே அப்பா எந்த கெடுதியும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே, அப்பா தகப்பனே இலங்கை தேசத்திலே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும் தகப்பனே, ஒரு சமாதானம் கிடைக்க செய்தும் தகப்பனே, ஆவியானவரே எந்த ஒரு ஆபத்தும் அந்த இலங்கை தேசத்திலே ஏற்படாத வண்ணம் காத்து கொள்ளும் தகப்பனே, அன்பான தகப்பனே வாகன விபத்துகள் அநியாயமாக இறந்து போகிறார்கள் தகப்பனே, அந்த வாகன விபத்துக்களை எல்லாம் மாற்றி விடும் தகப்பனே, அப்பா குடிவரியிலே போதபத்திலே ஓட்டுநர் ஓடி அந்த ஜனத்தை சாகிறார்கள் தகப்பனே, அப்பா அப்படியான செயல்கள் ஒன்றும் ஏற்படாத வண்ணம் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே, அப்பா இளம்பிள்ளைகளை அநியாயமாக அப்பா போகிறார்கள் தகப்பனே, அவர்களையும் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே, அப்பா உமது நாமத்தை அவர்கள் உச்சரித்து கொண்டு இங்க சென்றாலும் நடக்க செய்தும் தகப்பனே, அப்பா மாற்றும் தகப்பனே, பரிசுத்தாவியானவரையே அவர்கள் மேலே அவர்களை மேலே உமது அக்னியால் நிரப்பும் தகப்பனே, உமது அக்னியால் நிரப்பும் தகப்பனே, அப்பா பிதாவே நாங்கள் ஒரு நல்ல செய்தியை கேட்கறதுக்கு நீர் ஒரு நல்ல வழியை விடுவீர் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் தகப்பனே, அன்பான தகப்பனே என் குடும்பத்தையும் ஆசிர்வதியின் தகப்பனே, என் பிள்ளைகளை ஆசிர்வதியின் தகப்பனே, அப்பா அவர்களின் விவசாயிகளுக்குரிய பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே, அப்பா தகப்பனே உண்மையிலிருந்து கேட்கிறோம் தகப்பனே, அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மது ஜபத்தையும் உம்மது நாமத்தையும் விடிய எழும்பும் போது ஜபிக்கிறோம் தகப்பனே, எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே, என் குடும்பத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே, ஆவியானவரே இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியின் தகப்பனே, அப்பா இந்த சங்கம வானொலியை அலர் நாங்கள் ஜபிக்க வந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா, அப்பா தகப்பனே இந்த சங்கம வானொலியிலே ஜபிக்க வந்த அத்தனை பேருக்காகவும் ஜபிக்கிறேன் தகப்பனே, அன்பான தகப்பனே அவர்களை ஆசீர்வதியும் அவர்களின் தேவைகளை சந்திக்கும் தகப்பனே, அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவரை பெற்றுக் கொடுக்கும் தகப்பனே, ஆவியானவரே ஒரு மகன் அப்பா அவரை ரத்தம் அவருடைய தலையிலிருந்து ரத்தம் கசியுது என்று சொன்னார்களே, அந்த மகனை ஆசீர்வதியும் தகப்பனே, அப்பா அவரை ஆசீர்வதியும் தகப்பனே, அப்பா அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கூறும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே, அந்த மகனை ஆசீர்வதித்த அவருக்கு என்னென்ன நோய் இருக்கிறோம் என்பதை நீரே திருத்த வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே, அப்பா பிதாவே அவரை குணப்படுத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி, அப்பா பிதாவே உண்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே, இந்த மகனை சுகப்படுத்தும் தகப்பனே, அன்பான தகப்பனே கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, அந்த பிள்ளைகள் இருவரும் தாக்கி என்னென்ன அவருக்கு விரும்புறாவோ அந்த விருப்பத்தின்படி அந்த பிள்ளைகள் நடந்து அப்பா அந்த சேவைகளை செய்ய வல்லவர்களாயிருக்கும்படியாக உம்மை ஜபிக்கிறோம் தகப்பனே, அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்
7: மேன் ஆமேன். அங்கள் ஜீவங்களை கேட்டதோ உனக்கு சோத்திரம் நந்தியமா, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக, ஆமேன்.
8: உங்களோடும் இருப்பாராக, ஆமேன்
7: ஆமேன். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் நீங்கள் யுத்த தேசங்களுக்காகவும் எல்லா தேசத்திலும் ஒரு ரட்சிப்பு இன்றைய நாட்கள் வெளிப்பட கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
9: அன்பும் கிருபையும் இந்த பிதாவே இந்த தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் அப்பா, ஆபிரகாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே இஸ்ரவேலின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே, பொறுப்படுங்களப்பா பிதாவே. இஸ்ரவேல் தேசத்தை தேவனே, இந்த தேசத்தின் மீது தேவனே, இந்த மக்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா என் தேவனே. தேவனே, தேசத்தை ஆளுகிற தலைவர்கள், இராணுவத்துள்ள மக்கள், அங்குள்ள மக்கள் ஒவ்வொர் மீதும் என் தேவனே, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவனே, உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா தேவனே. கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்கப்பா பிதாவே. இவருடைய மனக்கண்களை திறவுங்கள் ஆவியானவரே என் தேவனே. இந்த மக்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா பிதாவே, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா என் தேவனே பிதாவே. இந்த தேசத்துக்கு எதிராக தேவனே செயல்படுகிற ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும் அப்பா பிதாவே. லிபனானை பொறுப்படும் ஐயா தேவனே. இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கள் அப்பா பிதாவே. அங்கிருந்து தேவனே கிரிய சேர தேவனே, பொல்லாத ஆவியுடைய சேரல் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக தேவனே. அந்த ஹிஸ்பொல்லா மக்கள் மீது தேவனே உம்முடைய ஆவியை ஊற்று மக்கினியே போடும். ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க அப்பா, ஒரு புதிய ஆவியை கொடுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்க இயேசு ராஜாவே. மனதன் கொடுக்கிற சமாதானம் அல்லப்பா பிதாவே. இயேசுவே, நீங்கள் விட்டு போன அந்த சமாதானத்தை இஸ்ரவேல் மக்களுக்கும் அதை சூழ்ந்துள்ள ஒவ்வொரு தேச மக்களுக்கும் சமாதானத்தை கொடுங்களப்பா பிதாவே. இதற்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்க, நீங்கள் வழக்காடுங்க, நீங்கள் நீதி செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி தேவனே. இந்த யுத்தம் கர்த்தருடைய தேச ராஜாவே, நீங்கள் யுத்தம் பண்ணுங்கப்பா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. சோஸ்ரமப்பா பிதாவே, யுத்த ஆயுதங்களை பார்க்கலும் ஞானமே நல்லவன் சொன்னீங்களப்பா தேவனே. இந்த தேச தலைவர் அதிகாரிகளுக்கு நீங்கள் நீங்கள் பரத்திலுள்ள ஞானத்தினாலே இவளை நிரப்புங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. தேவனே கிருப செய்யுங்கப்பா ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகள் மீது தேவனே, இராணுவத்தின் மீது தேவனே, உம்முடைய ஞானத்தினாலே இவளை நிரப்புங்க அப்பா பிதாவே. உம்முடைய ஆவியினாலே இவளை நிரப்புங்க அப்பா, உம்முடைய அன்பினாலே இவளை நிரப்புங்க. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று மேற்பூச்சாய் தேவனே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் பார்க்கிறீங்களப்பா பிதாவே. எல்லா மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் தேவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதாக தேவனே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற தேவனே அப்பா, அற்புதங்களை செய்யுங்க ஒவ்வொரு தேசங்களிலேயும், அதிசயங்களை செய்யுங்க அப்பா பிதாவே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவனே. ஆவியானவரே, உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா ரஷ்யா தேசத்தின் மீது, யுக்ரைன் தேசம் மீது தேவனே பிதாவே, ஈரான் தேசம் மீது, ஒவ்வொரு தேசங்கள் மீது, மக்கள் மீது, இராணுவத்தின் மீது, தேச தலைவர் அதிகாரிகள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா பிதாவே. எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தை அறுக்கப்படுவதாக, எல்லா நுகத்தடிகளும் உம்முடைய அபிஷேகத்தாலே முறிக்கப்படுவதாக என் தேவனே. தேவனே அற்புதங்களை செய்யுங்கப்பா ஒரு தேசங்களையும், அதிசயங்களை செய்யுங்க என் தேவனே பிதாவே. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய நாமத்துக்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கத்தக்கதாக, நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் அறிக்கை பண்ணத்தக்கதாக தேவனே. வானத்திலும் பூமியிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்யுங்கப்பா இந்த மக்கள் தேவனே, கிருப செய்யுங்கப்பா தேவனே. இந்த தேசங்களின் வான மண்டலங்களிலே இந்த கிரிய செய்கிற பொல்லாத ஆவியுடைய சேனைகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக, அந்தகார இருளின் ஆவிகள் வெளியேறுவதாக, அந்தகார லோகாதிபதியுடைய சகல கிரிகளும் சேர்ந்து போவதாக, திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவிகள் தேவனே தேச தலைவர் இராணுவத்தை விட்டு, தேசத்து மக்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவனே ஆவியானவரே, உம்முடைய கனியினாலே விட நிரப்புங்க, உம்முடைய அன்பினாலே விட நிரப்புங்க அப்பா ஒரு மக்களை. இந்த மக்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாகாதபடி என் தேவனே இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க. சத்திய வார்த்தை தேசமெங்கும் அறிவிக்கப்பட, ஒவ்வொரு தேசங்களிலும் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. உம்முடைய வார்த்தை ஒன்றே விடுதலை, உம்முடைய வார்த்தை ஒன்றே சமாதானம் அப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கி நீங்கள் அப்பா இந்த தேசங்களை. உம்முடைய வார்த்தையை தேவனே இந்த மக்கள் கேட்க கிருபை செய்யுங்க அப்பா. அனுப்பி இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க என் தேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே. கிருபை செய்யுங்க அப்பா, மீட்டுக் கொள்ளுங்க ஒவ்வொரு தேசங்களை, ஒவ்வொரு தேசங்கள் பச்சை பாதம் இல்லாத தேவனே ஒவ்வொரு தேசங்களையும் மீட்டு ரட்சியுங்க அப்பா. ஈரான் தேசம் ரட்சிக்கப்படுவதாக, ரஷ்யா தேசம் ரட்சிக்கப்படுவதாக,
10: யுக்ரைன் தேசம் ரட்சிக்கப்படுவதாக, இஸ்ரேல் தேசம் ரட்சிக்கப்படுவதாக. எந்தெந்த யுத்தங்கள் அழிவுகள் நடக்குதோ தேவனே, இந்த மக்களை விட்டு ரட்சியுங்கப்பா பிதாவி. உம்மனோக்கி பார்க்க கிருப செய்யுங்கப்பா பிதாவி. உடைய மரக்கண்களை திறவுங்கள் ஆவியானவரே. சுவிசேஷ வார்த்தையை அனுப்பிதவனே, இந்த மரக்கண்களை திறவுங்கப்பா பிதாவி. நன்றி ராஜாவே, நன்றி. என் தேவனே சொஸ்தம், தேவனே இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. கேளுங்கள், கொடுக்கப்படும் சொன்ன தேவனே அப்பா. அதற்கு ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுப்பதற்காய் நன்றி. இனி கொடுக்க போவதற்காய் நன்றி அப்பா பிதா. நன்றி ராஜாவே, நன்றி. என் தேவனே சொஸ்தம். சங்கம் ஊழியத்தை ஆசீர்வதியுங்க. இது நடத்துற லெஸ்ட் பிரதரை ஆசீர்வதியுங்க. மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. ஊழியத்தை ஆசீர்வதியுங்க அப்பா. ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்க அப்பா பிதாவே. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க என் தேவனே. சமாதானத்தை கொடுங்க, சுகபலத்தை கொடுங்க அப்பா பிதாவே. அதே போல் ஜெனசிஸ் புறப்படுங்கள் அப்பா. என் தேவனே, கணவனை புறப்படுங்க, ரெண்டு பிள்ளைகளையும் புறப்படுங்க. பரிசுத்த ரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. செய்கிற உமக்கா செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களை ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவே. அற்புதங்களை காண செய்யும், அதிசயங்களை காண செய்யும் அப்பா பிதாவே. இந்த பிள்ளையோட எதிர்காலத்தை புறப்படும் ஆசீர்வதியும். அதே போல் இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கருத்திலே ஒப்படைக்கிறேன். பரிசுத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. அக்கினி மதுராய் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. ஒரு குடும்பங்களையும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் பிள்ளைகளை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா. அவளுக்கு சுகம் கொடுங்க, பலன் கொடுங்க, ஆறுதல் கொடுங்க அப்பா பிதா. ஆசீர்வதியுங்க தேவனே. சந்ததி சந்ததியாய், சந்தானம் சந்தானமாய் உம்முடைய ஆவியையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிதாவே, ஒவ்வொரு குடும்பங்கள் மீது. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் ஜாவையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
11: ஆமீன், ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரன். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகதெல்லும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமீன்,
10: ஆமீன், ஆமீன். அப்படியே உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
11: ஆமீன், ஆமீன். நாங்க கலாச்சீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு
12: பிரைஸ்லோட்
11: நாட்களிலே வியாதியினாலும் வேதனையினாலும் தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, வீடு அல்லே தனிமையா இருக்கிறவர்களுக்காக, அந்த முதியோர்களுக்காக, முதியோர் தனியா இருந்து அங்கு மனத்தாக்கலும் வேதனைக்குள்ளாகவும் கடந்து செல்லுகிறார்கள். இந்த வாலிபர்கள் அங்கு தங்களுக்கு தாங்களே அங்கு தீமைகளை வாதைகளை வேண்டிக் கொள்ளுகிறார்கள். இதற்காக நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
12: ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. ஒரு விசை உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பிழைகள் ஆண்டவரே, அசதிகள் எல்லாம் ஆண்டவரே நீர் அறிகிற தேவனாய் இருக்கிறபடியினால் எங்களை ஒரு விசை மன்னித்து உமக்கு முன்பாக இந்த விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு முன்பாக ராஜா நாங்கள் ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாகவும் ஆண்டவரே கர்த்தாவை ஏறெடுக்கப்படுகிறதான விண்ணப்பங்கள் ஜபங்கள் எல்லாம் உமக்கு பிரியமாயும் இருப்பதாக என்று சொல்லப்படுகிறது ராஜாவே. இந்த நாட்களிலே கர்த்தாவே உண்மையாகவே நோயினால் பாதிக்கப்படுகிறவர்கள் அநேகம் அநேகமாக இருக்கிறது ராஜா. தகப்பனே, உணவினாலே வருகிறதப்பா ஆண்டவரே, யுத்தத்தினாலே வருகிறது, பரம்பரை பாவ சாபங்களினாலே வருகிறது ஆண்டவரே. இந்த கொரோனா வந்தும் ஆண்டவரே அந்த போட்ட ஊசிகளினாலே வருகிறது என்று எல்லா விதமான பெயர்களையும் சாட்டு போக்களை நாங்கள் பார்க்கிறோம், கேட்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த நோயானது கர்த்தாவே, ஒரு பழமொழி இருக்கே ராஜா, குறைவற்ற செல்வம் அண்டு ஆண்டவரே. இந்த நோய்களானது ராஜா வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கிறீரே 91 சங்கீதத்திலே. அது அருமையான ஒரு வாக்கு தத்தம் அப்பா. தகப்பனே, அந்த வாக்கு தத்தத்தை வைத்து இந்த நோயாளிகளுடைய ஆண்டவரே கர்த்தாவே, வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே, சகோதர சகோதரிகள், குடும்ப தலைவன் தலைவிகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. கொள்ள நோய்கள் அதிகரிக்கிறது அப்பா ஆண்டவரே அப்பா. சிலதுகள் மறைக்கப்பட்டிருக்கு, சிலதுகள் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. கடைசி நேரத்திலே கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். இப்படியாக ராஜா இந்த கொள்ள நோய்களுக்காக வருகிறோம் ஏசப்பா. தகப்பனே, நீர் எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்கள் செய்த நீர் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது ராஜா. அந்த வார்த்தைகளின்படியே ராஜா ஆண்டவரே அப்பா யாவீரின் மகளை தொட்ட தெய்வம், ஆண்டவரே கத்தாவே கானானி ஸ்திரியின் மகளை தொட்ட தெய்வம், ஆண்டவரே பத்திமேயுவின் கண்களை துறந்த தெய்வம், ஆண்டவரே காற்றையும் கடலையும் அமர்த்தின தெய்வம், ஆண்டவரே சில இடங்களிலே நீர் அற்புதங்கள் செய்ய முடியாதபடி அவிவிசுவாசமாயிருந்தபடியினாலே ஆண்டவரே அதை செய்ய முடியவில்லை என்றும் கூட வேதம் சொல்லுகிறது ராஜா. அப்பா இந்த வேளையிலே கர்த்தாவே, ஒரு நகரத்துக்கு போகும் பொழுது, ஒரு பட்டணத்துக்கு போகும் பொழுது, ஒரு நாட்டுக்கு போகும் பொழுது, அந்த நாடுகளுக்கு, கிராமங்களுக்கு, பட்டணங்களுக்கு, வீடுகளுக்கு ஆண்டவரே அப்பா ஒரு சுவிச்சம் வரும்படியாய் ஜெபிக்கிறோம், ஒரு விடுதலை வரும்படியாய் ஜெபிக்கிறோம், ஒரு சுகம் வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ நாடுகளிலே, கிராமங்களிலே, பட்டணங்களிலே சுகத்தை காண முடியாதபடி எத்தனையோ தடைகள், எத்தனையோ விக்கிரக ஆராதனைகள், தோப்புக்கள் ஆண்டவரே, பில்லிசூனிய கட்டுகள் ஆண்டவரே, பாரம்பரிய கட்டுகள் ஆண்டவரே, அதை மீண்டு திரும்பவுமாய் அதை இரட்டத்தனையாக செய்கிற காரியங்கள் அப்பா தகப்பனே ஏசப்பா அதிகரித்திருக்கிறது ராஜா. பணத்தினால் இதை செய்கிறார்களா, அல்லது பாரம்பரியத்தினாலே செய்கிறார்களா, அல்லது பெருமையினாலே செய்கிறார்களா, ஆனால் எதுவா இருந்தாலும் இது ஒரு சாபத்தீடான காரியமாக ஆண்டவரே கிராமங்களுக்கு, பட்டணங்களுக்கு, நாடுகளுக்கு வருகிறது ராஜா. இயேசுவே, இவைகளை ஆண்டவரே இந்த ஐரோப்பா தேசங்களிலும் கொண்டு வந்து பலகி பெருகி விட்டார்கள் அப்பா. ஏசப்பா நீர் அறிகிறீர் ஐயா தேவனே. இயேசுவே, இந்த நோயினாலே பாதிக்கப்படுகிறதான ஆண்டவரே அப்பா நோயாளிகளை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ஆஸ்பத்திரிகளிலே இருக்கிறதான குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், வளர்ந்து கொண்டு வருகிற பிள்ளைகள் ஆண்டவரே, வயோதிபர்கள் ஆண்டவரே, சகோதர சகோதரிகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சிலவற்றை நாங்கள் காண்கிறோம், சிலவற்றை நாங்கள் காண்பதில்லை, ஆனால் என் தேவனே உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா, உம்முடைய கண்கள் காண்கிறது கர்த்தாவே. இந்த நோயாளிகளையும், இந்த பிணியாளிகளையும் ஆண்டவரே பரம்பரை சாப கட்டுகளிலும் ஆண்டவரே பணமின்றி, ஆண்டவரே உணவின்றி ஆண்டவரே கர்த்தாவே இந்த நோயாளிகளுக்கு இரண்டாந்தரம் மாற்றுவதற்கு உடை இல்லாமலுக்கு ஆண்டவரே, ஒரு பாய் இல்லாமல் ஆண்டவரே, ஒரு சுகாதாரத்திலே, ஒரு கர்த்தாவே ஒரு சுகாதாரத்தின்படி அந்த பிளேட்டுகள், அந்த கப்புகள், அந்த கரண்டிகள், அந்த சமையல்கள் கூட செய்ய முடியாதபடி எத்தனையோ பேர் வாடி வதங்குகிறதை நாங்கள் காண்கிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம் அப்பா. ஆனால் என் தெய்வமே, நீர் இவர்களை புறக்கணிக்காத தெய்வம் அப்பா, ஏழைகளை புறக்கணிக்காத தெய்வம் ஆண்டவரே, விதவைகளை புறக்கணிக்காத தெய்வம் அப்பா ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஆண்டவரே பரவாசை ஆண்டவரே விடுதலை ஆக்கும் என்று சொல்லி தகப்பனே பரவாசை விடுதலை ஆக்கி நீர் ஆண்டவரே அந்த சிலுவையை சுமந்தது. ஏனென்றால் அந்த அன்பு விடுதலை ஆண்டவரே, அந்த கர்த்தாவே ஆண்டவரே நீர் அதற்காகத்தான் வந்தீர் என்று சொல்லத்தக்கதாக அந்த இடத்திலே கர்த்தாவே வெளிப்பட்ட அன்பு, சத்தியம், தாழ்மை, மகிமை ஆண்டவரே எவ்வளவு பெரிதாய் இருந்ததென்று பார்க்கிறோம். இவர்களுக்காகவும் நீர் கர்த்தாவே உயிர் நீத்த ஜீவன் உள்ள தேவன் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக ஏசப்பா நீர் இவர்களுக்கு மனம் இறங்கி ஆண்டவரே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஒவ்வொரு தழும்புகளாலும், உம்முடைய ஊற்றப்பட்ட ஆண்டவரே அந்த இரத்தத்தினாலும், அந்த தைலத்தினாலும் நீர் இவர்களை சுத்திகரித்து ஆண்டவரே இவர்களுடைய குடும்பங்களிலே, இவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை ஊற்றி குணப்படுத்த வல்லவர் என்று நாங்கள் விசுவாசித்து இந்த கர்த்தாவே அப்பா ஜனங்களுக்காக, நோயாளிகளுக்காக ஆண்டவரே பிடிக்கப்பட்டிருக்கிற கொள்ள நோய்கள் ஆண்டவரே அப்பா பிடிக்கப்பட்ட பரம்பரை பாவ சாபங்கள் எல்லாம் நீங்க உதவி செய்ய வல்லவராக இருக்கிற பரிகாரியாகிய கர்த்தர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் யாத்ராகாமத்திலே சொல்லப்பட்டதின்படி எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த ஒரு கொள்ள நோயை நான் வரவிடேன் என்று சொன்னீங்கள் அப்பா. ஆனால் அதற்கு முன்பதாக கட்டளைகள், கற்பனைகள் ஆண்டவரே கர்த்தாவே நிபந்தனைகள் ஆண்டு ஆண்டவரே கீழ்ப்படிதல் உண்மையுள்ளவர்கள் ஆண்டவரே பிரித்தெடுக்கப்பட்ட ஆண்டவரே இருதயங்களை ஆண்டவரே விட்டு கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் செய்ய போகிற அற்புதங்கள் அடையாளங்கள் அநேகமாயிருக்கும் என்று சொன்னீங்களே ராஜா. இன்று கண்ட எகிப்தியரே நாங்கள் நீ இனிமேல் காண்பதில்லை என்று கூட சொல்லி இருக்கிறீரப்பா. அதிலே ஆண்டவரே ஜீவன் உண்டு அப்பா. இந்த நோயாளிகள் ஆண்டவரே அப்பா அவர்களை உணர்ந்து கேட்டு சொல்லுகிற ஆண்டவரே சுவிசேஷமாக சொல்லப்படுகிற ஆண்டவரே கத்தாவே பிள்ளைகள் ஜெபிக்கிற வேளையில அதை தாழ்மையோடு கேட்டு ஆண்டவரே வேண்டா விதமாக ஆண்டவரே கத்தாவே அணுகாத வண்ணம் தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே அப்பா தங்களுடைய நோய்களை குணப்படுத்த தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் சுற்றி திரிந்து அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தபடியினால் அந்த திமிர்வாத காரனை கூரை பிடித்து வந்த பொழுது ஆண்டவரே பிடித்து கொண்டு வந்த பொழுது அவனையும் ஆண்டவரே குணப்படுத்தி ஆண்டவரே கூற வழியாக இல்ல நடந்து போக வைத்தவர் அப்பா. ஆண்டவரே ராஜா எத்தனையோ பிசாசுகள் பிடித்த நோயாளிகளை ஆண்டவரே கட்டுகளை ஆண்டவரே குருடர்களை ஆண்டவரே அப்பா செவிடர்களை ஆண்டவரே நீர் குணப்படுத்தின தெய்வம் அப்பா. ஆண்டவரே அபிவிசுவாசியான ஒரு சகோதரியின் மகளுக்கு கூட நீங்கள் அற்புதம் செய்வீங்கள் என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. கர்த்தாவே இந்த நோயாளிகளுக்கு உம்முடைய ரத்தம் உம்முடைய வார்த்தை உம்முடைய தழும்பு அப்பா உம்முடைய ஜீவன் ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே எத்தனையோ இடங்களிலே ஆண்டவரே டாக்டர்ஸ்மார் கைவிடப்பட்டு ஆண்டவரே ஒன்றுமில்லாமலுக்கு ஆண்டவரே இருக்கிற இந்த நோயாளிகள் மேலே உம்முடைய கருணையும் கிருபையும் தயவும் இரக்கமும் ஆண்டவரே இவர்கள் மேலே ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் கர்த்தாவே எங்களுக்காகவே சிலுவை சுமந்து காயப்பட்ட அந்த அற்புத கரம் ஆண்டவரே தோமாவை போல அல்ல முழு விசுவாசத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அந்த கரத்திலே ஒரு அற்புதம் உண்டென்று ஆண்டவரே நாங்கள் பார்க்கத்தக்கதாக கேட்கத்தக்கதாக அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிற கிருபையை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்த வேண்டும் ஆண்டவரே. உண்மையுள்ள தெய்வம் நீதியுள்ள தெய்வம் ஆண்டவரே எல்லா நாமத்திலும் விட மேலான தேவன் என்று அறிக்கை செய்து ஆண்டவரே கர்த்தாவே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ண கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. இவர்களுக்கு முன்பாக இருக்கிறதான விக்கினகங்கள் இடுக்கண்கள் ஆண்டவரே நுகத்தடிகள்கள் ஆண்டவரே அநேகமாய் இருக்கிறபடியினால் இவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே சுட்டரித்து ஆண்டவரே நீர் பரிபூரண சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஐயா. அதே போல ஆண்டவரே தாங்களாகவே திரிந்து வீணான வாழ்க்கையை ஆண்டவரே கர்த்தாவே சிதறடித்து தக்கா கர்த்தாவே எத்தனையோ இடங்களிலே கர்த்தாவே யுத்தங்களினாலும் வாழ்வெட்டுகளினாலும் ஆண்டவரே வேண்டாத ட்ரக்ஸுகளினாலும் மது போதையினாலும் ஆண்டவரே பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அநேகமாக ஆண்டவரே தக்கத்தாவே கத்தாவே நிறைந்து போயிருக்கிறது ராஜா. தகப்பனே ஏசப்பா நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே இலங்கை தேசத்திலே இருந்து அகதிகளாக இந்தியாவுக்கு போய் அங்கே வாக்குவாதமும் ஆண்டவரே குடிபால் போதையிலும் அடிபட்டு ஒரு பொம்பளை பிள்ளையை ஆண்டவரே காரால நெரித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்பா இந்தியாவிலே. ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவ சாபங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமையினாலே நடக்கப்படுகிற காரியங்கள் ஆண்டவரே அநாகரிகமான காரியங்கள் ஆண்டவரே நிரம்பி வழிகிறது பிசாசினுடைய கிரியைகள் அப்பா. இப்படிப்பட்ட ஆண்டவரே கிரியைகளில் இருந்து ராஜா ஒரு கர்த்தாவே ஒரு பூரண விடுதலை சமாதானம் இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே வரும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. தேவனே தாங்கள் என்ன செய்வதென்று அறியாத வண்ணம் ஆண்டவரே நடத்துகிறதான இந்த 13-14 வயசுக்குள்ளே ஆண்டவரே கர்த்தாவே நிறைவாக இருக்கே அப்பா களவெடுக்கிறார்களே அப்பா. தகப்பனே நீ கேட்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே இந்த உலகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை அறியாத வண்ணம் ஆண்டவரே பணம் ஆண்டவரே நாகரீகம் ஆண்டவரே இந்த டெலிபோனுகள் இந்த பேஸ்புக்கள் எல்லாம் அழிந்து நாசமாய் போகும்படி ஆய்ச்சவிக்கிறோம் அப்பா. தேவனே நீர் இப்படி செய்ய போறதற்காக நன்றி இயேசுவே. உம்முடத்திலே உம்முடைய சந்ததியை வைக்கிறோம் ஆண்டவரே. நோயானது குறைவற்ற செல்வம் என்று சொல்லி இருக்கிறபடி பெற்றோருக்கு நோயற்ற வாழ்வை வாழ்ந்து காட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி ஆய்ச்சவிக்கிறோம் அப்பா. தேவனே திக்கற்றவர்களுக்கும் வயோதிபர்களுக்காகவும் வருகிறோம் ஆண்டவரே. உதவி உள்ளவர்களும் உண்டு, உதவி இல்லாதவர்களும் உண்டு. அநாதைகளாக களைவிடப்பட்ட ஆண்டவரே அநேக தாய் தகப்பன்மார் உண்டு ராஜா. இப்படிப்பட்டவர்களுக்கு தகப்பனே பிள்ளைகள் மனம் இறங்கும்படி ஆட்சேபிக்கிறோம் அப்பா. பாவ சாபங்களை மேற்கொள்ளாதபடி ஆயிரம் தலைமுறைக்கு கர்த்தாவே சந்ததியை காண வைக்கும்படி ஆட்சேபிக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த நோயாளிகள், வயோதிபர்கள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே சிறைச்சாலையிலே நோயாளிகளாயிருக்கிறவர்கள், ஆஸ்பத்திரிகளிலே படுத்திருக்கிறவர்கள் எல்லோரையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பட்சபாதம் இல்லாத தெய்வமே, உம்முடைய கிருபை இவர்கள் மேலே ஊற்றப்பட வேண்டும் ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த டாக்டர்ஸ்மார், நர்ஸ்மார், அசிஸ்டன்ட்மார் எல்லாரும் ஆண்டவரே பாகுபாடின்றி பட்சபாதம் இன்றி ஆண்டவரே பணத்துக்காக ஆண்டவரே இவர்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே இயேசப்பா தேவனே ஊழியம் செய்யாதபடி தகப்பனே உண்மையுள்ள பிள்ளைகளாக அன்போடு அரவணைத்து இவர்களுக்கு வேண்டிய பரிசோதனை செய்து மருந்துகளை கொடுத்து உணவுகளை கொடுத்து ஆண்டவரே அவர்களை ஆட்டி தேற்றி உயிர்ப்பிக்க வைக்கும்படியாய் செவிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு கர்த்தாவே டாக்டர்ஸையும் நர்ஸ்மாரையும் ஆண்டவரே தாதிமார்களையும் அசிஸ்டன்ட்மார்களையும் அட்டண்டன்மார்களும் யாராயிருந்தாலும் ஆண்டவர் இவர்களுக்கு கருணை காட்டி தங்களுடைய ஊழிய பாதையிலே ஓய்வூதியங்களிலே தேவனே நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட அன்பு மனுஷருக்கு முன்பாக வர வேண்டும் ஆண்டவரே. நீர் இறங்க இறங்கி இந்த ஜனங்களுக்கோடு ஆண்டவரே பேச வேண்டும். நீர் தான் ஆண்டவரே கர்த்தாவை அனுப்புவீர் மனுஷருக்கூடாக, இந்த மனுஷருக்கூடாக ராஜா, சகோதரங்களுக்கூடாக, சகோதரிகளுக்கூடாக, பிள்ளைகளுக்கூடாக ஆண்டவரே. தகப்பனே இவர்களுக்கு ஒரு இருதயத்திலே ஒரு பூரண சுகம், ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஒரு பூரண சுகம், விடுதலை, ஆரோக்கியம் வர பண்ணும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே நீர் சகாயம் பண்ணுகிற தெய்வம், தீவிரிக்கிற தெய்வம், பிசாசுக்கு முன்பாக எழுந்து நின்று போராடி எல்லாவற்றையும் ஜெயிக்க வைக்கிற தேவனுக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே, தழும்புகளினாலே, இரத்தத்தினாலே, நாமத்தினாலே, வார்த்தையினாலே ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்டு நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன்,
11: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
12: ஆமேன், ஆமேன், ஆமேன்,
11: ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் லோர்ட். வினோ,
13: பிரைஸ் லோர்ட் அக்கா.
11: நீங்க திருச்சப மக்களுக்காக, திருச்சபைகளுக்காக, ஆராதனைகளுக்காக அதிலே ஒரு உயிர்ப்பு வரும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
13: ஆமாண்டவரே, மகாந்தும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைய புதிய நாளிலும் என் தகப்பனே எங்களுக்கு ஜீவனை தந்து இம்மட்டுமாக ஜீவனை காத்து வருகிற கிருபை காவையா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ நோய்களின் மத்தியிலும் என் தகப்பனே எங்களை மீட்டு காத்து ஐயா, உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே அப்பா, கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பினே அப்பா எங்களுக்கு ஜெபிக்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறீங்களே ஐயா, உமது அந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலி ஆண்டவரே எந்தெந்த தேசங்களில், எந்தெந்த மூலைகளில், எந்தெந்த சகோதரன் சகோதரிகளின் காதுகளில் கேட்கிறதோ தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருவரும் என் தேவனே ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறியட்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, காலம் சிறியதாய் இருக்கிறது ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுகிற பிள்ளைகளாக மாறட்டும் ஆண்டவரே. தேவனே அப்பா உம்முடைய கரத்திலே அப்பா ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளையும் தருகிறேன் ஆண்டவரே. என்னென்ன வேண்டுதலோ நீங்கள் தான் அறிவீங்கள் ஆண்டவரே. என்னென்ன இக்கட்டுகள், என்னென்ன வேதனைகள், கண்ணீர்கள், சமாதான குறைவுகள், பிள்ளைகளினால் ஆண்டவரே வேதனைகள் படுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் கண் நோக்கி பாருங்க ஆண்டவரே. தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் வந்தோம் ஆண்டவரே. இம்மட்டுமாக எங்களுக்கு அடைக்கலம் தந்து எங்களை பாதுகாத்து நடத்துகிறீங்களே ஐயா. என்ன குறைகள், என்ன பிரச்சனைகள், என்ன
14: ஆபத்துகள் வந்த போதிலும் நோய்கள் வந்த போதிலும் என் தேவனே எங்களை நீங்கள் மீட்டு காத்தது போல தகப்பனே கத்தாவே இந்த கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை நீங்கள் மீட்டு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரும் உம்மை நாடி ஓடி வர ஆண்டவரே அவர்களின் இருதயத்தை தொடுங்க ஆண்டவரே. அப்பா இருதயங்களில் சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே அறியாத மக்கள் ஆண்டவரே உம்மை அறியாத உம்முடைய வார்த்தைகளை தெரியாமல் இருக்கிற மக்களை நீங்கள் ரட்சியுங்க ஆண்டவரே. அப்பா உம்மை அறியாதபடி அப்பா தகப்பனே சந்ததி சந்ததியாக வளர்க்கப்பட்டு இருக்கிறார்களே தகப்பனே கத்தாவை இப்படியான இப்படியாக இருக்காதபடியின் தேவனே ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பெருகட்டும் எழும்பட்டும் ஆண்டவர் தேவனே கத்தாவே அவர்கள் மத்தியில போய் உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை அறிக்கேட்டு சொல்லக்கூடியதான ஊழியக்காரர்களை நீங்கள் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தகப்பனே இந்த நாட்களிலும் என் ஆவியானவரே திருச்சபைகளுக்காக வருகிறேன் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே ஆவியானவரே திருச்சபை ஆண்டவரே உம்முடைய சன்னிதானம் ஆண்டவரே போகிற பிள்ளைகள் யாவரும் ஒரு சமாதானத்தோடு அங்கு போய் வருகிற சன்னிதானம் ஆண்டவரே தகப்பனே அந்த திருச்சபைகளை அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா திருச்சபையை நடத்துகிற ஒவ்வொருவரை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. உமக்கு பயப்பட்டு நடக்கிற பிள்ளைகளாக இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. திருச்சபையானது அன்புக்குரியது ஆண்டவரே அப்பா பாரபட்சம் பார்க்காதது ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிசுத்த நாமம் ஆண்டவரே தேவனே இந்த இடங்களில் ஆண்டவரே இப்படியான காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே ஆவியானவரே அந்த இடத்திலே ஆண்டவரே அப்பா ஜனங்கள்

ஆண்டவரே, இப்படியாக பெருமை வேண்டாம் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு பெருமை வேண்டாம் ஆண்டவரே. இப்படி பெருமையா பாராட்டுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உமக்கு பயப்பட்டு நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே, கத்தாவே, இந்த காலங்களிலே தேவனே, ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஆண்டவரே எத்தனையோ பிளவுகள், வேதனைகள், அப்பா நான் பெரிது நீ பெரிது என்று சொல்லி தகப்பனே, அப்பா தனித்தனியாக அவர்கள் ஒவ்வொரு திருச்சபைகளையும் வைத்து வச்சு நடத்துகிறதை காண்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியான அன்பு, இப்படியாக தகப்பனே பாரபட்சம், இப்படியாக பாரபட்சங்கள் பிரிவினைகள் இருக்காதபடி என் தேவனே, ஒரே பிள்ளைகளாக, அன்பின் பிள்ளைகளாக, பாஷை பாஷைக்காரர்களும் கூட ஆண்டவரே ஒன்று கூடி ஆண்டவரே தகப்பனே ஒரே ஆராதனை, ஒரே ஒரே இடங்களில் அப்பா தகப்பனே கத்தாவே ஆவியானவரே அதை செய்யும் பொருட்டு அப்பா சமாதானத்தோட ஒருவரோடொருவர் சமாதானத்தோட உம்மை நோக்கி வரவு மாண்டவரே. அப்பா அந்த இடத்துல நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் இல்லாமல், அன்பு இல்லாமல் உம்மை நோக்கி கூப்பிட்டால் நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்கள் என்று யாவரும் அறிந்ததே ஆண்டவரே. இப்படியாக ஆண்டவரே அப்பா சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கொண்டு மற்றவர்களை அப்பா தேவையற்ற பேச்சுக்கள் பேசி ஒவ்வொருவரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே கத்தாவே, வெளிப்படுத்தல் நீங்க சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. வசனங்களின் ஊடாக இதையும் கூட்டவோ குறைக்கவோ முடியாதென்று சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே, இப்படியான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயப்படுதலை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் சரி என்று நடத்துகிற ஒவ்வொரு மக்களுக்கும் நல்ல ஞானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா திக்கேற்றவர்கள், விதவைகள், அப்பா அறியாத பிள்ளைகள் தத்தளித்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எங்கு செல்வது, எப்படி நடப்பதென்று அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. வேதனையோடும் கண்ணீரோடும் நடக்கிற அப்பா இப்படியான காரியங்களை நீங்கள் நீக்கி போடுங்க ஆண்டவரே. திருச்சபையானது அன்பும் அப்பா சந்தோஷமும் பொறுமையும் அப்பா பாரபட்சம் இல்லாதபடி இருக்கும்படி ஏன் தேவனே நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. அந்த இடத்திலே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தங்களை தாங்களே அப்பா தகப்பனே கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் அப்பா உம்முடைய சன்னிதானத்தில் ஏற முடியாது ஆண்டவரே. அப்பா அந்த காலங்களிலே பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் அப்பா ஏறுகிறவர்களை எரித்து போட்ட தகப்பன் ஆண்டவரே. ஏன் தகப்பனே கர்த்தாவே பரிசுத்தம் இல்லாதபடி அப்பா இந்த காலங்களில் ஆண்டவரே பயம் இல்லாதபடி அப்பா உம்முடைய சன்னிதானத்தில் உம்முடைய ஆலயங்களில் ஏறி ஆண்டவரே அப்பா இப்படியான காரியங்கள் நடக்கிறது ஆண்டவரே. தேவனே, இப்படி நடக்காதபடி என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அப்பா பரிசுத்தமும் பய பக்தியும் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு திருச்சபைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருப்பாதத்தில் தருகிறேன் ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, இந்த திருச்சபைக்கு செல்ல முடியாத ஜனங்களை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. எத்தனையோ வேதனைகள் ஆண்டவரே அப்பா வீடுகளில் இருந்து அப்பா கண்ணீரோடு அப்பா என்ன செய்வதென்று தெரியாமல், எங்கு செல்வதென்று தெரியாமல் அப்பா நடு நிலையில இருக்கிறதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே, இப்படியான பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா உம்மை அறிந்து மாண்டவரே, உம்மை நோக்கி வார்த்தைகளை கேட்க உம்முடைய ஆராதனைக்கு செல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு மீட்ட நேரங்களில் அப்பா தங்களுடைய குடும்பங்களோடு அப்பா தகப்பனே குடும்பமாக தகப்பனே ஆலயங்களுக்கு செல்ல நல்ல திருச்சபைகளோடு சேர்ந்து நடக்க ஆண்டவரே நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வீண் போகாதபடி ஒரு நாளும் கெட்டு போவது உமக்கு பிரியமல்ல ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு
நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் சிதறுண்டு போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. திருச்சபையில் இருக்கிற இருந்தும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் சிதறுண்டு போய்விட்டார்கள் ஆண்டவரே. அப்பா இப்படி

0: பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை அதிசயத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஆராதனை செய்யவும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கூடி அப்பா கூறவும் ஆண்டவரே. தேவனே இந்த வாலிப பிள்ளைகளோடு நீங்கள் கூட இருந்து நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த காலங்களில் ஆண்டவரே போதனைகள் இல்லாதபடியினால் இந்த வாலிப பிள்ளைகள் சிதறுண்டு போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நல்ல போதனைகள் இல்லை ஆண்டவரே, நல்ல பேச்சுக்கள் இல்லை ஆண்டவரே, எங்கு சென்றாலும் பாக பிரிவினைகள் ஆண்டவரே. இப்படியாக இந்த பிள்ளைகளின் அப்பா எண்ணங்களில் அப்பா விதைத்த விதைகள் ஆண்டவரே இன்று அந்த பிள்ளைகள் அலங்கோலமாய் போய்கொண்டு இருக்கிறார்கள் என்றவனே கர்த்தாவே. இப்படியான காரியங்கள் இப்படியாக பெற்றோர்களோ பெரியோர்களோ ஊழியக்காரர்களோ இந்த பிள்ளைகளின் ஊடாக செய்யாதபடி, இந்த பிள்ளைகளுக்கு கேட்கிற வண்ணம் நடக்காதபடி தகப்பனே கர்த்தாவே, இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்கள் பெரியார்கள் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. பாரபட்சம் வேண்டாம் ஆண்டவரே, பெருமை வேண்டாம் ஆண்டவரே, அன்பில்லாத காரியங்கள் வேண்டாம் ஆண்டவரே, பொறாமை எரிச்சல் வேண்டாம் ஆண்டவரே. அந்த இடங்களில் பரிசுத்தம் இருக்கட்டும் ஆண்டவரே. போகிற இடங்களில் எல்லாவற்றிலும் அந்த இடங்கள் ஆலயத்தில் செல்கிற வேளையில ஒரு அப்பா பய பக்தி இட்டுக்கட்டும் ஆண்டவரே. பயம் இல்லாமல் ஆண்டவரே என்ன செய்வது ஏது செய்வது என்று பெருமை பாராட்டுகிறார்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் எண்ணும் போது அப்பா நாங்கள் எங்களுக்குள்ளே பயமாக இருக்கிறது ஆண்டவரே, ஏன் இப்படி நடக்கிறது என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறது என்றவனே கர்த்தாவே. இப்படி நடக்காதபடி ஒருவருக்கொருவர் அன்போடும் பரிவோடும் நடக்க ஆண்டவரே தகப்பனே, நீங்கள் ஒவ்வொரு திருச்சபைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எந்த ஊழியக்காரனோ எந்த விசுவாசியோ எந்த மனிதனோ அப்பா உம்மிடம் வரும்போது நாங்கள் எதையும் இந்த இடத்திலே எந்த ஒரு சொத்துக்களோ சுகத்தையோ எதையும் நாங்கள் கொண்டு வர போவதில்லை என்று உணரவும் ஆண்டவரே, உணரும்படியான நல்ல எண்ணத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே இந்த இடத்திலே இருந்து வருகிற வேளை நன்மைகளை கொண்டு வர வேண்டும் என்றும் உண்மையை கொண்டு வர வேண்டும் என்றும் அப்பா தகப்பனே கர்த்தாவே அன்பை அன்பு காட்டி அப்பா தகப்பனே அப்படியான நன்மையான காரியங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல அப்பா ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஆராதனையில் ஆண்டவரே ஒரு அற்புதம் அதிசயம் அப்பா ஒரு அதிர்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த இடங்களில் ஆராதனை செய்கிற வேளையில ஆவியானவர் அந்த இடத்துல வந்து அசைவாடவும் ஆண்டவரே. அந்த திருச்சபைகள் ஒவ்வொன்றை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா பரிசுத்தம் இல்லாமலும் தரிசிக்க முடியாதென்று ஒவ்வொரு ஆராதனை செய்கிற ஒவ்வொருவரும் அப்பா அறியட்டும் ஆண்டவரே, அறியப்படட்டும் ஆண்டவரே. தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபைகளையும் தாங்கட்டும் ஆண்டவரே. ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் திருச்சபைகள் நடக்கும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் என் தேவனே இந்த சங்கம வானொலியை நீங்கள் தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரின் சகோதரியை உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே இந்த சங்கம வானொலி தகப்பனே ஏந்தோரு பிரிவினைகளோ ஏந்தோரு கஷ்டமோ ஏந்தோரு துன்பமோ இல்லாதபடி தகப்பனே ஒவ்வொருவரும் ஒரே குடும்பமாக நாங்கள் வந்து ஜெபிக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஆவியானவரே சத்துருவானவன் போடுகிற சதி திட்டங்களை எல்லாம் நீங்கள் அப்பா நீக்கி போடுங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலிக்கு ஏந்தொரு சேதமோ ஏந்தொரு பிரச்சனைகளும் வராதபடி சமாதானத்தோட இன்னும் இன்னும் அதிகமான ஆத்துமாக்கள் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த இடத்திலே வந்து ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் பெருகட்டும் ஆண்டவரே. தேவனே இந்த சகோதரனையும் இந்த சகோதரியும் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்து நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் பலப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் இந்த குடும்பங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே இங்க வந்து ஆண்டவரே ஜெபிக்க வந்தும் வராமல் தடையாக இருக்கிற சகோதர சகோதரிகள் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தடைகளை எடுத்து போடுகிற தகப்பனாண்டவரே, எல்லா தடைகளை நீங்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி ஆண்டவரே திரும்பவுமாக அவர்கள் வந்து இந்த இடங்களில் ஜெபிக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அதே போல இப்போ வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. இருதயத்தில் என்னென்ன தேவைகள் என்னென்ன வேண்டுதல்கள் என்று நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, இவர்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, இவர்களின் தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே, பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே, பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே தகப்பன் என்னென்ன தேவைகள் என்னென்ன இருக்கிறது என்று கர்த்தாவே நீங்கள் ஒருவர் மாத்திரம் அறிவிங்களாண்டவரே. ஏற்ற நேரத்துல அப்பா எல்லோருக்கும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கைகளை கொடுத்து சமாதானமாக இருக்கும்படி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அப்பா இந்த குடும்பங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே, வழி நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. என்னையும் என் மகளை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஐயா, எங்களோடும் கூட இருந்துங்க ஆண்டவரே. எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதி கன மகுமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி. ஆமேன். வினோ கத்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: நீங்க ஒரு நாட்டு தலைவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இலங்கை தேசத்திலே இருக்கிற தலைவர்கள் ரட்சிப்பை காண, பிக்குமார்கள், மதகுருமார்கள் எல்லாரும் ரட்சிப்பை காண அவர்கள் ஒரு மனம் திருப்புதல் வேற நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பான பரலோக பிதாவேப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. அப்பா ஒரு விஷயப்பா, என்ன மன்னித்து கடையை சுத்தி அறியுங்கப்பா. அப்பாவுக்கு பிடிக்காத காரியங்கள் அப்ப நான் செய்திருந்தா தந்தையே ஒரு விஷயம் மன்னித்து கழுவி சுத்தறிங்க. தாமதமாக வந்ததை அப்பா நீங்கள் அறிவிங்களப்பா. என்னை மன்னித்து மன்னிங்கப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தையின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பிதாவே அப்பா, பிதாவே தகப்பனேப்பா, இலங்கை தேசத்திலேயப்பா இப்பதானப்பா ஒன்றொன்றாக வெளியாக வந்து கொண்டிருக்கிறேன் தந்தையப்பா. ஆண்டவரே இந்த பிக்குமார்கள் அப்பா, அவர்கள் அப்பா அந்த மஞ்சள் காவி உடையை போர்த்தி கொண்டப்பா அவர்கள் செய்கின்ற அநியாயங்கள் அப்பா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாய் வெளியே வந்து கொண்டிருக்கிறதே தந்தையப்பா. அப்பா நீங்கள் ஒவ்வொரு யுகங்களுக்கும் அப்பா பதில் கொடுக்கிறேன் தந்தையப்பா. நீங்கள் அப்பா இந்த இதெல்லாவற்றையும் அப்பா அவர்களின் இருதயம் அப்பா அந்த காவி உடைக்குள்ளாகியப்பா இருக்கிற அசிங்கமான காரியங்கள் அப்பா தந்தையப்பா அவர்கள் இருதயம் அப்பா காடாக இருக்கிறதப்பா அந்த காடான இருதயம் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. தந்தையே அன்பான ஆவிகள் அவர்களுக்குள்ள ஊற்றுங்க என் தந்தையப்பா. தந்தையப்பா பிதாவையப்பா சிறு பிள்ளைகள் அப்பா தந்தையே 5 வயது 8 வயது பிள்ளைகள் ஏமாற்றியப்பா அவர்கள் படிப்பு சொல்லி கொடுக்கிறப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூறையாடி கொண்டிருக்கிற இப்படியான மனிதர்களே அப்பா நீங்கள் தொடும்படியாக என் தந்தையின் திருக்கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறனப்பா. ஆண்டவரேயப்பா இலங்கை தேசத்திலே எந்தெந்த இடத்திலே அப்பா இவர்கள் அமைந்து இருக்கிறார்களோ அந்த இடத்திலே அப்பா பணிவிடை தூதர்களை அனுப்பியப்பா ஒவ்வொரு சிறார்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மனிதர்களின் இருதயத்திலே அப்பா தந்தையே நீங்கள் பேசும்படியா செபிக்கிறனப்பா. ஆண்டவரே இவர்களின் காடான இருதயங்களை எடுத்து தசையான இருதயங்களை கொடுக்கும்படியாக செபிக்கிறனப்பா. ஆண்டவரே ஈவிரக்கமே இல்லாமல் நான் உண்மையான நாங்கள் கடவுள் என்று அவர்களின் பாதத்திலே விழப்போகின்ற பிள்ளைகளே அப்பா அவர் தகப்பனே அப்பா

0: ലൈൻ കട്ടായിട്ട് ഓക്കെ. ലാസ്റ്റ് ജവം മുടിച്ചിട്ടീങ്களா?
1: ஆண்டவரே அப்பா இவர்களை பொறுப்பெடுங்கப்பா. ஆண்டவரே தந்தையப்பா ஏனாதிபதியின் இதயத்துல நீங்கள் பேசுங்கப்பா. இப்படியான மனிதர்களை அப்பா தகப்பனை ஆராய்ந்து அறிந்து இவர்களை அப்பா வெளிக்கொண்டு வர கிருப செய்யுங்கப்பா. தந்தையப்பா இவர்களை அப்பா ஆண்டவரே ஏனாதிபதிக்கு கீழாக இருக்கிறவர்கள் இவர்களுக்கு கீழே இயங்குற ஒவ்வொருவர மேலேயும் அப்பா ரட்சிப்பின் ஆவிகளை நீங்கள் ஊற்றுங்கப்பா. உங்கள் வார்த்தைகளை அனுப்பியப்பா இவர்களின் இருதயங்களை தொடும்படியாக சொல்லிக்கிறனப்பா. ஒவ்வொருவரே நீங்கள் பொறுப்பெடு காத்துக்கள்ளுங்க வழி நடத்துங்க தந்தையப்பா. தந்தையப்பா இந்த தேசத்தையப்பா பாதுகாக்கப்பா. ஒவ்வொருவரும் அப்பா தகப்பனே இந்த சிறார்களை இல்லைய சந்ததிகளை அழிக்க கங்கணம் கட்டி இருக்கிற பிசாசுகள் நசரேன் இயேசுவின் நாமத்தினால தேசதங்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. சிறு பிள்ளைகள் அப்பா ஒரு வயது பிள்ளைகள் ஐந்து வயது பிள்ளைகள் ஆறு வயது பிள்ளைகள் என்றப்பா சிறு பிள்ளைகளை தொடுகின்ற சத்துருவான் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை விட்டு அகன்று போகட்டும் அப்பா. வருங்காலத்திலே அப்பா இந்த பிள்ளைகள் சிறார்கள் அப்பா வார்த்தையை சுமந்து சென்று ஊழியம் செய்யற பிள்ளைகள் அப்பா தந்தையே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா சிறுவர்களை வைத்து ஊழியம் செய்வேன் என்று வார்த்தையும் எழுதி இருக்கிறீங்க தந்தையப்பா. அப்பா சிறார்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு குழந்தைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மனிதர்களின் இருதயத்துக்கு அப்பா அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பியப்பா இவர்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர என் தந்தையின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. இவர்களை நீங்கள் பொறுப்படுங்க காத்துக்கொள்ளுங்க நடத்துங்கப்பா. தேசம் முழுவதிலும் அப்பா இருக்கின்ற எந்தெந்த இடங்கள்ல இருக்கிறார்களோ அப்பா தகப்பனேப்பா கத்தாவே ஐயர் என்ற பெயர்லே அப்பா எல்லா மத தலைவர்களையும் அப்பா உங்களோட பாதத்தில ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. இப்படியான காரியங்கள் செய்கின்றவர்களை நீங்கள் வெளிக்கொண்டு வந்தப்பா. தேசத்திலே அப்பா நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள சமுதாயங்களை கட்டி எழுப்புற மனிதர்களை அப்பா நீங்கள் உருவாக்குங்க தந்தையப்பா. தீயவர்களை விலக்கி போடுங்கப்பா. நல்ல மனிதர்களை ஏற்படுத்தி அப்பா தேசத்துல எந்த அழுக்களும் இல்லாமல் அப்பா அகற்றி போட்டு தேசத்தை சுத்திகரிங்கப்பா. எங்களை சுத்திகரிக்கிறேன் தகப்பனப்பா. தகப்பனே அப்பா நாங்கள் எபிக்கிற யுகங்களுக்கு தேசமே அப்பா பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க தந்தை மாத்திரம் அப்பா முடியும் ஆண்டவரே அப்பா. அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த பாவ காரியங்களுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பாவின் திரு பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்கள் பொறுப்படுங்க காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க. அனைவரையும் அப்பாவின் பாதத்தில ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்.
0: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் குணா பிரதர்.
2: பிரைஸ் லார்ட் அப்பா. பிரைஸ் லார்ட்.
0: ஓகே நீங்க ஜெபிக்க முடியுமா?
2: ஆமா ஆமா.
0: ஐந்து கண்டத்தில வாழ்ற மக்கள் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளாய் வர வேணும். ஏனண்டா கர்த்தருடைய நீதியின் கனிய அவர்கள் சுதந்திரிக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்த.
2: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறவரே உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவர. சகலத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை மீட்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறவரே இந்த காலை வேளையிலும் உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவர. எங்களுக்காக ஆண்டவரே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவரே தேவநண்டையில வர வேணும் என்பதற்காக விழுந்து போன ஆண்டவரே ஆதாம் ஏவாளுடைய ஆண்டவரே அவர்களின் நிமித்தம் ஆண்டவரே இந்த பூமியில கத்தாவே விழுந்து போன ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஆண்டவரே நீங்க உங்களை பலியாக ஒப்பு கொடுத்தீங்க என்பதையும் ஒரு பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே தேவை என்பதையும் ஆண்டவரே இந்த மக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த உலகத்தில் இருக்கிற ஐந்து கண்டங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே.
3: உங்களுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் மாத்திரமே தேவன் அண்டையில் சேர முடியும் என்ற ஆண்டவரே அந்த பிரமாணத்தை கர்த்தாவே இந்த மக்கள் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் கிடக்கிறோம் என்றும் எல்லாரும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருக்கிறோம் என்பதையும் ஆண்டவரே இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே இதோ எங்களை மீட்டுக் கொண்ட தேவனாகிய கர்த்தாவே, இதோ அவர்களையும் நீர் மீட்டுக் கொள்ள போதுமானவராய் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே இந்த மக்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எத்தனை இடங்களில சுவிசேஷங்களுக்கு எதிர்ப்பு, எத்தனை இடங்களில கர்த்தருடைய வசனங்களுக்கு எதிர்ப்பு, எத்தனையோ ஆண்டவரே சபைகளில கர்த்தருக்கு அசட்டைத்தனங்கள் செய்து உண்மை ஆண்டவரே கோபப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஏதோ ஒரு விதத்துல உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய கருத்துல இந்த மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மக்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. நீர் இந்த பூமிக்கு வந்தீர் என்றும் இந்த உலகத்தின் சரித்திரத்தை மாத்தினீர் என்றும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்ங்கிறது எல்லாம் ஆண்டவரே இந்த மக்கள் உலக வழக்கத்தின்படி அறிந்து கொண்டு அட்லீஸ்ட் உண்மை தெரிந்து கொள்ள ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இதற்காக கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள், எதற்காக ஈஸ்டர் கொண்டாடுகிறார்கள், எதற்காக கத்தாவே குட் ஃப்ரைடே நடக்கிறது என்பது எல்லாம் இந்த மக்கள் உலக பிரகாரமாய் அறிந்திருந்தாலும் தேவனே உம்மை ஆண்டவரே நீர் ஒருவரே வழியும் சத்தியமும் சிவனுமாயிருக்கிறீர் என்பதை இந்த மக்கள் அறிந்து கொண்டு இருதயத்தின் கடினங்களை அகற்றி கர்த்தாவே உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வரப்போகிற ஆயத்தினைகளுக்கு தப்பிக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே அக்காலத்திலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சாராதவர்களாகவும் இஷ்டவேலன் காணியாட்சிகளுக்கு புறம்பானவர்களாகவும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும் இவ்வுலகத்துல தேவ ஆராதனை அற்றவர்களாகவும் இருந்தோம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்முடைய மிகுந்த இரக்கங்களினாலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த எங்களை கிறித்து உடனே கூட உயிர்ப்பித்தீங்க ஆண்டவரே. பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து பகையை சிலுவையினாலே கொண்டு இருதரத்தாரையும் ஒரே ஆவியினாலே கிட்டி சேர்த்தீர்கள் என்பதே ஆண்டவரே. இதோ இந்த உலகத்து மக்கள் அறிந்து கொண்டு கர்த்தாவே நீர் கொடுக்கிற ஆண்டவரே இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. நீர் இந்த பூமிக்கு வந்து ஆண்டவரே எங்களுக்காக மரித்து ரத்தம் சிந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்பதை ஆண்டவரே இந்த மக்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்கள், உம்முடைய சத்தியத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்கள், உம்முடைய சபைக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்கள் கர்த்தாவே கண் திறக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே தகப்பனே உம்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்வீராக செவிக்கிறோம் ஐயா. எத்தனையோ தேசங்களில் போதகர்மார்களை கொலை செய்கிறார்கள், எத்தனையோ தேசங்களில் சுவிசேஷர்களை அடிக்கிறார்கள், எத்தனையோ தேசங்களில் மிஷனரிமார்களை கொளுத்துகிறார்கள். கர்த்தாவே இவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன், உம்முடைய ரட்சிப்பை அனுப்புகிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள அவர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எல்லா மக்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிற தேவனையா. துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் ஆண்டவரே நீர் விரும்பாத தேவனையா. இதோ அவர்கள் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்துல இந்த அஞ்சு தேசத்து மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மக்கள் காக்கப்படட்டும், நடக்கிற அவலங்கள் நடக்கிற இழப்புகள் ஆண்டவரே தங்களுடைய மரணத்துக்கு பின்பாக நித்திய வாழ்க்கை இருக்கிறது என்பதை அதை சரியான வழியிலே ஆண்டவரே புரிந்து கொண்ட உதவி செய்யும்படியாக நாங்கள் செவி ஐக்கியனைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் உலகம் அவரால் ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை அனுப்பினார் என்றும் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே அவர்கள் ஏற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே மனம் திரும்பி கர்த்தாவே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஒவ்வொரு மக்களும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இன்னும் கிருபை பாராட்டுகிறாக தாமதிக்கிறீங்க ஆண்டவரே, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறீங்க என்பதை ஆண்டவரே உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, ஒவ்வொரு ஆண்டவரே இன மக்களுக்காக, ஒவ்வொரு ஆண்டவரே தகப்பனே மதத்தை பின்பற்றுகிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய ஆண்டவரே மதக்குரு மார்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு இதோ அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளட்டும், சத்தியம் வந்தால் என்னென்று அறிந்து கொள்ளட்டும். தங்களுடைய வேதத்துல சொல்லப்படுகிறவர் ஆண்டவரே தகப்பனே சொல்லப்படுகிற தெய்வங்களுடைய பின் வரலாறுகளை அறிந்து அவைகள் எல்லாம் கர்த்தாவை ஏமாற்றுகிறது என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரே நீர் ஒருவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும் என நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு மக்களும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே தொடுவீராக, காத்துக் கொள்வீராக, பாதுகாப்பு அவர்களையும் நீர் தொடும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. என் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊடகத்தின் மூலம் கர்த்தாவே என்று நானும் செவித்த ஒவ்வொருவருடைய செபங்களுக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஐயா. எவ்வளவு பாரத்தோடு, எவ்வளவு உருக்கத்தோடு ஒவ்வொரு மக்களுக்காகவும் கண்ணீரோடும் கர்த்தாவே திறப்பின் வாசல் நின்ற ஒவ்வொரு சகோதரிமார்களுக்காக, சகோதரர்களுக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. எண்ணம் கர்த்தாவே இந்த சங்கமம் ஊடகம் மூலம் அநேகர் தொடப்படுவார்களாக, அநேகர் விடுவிக்கப்படுவார்களாக நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. இதோ சங்கமம் ஊடகத்தை நடத்துகிற லெஸ்லி என்ற குடும்பத்தையும் கர்த்தர் தொடர்ந்து பாதுகாப்பீராக. அவர்களுடைய சுகபல ஆரோக்கியம் நிறைவாயிருக்கட்டும் என்று செவிக்கிறோம். இருதயத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இதோ ஏனச்சிஸ்டருக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே திறப்பின் மத்தியில நின்று ஆண்டவரே ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் முன்பாக திறப்பின் மத்தியில நின்று இதோ உங்களுடைய வார்த்தைகளை ஜபங்களை கொடுத்து கர்த்தாவே ஜனங்களை உற்சாகப்படுத்தி தேவன் அண்டையில நீக்க பண்ணுகிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஐயா. சகோதரியை எண்ணம் பலப்படுத்துவீராக, எண்ணம் திடன் கொள்ள பண்ணுவீராக. நீர் ஒருவரே கர்த்தர் என்பதை மாறாதபடி கர்த்தாவே எப்பொழுதும் இருக பிடித்துக் கொண்டு நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்ருவின் திட்டங்கள், அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்ருவின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நிராகரிக்கப்பட்டு வெளியேறட்டும் செவிக்கிறேன் ஐயா. கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாப்பீராக, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக செவிக்கிறேன் ஐயா. இதோ கர்த்தாவே உம்முடைய ரத்தத்தினாலே, கர்த்தாவே உம்முடைய ஆவியினாலே ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரே சகோதர சகோதரிகளாக சேர்ந்து நிற்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறோம். இணைந்து கொண்டு ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தம்மை ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களும் எண்ணம் விசுவாசத்துல பெறப்படவும், எண்ணம் விசுவாசத்தோடு நடக்கவும், கர்த்தாவே தைரியத்தோடு கர்த்தாவே எந்த இடத்திலும் உமக்கு சாட்சிகளாய் நிற்கவும், கர்த்தர் எண்ணம் ஞானத்தினாலும் பலத்தினாலும் தேவ அறிவினாலும் தேவ வெளிச்சத்தினாலும் நிரப்பியும் ஆண்டவரே உமக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக எப்பொழுதும் காணப்பட கிருபை செய்யும்படியாக செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தாவே அந்நிய நுகங்களுக்குள்ள இருந்து பாதுகாப்பீராக செவிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கர்த்தாவே உலகத்தோடு ஒத்து போகாதபடிக்கு தங்களை பிரித்தெடுத்து தனித்துவமாய் நிக்கத்தக்க கிருபைகளை கொடுப்பீராக செவிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே தங்களை இந்த உலகத்தின் கேடுகளுக்கு காத்துக்கொள்ள உதவி செய்வீராக செவிக்கிறேன் ஐயா. தாங்க பிரித்தெடுத்த பிள்ளைகள் என்கிறதை அடையாளம் காட்டத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை சுத்தி நல்ல நண்பர்களை கொடுப்பீராக செவிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரனா இருக்கிறீங்க, குமாரனாகிய தேவன் திராட்சை செடியா இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் திராட்சை கொடிகளா இருக்கிறோம், கனி கொடுக்காத கொடிகள் எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் வெட்டுண்டு அக்கினிலே போட பண்ணுகிற தேவன். இதோ இந்த பிள்ளைகளை கர்த்தாவே திசை திருப்பி ஆண்டவரே உம்மை விட்டு விலக நினைக்கிற கொடிகள் எல்லாவற்றையும் மகன் அகற்றி வேண்டாத நண்பர்களை அகற்றி ஆண்டவரே தீமைகளை அகற்றி இந்த பிள்ளைகள் கர்த்தாவே கனி கொடுக்கிற பிள்ளைகளாக உம்மோடு கூட இணைந்து நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சத்ருவின் திட்டங்களுக்கு இந்த பிள்ளைகள் நாங்களும் விலக்கி காக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. மறுபடியுமா நாங்க இன்னும் ஒரு இணைப்புல சேர்ந்து உண்மை நோக்கி கூப்பிடும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்தங்களை ஆசிர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
0: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். நீங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். தேங்க்யூ அக்கா. அப்படி உங்களை ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கத்தர் உங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக.
0: ஆமேன். நாங்கள் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்தீர். எங்கள் ஜபங்களை கேட்டீர். எங்கள் விண்ணப்பத்துக்கு சுவிசாய்த்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, லெசியனாக்காய், மனைவிக்காய், பிள்ளைகளுக்காய், சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீ சகல ஆறுதலின் தேவன். அவர்களை நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவைகள் வாஞ்சகள் சந்திக்கப்பட இன்னும் ஆவியின் அவைக்குரிய ஜீவியத்தில வளர்ச்சியில பெருக்கத்தில பல்கி பெருக செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகள், குடும்பங்கள், வீடுகள், சபைகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த நாளும் வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே, அவர்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவரே மக்கள் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கத்தாவே இந்த பிறந்த நாளை கொண்டாடும் சுபாசினிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையை உச்சிந்து உள்ளங்கால் வரி மூடி கணுக்கள் நெடம்பல் இலும்பல் தசியாவிலும் உம்முடைய வல்லம இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த குடும்ப வாழ்விலும் பிள்ளையோட வாழ்விலும் நீர் செய்த எல்லா அதிசயங்களுக்காய் அற்புதங்களுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளையோடு கூட இருந்த கர்த்தாவே, பிள்ளையோட சகோதரங்கள் தாய் ஆண்டவரே எல்லாரோடும் கூட இருந்து என்னாலே சமாதானமாய் கர்த்தாவே சந்தோஷமாய் இருக்க கர்த்தாவே, அவர்களுக்காய் அவர்கள் குடும்பங்களுக்காய் நீர் மனதிருக்கும் ஐயா ஆண்டவரே. கணவன் செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று என்னாலே பொறுப்பேறும் கர்த்தாவே ஆண்டவரே. நீர் சகலதையும் தாங்கி தப்பிவித்து நடத்தும்படியாய் சகல துதிகனமாகியுமே உமக்குரியதப்பா. ஏமியும் ஒப்பு கொடுக்கிறோம். அவட பிள்ளையோட ஜபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள் எல்லாம் உமக்கு நேராய் நேர்த்தியாய் இருக்க செய்வீராக. உம்முடைய கரத்திலே இனி வரும் புரோக்ராம் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். சகல துதிகனமாகியுமே உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்
4: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் வழி நடத்திய தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் அதே வேளையிலே இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற சகோதரி தயா, சகோதரி கலாசிலன், சகோதரி வினோ, சகோதரி குணா அவர்களையும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்களாக நாங்கள் இணைந்து ஜபித்திருக்கிறோம். அந்த ஜபங்களை கத்தர் கேட்டார். அந்த விசுவாசத்தோடு கத்தர் என்னை போவிப்போம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் நேற்றைய நாளிலே சொன்னது போல சகோதரி கலாசீலன் அல்லது சகோதரி வினோ அவர்கள் நீங்கள் கூட ஒரு ஆராதனையை நடத்த முடியும். அந்த வகையில் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அவர்களை இணைத்து ஒரு குரூப்பாக நீங்கள் எங்களுக்கு செய்ய முடியும். அந்த வகையிலே ஆயத்தப்படுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாளை நாளிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன் ஆமேன்.

0: இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால இந்த சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர் முதலாவது இந்த சிறையிருப்பு ஏன் வருகிறது என்பதை நமக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சிறையிருப்பு ஏன் வருகிறது? அவ்வப்போது ஏன் இந்த போராட்டம் வருகிறது? சிலர் ஒவ்வொரு வருஷமும் இந்த போராட்டத்தை சந்தித்து கொண்டே வருகிறார்கள். ஒவ்வொரு வருஷம் துவங்கும் போது இந்த வருஷம் மாறிடும், இந்த வருஷம் கஷ்டம் நீங்கிறோம், பிரச்சனை மாறிடும், இந்த மாதம் முடிஞ்சிடும், இது நடந்துரும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடுகிறதை தவிர அது குறைந்ததற்கு வழி இல்லாமல் போகிறதை நாம் பார்க்கிறோமே. ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? அதை நம்ம முதலாவது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்து அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் இப்போது இந்த வேத வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு ஆதாரமாக நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நீங்கள் திருப்ப வேண்டும். நீங்கள் பைபிள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஒவ்வொருவரும் இந்த வேத வசனத்தை பார்த்து வாசிக்க, நான் வாசிக்க சொல்லும் போது நீங்களும் அந்த வசனத்தை பார்க்க வேண்டும். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6 முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
1: பின்னும் இஸ்ரவேல் புத்திரர்
0: கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள்.
1: அப்பொழுது கர்த்தர்
0: அவர்களை ஏழு வருஷம்
1: மீதியானியர் கையிலே
0: ஒப்பு கொடுத்தார். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த போது கர்த்தர் அவர்களை 7 மீதியானியரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். நன்றாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை நான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுவார், ஆண்டவர் பலவீனத்தை மாற்றுவார், ஆண்டவர் கடன் கஷ்டத்தை நீக்குவார், ஆண்டவர் வியாதியை போக்குவார். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த பிரச்சனை வருகிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து அதற்காக நாம் ஜெபம் பண்ணணும். அப்போதுதான் ஆண்டவர் நமக்கு பூரண விடுதலை கொடுப்பார். எப்போது ஆண்டவர் மீதியானியரின் கையிலே இந்த இஸ்ரவேல் மக்களை ஒப்பு கொடுத்தார்? இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய ஜனம், இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். ஆனால் இந்த இடத்தில் பாருங்கள், மீதியானியர் என்றால் தேவனுக்கு விரோதமான மக்கள், அது பிசாசுக்கு அடையாளமானவர்கள். ஆனால் இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய பார்வையில், கர்த்தரின் பார்வைக்கு அவர்கள் பொல்லாப்பானதை செய்தபோது ஆண்டவர் அவர்களை விட்டு விலகுகிறார். இன்றைக்கு காலையில் இந்த பகல் நேரத்தில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு பேசுகிறேன். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் மன்னித்து விடுவார், எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அது வேற. ஆனால் ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? இந்த பிரச்சனைக்கு ஏன் ஒரு முடிவு இல்லாமல் இருக்கிறது என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதை அறிந்தால்தான் அதிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க முடியும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை அவர்கள் செய்ததினால ஆண்டவர் அவர்களை மீதியானியர் கையில் 7 ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. இன்றைக்கு காலையில் நீங்கள் மிகுந்த சோர்வோடு கூட, பிரச்சனையோடு கூட வந்திருந்தால் உங்கள் பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்குவார். ஆனால் அந்த பிரச்சனை ஏன் வந்தது என்பதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் அதை கவனமாக கேட்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் கண்டித்து உணர்த்துகிறவர், உணர்த்துகிறவர் காயங்களை கட்டுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் போது அங்கு தேவையில்லாத சிறையிருப்புகள் வரும். நம்முடைய வருமானம் எவ்வளவோ அதற்கேற்றபடி தான் நம்முடைய செலவு இருக்கணும். நம்முடைய செலவு நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணி கொண்டு போவோம், ஆனால் வருமானம் ஒன்று இல்லாத போது அங்கு பிரச்சனை வரும், அங்கு போராட்டம் வரும். தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடும் பொழுது அங்கு போராட்டங்கள் வருகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற இந்த சத்தியத்துக்கு நம்ம செவி சாய்த்தால் நிச்சயமாய் பாருங்கள், ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். இந்த சிறையிருப்பு என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது மிகவும் கொடுமையான ஒரு விஷயம். இஸ்ரவேல் மக்கள் 7 வருஷங்கள், இந்த இஸ்ரவேல் மக்கள் 7 வருஷம் மீதியானியர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அந்த சிறையிருப்பு அவர்களுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அடுத்த 2வது வசனத்தை வாசியுங்கள் வேகமாய்.
1: மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல்
0: பலத்து கொண்டபடியால்
1: இஸ்ரவேல் புத்திர மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள்.
0: வசனம் சொல்லுகிறது பாருங்கள், மீதியானியர் பலப்படுவான், மீதியானியர் வளர்ந்து கொண்டு போவான், மீதியானியர் பலப்படுவான் என்பது மட்டுமல்ல, அந்த வசனத்தின் பின்பாகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் வெளியே கம்பீரமாக இருக்க வேண்டியவர்கள் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கடனிலும் கஷ்டத்திலும், ஐயோ இவருக்கு பதில் சொல்லணுமே, அவங்களுக்கு பதில் சொல்லணுமே, நீ இல்லைன்னு சொல்லி
2: Recording in progress.
3: ஆமீன். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுது டொரண்டோ நேரம் 11:58. நாங்கள் இந்த வேளையில் தேவ ஊழியர் சுசேஷரின் வானவர்கள் நியமன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். இந்த வேளையில் நாங்கள் வேத பாடத்தோடு இணைய இருக்கிறோம். தேவ ஊழியர் வழி நடத்துவார். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்திரதாமே உங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்துடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை போவிப்போம். பெற்றுக்கொள்ளுங்கள். கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக கத்திர உதவி செய்வாராக. இணைந்திருக்க ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பசுத்தாவியான நாமத்தினாலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் தேவ ஊழியரை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் படைப்போம். ப்ளீஸ் லோடையா.
4: மீண்டும் இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே இந்த வேத பாடத்தை ஆண்டவரே ஏறெடுக்கும்படியாக அந்த கிருபைகளுக்காக உமக்கு சோதரம். இந்த நாள் மடியின் மரத்தினர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன் ஜீவனின் நல்ல பிதாவே. ஆமே. இந்த நாளிலும் நாங்கள் 3வது பகுதிக்குள்ளே இந்த நாட்களை பாட்டிலே இந்த நாட்களை வந்திருக்கிறோம். அதாவது எப்படி என்றால், ஆவியிலே உண்மையாக இந்த ஞானஸ்நானம் பெற்றதையும் சோதித்தல் என்ற பகுதியில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே பேதுருனுடைய, அதாவது அப்போஸ்தலர் 10:44-46 பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையிலே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியான இறங்கினார். அவர்கள் பற்பல பாசைகளை பேசுகிறதை, தேவனை போடுகிறதையும், பேதுருவோடு கூட வந்த விருத்த சேதனம் இல்லாத விசுவாசிகளும் கேட்கும் போது பரிசுத்தாவியின் பரங்கள் புறஜாதியின் மேல் அங்கே பொழியப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம், புறஜாதிகளுக்குள்ளே ஆவியானுடைய அபிஷேகம் என்றுதான் இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொண்டு வருகிறோம். 3வது பகுதியில் அருமையான கத்துடைய விளைவுகளை. அப்ப இன்றைய நாட்கள் நாங்கள் 3வது பகுதியில பார்க்கிற காரியம் என்னவென்றால், இங்கு வேதம் சொல்லுகிறது, உண்மையாக பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்றால் அங்கே கிறிஸ்துவை பின்பற்றும் மற்ற விசுவாசிகள் மீது நமது அன்பும் கரிசனையும் பெருகும் என்பதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ சில 2:42 பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. நாங்கள் வாசித்து அப்போ சில 2:42 பார்ப்போம். இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறோம். நான் வாசிக்கின்ற பாருங்கள், அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அப்போ சிலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கிறதிலும் ஜெபம் பண்ணதிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். அப்ப பாருங்க, இந்த 3 காரியங்களை குறித்து நான் நேற்றைய நாட்களையும் சொல்லி இருந்தேன். அவர்கள் அப்போ சில 1வது உபதேசத்தில் இந்த நாட்களில் இருக்கிறார்கள். 2வது ஒரு ஐக்கியத்தை கொண்டு வருகிறார்கள், அப்பம் பிக்கிற வழியில் அந்த ஐக்கியத்தை உருவாக்குகிறார்கள். 3வது ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அப்ப அந்த 3 காரியமும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, அதாவது அபிஷேகம் பெறுவதற்கு முக்கியமான காரியமாக இருக்கிறது. 1வது அங்கே பாருங்கள், உபதேசத்திலே நாங்கள் நினைத்திருக்க வேண்டும். 2வதாக இந்த நாட்களை பாருங்கள், ஒரு ஐக்கியப்பட வேண்டும். அப்பம் பிக்கிற ஐக்கியத்திலே இந்த நாட்களில் இருக்க வேண்டும். பாருங்கள், வேதம் சொல்றது அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் என்று சொல்லி, அப்பம் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கிறதிலும் என்று சொல்லப்படுகிறது. 3வதாக ஜெபம் பண்ணுதல். அந்த 3 காரியங்களும் ஒரு மனுஷனுக்குள்ளே இந்த நாட்களிலே செயல்படுமா இருந்தால், ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே நம்முடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிற வழியிலே அந்த வார்த்தை ஊடாக ஜனங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. வேறொரு காரியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் போய் இந்த நாட்களை தொட்டு நாங்கள் தொந்தரவுப்படுத்தி காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தைகளை இந்த நாட்களை கேட்கிற வழியிலே ஆவியானோர் தன்னுடைய காரியத்தை இந்த நாட்களை செய்து கொள்வார். அதான் இந்த வார்த்தையினுடைய வேர்ட் ஆஃப் லைட் சொல்லி இன்றைக்கு நாங்கள் வார்த்தையினுடைய வெளிச்சம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த வார்த்தையின் அபிஷேகத்தை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் இந்த அப்போஸ்தலர் 2:42 சொல்லப்பட்ட இந்த மூன்று காரியங்களும் இந்த நாட்களிலே நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பாருங்கள் அங்கே 43 வசனத்தை வாசிக்கின்றேன் பாருங்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிட்டது, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. பாருங்கள் தொடர்ந்து வாசிக்கின்றேன். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விட்டு ஒவ்வொருவரும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகள் எல்லாரும் இந்த நாட்களிலே பகிர்ந்து கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கவடம் இல்லாம இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள் சொல்லி இந்த நாட்களில் பார்க்கிறோம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்கள் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டார். இப்ப இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற காரியம், இந்த வார்த்தையின் அபிஷேகத்தினால் ஒரு சம்பவம் நடக்கிறது என்னவென்று சொல்லி சொன்னால், ஐக்கியம் உருவாகிறது மட்டுமல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதாவது விடுதலை பெற்றவர்கள் சொல்லி அனுதினமும் சபையிலே இந்த நாட்களை சேர்த்துக் கொள்ளப்படுகிறாராம் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்கிறது. அப்ப இங்க முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி, கர்த்தருடைய ஆவியானவரால் அந்த விடுதலையை பெற்ற ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், அனுதினமும் அவர்கள் இந்த நாட்களிலே சபைகளிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறதையும் ஒரு முக்கிய பொருளாக இந்த இடத்திலே கருதப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு பாருங்கள், சபைகளை விட்டு ஜனங்கள் விலகுகிறார்களே ஒழிய சபைகளிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறதுக்கு இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால், இன்றைய உபதேசங்கள் அப்படிப்பட்ட உபதேசங்களாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு உபதேசம் என்ன செய்கிறாங்க, கொண்டு வந்த நாட்களில் இருக்கிற ஜனங்கள்ட்ட புடுங்குறாங்க, எல்லாவற்றையும் புடுங்கி இந்த நாட்களில் ஜனங்களை என்ன செய்யறாங்க, ஒன்றுமில்லாதபடி இந்த நாட்களை ஆக்கி அவர்களை வெளியால் அனுப்புகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த சூழ்நிலைக்கு வருகிற வேளையிலே எப்படி சபையிலே ஜனங்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள், ஆனா அந்த இடத்திலே பாருங்கள், இங்க வந்து அந்த வார்த்தையின் நிமித்தம் ஜனங்களே அங்கே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தங்களுடைய காரியங்களை இந்த நாட்களிலே அங்கே ஆலயத்துக்குள்ளே கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், ஏனென்றால் அங்கே விசுவாசிகள் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இன்றைக்கு அப்படியான சூழ்நிலை இல்லை. இன்றைக்கு விசுவாசிகள் ஒருமித்து இந்த நாட்களை சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவிக்கிற காரியம் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு சபைகள் இல்லை. இன்றைக்கு யார் அனுபவிக்கிறோம்னு சொன்னால், ஒன்றில் போதகர் அனுபவிப்பார், அல்லது போதகரும் அந்த சபையில அசிஸ்டன்ட் போதகரும் இந்த நாட்கள் அந்த குடும்பங்கள் தான் அனுபவிச்சு கொண்டிருப்பாங்க. அப்படின்னு சொன்னா பாக்குறவர்களே அவர்களுக்குள்ளே நல்ல ஒரு தரமான வாகனத்தை வேண்டுவார்கள், தரமான காரியத்தை செய்து கொள்வார்கள். ஆனால் விசுவாசி என்ன செய்வான் என்றால், அன்றன்றாடு சாப்பாட்டு கூட வழி இல்லாதபடி அவன் வெயிலுக்கு காஞ்சி இந்த நாட்களை காரியத்தை செய்து அடிச்சு கொண்டு வந்து இந்த நாட்களை கொடுக்க வேணும். அதுவும் தசவாம் இந்த மாசம் வராட்டி உடனே சபையில சொல்லப்படும், இந்த நாட்களே தசவாம் போராடி நீ சபைக்கு வராதுன்னு சொல்லி போடுவாங்க. கருமையான கத்துடைய பிள்ளைகள் ஏன்னா இன்றைக்கு அவங்க சீவிக்கிறாதுல தான். ஒரு முறை ஒரு சபையில நான் இந்த நாட்களை பார்த்தேன், ஒரு சகோதரி இந்த நாட்களை பாருங்கள் அங்க இந்த நாட்களே சபைக்கு வராம விட்டாங்க. அப்ப அந்த ஊழியர் போயிட்டு சொல்லியிருக்கிறார், நீங்க கண்ணால் சபைக்கு 1-2 வரவில்லை, அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில அவர் வராமட்டாங்க, நாங்கள் இப்ப உங்களுடைய காசை நம்பித்தான் இந்த சபையில வாடகை கொடுத்து கொண்டிருக்கிறோம் சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகள் அப்ப அதற்கு பின்பாதான் அந்த சபை அந்த சகோதரிக்கு என்ன காரியம் நடந்ததுன்னு சொன்னா, விழிப்புணர்ச்சி வந்தது. இவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னால், ஆவியில நடத்தப்படுகிற இல்லை, அதாவது மற்றவருடைய தங்களுடைய பணத்தை போட்டு காரியம் செய்வதில்லை, மற்றவருடைய பணத்தை போட்டு காரியத்தை செய்கிறவர்களா இந்த நாட்களை இருக்கிறான்னு சொல்லி அவர் சொல்லி போட்டார்கள். நேரடியாக இந்த நாட்களை நான் வரவே மாட்டேன் என்று அதுக்கு பின்பாக அந்த சபையில இந்த நாட்களை பூட்டப்பட்டது, சபை ஜனங்கள் எல்லாம் சிறடிக்கப்பட்டு போய்விட்டதே காணக்கூடியதாக இருக்கிற என கத்துரை பிள்ளைகளை நான் அநேக சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், ஒரு ஆவியானவருடைய நடத்தல ஒரு தேவனுடைய சபை இந்த நாட்களில் இயங்குமா இருந்தால் சபையிலே எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எல்லா விதமான காரியங்களும் இந்த நாட்களில் இருக்கும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. சபை என்றா என்ன, ஒரு குடும்பத்தை குறிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் பெற வேண்டுமா இருந்தால் குடும்பத்துக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஜபம் இருக்க வேண்டும், அப்பம் பிக்கிற காரியம் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்படியானால் இப்படிப்பட்ட காரியங்களில் இருக்கிற வழியில தான் குடும்பத்துக்குள்ளே பாருங்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, நோய் இல்லை, துன்பம் இல்லை, இந்த நாட்கள் அவர்கள் சந்தோஷமாய் தேவனை ஆராதித்துக் கொண்டு இந்த நாட்களை இருப்பார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த ஐக்கியம் இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால், இந்த நாட்களிலே கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினைகள் இப்படியான காரியங்கள் இருக்குமா இருந்தால் அந்த குடும்பம் ஒருபோதும் இந்த நாட்களிலே கட்டி எழுப்பப்படாது. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பிள்ளைகள் சிறடிக்கப்பட்டு போவார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பெற்றோர்கள் எங்கு செய்வார்கள், அனாதை ஆச்சிரமங்கள் அங்கு சேர்க்கப்படுவார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு இந்த நாட்களை தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். இது உலகத்துடைய வழக்கமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இவர்கள் செய்கிற காரியத்தை பார்த்த உடனே எல்லாருக்கும் இந்த நாட்கள் என்ன வருதுதான், ஒரு பயம் உண்டாயிட்டுதான். ஏனென்றால் இவர்களால் அநேக அற்புதங்கள் நடக்கையா ஒருமனப்பட்டிருக்கிறாங்க. அதனால அற்புதம் பாருங்கள், வேதம் சொல்லுது வந்து என்னுடைய நாமத்தினாலே இருவர் ஒருமனப்பட்டு இருக்கிறாரோ அந்த இடத்துல நான் இருப்பேன் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கு. அப்படி ஒன்று சொல்லி சொன்னால் ஆண்டவர் எதை விரும்புகிறான்னு சொல்லி சொன்னால் ஐக்கியத்தையும் ஒருமனத்தையும் தான் கத்திருந்த நாட்களை விரும்புகிறார். அப்ப தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் எந்த இடத்திலே ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறோமோ அந்த இடத்திலே தேவனுடைய மகத்துவமான வல்லவை இந்த நாட்களை விளங்குகிறதை நாங்கள் உணரக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்க, அப்ப இங்கே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே உண்மையாக பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெற்று பின்பற்றுகிறவர்கள், அங்கே பின்பற்றுகிற விசுவாசிகள், மற்ற விசுவாசிகள் மீது நமது அன்பை இந்த நாட்களே கரிசனையோ கரிசனையோடு பெருகுவார்கள் சொல்லி சொல்லப்படுவது. இனி கிறிஸ்தவ ஐக்கியமும் கூற்றவும் பரிசுத்த ஆவியானவர்களை மட்டுமே தான் ஏற்படும் என்பதை குறித்து இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப ஏன் இப்படியாக சொல்லுகிறது சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால், கிறிஸ்தவருடைய ஐக்கியத்தை நாங்கள் பார்க்கிறவர்களே, அந்த ஐக்கியம் ஒரு மனுஷனாலே இந்த நாட்களை கூட முடியாது, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் தான் அந்த காரியம் இந்த நாட்களே கூட முடியும் என்பதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:31 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணும் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. இப்ப பாருங்கள் எப்படியாக அந்த காரியம் நடக்கும். ஐயா இன்றைக்கு நாங்க ஜெபம் பண்றோம், பக்கத்துல இருக்கிற பேப்பர் கூட அசையுது இல்லையா, தர்மையான கத்துல கத்தி குளரியா அல்ல இல்லையா, சோத்திரம் ஆண்டவரே கத்தாவே நடக்குதா ஜெபம் இல்ல, ஆனால் பக்கத்துல இருக்கிற சின்ன ஒரு துரும்பு கூட இந்த நாட்கள் அசையுது இல்லையா. ஆனா இங்க சொல்லப்படுது பாருங்கள், அவர்கள் ஜெபம் பண்ணும் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு. வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால், தேவ அதாவது தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். இதுதானே அந்த உண்மையான நிச்சயம். அப்ப இங்கே ஏன் இந்த சம்பவம் நடக்கிறது, அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, இவர்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருந்தது. ஜெப குறிப்புகளுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கும். நாங்க ஜெப குறிப்புகளுக்கு ஐக்கியம் இல்லாததுக்கு முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், நான் தான் நல்லா ஜெபிப்பேன், நான் தான் அப்படி ஜெபிப்பேன், நான் தான் இப்படி ஜெபிப்பேன், இப்படி ஒரு காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் இதயத்திலே கொண்டிருப்போமா இருந்தால் அந்த இடத்திலே ஒரு தேவனுடைய ஆவியானுடைய அசைவாட்டம் இருக்காது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தையாக இந்த நாட்களே இருக்குது. இன்னைக்கு நான் ஜெபிப்பேன் என்ற ஒரு பெருமை நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் அங்கே தேவனுடைய காரியமாக இருக்காது. ஏதோ இந்த நாட்களில் அதாவது ஓசை எடுக்கிற சத்தம் போல இருக்குமே ஒழிய ஒன்றுமாக கணக்கில் ஏற்படாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்னைக்கு மற்றவர்கள் நம்மை பார்த்து பெருமைப்பட வேண்டும், மற்றவர்கள் நம்மை பார்த்து இந்த நாட்களை பெருமையாக கூற வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்வோமா இருந்தால் அந்த ஊழியம் இந்த அதாவது இந்த கூரையோடய முடிஞ்சிரும் மொழியோ கூரைக்கு மேல போவாது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அருமையான அன்பு பிள்ளைகள், ஏன்னு சொல்லி ஏன் நான் அதை சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னால், அது பெருமையின் ஆவி என்று சொல்லுகிற வழியிலே தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இங்கே பாருங்கள், ஒரு சிறியொரு ஜபத்தின் மூலமாய் அவள் கூடியிருந்த இடம் அசைந்தது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறது மட்டுமல்ல, தங்கே தேவன் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த நாட்கள் தைரியமாக சொன்னார்களாம், வார்த்தையை பேசுகிறார்கள், கத்துடைய வேத வார்த்தையை பேசுகிறார்கள். தேவனோட ஞானத்தை இந்த நாட்கள் இந்த இடத்துல ஊத்தி இருக்கிற பாருங்கள், விசுவாசிகளாகிய அங்கே திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும், அதைத்தான் நான் சொல்லுகிறேன், கத்தோடு ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள், ஒருவனாயிலும் தனக்குள்ளவர்கள் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லிக் கொள்ளவில்லை, சகலவும் அவர்களுக்கு பொதுவாயிருக்கிறது. அதே வேதம் சொல்லுவது பாருங்கள், ஆங்கிலத்தில் வார்த்தை சொல்லுவார்கள், ஒன் அக்கோட் ஒன் சவுண்ட் அண்ட் ஒன் மைண்ட் என்று சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஒன் அக்கோட் அதாவது ஒருமை ஐக்கியம், ஒன் சவுண்ட் ஒரே சத்தம் இந்த நாட்கள், ஒன் மைண்ட் என்று சொன்னா ஒரே சிந்தனை. பாருங்களா, மூன்று காரியம் இந்த ஜெபத்திலே இந்த நாட்கள் இருக்க வேண்டும். ஒன் அக்கோட் ஒன் சவுண்ட் ஒன் மைண்ட்ல இந்த நாட்களை நாங்கள் இருந்து ஜெபம் பண்ணுவோமா இருந்தால் இருக்கிற இடம் கட்டாயம் அசையும். ஆர் அசைய வைக்கிறது பரிசுத்தாவியான அசை வைப்பார். பாருங்க, நாங்கள் ரெண்டு பேரா இருந்தாலும் சரி, மூன்று பேரா இருந்தாலும் சரி, இந்த நாட்கள் மூன்று பேருக்கு மேற்பட்டதா இருந்தாலும், இந்த 4 பேரா இருந்தாலும் சரி, இவர்களுக்குள்ளே பெருமை இல்லாதபடி இந்த நாட்களை இணைந்து இந்த நாட்களை ஜெபத்தை ஏறெடுப்பார்களா இருந்தால் அந்த ஜெபத்திலே தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வல்லமையையும் இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரனே சகோதரன், அதைத்தான் இங்கே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இங்கே 4 அதிகாரத்திலே பார்க்கிற வழியிலே 30 வசனத்திலிருந்து வாசிக்கிற வழியிலே பாருங்கள், அங்கே பாருங்கள்.

என்னும் மறுபேர் உள்ள மறுபேர் கொண்டவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டான நிலத்தை விற்று அந்த கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இவன்கிட்ட போய் யாரும் சொல்லி இருக்கிறாங்க, நீ போய் அந்த காணியை வித்து போட்டு காசு போனது வையன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை. அவன் ஏன் செய்தான் என்று சொல்லி சொன்னால், ஆவியானவரால் உந்தப்பட்டு தான் இந்த நாட்களை காரியத்தை செய்கிறாங்க. இதனையா முக்கியம். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு சபைகளிலே நடக்கிற காரியம், போதகர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்று சொல்லி போட்டு இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், போதகருக்கு யாழ்ரா போடுறோம். இன்றைக்கு நம்முடைய ஜனங்களுக்குள்ள உள்ள காரியம் இதுதான் முக்கியமான காரியம். அவர் சொல்லிட்டார், போதர் பாஸ்டர் சொல்லிட்டார், பாஸ்டர் அப்படி இப்படி ஒன்று சொல்லி விவாருங்க. அது முக்கியமான காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், ரொம்ப கவனமாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். ஆனால் போதகர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே ஒரு காரியம் செய்வமா இருந்தால், உங்களை போதகர்கள் பரலோகத்துக்குள்ளே வழி நடத்துகிறவர்கள் அல்ல, பரலோகத்துக்கு கொண்டு போகிற காரியம் செய்கிறவர்கள் அல்ல. அருமையான கத்துடையவர்களே, கத்தராகி ஆண்டவர் தான் இந்த நாட்களில் என்ன காரியத்தை செய்தாலும் அவராலே தான் ஆகுமே ஒழிய போதகராலே ஆக முடியாது. போதகர் நமக்கு அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதை தான் இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அப்படி பாருங்கள், இந்த நாட்களை அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு வழிகாட்டியாக இருந்து இந்த நாட்களே வழியை இந்த நாட்களே நமக்கு காண்பிப்பார்கள். இப்ப ஜோவான் ஸ்நானகன் ஆண்டவருடைய வருகைக்கு வழிகாட்டியாக இந்த நாட்கள் இருந்த ஆண்டவர் யோவான் ஸ்நானன் சொல்லி ஏதாவது காரியம் சொல்லியிருக்கிறாரா, வாங்க என்னிடத்திலே பாருங்கள், நான் உங்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ள இந்த நாட்களை அனுப்புறேன் சொன்னாரா? இல்லை, அதை சொல்லவில்லை. பாருங்கள், ரொம்ப கவனமா பாருங்க, அவர் இந்த நாட்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் சொல்லுகிறார், இதோ உலகின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி வருகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை நான் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவர் அக்னியிலான ஞானஸ்தானம் கொடுப்பார்னு சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் சிறுகவும் அவர் பெருகவுமாக இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களே சொல்லி இந்த நாட்களே அங்கே ஆண்டவரை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் வந்து சொல்றார் இந்த நாட்களே எப்படின்னு சொல்லி சொன்னா, ஜவாப்பா இந்த ஞானஸ்தானம் எடுக்கிற காரியத்திலே எனக்கு ஞானஸ்தானம் தாண்டு கேட்ட வழியிலே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உம்முடைய கரத்தினால் ஞானஸ்தானம் எடுக்க காத்திருக்கிறேன், ஆனா நீர் என்னிடத்துல கேட்கிறீரே என்று சொல்லி சொல்லுகிற வழியிலே அவர் சொல்றார், இப்பொழுது இந்த நீதியை நிறைவேற்றுவதற்கு இடம் கொடு. நீங்க வேதத்தில் தெளிவா வாசிச்சு பாருங்க, அந்த நீதியை நிறைவேற்றுவதற்கு இடம் கொடுன்னு சொல்லிச்சா, அதோட அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்துகிறார். ஆனா அதே வேளையிலே யோவான் ஸ்நானன் மனுஷரா, அவ யோவான் ஸ்நானனும் தன்னை தாழ்த்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், பாருங்கள், இன்னொரு ஐக்கியமான ஒரு ஆவியானுடைய அபிஷேகம், இன்னொரு ஐக்கியமான ஒரு ஊழியம் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தனே ஒழிய நான் வேறு ஒருவனும் இல்லை. அவங்க கேட்கிறாங்க, நீ எலியாவின் ஆவி உடையவனா, எலியா வெளியா வெளியாவா என்று சொல்லி இந்த நாட்களே அவர் கேட்கிறார்கள். ஆனா அப்படி இருந்தும் அங்க யோவான்ஸ்தானம் சொல்லுகிற காரியம், நான் கர்த்தருக்கு வா அங்கு வழி ஏற்படுத்த வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், இன்னொரு ஐக்கியம், இன்னொரு பணிவு, இன்னொரு ஊழியத்துடைய காரியம். அப்ப அந்த சின்ன யோவான் ஸ்நானகன், இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனாய கர்த்தர், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமா கேளுங்க, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், பேர் சொல்லி நட்சத்திரங்களே பேர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் இந்த நாட்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இறையாதே அமைதலா இரண்டு கடலை அதட்டின கர்த்தர், கடல் மேலே நடந்து சென்ற கர்த்தர், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இல்லாத பொருளை இருக்கிற பொருளாக அந்த நாட்களை மாற்றுகிறவர், தண்ணீரை ரசமாக்குகிற அந்த கர்த்தர் இந்த நாட்களை பாருங்கள், இந்த சிறியவனாகிய இந்த ஆரி இந்த ஜோவான் ஸ்நானத்துல வந்து ஞானஸ்தானத்தை பெற்றுச் செல்கிறார். இது நாங்கள் ஒரு நிர்ணயிக்க முடிய காரியமா? அது எப்படி நாங்கள் அந்த காரியத்தை நாங்கள் அதை இமேஜின் பண்ணி செய்ய முடியும்? அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, முடியாத காரியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற வழியிலே பாருங்கள், அவர் வந்து தன்னை தாழ்த்தி இந்த நாட்கள் அந்த இடத்திலே கேட்கிற வழியிலே நம்ம என்று சொல்லி என்ன செய்வோம்? இப்ப நாம யோகாசனம் நிலைமையில் இருந்தவன் சொன்னால் டக்குன்னு கொலரை இழுத்து விட்டுடன் சொல்லுவோம், இந்த நாட்கள் பாருங்க இந்த பெரிய ஆண்டவர் இந்த நாட்கள் இன்னட்ட வந்து அவருக்கு நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஆண்டவர் யாருக்கு கொடுத்தேன்? நான் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன்னு சொல்லி நாலு பேப்பர் ரிப்போர்ட்டர் எங்கு போட்டு கேமராவிலையும் போட்டுக்கிட்டு காரியங்களை போட்டு இந்த யூடியூப்லையும் போட்டுக்கிட்டு காரியத்தை செய்து முடிச்சிருவோம். மாதிரி கத்துடைய பிள்ளைகளை, ஆனால் அங்க யோகாசனம் தன்னை தாழ்த்துக்கிறார் ஐயா, தன்னுடைய பேரை கூட சொல்ல இல்லை. அருமான கத்துடைய பிள்ளைகளை, நான் தான் செய்தேன் என்று சொல்றது இல்லை, வனாந்தரத்துல கூப்பிடுற சத்தம் தான் யுவான்சனுடைய பேர். ஆனால் இங்க பாருங்கள், காரியத்தை செய்கிற இந்த நாட்கள் பிதாவாகிய தேவனுடைய அந்த சத்தத்தின்படி இந்த நாட்கள் என்ன நடக்கணும்னு சொன்னால், அங்கே காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற வழியில பாருங்கள், திடீரென்று வானம் திறக்கப்பட்டு வானத்திலே சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் இந்த நாட்களே பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்லுறார், யுவான்சனன் இஸ்ரேலுக்குள்ளே பிறந்த இவரை விட யோவான்சனும் விசேஷித்தவன் என்பதை குறித்து ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, ஏன் அப்படியாக சொல்லுகிறான்னு சொல்லி சொன்னால், அந்த ஜோவான்ஸ்டாவுடைய அந்த பணிவையும், ஜோவான்ஸ்டாவுடைய அந்த அன்பையும், ஜோவான்ஸ்டாவுடைய அரவணை

0: படிப்பையும் ஜோவானிஸ்டாருடைய கீழ்ப்படிவையும் இந்த நாட்களிலே பாருங்கள், அந்த இடத்துல விளங்குகிறதை பார்க்கும். இப்ப அந்த இடத்துல பாருங்கள், யோவான் எத்தனையோ பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஒன்றரண்டு பேர் இல்லை இந்த நாட்களை, வாராக்களை எல்லாம் டக்குனு தண்ணிக்கு அமுக்கி அமுக்கி காரியங்களை செய்து நாட்கள் கணக்குழக்கு இல்லாமல் இந்த நாட்களை கொடுத்துட்டார். அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வந்து அவராலே இந்த ஞானஸ்தானத்தை பெற்றுச் செல்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இப்போ பாருங்கள், அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாருங்கள், அங்கே எதை குறிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், தன்னை தாழ்த்துகிறார் ஒரு மன மதவிகளில், இரண்டாவதாக ஆண்டவருக்கும் யோவான்ஸ்டானனுக்கும் ஒரு மனத்தின் ஆவி அங்க அந்த இடத்துல செயல்படுகிறதை பார்க்கணும். ஐக்கியம், யூனிட்டி அருமையான கத்துடைய. அப்ப ஐக்கியம் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு வெற்றியை அந்த இடத்திலே அங்கு அளிக்கிறதை பார்க்கணும். யூனிட்டி பிரிங் த விக்டரி பார்க்கிறோம். யூனிட்டி யூனிட்டி பிரிங் த பீஸ் ஆஃப் மைண்ட், யூனிட்டி பிரிங் த அதாவது பிரேக் த்ரூ, இப்படியே சொல்லி அநேக காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்புறம் ஐக்கியத்தின் மூலமாய்த்தான் இந்த நாட்களே வெற்றியையும் இந்த நாட்களே பாருங்கள், அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வழியில விடுதலையையும் சமாதானத்தையும் இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய, தர்க்கங்கள் மூலமா இந்த நாட்களில் எந்த காரியம் இந்த நாட்களில் முடியாது. அதே வழியிலே பெருமையினாலே எந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாது. பெருமை உள்ள காரியத்திலே பெருமை உள்ள ஊழியங்களா இருந்தால், எந்த சின்ன ஊழியமா இருக்கலாம் பெரிய ஊழியமா இருக்கலாம், இந்த நாட்களே பெருமை நமக்குள்ளே இந்த நாட்களே வருமா இருந்தால் இந்த நாட்களே அவ்வளவுதான் அதனுடைய காரியத்தை பார்க்க வேணும். அது அங்கே நம்முடைய ஊழியம் உடைக்கப்பட போகிறது, அதாவது கடைசி மரத்துக்குள்ள போக போறோம் என்பதுதான் அதனுடைய காரியமா இருக்கிற எனக்கு கத்திருப்பிள்ளைகள். அப்ப அதைத்தான் இங்கே இந்த இடத்துல நாங்கள் ஐக்கியப்பட்டு பாருங்கள், இங்க வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த அப்போஸ்தலர் 4:31-32 கிறிஸ்தவ ஐக்கியமும் கூற்றவும் பரிசுத்த ஆவியானவராலே மட்டும் இந்த நாட்களிலே ஏற்படும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்ப்போம். அப்ப கிறிஸ்துவருடைய ஐக்கியம் இந்த நாட்களிலே கூற்றவு எப்படியாக இருக்கிறதாம், கர்த்தருடைய ஆவியானவராலே இந்த நாட்களிலே ஆகுமாம் என்று சொல்லி அங்கே பார்ப்போம். 2 Corinthians 13:14 இந்த நாட்களிலே சொல்லுகிறது. இப்படியாக இந்த நாட்களை பாருங்கள், இங்கே என்ன காரியம் சொல்லப்படுது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருக்க. ஏனென்று சொல்லி சொன்னால், பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறோம் என்று சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர் 2 Corinthians 13:14 பார்க்கிற வேளையிலே அங்கே தேவனுடைய கிருபையும் அவருடைய தேவ அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் நமக்குள்ளே இந்த நாட்கள் இருக்க வேண்டும். அப்ப முதலாவது ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டோடைய கிருபை அவனுக்குள்ளே இருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இரண்டாவதாக அங்கே வேதத்திலே பார்க்கிற வேளையிலே தேவனுடைய அந்த ஐக்கியம் இருக்க வேண்டும், பதாங்க அதாவது கிருபை இருக்க வேண்டும். இரண்டாவது தேவனுடைய அன்பு இருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். அப்ப இந்த மூன்று காரியங்களையும் இங்கே குரு சபை கழுகிற வழியில் சொல்லுகிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், கிருபையும் அன்பும் ஐக்கியம் இருந்தால்தான் நாங்கள் இந்த நாட்களில் கிறிஸ்துவோட ஊழியத்தை செய்ய முடியுமே ஒழிய, வேறு மற்றும்படி என்னதான் தரகளா போனாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் நான் நான் ஐ ஐ ஐ என்று சொல்லி கொண்டு இருப்பேனே இருந்தால் அப்படியே ஐ ஐ என்று சொல்லி கொண்டு இருக்கவன் கடைசி அங்கே ஒன்றுமே இல்லை அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏனென்றால் இன்றைக்கு தவறான உபதேசங்கள் தவறான காரியங்கள் நடக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகள். சில பேர் சொல்லுவாங்க இந்த நாட்கள், இந்த காரியத்தை செய்தா நீ பரலோகத்துக்கு போயிடுவேன் சொல்லி அருமையான கத்துடைய. அப்படி அல்ல, ஆண்டவர் அந்த பரலோகத்தின் காரியத்தை மறைமுகமாக அந்த நாட்களை வச்சுக்கிறார் அருமையான கத்துடைய. வேதத்திலே அநேக ஆதாரங்களை கொடுத்துருக்கிறார். நாங்கள் கவனிக்கிறேன் ரெண்டே பாருங்க, ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவோட வல்லமையை பெற்றால் நாங்கள் திருட்டிக்கட் அங்கே இந்த நாட்களை பாருங்கள் பரலோகம் என்று சொல்லி நினைக்கிறோம். அப்படி அல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் அவனவன் கிரியைக்கு பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொன்னார். கிரியையின் காரியம் என்னன்னு சொல்லி பார்ப்போமா இருந்தா, கிரியை என்ன கிருபை என்ன என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். கிருபை தேவனிடத்திலிருந்து வருகிறது, கிரியை நாங்கள் அவனவன் செய்கிற காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. 50 பேருக்கு இந்த நாட்களை பாருங்கள் நாங்கள் என்ன செய்கிறோம், அங்கே ஆகாரம் இல்லைன்னு சொல்லி ஆகாரத்தை கொடுக்கிறோம் நேற்றைய நாட்களில் சொல்லியிருந்தேன். ஆனால் அதே போலே பாருங்கள், நம்முடைய தேசங்களில் இருக்கிற ஒரு பெரியவன், ஒரு அதாவது ஒரு பெரிய ஒரு அதாவது பயங்கரவாதின்னு சொல்லுங்க, அப்படிப்பட்டவன் இருக்கிறவன் செய்யறான், அவனும் அங்கே போய் ஜனங்களை அடிச்சு துன்புறுத்தி போட்டு வருஷத்துல ஒரு நாளைக்கு அவர்களுக்கு என்ன செய்யறான், 100 பேருக்கு சாப்பாடை கொடுக்குறான் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. களவுகள் எடுத்து காரியங்களை செய்து இப்படி ஆசிக்கிறோம். அப்ப அவனுக்கும் அந்த கிரியை இருக்கிறது. அதே போல இந்த நாட்களை பாருங்கள், இங்கே ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளை இந்த நாட்களை என்ன செய்யறான், இந்த நாட்களை பாருங்கள் ஒரு 50-100 ஏழைகளுக்கு சந்திச்சு ஏழைகளுக்கு ஆகாரத்தை கொடுத்து உடையை கொடுத்து காரியங்கள் செய்யறான். இப்ப ரெண்டும் கிரியை தான். அப்ப ரெண்டும் கிரியான்னு சொல்லி சொன்னால், அவனுடைய கிரியை எப்படியாக இருக்க போகுது, நம்முடைய கிரியை எப்படியாக இருக்க போகுது என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அவனுக்குள்ளே இந்த நாட்களே இயேசு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியம் இல்லை, ஆனால் இவர் இந்த ஆண்டவர் அறிந்தவரும் இந்த கிரியை நடப்பிக்கிறார். இப்ப பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை எப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த நாட்களே அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட இந்த நாட்களே வருகிறதுன்னு சொல்லி, இந்த நாட்களை அவனுடைய கிரியைக்குரிய பலன் சொல்லப்படுகிறதை ஒழிய, நீ அவனவனுக்குரிய ரட்சிப்பு என்னோட வருகிறன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. நீ ரட்சிக்கப்பட்டபடினால் நான் உன்னை அங்கே அப்படியாக செய்கிறேன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லவில்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப கல காரியங்கள் இந்த வேதத்திலே மறைக்கப்பட்ட சத்தியங்கள் இந்த நாட்கள் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சிலருடைய உபதேசங்கள் இந்த நாட்கள் நீ ரட்சிக்கப்படும் காரியத்தை செய்ய உடனே நீ அங்கே போயிருவா இங்கே போயிருவா என்று சொல்லி ஒரு பொய்யான வார்த்தைகளை பொய்யான காரியங்களை வார்த்தைக்கு புறம்பாக இந்த நாட்கள் பேசி ஜனங்களை இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவர்களை இந்த நாட்கள் அங்கே தங்கள் வசமாய் இழுத்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு ஊழியர் இந்த நாட்களை சொல்லியிருந்தார், நாட்களே நீ தசவம் கொடுக்காட்டி பரலோகத்துக்கு போக முடியாது. சரிமான கத்துரை பிள்ளைகளே, வேதத்தில் எங்கினாலும் இருக்கு, எங்க எழுதப்பட்டிருக்கு, தசமாக கொடுக்காட்டி சாபம் பண்ணி போட்டிருந்தார்கள். அப்ப இதெல்லாம் இல்லாத காரியங்களை இவங்கள் சொல்லி இந்த நாட்களை ஜனங்களை பயப்படுத்தி வச்சுக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க ஜனங்கள் என்ன நினைக்குங்கள், பிள்ளைகளோட இதுகளோடு இருக்கிறது, ஐயோ சாபம் பெறப்போதே, அப்படியானால் சாப்பாட்டுக்கு வழியிலாட்டி அப்பா அந்த காசை கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப சாப்பாடு, அப்ப ஆண்டவர் இந்த நாட்கள்ல ஒருவன் இந்த நாட்களே பசியோடும், அதாவது நாட்களே கவலையோடும் இந்த நாட்களில் இருக்க வேணும்னு சொல்லி ஆண்டவர் நியமிக்கவில்லை. ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் ஆதாமை உமலை உருவாக்கி எல்லாவற்றையும் நீ ஆண்டுகோள் பழுகி பெருகண்டுதான் சொன்னவரை ஒழிய இந்த நாட்களை ஆண்டவர் அதைச்சே இதைச்சேன்னு சொல்லி சொல்லவில்லை. இன்றைக்கு மனுஷனாலே உண்டாக்கப்பட்டதான் சில சில காரியங்களாக இந்த நாட்களை இருக்கிறார் கத்துடைய பிள்ளைகள். அப்ப மனுஷனால உண்டாக்கப்பட்ட காரியத்து நிமித்தம் அதை வைத்துக் கொண்டே இன்றைக்கு மனுஷர்களை ஏமாற்றி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. பாருங்கள் இன்றைக்கு ஏன் அப்படியாக நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நான் ஒரு ஆலயத்துக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அல்லது இந்த நாட்கள் ஏழைகள் செய்ய வேணும்னு சொல்லி சொன்னால் மற்றவனுக்கு அந்த காரியத்தை நாங்கள் பகிரங்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னால முடிந்த அளவுக்கு இந்த நாட்கள் அந்த காரியத்தை போய் ரகசியமா வலது கை செய்கிறது இடதுக்கு தெரியாத மாதிரி செய்து முடித்துட்டு இந்த நாட்களை அமைதியாக இந்த நாட்களை வந்திருக்கணும். அதுதான் அந்த கிரியை என்று சொல்லப்படுது. இப்ப நாங்கள் ஒரு காரியத்தை செய்துவிட்டு இந்த நாட்களை பகிரங்கமா டிவிலையும் போட்டு பேப்பர்லையும் போட்டு நோட்டீஸையும் போட்டு இந்த நாட்களை காரியங்கள் செய்வோமா இருந்தால் இந்த நாட்களே அது அங்கே பார்க்கிற வழியில் எதோ ஒன்று சமூகத்தில் இட்டாத காரியமாக இந்த நாட்களை, இது உலகத்தோட முடிகிற காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கும். அத்தனை ஆண்டவர் சொல்லுகிறார் வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாம இருக்க உபயத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்க இன்றைக்கு இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் இந்த கிறிஸ்துவ ஐக்கியத்தை குறித்து நாங்கள் ரெண்டு குழு சொல்லப்படும். இதற்கு மாறாக ரெண்டு குழந்தை 3:14 சொல்லப்பட்ட பிரகாரம் இதற்கு மாறாக கிறிஸ்துவையே தங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களை நேசிக்கும் அன்பை இந்த நாட்களிலே குறைக்கும் இந்த நாட்களிலே. அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால் ஞானஸ்நானம் தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. அருமையான கத்தோலிகளை கவனிச்சு கொள்ளுங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அதுக்குரிய காரியத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இன்றைய பாருங்கள் என்ன காரியம் சொல்லி இந்த நாட்களை பார்ப்போம். ரோமர்களிலும் 5:5 இந்த நாட்களை வாசிக்கிற வழியில் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை ரோமர் 5:5 இங்கே வேதம் சொல்கிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மேலும் நமக்கருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவனுடைய அன்பு இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை இந்த நாட்களே அங்கே வெட்கப்படுத்தாதுன்னு சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறமையான கத்துடைய பிள்ளைகளும். அப்ப அதை இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே 1 யோவான் 4:2 இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. 1 யோவான் 4:2 பார்ப்போமா இருந்தால் சொல்லப்படுவது தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறிவீர்களா என்றால் மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்க பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனாலே உண்டாயிருக்கிறது சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள் இங்கே இந்த இடத்திலே பாருங்கள் அந்த ஞானஸ்தானத்துடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களை சொல்லவில்லை. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட அங்கே இந்த நாட்களை யோர்தான் நதியிலே வந்து இந்த நாட்களே ஜோவான் ஸ்நானம் செய்த அந்த நீதியை நிறைவேற்றும் படியாகத்தான் அப்படியாக அந்த நாட்களிலே சொன்னாரே ஒளிய இந்த நாட்களே அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் இந்த நாட்களை பாருங்கள் அது அங்கே பார்க்கிற வேளையிலே அங்கே தேவனிடத்திலே வந்தது என்று சொல்லுவதற்கு ஆதாரங்கள் இல்லை அருமையான கத்துடைய பிள்ளைகள். இப்ப ஞானஸ்தானம் பாருங்கள் இப்ப இன்னைக்கு பாருங்கள் இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பாக ஜனங்கள் சில சடங்காச்சாரங்களை ஆலயங்களில் இந்த நாட்களை மாற்றி இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு அதாவது இந்த மெதரிஸ்ட் சேர்ச்சுகள் கத்தோலிக்க சேர்ச்சுகள் இப்படியான ஒவ்வொரு சேர்ச்சுகளும் இந்த நாட்களை சேர்ந்த நாட்கள் இன்னொரு காரியத்தை இந்த நாட்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அருமையான கத்தோலிக்கர்களே. அப்ப உருவாக்கப்பட்ட காரியத்துல இந்த நாட்கள் என்ன இருக்கும்னு சொன்னால் அதுக்குள்ள அந்த விக்கிரக ஆராதனைகள காரியங்கள் இருக்காது. ஆனால் இந்த நாட்களில் உலக இச்சைகள் உலக காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கும். ஆண்டவரை ஆராதிப்பார்கள் எண்ணுவார்கள் ஆனால் வித்தியாசமான முறையில் உடுப்புகளை போட்டுக் கொள்வார்கள். ஆனால் இந்த நாட்களில் பெந்தேகோஸ்து நாட்களில் பார்க்கப்பட்டவர்களே அவர்கள் அணிந்த உடுப்புகள் இந்த நாட்களே பரிசுத்தத்தை குறிக்கிறது. வெள்ள உடுப்பை அணிந்தார்கள் சொல்லி சொன்னால் அது அங்கே ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்ற அந்த அபிஷேகத்தின் நாள் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள் அப்படியாக சில சில காரியங்கள் இன்றைக்கு இந்த ரோம ஆட்சிக்கு பின் பிறகாக இந்த நாட்கள் எப்படியாக நியமிக்கப்பட்டதை இருக்கிறோம் இல்லையா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு சமயத்தையோ இல்லாத ஒரு மதத்தையோ ஒரு காரியத்தையோ இந்த நாட்கள் அங்கே உருவாக்கவில்லை. அவர் இந்த நாட்களே நான் தானப்பா இன்ன தேவன் இந்த நாட்களே நீ விக்கிரகம் செய்ய விக்கிரகங்களை ஆராதிக்காதபடி என்னை ஆராதி அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதற்கு ஆதாரமா நீங்க பாருங்கள் ஜோவானுக்கள் சுத புத்தகத்திலே பார்க்கிற வழியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய ஸ்திரியை சந்திக்கிறார். சமாரியா ஸ்திரீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சந்திக்கிற வழியிலே பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, யோவான் 4 அதிகாரத்தில் நினைக்கிறேன் பாருங்கள், இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அந்த சமாரிய ஸ்திரீ அங்கே சந்திக்கிற வழியிலே பாருங்கள், அங்கே பாருங்கள், 4 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியிருந்தபடினால் யாக்கோவின் குமாரனாய யோசேப்பு கொடுத்த அந்த நிலங்களுக்கு அருகே சமாரியாவில் உள்ள சீகார் எனும் ஊருக்கு வந்தார்னு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இடத்திலே வந்தார், என்னத்துக்காக ஆண்டவர் வந்தார்னு சொல்லி சொன்னால், அந்த சமாரிய ஸ்திரியை சந்திக்கும்படியாகத்தான் ஆண்டவர் அந்த இடத்துக்குள்ளே வந்தார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கும். அப்ப அவளுக்கு இந்த நாட்களை பாருங்கள், தக்க அதாவது ஆண்டவற்ற காலத்திலே இருந்த காலத்தின்படி தெளிவாக அந்த சத்தியத்தை அவர் சொல்லுகிறார். என்னென்னு சொல்லி சொன்னா பாருங்கள், அதாவது அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவரோடு அவர் சம்பாஷிக்கிறாள். சம்பாஷித்த எல்லா காரியங்களையும் இந்த நாட்களை அங்கே செய்து கொண்டிருக்கிற வழியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் 19 வசனத்திலே, அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதா, இந்த வசனத்தை கவனமாக கேளுங்கள், எங்கள் பிதா இந்த மலைகளிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேம் இருக்கிற ஸ்திரத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. இப்ப பாருங்க, இப்ப நீங்கள் என்று சொல்லுகிற காரியத்தில் 2 சாப்டர் சொல்லப்படுது. எங்கள் பிதாண்டு அவள் ஆரை குறிக்கிறாள் சொல்லி சொன்னால், ஆப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோவ். அங்கே ஆப்ரஹாம் மோரியா மலையில தானே அங்கே பள்ளியில கொண்டு போற அருமையான கத்துட்டு பிள்ளை. அப்ப அதை அந்த சூழ்நிலை அந்த அடிப்படையில் அந்த வார்த்தைகளை அவள் சொல்லுகிறாள். ஆனால் இங்கே 2வது பகுதியில் சொல்லப்படுவது, நீங்கள் எருசலேம் சொல்லப்படுதுன்னு சொன்னால், அதற்கு பின்பாக வந்தவர்கள். இப்ப பாருங்கள், அவர்கள் இங்கே வந்து அதாவது கானான் வாக்கு தந்தப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள வந்த பிறகு அவள் என்ன சொல்றாங்க, நீங்க அங்க மலைக்கு போவோம் நாமப்பா, நீங்க வந்து எருசலேமில் தொழுது கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாம் சரின்னு சொல்லி இந்த நாட்களே அதுக்கு பின்பாக சட்டம் யாரால மாற்றப்பட்டது, அந்தந்த நாட்களில் இருந்த அந்தந்த அதாவது நியாயாதிபதிகளா இருக்கலாம், அல்லது இந்த நாட்களே வேறு வேறு ஆக்களா இருக்கலாம், அறிமான கத்துடைய அவர்கள் மூலமாய் மாற்றப்பட்டிருக்கப்படும். அவ்வாருங்கள், அப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள் என்றாள். அதற்கு இயேசு ஸ்திரியை நோக்கி, நான் சொல்லுகிறதை நம்பு. இப்ப யார் பேசுகிறார், பிதாவுடைய ஒரே பொறான் குமாரன் ஐயா, ஆண்டவர் பேசுகிறார், கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் உள்ள மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அப்படியானால் எந்த இடத்திலும் நீ விளங்கால் படியிட்டு ஆண்டவரை கூப்பிட்டால் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும் என்பதை தான் அங்கே அந்த இடத்துல சொல்லப்படுது. அப்ப நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாக வருகிறது. அப்ப யூதர் வழியாகத்தான் அந்த சல்வேஷன், அந்த ரட்சிப்பு வரும். ஆனால் எங்கும் தொழுது கொள்ளலாம், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் போக வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான கத்துட்டு இன்றைய பாருங்க, இந்த நாட்களை பாருங்கள், புள்ள பிறந்த உடனே பிள்ளைக்கு மொட்டை அடிக்கிறது, கரகாலம் புள்ள இல்லாமல் இருந்து ஒன்று புள்ள பிறக்கும், புள்ள பிறந்த உடனே மொட்டை அடிக்கிறதுக்கு இந்த நாட்கள் என்ன செய்வாங்க, அங்க இலங்கையிலிருந்து நாட்களை இந்தியாவுக்கு போவாங்க. அருமையான கத்துட்டு பிள்ளைகள் மினக்கட்டு பிளைட்ல டிக்கெட் எடுத்து பிள்ளையும் கூட்டிக்கொண்டு புருஷன் பஞ்சாது சொந்தக்கார எல்லாம் கூட்டிக்கொண்டு ஒரு 10-15 பேரை போகணும். என்னடா பிள்ளைக்கு புள்ள பிறந்த கனகாலம் புள்ளை இல்லாமல் புள்ள பிறந்த பிள்ளைக்கு மொட்டை அடிக்கணும், அருமையான கத்துட பிள்ளைகளே. அப்ப வேதம் சொல்றது அப்படி அல்ல, எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கு. அப்ப அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு தான் நாங்கள் போய் செய்ய வேண்டும்னு சொல்லி இந்த நாட்களே அங்கே தேவையில்லை. அப்ப உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் அங்கே தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிற யாவர்கள் இப்படி இருக்கும்படிக்கு பிதாவானவர் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே உண்மையாக தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையாக தொழுது கொள்ளுகிற காலம் எதை குறிக்கிறோன்னு சொன்னால், யோவேல் 2:22 சொல்லப்பட்ட மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான் அப்போஸ்தலர் 2:17 இந்த நாட்கள் நிறைவேறுவதை, அதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன சொல்லுகிறார் சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களை பாருங்கள், உண்மையாக தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அப்பொழுது அது அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை அங்கே தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படி இருக்க இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதா விரும்புகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடவில்லை. அப்ப இதற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களை அவள் கேட்கிறாள். அங்கே என்ன கேள்வி என்று சொல்லி சொன்னாள், அங்கே அவரை நோக்கி, இந்த நாட்களே மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். இப்ப பாருங்கள், மேசியா அவளுக்கு தெளிவான ஒரு சத்தியத்தை இந்த நாட்கள் சொல்லுகிறார். இதனைய உண்மையான சத்தியம், எங்க தொழுது கொள்ள வேண்டும், எப்படியாக தொழுது கொள்ள வேண்டும், எப்படியாக அந்த பரிசுத்தாவிட அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், எப்படி சூழ்நிலைகளை நீங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதைத்தான் அங்கே என்ன நடக்கணும் சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய இந்த வார்த்தையோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இதற்கு பின்பாக கல்வாரி சிலுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு மறித்து அதற்கு பிறகு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்பட்டு பரத்துக்கு போய் பெந்தைக்கோஸ் நாளண்ட நாட்கள் வருகிற வேளையிலே அங்கே அபிஷேகத்தை ஊற்றுகிறார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். மாமிசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன பிரகாரம் அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டதற்கு பிறகு சோர்ந்து போயிருந்த அந்த பேதுரு என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், அங்கே எழுந்து என்னிடத்துல பொண்ணும் இல்லையப்பா வெள்ளியும் இல்லை, இயேசு கிறிஸ்துடைய நாமந்தான் ஒன்று இருக்கிறது. இந்த நாமத்தினால் எழுந்துறான்னு சொன்னோடனே பிரவிச்சப்பாடி எழுந்து நடக்கிறான், பிரசங்கம் பண்ணுகிறார். அங்கே 3000 பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்படியே அநேக காரியங்கள் இந்த நாட்களில் சொல்லப்படுறோம். இங்க பாருங்கள், இந்த பகுதியில் பார்க்கிற வேளையிலே அப்போஸ்தலர் 10:44 பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை பேதுரு பிரசங்கிக்கிற வேளையிலே ஜனங்களுக்குள்ளே புரஜாதிகளுக்குள்ளே பரிசுத்தாவியனுடைய வல்லமை இறங்குதாமப்பா. இது எப்படியாக ஆகும் என்று சொல்லி சொன்னால், அந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்யறான்னு சொன்னா ஒருமனப்பட்டிருந்தார்கள் ஐயா. வேதத்தில் நாங்கள் வாசித்த பிரகாரம் அப்பம் பிக்கிறதுலையும் ஜபத்திலையும் உறுதியாய் ஒருமனப்பட்டு இந்த நாட்கள் இருந்தாலும் சொல்லி பார்ப்போம். அப்ப அந்த ஒருமனம் இந்த நாட்கள் என்னத்தை கொண்டு வரும் சொன்னால், தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு திறவுகோலாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கணும். இன்றைக்கு ஊழியர்களுக்குள்ள ஒருமனம் இல்லையா ஐயா? அநேக சபைகளுக்கு போயிருக்கிறேன், பாஸ்டர் மூப்பரோட கேட்கிறேன் இல்ல, மூப்பர் பாஸ்டரோட கேட்கிறேன் இல்ல, விசுவாச குடும்பங்கள் மூப்பரோட கேட்கிறேன் இல்ல, அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்புறம் ஒரு ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியோட கைக்கல. அப்ப ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியோட கைக்கலன்னா பேந்திருந்து சர்ச்சுக்கு நீங்க வாரீங்க. பாஸ்டர் மூப்பரோட கைக்கலன்னா பேந்திருந்து சர்ச்சுக்கு நீங்க வாரீங்க. வீட்டில இருந்து ஆராதனை செய்யலாம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, சர்ச் எதை குறிக்கிறோன்னு சொன்னாலும் சபைன்னு சொன்னால் ஒரு ஐக்கியத்தின் இடமாக அந்த நாட்கள் அங்கே கருதப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஐக்கியம் நமக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அனுத்தினவும் அந்த இடத்திலே புதிதாக்கப்பட வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளை, வேதம் சொல்லுகிறது நாளுக்கு நாள் தந்த படிக்கிறார் பாடு, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது, சோர்ந்து போவாது என்று சொல்லி சொல்லப்படுகிறார் என கத்துள்ள. அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் சோர்ந்து போகாமல் நாட்களை செயல்பட வேண்டுமா இருந்தால், நம்முடைய உள்ளான மனுஷன் அனுதினமும் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால், முதலாவது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஐக்கியம். அருமையான கத்துள்ளே, ஐக்கியத்தோடு இருந்து இந்த நாட்களை பார்க்கிற பொழுதே ஜபங்களை ஏறெடுத்து அவர்களோடு சேர்ந்து ஐக்கியப்பட்டு இந்த நாட்களில் நாங்கள் காரியத்தை செய்வோமா இருந்தால், இன்றைக்கு ஒரு பயங்கர ஒரு எழுப்புதலை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகள், அதான் இன்றைக்கு நான் பார்க்கிறோம். நீங்க பாருங்க, இந்த கடைசி காலத்துல இப்ப பாருங்க, இந்த ரெய்னார்ட் பொங்கேன்னு சொல்லி அவர் கத்தர்களை மறித்து விட்டார். அந்த ஊழியர் கிட்டத்தட்ட 1990 அங்கே எங்களிடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் கங்காலே இந்த நாட்களில் வந்திருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலங்கள். அந்த நாட்களில் பாருங்கள், அவருடைய மீட்டிங்க்கு அந்த நாட்களில் போயிருந்தோம். போயிருந்த வழியில் அவர் கூப்பிட்டு ஒவ்வொருக்கும் இந்த நாட்களில் சில காரியங்களை சொல்லி ஆண்டவருடைய ஊழியங்களை குறித்து சொல்லியிருந்தார். சாதாரணமாக பாருங்கள், ஆனால் அவருடைய சரித்திரத்தை எடுத்து வாசிக்கிற வழியிலே அவருடைய பர்சனல் செக்ரட்டரி அவங்க கிட்டத்தட்ட 5 மணி நேரம் முழங்கால் இருந்து ஜெபம் பண்ணுவாங்களாம். ஐக்கிய மருமையான கத்திரவர்களே, என்ன காரணம், அவர் மூலமா கத்திர அற்புதத்தை செய்ய வேண்டும். அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் பார்த்த வழியிலே என்ன காரியம் நடந்தது சொல்லி சொன்னால், அவர் மூலமாய் தேவன் ஒரு பயங்கரமான எழுப்புதலை கட்டளை விட்டார். அந்த எழுப்புதலை கட்டளை விட்டது மட்டுமல்ல, அநேக ஜனங்கள் ஆண்டவரை அறியும்படியாக ஆப்பிரிக்கா தேசத்துல, அதாவது 2-3 இடங்களில் லோகோ அந்த சொல்லப்பட்ட இடங்கள், ஒரு சில சில இடங்கள்ல இருந்து பாருங்கள் இந்த நாட்கள் என்ன நடக்கணும்னு சொன்னால், பெரிய எழுப்புதல் இந்த நாட்களை தேவன் கட்டளை விட்டார். லட்சக்கணக்கில் ஆக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆப்பிரிக்காவில் அதாவது விச்ராத்துல இருந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை இந்த நாட்களில் அங்கே அறிக்கையிட்டு ஆங்கில சான்றவர் சந்தரச்சராக ஏற்றுக்கொண்டு, முஸ்லீமா இருந்த ஜனங்கள்லாம் கிறிஸ்தவர்களா இந்த நாட்களை மாறி அங்கே தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய, என்ன காரணம், அவரோடு சேர்ந்து இணைந்த அந்த உடன் ஊழியர்கள் தங்களுக்கு பெருமையை தேடிக்கொள்ளவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய நாமம் ராட்சியம் கட்டப்பட வேண்டும் சொல்லி ஆண்டவருக்காக அந்த நாட்களில் தங்களை அர்ப்பணித்து அந்த ஊழியங்களை செய்தார்கள். அருமையான கத்தோடைய, அதை நீத்து அந்த ஊழியம் அந்த நாட்களை பெருகி கொண்டு போனது. இப்பவும் அந்த ஊழியங்கள் நடந்து கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறதா அருமையான அன்பு பிள்ளைகள். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால், ஒரு ஐக்கியமா இந்த நாட்களில் இருந்து காரியங்கள் செயல்படுவர்களிலே சபை பெருகி கொண்டே போகும். அருமையான கத்துள்ள, நீங்கள் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அனுதினமும் ரட்சிக்கப்படுகள் சபையில சேர்த்து கொண்டார்கள் சொல்லி, சேர்த்து கொள்ளப்பட்டார்னு சொல்லி சொன்னால், அவர்களை அங்கே அவங்க போய் ஒருத்தரும் போய் இந்த நாட்களில் சொல்லல, இங்க வாப்பா சபைக்கு வா சேர்ச்சிக்கு வா. இன்றைக்கு நாங்கள் இப்ப என்ன செய்யறோம், போய் சபை கூப்பிட வேண்டி கிடக்கு. பிரதர் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஊழியர் வாரர், இந்தியாவில இருந்து வாரர், அந்த ஊழியர் இங்கே இருந்து வாரர், இருக்க வாரீங்களா சொல்லி கேட்டா, சரி வாரன் வந்து பாப்போம்னு சொல்லி போட்டு வருவாங்க. அருமையான கத்திர பிள்ளைகள், ஏன் என்று சொன்னா, காரியங்கள் இந்த நாட்களை பாருங்கள், அங்க வேதம் சொல்லுறது அனுதினம் அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இங்க நாங்கள் வில்லங்கமா புடுங்கி கொண்டதில்லை அந்த நாட்களை ஜனங்களை, இந்த நாட்களை என்ன செய்யறோம், சபைகள்ல வைக்கிறோம். அப்ப பாருங்கள் என்ன வித்தியாசம் என்று சொல்லி சொன்னால், ஐக்கியம் இல்லாத தன்மை நிமித்தம்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு சபைகள் தள்ளப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, சபைகளுடைய வீழ்ச்சிக்கும் சபைகளுடைய பிரிவினைக்கும் காரணம் முக்கியமான காரியம் இந்த நாட்களிலே ஐக்கியம் இல்லாமல் விட்டு கொடுப்பு இல்லாத தன்மையில் இருக்கிறபடினால் சபைகள் இந்த நாட்களிலே பிரிந்து போறது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும், அப்ப அந்த கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அந்த பிரச்சனையை பார்க்கிற வேளையிலே அதை சமாதானப்படுத்த வேண்டும், சமாதானப்பட வேண்டும். அப்படி இருந்து சமாதானம் பண்ணினாத்தான் இந்த நாட்களை அவர் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நல்லாக இருக்கும். அந்த கணவன் மனைவி இந்த நாட்களை ஒற்றுமையாக இந்த நாட்களை காரியங்களை இந்த நாட்களை பார்க்க வேண்டும். எந்த அதாவது மன்னிக்கிறதிலே முந்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன பிரகாரம் மன்னிக்கிறதிலே முந்திக் கொண்டு காரியங்களை செயல்படுத்த வேண்டும். ஆனால் இருவருக்குள்ளே அந்த ஐக்கியம் ஒருமனப்பாடு இந்த நாட்களில் இல்லாமல் இருக்குமா இருந்தால் அவள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால் அது உடனே சொல்லுவார் கோர்ட்ஸுக்கு போவோம் டிவோர்ஸுக்கு போவோம்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுவார். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற வேளையில் அங்கே என்ன நடக்கும் என்றால் அந்த குடும்பம் சீரழிஞ்சு சிறழிஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் சபை ஐயா, சபை என்று சொல்லுகிறது ஒரு குடும்பத்தை இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கிறோம். சபை சீரழிய கூடாது ஒரு நாள், சபைக்குள்ள இந்த நாட்களில் பிரிவினைகள் வரக்கூடாது. எது எந்த காரியங்கள் வந்தாலும் அங்கே அதை சகித்து பொறுமையோடு இந்த காரியங்களை இந்த நாட்களை செயல்படுத்த வேண்டும் என்று எனக்கு. இன்றைக்கு அநேக ஊழியர்களுடைய தவறு என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஒரு ஊழியர் போதகர் இருந்தார்னு சொல்லி சொன்னால் ஒரு போதரை விட ஒரு சாதாரண ஒரு விசுவாசி இந்த நாட்களிலே அவரை விட அந்த நாட்களில் அவன் ஆண்டவரோடு இருந்து வல்லமையா ஆண்டவர் செயல்படுத்தினான்னு சொல்லி சொன்னால் அவனை முன்னுரை விட மாட்டாங்க. அவன் நீ விசுவாசி என்ன அந்த கதிரையிலே நீ இந்து கொள், நீங்க வராத நீ என்று சொல்லி போடுவாங்க. அப்ப பாருங்க அவன் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால் அது திடீரென அவனுக்குள்ளே அந்த நோக்கம் பெருமை, ஓ நான் வெளியால போய் பார்ப்போம்னு சொல்லி போட்டான். வெளியால போவான், வெளியால போக பார்க்கிற வழியிலே பாருங்கள் அவனை கொண்டு தேவன் இந்த நாட்களை வல்லமையான காரியம் செய்வேன். இது எங்களோட சபையில இந்த நாட்களே அந்த நாட்களை நடந்த காரியங்கள். ஒரு சகோதரர் இந்த நாட்களை இருந்தார், ஆனால் இந்த நாட்களை பாருங்கள் அவர் தானும் தண்டபாடமா இந்த நாட்களில் இருப்பார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவர் நல்லா ஜெபம் பண்ணுவார், உபவாச கூட்டங்கள் எல்லாம் பங்கு பெற்றுவார், பங்கு பெற்றி காரியங்கள் செய்திருந்தார். ஆனால் அந்த ஊழியர் அந்த சகோதரனுக்கு ஒரு ஊழியத்தையும் கொடுக்கவில்லை. 10 வருஷம் அப்படியாக காரியங்கள் கடந்து கொண்டு போய் அவர் ஒரு முறை இந்த நாட்களை பாருங்கள் இந்த எல்லாம் 5-6 வருஷத்துக்கு பிறகு இந்த நாட்களை என்ன செய்தார், இலங்கை தேசத்துக்கு போயிருந்தார். இலங்கை தேசத்துக்கு போன இடத்துல ஒரு ஜெப கூட்டத்திலே போயிட்டு ஜெபம் பண்ணி இருக்கிற இடத்துல பாருங்கள் ஆண்டுடைய வல்லமை வெளிப்பட்டது. வெளிப்பட்டா எல்லாரும் அங்க அபிஷேகத்தினால் நுழைஞ்சு காரியங்களை செய்து செயல்பாடு நடந்து கொண்டிருந்தது. அப்ப அதுக்கு பிறகு இந்த நாட்கள் என்ன செய்யறாங்க, அவரோட போனாக்கள் சொன்னாங்க இனி நீங்கள் இந்த ஊழியத்துல நீங்கள் ஆண்டவங்களை பயன்படுத்த போற, நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. அப்ப பாருங்க அந்த இடத்துல போய் அனைவருக்கு சத்தியம் சொல்லி காரியத்தை செய்து முடிச்சு விட்டு வந்தாச்சு. ஆனால் இங்க வந்தவன கேள்வி வருகிறது என்னன்னு சொல்லி சொன்னால், ஏனையா அந்த காரியத்தை செய்து அங்க போய் ஜோம் பண்ணி கொண்டீங்கன்னு அவங்க அப்போ சொல்லிச்சு, நான் என்ன சொந்தக்கார உறவினர்கள் போனேன் காரியத்தை நடந்துச்சு இப்படின்னு சொல்லி சொல்லி அப்படின்னால அவரை தூக்கி என்ன செய்தாங்க, சபைக்கு வரவேண்டாம்னு சொல்லி பிரச்சனையை கொடுத்து வெளியால போட்டாச்சு. அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யணும் சொன்னால், நாங்கள் நாலு ஜாக்களை சேர்த்து இந்த நாட்களை தன் பண்ணி ஜெபம் பண்ண துவங்கிட்டேன். ஜெபம் பண்ணதுன்னா அவற்ற பக்கத்தில் ஒரு பக்கம் பிடிக்க கொண்டு போய் இவளுக்கு பெரிய பிரச்சனை, அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்கன்னு சொல்லி இவர் சொல்லிக்கொண்டு. ஏனென்றால் இவங்க எதை பார்க்குறாங்கன்னு சொன்னால் தங்களுடைய வருவாய் கெட்டு போகும், தங்களுடைய காரியம் கெட்டு போகும்னு சொல்லி இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அதை தடுத்து நிறுத்ததை பார்க்குறோம். வரும் எனக்கு கத்துடைய பிள்ளைகளை அது ஊழியம் இல்லை, ரொம்ப கவனமாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். ஒரு சபைக்குள்ளே ஆண்டவுடைய அபிஷேகத்தை பெற்று அந்த நாட்களை பாருங்கள் வேதம் சொல்லுகிறது. ஜெப்தா காலேப்பை குறித்து சொல்லப்படுது, காலேப்பு காலேப்பை குறித்து பார்க்கிற முறையில் ஒரு விசேஷித்த ஆவிய உடையவன் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுறது. அப்படியானால் அந்த காலேப்பை அவர்கள் இந்த நாட்களை மறைத்து வைக்கவில்லை, அந்த விசேஷித்த ஆவிய உடையவனை இந்த நாட்களை தேவடைய ராஜ்யத்துக்காக என்ன செய்தார்கள், பயன்படுத்தினார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இங்கே தானியலுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவியானவர் இருந்தார். அப்ப விசேஷித்த ஆவியானவர் இருந்த வேளையில சிங்கத்தின் கபியிலே போட்ட வேளையிலும் அங்கே என்ன நடக்கிறன்னு சொன்னால் சிங்கம் சேதப்படுத்தவில்லை. ஏனென்றால் அந்த ஆவியானவருடைய தன்மையின் படி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே தேவன் அவரோடு கூட இருந்து சில காரியங்களை செய்யக்கூடியதாகவும் செயல்படக்கூடியதாகவும் இந்த நாட்களை இருந்ததை அங்கே காண்கிறோம். அருமையான கத்திரவில்லை. அதே மாதிரி ஒரு ஊழியன் கூட சபையில இருப்பானா இருந்தால் அவனுக்குள்ளே திறமை இருந்தார். என்ன திறமை இருக்குன்னு முதலாவது பார்த்து அந்த திறமையை தக்கபடி அவனை விட்டுருங்க. அப்படியா அவன் விடுகிற வழியிலே நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீங்க சும்மா இருக்க சபை தண்டவாடல பெருகி கொண்டு போகும், ஒன்றுமே நீங்க செய்ய தேவை, நீங்க வந்து சும்மா விசிட் பண்ணிட்டு போங்க, சபையை கட்டி எழுப்பி நீங்க விசிட் பண்ணிட்டு போங்க, தண்டவாடல சபை வளரும் ஐயா கத்துடைய பிள்ளைகள். அப்ப அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டுமே ஒழிய நாங்கள் ஒரு நாள் இந்த நாட்களிலே இந்த காரியத்தை நாங்கள் அடக்கி வைக்க கூடாது. இவ பாருங்கள் பவுலை குறித்து பாருங்கள், பவுல் சீலாவை குறித்து பாருங்கள், அதே வழியிலே பார்க்கிற வழியில் பேதுரை குறித்து பாருங்கள். இவர்கள் அந்த ஊழிய பாதையில தொடங்கின வேளையிலே தடைகளை குறித்து அவர்கள் பார்க்கவில்லை, என்ன நடக்குது ஏது நடக்கின்ற காரியத்தை குறித்து அவர்கள் யோசிக்கவில்லை, செயல்படவில்லை. இந்த நாட்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய நாமத்தை தைரியமாக பிரசங்கித்தார்களாம். பிரசங்கித்த வழியிலே அந்த வார்த்தை நிமித்தம் அவர்கள் ஆவினாலே நிரப்பப்பட்டது மட்டுமல்ல, அங்கே பாருங்கள் அபிஷேகத்தினால் நிறைந்தார்களாம். யாரு? புறஜாதிகள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, புறஜாதிகளுக்கு அந்த சுவிசேகம் கொண்டப்பட போகணும் சொன்னால் நம்முடைய சபையிலே ஒரு அபிஷேகம் பெற்ற பிள்ளை, அதாவது ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளை யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்கள் மூலமாய் கத்தர் அந்த காரியத்தை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், பரிசுத்தாவியின் உண்மையான ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பு கிறிஸ்துவுக்கு அங்கே முற்றிலும் கீழ்ப்படிந்து பாவங்களை விட்டு இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், பாவத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும். அப்போ சில 2:38 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாட்களை நாங்கள் வாசிப்போம். திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 2 திருப்பிக் கொள்ளுங்கள், 38 இந்த நாட்களை வாசிப்போமா? இருந்த நான் வாசிக்கணேன் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது 38 பாருங்கள். பேதுரு அவர்களை நோக்கி, ரொம்ப கவனமாக கேளுங்க, பேதுரு அவர்களை நோக்கி, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் பரிசுத்தாவினுடைய வரத்தை பெறுவீர்கள். முதலாவது இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம், உங்களை சுத்தி அறியுங்கப்பா, கழுவுங்கப்பா. இன்னைக்கு கழுவினீங்கன்னு சொல்லி என்ன எடுக்கணும்னு சொன்னா, அபிஷேகம் இந்த நாட்களை உங்களை நிரப்பும். அந்த கழுவுதல் எதை குறிக்கிறேன்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டு எழும்புகிறதைத்தான், புது சிருஷ்டியா வருவதைத்தான் இந்த நாட்களை குறிக்கிற தருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப இங்க சொல்லப்படுகிற காரியம், பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார், சொல்லுகிறார், முதலாவது இங்க செய்ய வேண்டிய காரியம் மனம் திரும்புங்கள், ரிப்பன்டன், அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெறுகிறது மட்டுமல்ல, மூன்றாவதாக ஆவியாருடைய அபிஷேகத்தை நாட்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய கத்தர் தேவனாய கத்தர் இந்த நாட்களிலே வரவழைக்கும், தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்திலே பார்க்கிறோம், அப்படியாக தேவன் அந்த கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆவியாருடைய அபிஷேகத்தினால் நிறைப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், அந்த காரியத்தை இந்த நாட்களை அங்கே செய்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்போ சில 8 நாங்கள் பார்ப்போமா? இருந்தால் நான் வாசிக்கின்றேன், 15 சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுவது, இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவன் பரிசுத்தாவிய பொறாமல் கத்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருக்க கண்டு அவர்கள் பரிசுத்தாவிய பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அப்போ சிலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்தரப்பட்டதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்திலே வந்து பணத்தை கொண்டு வந்து என்ன செய்தான் சொன்னால், நான் அவன் மேலாவது என் கையை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவியிலே அங்கு ஆவியை வரத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அவன் கேட்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகள். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடினால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு இந்த நாட்களிலே மன்னிக்கப்படலாம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லுகிறார். அதுக்கு பின்பாக நீ கசப்பான அதாவது பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாத படிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாக அறிவித்து சொன்ன பின்பு சமாரியாவில் உள்ள அநேக கிராமங்களிலேயே சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள் என்ன சம்பவம் சொல்லி சொன்னால், இவர்கள் அந்த அபிஷேகத்தை பெற்று செய்கிற வேலை, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிற வேலையில கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுகிற வேலையிலே இதை பார்த்து கொண்டு சீமோன் என்ன செய்கிறான் சொன்னார், கேட்கிறான், காசான் கொஞ்சம் தாரணப்பா, இந்த காரியத்தை என்ன தந்தீங்கன்னா நல்லா இருக்கும், நான் பிழைப்பை செய்திடலாம் என்று. அப்ப இன்றைய பாருங்க என்ன காரியம் நடக்குது பாருங்க, இதான் இன்றைக்கு நடக்கிற காரியம், பிழைப்புக்காண்டி செய்கிற ஊழியமாக அந்த நாட்கள் இருக்கிறது. என்ன காரணம், வரம் பெற்ற ஊழியர். ஐயா, வரம் பெற்ற காரியம் இல்லை, கத்திரிக்காயம் ஒன்றும் இல்லை இந்த நாட்கள். ஏன்னென்னு சொல்லி சொன்னால், எவன் எவனோ பாருங்கள் இந்த நாட்கள்ல ஆண்டவுடைய சமூகத்துல போய் தன்னை அதாவது தன்னுடைய இருதயத்தை கரைத்து ஆண்டோட சமூகத்திலே இருந்து அழுது ஆண்டவடத்திலே வரத்தை கேட்கிறானோ, கத்திர இந்த நாட்கள்ல அவனுக்கு வரங்களை கொடுக்க இந்த நாட்கள்ல வல்லவராயிருக்கிறார். என் ஆண்டவர் நாட்கள்ல நம்மை வரத்தினால் அலங்கரிக்க வல்லவராயிருக்கிறார். கத்துடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கொந்தியில வரங்கள், வரங்களை நாடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே போராடிகள் சொல்லுகிறார். என கத்துள்ள ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறோம் சொல்லி சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்தவனா இருக்கிற நாங்கள் வரங்கள் கட்டாயம் வரங்களை நாட வேண்டும். அதாவது வரங்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஊழியத்திலே எந்த விதமான காரியத்தையும் செய்ய முடியாது. அந்த வரத்தினாலே நிரப்பப்பட்டபடினால்தான் பேதுரு பேசுகிற வேளையிலே ஜனங்கள் மேலே இந்த நாட்களிலே ஆவியானுடைய அபிஷேகம் அந்த இடத்திலே இறங்குகிற வேளையிலே அங்கே புறஜாதிகள் மேலே இறங்குகிற வேளையிலே அவர்கள் அங்கே ஆண்டவரை அறிந்து கொண்டார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எந்த இடத்திலும் போய் ஒரு சுவிசேஷ கூட்டத்திலே எந்த இடத்திலும் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய அதாவது வரத்தினாலே இந்த நாட்களை நிரப்பப்பட்டிருக்கும். அப்ப அந்த சமூகத்திலே பாருங்கள், தேவோட சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அங்கே போய் ஆண்டவர் சமூகத்திலேருந்து ஜெபித்து காரியங்கள் பிரசங்கம் பண்ணுறது காரியம் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பிரசங்கத்திலே இந்த நாட்களிலே தேவனுடைய ஒரு காரியம் வெளிப்பட வேண்டும். ஆண்டவுடைய அபிஷேகம், ஆண்டவுடைய வல்லமை இந்த நாட்களை வெளிப்பட வேண்டும். ஒழிய மற்றபடி பார்க்கிற வழியில் என்றே பாருங்கள், எல்லாரும் பிரசங்கம் செய்யலாம், ஆனால் அந்த நாட்களில் அந்த பிரசங்க வார்த்தையிலே தேவனுடைய வல்லமை இருக்கிறதா, தேவனுடைய மகிமை இருக்கிறதா என்பதைத்தான் நாங்கள் சற்று நாட்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களே அப்போஸ்தலர் 8 14 15 வாசித்த வேளையிலே அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இவ்விதமாக கர்த்தருடைய வசனம் சாட்சியாக அறிவிக்கப்பட்டு சொன்ன பின்பு சமாரியா உள்ள அநேக கிராமங்களில் சுவிசேஷம் பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், அப்ப நாம் பரிசுத்தாவினாலும் பரிசுத்தப்படும் காலம் வரையிலேயே அது நீடிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப சில 2:40 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. வாசிப்போமா, அப்போ சில 2:40 சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், மாறுபாடான சந்ததியை விட்டு நாங்கள் விலக வேண்டும். மாறுபாடான சந்ததி யார் ஐயா? ஒரு பகுதியில பார்க்கிற வழியில கடவுளே இல்லையன்னு சொல்லுகிறோம். இந்த ஒரு பகுதியில இன்னொரு பார்க்கிற வழியில அவன் செல்வான் நீங்க வந்து மதம் மாத்திரீங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் மாறுபாடான சந்ததிகள் ஐயா. அவங்க விக்கிரக ஆராதனை செய்யறவன இருப்பான், அல்லது ஒன்றுமே இல்லை ஐயா, விக்கிரகம் இல்லை, ஒன்றுமே கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம் தான் இந்த நாட்களில் அவன் மாறுபாடான சந்ததியா இருந்தான். ஏனென்றால் ஆண்டவர், அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை, ஜீவனுள்ள தேவனுடைய காரியங்களை மறுதளிக்கிறவன், அந்த காரியத்தை இந்த நாட்களே ரிஜெக்ட் பண்ணுகிறவன், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவன் இந்த நாட்களே, அவர் எல்லாரும் இந்த நாட்களே மாறுபாடுள்ள சந்ததியாக இந்த நாட்களே அங்கே கருதப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே பாருங்கள், இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே அங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அந்த காலத்திலே பரிசுத்தாவிட காலம் வரைக்கும் அந்த வரையிலே இந்த நாட்களே நீடிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறது. பார்க்கும் வருங்கள் இந்த நாட்களே இங்கே அப்போஸ்தலர் 3:26 பார்க்கிற வழியிலே வாசிப்போமா இருந்தால், 3:26 வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கல்ல இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய புள்ளியாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கும். அப்ப குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, மரித்த இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் பிதாவாகிய தேவன் எழுப்பி யாரிடத்தில் அனுப்புறார் போய், முதலாவது அப்போஸ்தலர் இடத்திலாம் போற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் இந்த பாருங்கள் அவரிடத்திலாம் போய் இந்த நாட்கள் அவர்கள் அங்கே அறைக்குள்ள கூட்டிருக்கிற வழியிலே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்யற, அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள போயிருந்து அவர்களுக்கு தரிசனமாகறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப அதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கணும். அப்போஸ்தலர் 5:20 வாசிக்கிறவர்களே இங்கே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னார், 5:20 வாசிப்போமா இருந்தா சொல்லுங்கள், நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அதை அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியரும் அவனோடு கூட இருந்தவர்களும் வந்த இந்த நாட்களை ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேலர் புத்திரரையும் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலரை கொண்டு வரும்படி சிறை, அதாவது சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே அங்கே போய் கர்த்தருடைய பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுவது பாருங்கள், அந்த வசனத்தை பாருங்கள், இந்த 5 பாருங்கள், கர்த்தருடைய தூதன் பாருங்கள் அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவாக சிறைச்சாலையில வைத்தார்கள். பாருங்கள் அந்த சமயத்துல தான் பாருங்கள், கர்த்தருடைய தூதனான் ராத்திரியிலே சிறைச்சாலை கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. சொல்லிவிட்டுதான் இந்த நாட்களை காரியம் சொல்லி, நீங்கள் போய் தேவாலயத்தில் என்ன செய்யுங்க, இந்த ஜீவனுள்ள வார்த்தையை எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுங்கள்னு சொல்லி இந்த நாட்களில் அங்கே தூதர்கள் இந்த நாட்களை உதவி செய்கிறார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில கூட ஆண்டவுடைய தூதர்கள் இந்த நாட்களே நமக்கு உதவி செய்வார்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர்கள் சில சில இடங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை செல்ல முடியாமல் இருக்கிற இடங்களுக்கு அங்கே காரியங்களை செய்வார்கள் சொல்லி பார்ப்போம். அப்ப இந்த அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே 32 வரைக்கும் பார்க்கிற வேளையிலே அவர்கள் அது கேட்டு இந்த நாட்களே அங்கே பாருங்கள், 32 கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 32 சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், இஸ்ரவேலர்கள் மனம் திரும்புவதிலையும் பாவ மன்னிப்பே அங்கே அருளுகிறதற்கு அவரே இந்த நாட்களை அதிபதியாகவும் ரட்சகராகவும் தமது வலது கருத்தினாலேயே உயர்த்தினார். இந்த சங்கதியை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சியை சொல்லுகிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரன பரிசுத்தாவையும் சாட்சி என்றார்கள். அதை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணார்கள். இப்ப இவர்கள் தான் எப்படிப்பட்டவர்கள், முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாக இந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், உனக்கு தேவையில்லைன்னு சொன்னா நீ விட்டு போகலாம். நான் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னா ஓகே சரி காரியத்தை விட்டு நீ வேற அளவுல பாக்கலாம். ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்க, மூர்க்கம் கொண்டு அவர்களை கொலை செய்யும்படியாக இந்த நாட்களே காரியத்தை செயல்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அதை குறித்தால் இந்த நாட்களே வேதம் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ சில 5:32 இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே, அப்போ சில 8:21 வாசிப்போமா இருந்தால், நாங்கள் வாசிப்போம் அந்த வார்த்தைகளை. அப்போ சில 8:21 சொல்லுகிறது பாருங்கள், இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியினாலே இந்த விஷயத்திலே உனக்கு இந்த நாட்களே பங்கும் இல்லை பாகவும் இல்லை. ஆகையால் உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணங்கள் உனக்கு மன்னிக்கப்படலாம் என்று சொல்லி நாட்களே அங்கே அந்த வார்த்தை நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே ஜனங்களுடைய இந்த ரட்சிப்புக்காக இந்த நாட்களே என்னென்ன காரியத்தை இந்த நாட்களை செய்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களே ஆவியானுடைய அபிஷேகத்தின் மூலமா இந்த நாட்களே என்னென்ன காரியங்கள் இந்த நாட்களில் செய்யப்படுகிறது என்பதை குறித்து இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கலாத்தியரின் புத்தகம் 5:16 பார்க்கிற வேளையிலேயே 16 வாசிக்கிற வேளையிலே பாருங்கள் எப்படி என்றால், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். அப்ப கலாத்திய சபைக்கு எழுதுகிற வேளையிலே பாலடிகள் சொல்லுகிறார், ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள் ஐயா, மாமிசத்தினுடைய இச்சைகள் நிறைவேறாதிருப்பீர்களாக. ஏனென்றால் மாமிசமும் ஆவியும் விரோதம், அதாவது மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை அங்கே செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறபடியும் ஆவினாலே நடாத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயின அவைகளாயின விபச்சாரம் வேசித்தனம் காமம் அசுத்தம் என்று சொல்லி இப்படியான காரியங்கள் இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கும். சொல்லிவிட்டு இந்த 24 சொல்லப்படுகிறது காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாமிசத்தை அதன் இச்சைகளையும் என்ன செய்ய வேண்டுமாம், சிலுவையிலே அறைந்திருக்கிறார்களாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்படியானால் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு மாமிசத்தின் இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம்னு சொன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. இன்றைக்கு ஆண்டவரை அறிஞ்ச பிறகு தான் அன்றைய பார்க்க கையில் 5 விரலுக்கும் 5 மோதிரம் போடுறாங்க. அருமையான அன்பு பிள்ளை கத்துடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக அந்த நாட்களை கையில் மோதிரமும் இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தா அதுக்கு பிறகு தான் அந்த நாட்களில் மோதிரம் போடுறான், அதை செய்யறான் அதை செய்யறான். என்ன செய்ய இச்சைகள், பண இச்சை, அருமையான கத்துள்ள பிள்ளை, பொருள் இச்சை, அந்த இச்சைகள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டுமாம், சிலுவையிலே அறைய வேண்டுமாம் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம், வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமல் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நாட்களை நமக்கு சொல்லி முடிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். கலாத்தியரின் புத்தகத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே எங்கள் நாட்களை அங்கே வேதம் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை நாட்களே நமக்கு தெளிவாக நம்மோடு பேசுகிறது எப்படி என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பரிசுத்தாவியானுடைய உண்மையான ஞானஸ்தானம் பெறுவதற்கு இப்படியான காரியம் பாருங்கள், இதற்கு மாறாக பாவத்திலிருந்து துர்ச்சைகளிலிருந்து விடுபடாமல் பாவத்தன்மையினாலே தன் வாழ்க்கையை இந்த நாட்களை நடத்துகிறவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனாலே பரிசுத்தாவின் வழிநடத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல என்பதை குறித்து இந்த நாட்களே வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்ப்போம். பருமான அன்பு பிள்ளைகளே, ஆவியானுடைய அபிஷேகத்தினால் நடத்துகிறவர்களா இருந்தால் பேதுரு சொன்ன விதமாக அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே பிரசங்கிக்கிற வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே ஆவியானவர் அவர்கள் மேல் அபரீத விதமாக இந்த நாட்களில் இறங்குவார்கள். அது மட்டுமல்ல, அவங்க புரஜாதிகள் கூட இந்த நாட்களிலே அங்கே புரஜாதிகளுக்குள்ளே அந்த காரியங்கள் நடக்கிற வேளையிலேயே ஜனங்கள் இந்த நாட்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். புரஜாதிகளுக்குள்ளே பொழிந்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் இடத்துல போய் நிற்கிறீங்க, அறியாத பாசைகளை பேசுகிற மக்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை 2-3 பேசுகிறீர்கள். அந்த இடத்துல தேவனுடைய மகிமை தேவனுடைய வல்லமை இந்த நாட்கள் இறங்கிக் கொண்டிருக்கிற வழியிலே அங்கே பாருங்கள் எப்படியாக இருக்கும். ஜனங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற வழியிலே பக்கத்தில் இருக்கிறவங்க பார்ப்பான், இணையா இவங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஆட்களாக இருக்கிறாங்களே, அப்படியானால் இவங்களுக்குள்ளே ஏதோ விசேஷம் இருக்கிறது, இவங்கள்ட்ட போய் ஜோம் பண்ணுவோம். இந்த நாட்களே ஆண்டவரே இந்த நாட்கள், அதாவது அந்த சிறைச்சாலை இருந்தவர் கேட்ட விதமாக இந்த நாட்களை சிறைச்சாலை, அதாவது இந்த காவலாளிகள் கேட்ட மாதிரி, ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு என்ன வழி என்று சொல்லி இந்த நாட்களை கேட்டார்கள். அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் தேவன் செய்த அற்புதத்தின் நிமித்தம் பவுலும் சீலாவும் விடுதலை பட்டதன் நிமித்தம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே சொல்லுகிறார். நாட்களை அவர் சொன்னால் கத்ரா இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளு சொல்லி இந்த நாட்களை அவர்களுக்கு இந்த நாட்களை சத்தியத்தை சொல்ல முடியும். அப்ப பாருங்கள், அவர்களாயே வந்து இந்த நாட்களை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் தலைவர்களாக இந்த நாட்களை இருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும், வாக் வித் ஸ்பிரிட், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் அந்த நாட்களை நடத்தப்படுகிற வழியிலே தான் கர்த்தர் நம்மை இந்த நாட்களிலே பயன்படுத்த முடியும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா? ஜெபனுவா, எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் ஆண்டவரே ஆவியானவருடைய நடத்தலின்படி இந்த நாட்களை நடத்தும்படியாக, ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவரே தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரம் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட கிருபைகளுக்காக சோத்திரம். இந்த ஒளிநாடாவை மறுபடியுமா இந்த நாட்களில் மறு ஒலிபரப்பிலே கேட்கிறவர்களும் ஆண்டவரை இந்த வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நீர் ஆசீர்வாதத்தை அருளும்படியாக செபிக்கிறேன். அடியனை மறைத்து வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. சகல துதிகன மகிமையெல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.
1: Praise the Lord, Pastor. Praise the Lord. கர்த்தருடைய ஆவியினாலே வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அருமையான தேவ செய்தியை வழங்கினீர்கள். இந்த வேளையிலே பகிர்ந்து கொடுத்தீர்கள். கர்த்தர் தாமே அப்படியாக வழிநடத்திய உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் குடும்பங்களையும் கையிட்டு செய்யும் எல்லா பிரயாசங்களிலும் தேவன் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்திலே உங்களை வாழ்த்திக் கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னொரு இணைப்பிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, Pastor. God bless you.
0: Amen. Thank you, அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
1: ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். அருமையானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான மதிய நேர நேரடி ஒளிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 12:58. நாங்கள் தொடர்ந்து ஒரு பாடலோடு இணைந்து அடுத்த தேவ ஊழியர் இணையும் வரை நாங்கள் பாடல்களோடு இணைவோம். தேவன் தாம மிகுதியான பகுதியில் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இப்பொழுதும் நாங்கள் பாடலோடு இணைவோம்.

நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த ஒரு அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? கர்த்தர் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார். எல்லையில்லாத தம்முடைய கிருபையினால் இந்த மட்டும் அவர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஓ, அவர் செய்த நன்மைகள் ஏராளம். எல்லையில்லா உந்தன் அன்பால் எந்த உள்ளம் கொள்ளை கொண்டு

0: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலை நொளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் மாலை 2 மணியாக இருக்கிறது. இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி இப்ராஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டரி சார்பாக இந்த வேளையிலும் வார்த்தைகளுக்கூட கடந்து செல்ல இணைந்திருக்கிற தேவ ஊழியருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வார்த்தைகளை பெற்றுக் கொள்வோம். பரிசுத்தாவியானவர் தாமே பொறுப்படுப்பாராக.
1: அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மேன்மையான மகிமையான காரியங்களை விடுதலையை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமேன். நம்முடைய விடுதலை சாதாரண விடுதலை அல்ல. இருளின் ராஜ்யத்திலிருந்து உம்மாரனுடைய ஒளியின் ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். ஆமேன். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்படியாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன். பிரியமானவர்களை எடுப்போம், இன்றைய நாளிலும் வாசிப்போம். ஜோவான் 6:26 நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பத்தை புசித்து திருப்தி ஆனதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப கவனியுங்கள், தேவனிடத்திலே எண்ணத்துக்காக நாங்கள் வருகிறோம் என்பது மிக மிக அவசியம். அனுதினமும் நாங்கள் எண்ணத்துக்காக ஜபிக்கிறோம் என்பது மிக மிக அவசியம். எது எங்களை போதை பண்ணுகிறதோ, உங்களுடைய சிந்தையை மேற்கொள்ளுகிறதோ, அதற்காகத்தான் நாங்கள் அதிகமாய் சிந்திப்போம். அதைத்தான் செய்து முடிப்பதற்காக அதிகமாய் பிரயாசப்படுவோம். அப்ப எங்களுடைய ஜபங்கள், எங்களுடைய வேண்டுதல்கள், எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னத்தை குறித்திருக்கிறது? கிறிஸ்துவை குறித்திருக்கிறதா? அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதை குறித்திருக்கிறதா? இன்றைக்கு தேவனுடைய சித்தம் என்ன? இன்றைக்கு தேவனுடைய சித்தமாய் நான் என்ன செய்ய வேண்டும்? தேவன் இன்றைய நாளிலே என்னத்தை எனக்கு சொல்ல விரும்புகிறார்? எந்த இடத்திலே நான் சத்தியத்தை சொல்ல வேண்டும்? எந்த இடத்திலே என்னுடைய சாட்சியை நான் பகர வேண்டும்? பிரியமானவர்களே, இவைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது எப்பொழுதென்றால், இவைகளை குறித்து நாங்கள் சிந்திக்காமல், இவைகளை குறித்து நாங்கள் பிரயாசப்படாமல், இவைகளை குறித்து எங்களுக்கு பசி தாகம் இல்லாமல் இருந்தால் நாங்கள் இவற்றில் செயல்பட முடியாது. தேவனுடைய சித்தம் நான் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பசியா, என்னுடைய தாகமாய் இருக்க வேண்டும். இன்னொரு விதத்திலே சொன்னால், அதுதான் என்னுடைய மெயின் ஆகாரம், அதுதான் என்னுடைய முதன்மையான தண்ணீரும் ஆகாரமுமாக இருக்க வேண்டும். மாமிசத்தை போஷிப்பது அல்ல, மாறாக ஆவியை போஷிப்பது, தேவன் நமக்கு கொடுத்த ஆவியின்படி கிரியை செய்வது, அதுதான் முக்கியம். நம்முடைய மாமிசத்தின்படி நாங்கள் கிரியை செய்வோமானால் நாங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற மாட்டோம். மாமிசத்துக்காக நாங்கள் ஓடி ஓடி உழைப்போமானால், மாமிசத்தை திருப்திப்படுத்துவதற்காக, இந்த உலக வாழ்க்கைக்காக எங்களுடைய நேரங்கள் காலங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் செலவழிப்போமானால் தேவனுடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றாதவர்களாயிருப்போம். இங்கே தெளிவாக பார்க்கிறோம், ஜனங்கள் தேவனை தேடுகிறார், ஆனால் என்னத்துக்கு தேடுகிறார்கள் என்பது மிகவும் அவசியம். அப்ப நாம் ஒவ்வொருவரும் என்னத்தை நாங்கள் இந்த நாட்களிலே சிந்திக்க வேண்டும்? என்னத்துக்காக நாங்கள் தேவனிடத்திலே வருகிறோம்? என்ன நோக்கத்துக்காக தேவனை தேடுகிறோம்? எங்களுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காகவா, அல்லது அதை விட மேன்மையான மகிமையான ஆசீர்வாதமாயிருக்கிற கிறிஸ்து அவர் நம் மூலமாய் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரே, அதை நிறைவேற்றும்படியா நாங்கள் பிரயாசப்படுகிறோம்? நம் மூலமா இந்த உலகத்தை சந்திக்க வேண்டும், நம் மூலமா இந்த உலகத்தை விடுதலையாக்க வேண்டும், நம் மூலமாய் கிறிஸ்துதான் மெய்யான தேவன் என்பதை இந்த உலகத்துக்கு அற்புதங்கள் மூலமாய் அதிசயங்கள் மூலமாய் காண்பிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம், தேவ திட்டம். உலகத்திலே இருளிலே இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம், தேவ திட்டம். ஆமே. அப்ப அதை நிறைவேற்றும்படிக்காக நாங்கள் கிறிஸ்துவனிடத்தில் வருகிறோமா, அல்லது அனுதினமும் அவரை தேடுகிறோமா, அல்லது தொடர்ச்சியாக கவனியுங்கள், இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, தேவனுடைய மகிமை இன்னொரு விதத்திலே சொன்னால் தேவனுடைய மகிமை உள்ள வழிபட்டது, ஆ அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், தேவன் சுகமாக்குற தேவன், தேவன் மரித்தவர்களையே எழுப்புகிற தேவன், ஆமேன், முடவர்களை குணமாக்குற தேவன், கண் இல்லாதவர்களுக்கு பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை அளிக்கிற தேவன், இவர் ஒரு உருவாக்குகிற தேவன், இவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப இவர் என்னோடு இருக்கும் பொழுது இப்படியான காரியங்களை என் மூலமாகவும் அவர் நடப்பித்து அவர் மெய்யான தேவன் என்பதை இந்த உலகுக்கு வெளிப்படுத்துவார் என்று நாங்கள் அதை குறித்து சந்தோஷப்படாமல் எக்ஸைட்டட் ஆகாமல், நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே அப்ப ஆசீர்வாதம் கிடைக்குது, இவரை தேடினா நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி ஆசீர்வாதத்துல திருப்தி அடைந்து இன்னும் ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்லி தேடுகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோமா? எங்களுடைய ஜெபங்கள் அனுதினமும் யாருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், மாமிச சித்தத்தை நிறைவேற்றும்படியா, அல்லது தேவனை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படியா? தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும், அதிசயங்கள் அற்புதங்கள் நம் மூலமாய் நம் ஒவ்வொருவர் மூலமாகவும் வெளிப்பட வேண்டும் என்பது எங்களுடைய தீர்மானமாய் திட்டமாய் இருக்கிறதா என்பது மிகவும் அவசியம். கவனியுங்கள், இயேசு 27 ஜோவான் 6:27 அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அல்ல, நித்திய ஜீவனை ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரிகை நடப்பீங்கள். அப்ப நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கிரிகை நடப்பிக்க வேண்டுமானால் நித்திய ஜீவன் வரைக்கு நிலை நீக்கிற போஜனத்திற்காகவே அவருடைய வார்த்தை, அவருடைய சித்தம், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல், மற்றவர்களை விடுதலையாக்குதல், அற்புதம் அதிசயங்களை செய்தல், இதெல்லாமே நித்தியமானவைகள். ஒருவனை நீங்கள் விடுதலை ஆக்குவீர்களானால் அது நித்தியமானது, அவன் நித்தியமாய் பிசாசின் கிரியையிலிருந்து ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவ ராஜ்யத்திலே சேர்க்கப்படுகிறான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, பரலோகத்திலே பெரிதான ஒரு மகிழ்ச்சி வர வேண்டுமானால் நாங்கள் அதிகமாய் ஆராதனை செய்வதனால் அல்ல, நாங்கள் அதிகமாய் ஜபம் பண்ணுவதனால் அல்ல, ஜபம் நல்லது பண்ணுங்கள், ஜபம் கண்டிப்பாய் பண்ண வேண்டும், நான் அதிகமாய் ஜபம் பண்ணுகிறேன் பண்ணுங்கள், ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய வேண்டும். அதோடு கூட நாங்கள் ஜனங்களை சத்தியத்துக்குள்ளாக தேவனை ரட்சிப்புக்குள்ளாக தேவனை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டியது அவசியம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் மனம் திரும்புறதுனால் பரலோக ராஜ்யத்திலே பெரிதான சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஒருவன் மனம் திரும்புறதுனால், அப்ப பரலோக ராஜ்யம் ஒருவனுடைய மனம் திரும்புதலை கொண்டாடுகிறது. அப்ப பாருங்க, பரலோக ராஜ்யம் அதாவது வெளியேறப்பெற்ற ஒரு ராஜ்யம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யத்தை பார்க்கலும் மேன்மையான மகிமையான ஒரு ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யமே

சந்தோஷம். நாங்கள் அநேக ஓடைகளிலே கடந்து செல்கிறோம், போக் பண்ணுகிறோம், எத்தனையோ பேரை சந்திக்கிறோம், எத்தனையோ பேரை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் தங்களுடைய பிரச்சனைகளை அணுதினமும் நம்மோடு பேசி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வாயை துறந்து தேவன் உங்களை ரட்சிக்கிறவராயிருக்கிறார், மீட்கிறவராயிருக்கிறார், இந்த பிரச்சனையில் இருந்து இயேசு உங்களை விடுதலையாக்குவார், அவர் தான் மெய்யான தேவன், நான் இப்பொழுதே உங்களுக்காக ஜெபிக்கிறேன், இப்பொழுதே அற்புதம் நடக்கும் என்று அவரை நம்பி சொல்லி பாருங்கள், அந்த இடத்திலே அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். ஆமென். ஆனா நாம நம்ம நம்புறபடினா, நான் சொன்னா நடக்கும் என்று நம்மை நம்புறபடினால்தான் அது நடக்காமல் இருக்கிறது. ஆனால் அவரை நம்பி சொல்லி பாருங்கள், நிச்சயமா அற்புதம் நடக்கிறதா இருக்கிறது. என்றைக்கு ஒரு நாள் நடக்கும் என்று விசுவாசிக்காமல் நீங்கள் எந்த நிமிஷம் வார்த்தையை ரிலீஸ் பண்ணினீர்களோ அந்த நிமிஷமே அது மேற்கொள்ளுகிறது. இது அவருடைய வார்த்தை, நீங்கள் அவருக்காக பேசுகிறீர்கள், அவர் சொன்னபடியினால் அவருக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்கள். ஆகவே அவருக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் அவராகவே செயல்படுகிறீர்கள், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறீர்கள். அப்படி செய்யும் பொழுது எப்படி அற்புதம் நடக்காமல் போகும், எப்படி அதிசயம் நடக்காமல் போகும்? ஆகவே இப்பொழுதே உங்களை மேற்கொள்ளுகிறது என்று ஜெபித்து பாருங்கள், நிச்சயமாக தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமேன். ஆகவே உங்களுடைய நோக்கங்கள் என்னவென்றால், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. அனுதினமும் 8 மணி நேரம், 10 மணி நேரம் ஓடிட்டு இருக்கிறோம் அழிந்து போகிற காரியங்களுக்காக. ஆனால் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன். அவர் மூலமாய்த்தான் நமக்கு சத்தியம் வருகிறது, அவர் மூலமாய்த்தான் நமக்குள்ளே வரங்கள் வல்லமைகள் கிரியை செய்கிறது. ஆகவே நித்தியமாய் நம் மத்தியிலே கிரியை செய்கிற பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை, பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை குமாரன் என்ன செய்வார், நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆமேன். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். இதை செய்யும்படி சீல் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆமேன். முத்திரித்திருக்கிறார் இதையே செய்யும்படி. ஆமேன். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். கவனியுங்கள், தேவ சித்தம் என்ன, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு அநேகர் அதை தெரியாமல் இருக்கிறோம். அதனால்தான் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், சபையிலே உட்கார்ந்து விட்டு ஒரு கொஞ்ச ஜபம் அல்லது வசனத்தை கேட்டு விட்டு கடந்து செல்லுகிறோம். கடந்து சென்ற பிறகு அங்கே என்ன சொல்லப்பட்டது, என்ன டீச்சிங் அங்கே கொடுக்கப்பட்டது என்றே அநேகருக்கு தெரியாது. அந்த நிமிஷமே நாங்கள் என்ன செய்கிறோம், மறந்து விடுகிறோம். நாங்கள் உண்மையாகவே தேவ வசனத்துக்கு மிகவும் அதிகமாக எங்களுடைய சிந்தையை, ஒருமனப்படுத்தி நாங்கள் வசனத்தை கேட்டிருப்போமானால், அந்த வசனத்தை மதித்திருப்போமானால், இது தேவனுடைய வார்த்தை என்று மதித்திருப்போமானால், அந்த வசனம்

கேட்கிறோம், வசனத்துக்கு குறைவில்லை, வசனங்களை கேட்கிறோம், வசனங்கள் எங்களோடு தான் இருக்கிறது. வேதம் நம்மிடத்திலே நம்மிடத்திலே நம்முடைய கரத்திலே மொபைல்லே வீட்டிலே பலவிதமான வேத புத்தகங்களை வாங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் இது எவ்வளவு விலையேற பெற்றது, இது எவ்வளவு வல்லமை நிறைந்தது. ஆத்துமாக்களை விடுவிக்கிறது, நோயாளிகளை விடுவிக்கிறது, ஜனங்களை விடுவிக்கிறது, மெய்யான தேவனை காணத்தக்கதாக கண்களை துறக்கிறதா இருக்கிறது. பாவத்திலிருந்து, வேதனையிலிருந்து, துன்பத்திலிருந்து, அழிவிலிருந்து பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஆமென். ஆகவே இது வெளியேற பெற்றது என்று நாங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒவ்வொரு சண்டையும் நாங்கள் மற்ற சமயத்தார் செய்கிறது போல நாங்களும் போகிறோம் வருகிறோம் போகிறோம் வருகிறோம். ஆனால் அங்கே என்ன நடந்தது என்பது கூட நமக்கு ஞாபகம். நான் ரோமன் கத்தோலிக்காக நான் இருந்த நாட்கள் உண்டு. பிறந்ததிலிருந்து 24-25 வயது வரைக்கும் ரோமன் கத்தோலிக்காக நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் ஒரு பிரசங்கம் கூட எனக்கு தெரியாது. ஃபாதர் என்ன அங்க பிரசங்கித்தார்ன்றது கூட சிந்தையில இல்லை. ஆனால் சின்ன வயசுலே நாங்கள் ஓடினது, விளையாடினது, எந்த நண்பர்களோடு இருந்தது எல்லாமே ஞாபகம் இருக்கிறது. ஆனால் சர்ச்சில் என்ன பிரசங்கம் என்பது கூட ஞாபகத்தில் இருக்கவில்லை. அப்படியாக வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் தயவு செய்து சீரியஸா தேவனுடைய வசனத்துக்கு, இந்த உலகத்துல நாங்கள் இச்சிக்கப்படத்தக்கதொன்றும் அவருடைய வசனத்துக்கு நிகரில்லை. நீதிமொழிகள் 3 அதிகாரத்தை தயவு செய்து மறுபடியும் மறுபடியும் மறுபடியும் படியுங்க. இச்சிக்கப்படத்தக்க எதுவுமே அவருடைய வார்த்தைக்கு நிகரானது அல்ல. அந்த வார்த்தை தான் நம்மை உயிர்ப்பிக்கிறது, அந்த வார்த்தை தான் நமக்கு நீடிய ஆயுளை கொடுக்கிறது, அந்த வார்த்தை தான் நமக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கிறது. அந்த வார்த்தையை அனுதினமும் தியானிக்கும் பொழுது, யோசுவா 1:8 வாசிக்கும் பொழுது, அனுதினமும் தியானிக்கும் பொழுது, யூ வில் ஹாவ் குட் சக்சஸ். பிசாசு மேற்கொள்ள முடியாது. You will have good success. என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய வசனத்தை அதிகமாக தியானிக்க வேண்டும். அதற்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் செயல்பட்டால் பிசாசு நம்மை மதிக்கும். நாம் சொல்லுகிறதை கேட்டு ஓடிப்போம். பிசாசு உள்ளத்துல என்ன நினைப்ப, இவனே என்ன செய்யறான், இல்ல கடவுள் கடவுள்ன்னு சொல்றான், ஆண்டவர் ஆண்டவர்ன்றான். ஆனா இவன் தான் இவனுக்கு ஆண்டவரா இருக்கிறான். அவர் சொல்ற எதையுமே கேட்கிறான் இல்ல. ஆனா இவன் வந்து என்ன துரத்தை பாக்குறான், இவனுக்கு எங்க அதிகாரம் இருக்கு? தேவனோடு ஒரு இணைப்பு இல்ல, ஒரு கனெக்ஷன் இல்ல. தேவ வசனத்தோடு ஒரு இணைக்கப்படாமல், ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளாமல், அந்த வசனத்தின்படி வாழாமல் இருக்கும் பொழுது பிசாசு எதிர்த்து நிற்பான். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பிசாசு அதாவது தேவனை சார்ந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்ப தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போகிறான். அல்லேலூயா. அப்படி இல்லாமல் அவனை எதிர்க்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான், நிறைய பேரை சேதப்படுத்துகிறான். நிறைய பேர் ஜெபிக்க போய் அவைகளுக்கே நிறைய சுகயீனம், அவைகளுக்கே நிறைய அட்டாக், இதெல்லாமே நடக்கிறது. ஏனென்றால் நாங்கள் தேவ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அதை மதிக்காமல், வார்த்தை தேவனாக இருக்கிறது. ஆமென். அதை மதிப்போமானால் நிச்சயமாக அதை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் மேன்மையாக, பொக்கிஷமாக எங்களுடைய உள்ளத்திலே நினைவுபடுத்தி கொண்டே இருப்போம். ஒருவருக்கு பொக்கிஷம் இருந்தால் அவர் எப்பொழுதும் அதை நினைத்து கொண்டே இருப்பார். அப்படியாக நாங்கள் செயல்படுவோம். கவனியுங்கள், 28 அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னொரு விதத்திலே சொன்னால் தேவனுடைய சித்தம் என்ன எங்களுடைய வாழ்க்கையை குறித்து. இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரிகையாய்
திருகியா இருக்கிறது.

0: அப்ப இந்த வசனத்தை நாங்கள் புரியாமல் இருக்கிறோம் பிரியமானவர்களே. இது மேன்மையான ஒரு வசனம். என்னென்றால், அவரை விசுவாசிப்பது. அவரை விசுவாசிக்கிறவன் பாவம் செய்யான். அவரை விசுவாசிக்கிறவன் தன்னுடைய சுய கிரியையை செய்யான். அவரை விசுவாசிக்கிறவன் அவருடைய வார்த்தையின்படியே செய்வான். அவரை விசுவாசிக்கிறவன் அவர் செய்கிற கிரியையையும் செய்வான், அதை விட பெரிய கிரியைகளையும் செய்வான். அல்லேலூயா. ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம், அனுப்பினவரை விசுவாசிக்கிறதே தேவனை கேட்ட கிரியா இருக்கிறது என்றார் என்றோன்னு. ஆமா, நாம இயேசு விசுவாசிக்கிறோம் தானே, ஆகவே நாங்கள் ஓகே என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் விசுவாசிகள் என்று சொல்வோமானால், விசுவாசிகள் எப்படி செயல்பட வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்நிய சத்தத்தை கேட்டால் என்ன செய்வோம், அவருடைய ஆடுகள் ஓடிப்போ, அங்க உட்கார்ந்திருந்து பேசிட்டு இருக்காது, நேரத்தை வீணடிக்காது. நேரம் மிக மிக மிக முக்கியமான ஒரு காரியம். தேவன் அதை கொடுத்திருக்கிறார், அதற்கு நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். அப்ப தேவையில்லாத காரியங்களை உட்கார்ந்திருந்து பேசக்கூடாது. தேவனுடைய சித்தம் என்னவோ அதை மாத்திரம் நாங்கள் பேச வேண்டும். சோத்துக்கும் சோத்திரத்துக்கும் மாத்திரம் வாயை திறக்க வேண்டும், மற்ற எதுக்கும் திறக்க கூடாது. ஹல்லேலூயா. சோத்திரத்துக்கும் ஜெபம் பண்ணுவதற்கும் ஜனங்களை விடுதலையாக்குவதற்கும் சோறு சாப்பிடுவதற்கும் மாத்திரம், சோத்திரத்துக்கும் சோத்துக்கும் மாத்திரம் வாயை திறக்க வேண்டும். மற்ற எதையும், தீன்மையான எதையும், அவவிசுவாசமான எதையும் நாங்கள் பேசக்கூடாது. அப்படியாக நாங்கள் தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுவது நல்ல. ஆண்டவரே என்னுடைய கண்கள், சங்கீதத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவரே என்னுடைய கண்களோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், உமக்கு பிரியமானதைத்தான் என்னுடைய கண்கள் பார்க்கும், உமக்கு பிரியமானதைத்தான் என்னுடைய வாய்கள் பேசும், உமக்கு பிரியமான இடத்துக்குத்தான் என்னுடைய கால்கள் போகும், உமக்கு பிரியமானவைகளைத்தான் என்னுடைய சரீரம் செய்யும். அப்படியாய் நாங்கள் ஜீவனுள்ள பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். யாக்கோப்பு முதலாம் அதிகாரம் 22 வசனத்தில் இருந்து 27 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்ப நான் வசனத்தின்படி செய்யாதவனாய் இருப்பேனானால் நான் என்னை வஞ்சிக்கிறேன். ஆகவே வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யும்படியே நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னத்திலானெனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். ஆனால் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். கவனிங், அவனுடைய கிரிகை ஆசீர்வதிக்கப்பட்ட கிரியா இருக்கும். அவனுடைய செயல்பாடுகள் ஆசீர்வதிக்கப்பட்ட, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற, மற்றவர்களை விடுதலை ஆக்குற கிரிகையாய் அவைகள் இருக்கும். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இதயத்தை வஞ்சித்து எங்களுக்கு நாங்கள் விரும்பினதெல்லாம் எங்களுடைய வாயினால் பேசுவோமானால் நாங்கள் நம்முடைய இருதயத்தை வஞ்சிக்கிறோம். தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அப்ப கவனியுங்கள், நாங்கள் சுயமாக நாங்கள் வார்த்தைகளை பேசக்கூடாது. தேவ வசனம் என்ன சொல்லுகிறதோ, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவ வசனம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் பேச வேண்டும். ஆமென். ஆனால் அநேக வேளைகளிலே எங்களுடைய ஜபங்களிலே நாங்கள் வந்து புலம்புகிறோம், ஆண்டவரே அப்படி நடக்குது, ஆண்டவரே இப்படி நடக்குது, இதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் நடக்கிற அந்த இடத்திலே இயேசுவின் நாமத்தினால் பிசாசின் கிரிகள் நொர்மூலமாகி போவதாக, தேசத்திலே சமாதானம் உண்டாயிருப்பதாக, சமாதானத்தை கெடுக்கிற பிசாசின் கிரிகள் வாய்க்காமல் போகட்டும், இதற்கு விரோதமாய் கிரிகை செய்கிற அல்லது இது இந்த இந்த தீர்மானங்களை, பிசாசின் கிரிகளை, திட்டங்களை கிரிகை செய்கிற எல்லா தலைவருடைய கிரியையும் கட்டப்படுவதாக, வாய்க்காமல் போவதாக, தீர்மானங்கள் திட்டங்கள் இல்லாமல் போவதாக என்று அட்டளையிட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று கட்டளையிடுங்கள் என்று கட்டளை பெற்றிருக்கிறோம். ஆனால் நாங்களோ தேவையில்லாத வார்த்தைகளை அழுது புலம்பி பேசிக் கொண்டிருக்கிறோம். பிரச்சனையை குறித்து பேசாமல், மலையை குறித்து பேசாமல், மலையை பார்த்து பெயர்ந்து போன்று சொல்லி நான் சொன்னதுதான் நடக்கும் என்று நான் விசுவாசித்தால் அது அப்படியே நடக்கும். மாக்கு 11 இவற்றை நாங்கள் வாசிக்கிறோம். அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறவனும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே தேவனா பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. இதுதான் பக்தி, ஜனங்களை விடுதலையாக்குவது, தன்னை பாவத்தில் இருந்து காத்து கொள்ளுவது. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது. ஆமென். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சத்தியத்தை அறிவிப்பது. ஹல்லேலூயா. 1 பேதுரு 4:2 இப்படியாய் சொல்லுகிறது, ஏனென்றால் மாமிசத்தில் பாடுபடுகிறவன் இனி மாமிசத்தில் இருக்கும் காலம் வரைக்கும், மாமிசத்தில் பாடுபடுகிறவன், மாமிசத்தில் உழைத்து கொண்டிருக்கிறவன் இனி மாமிசத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். அநேக வேளைகளிலே பாவம் என்று வரும் பொழுது நாங்கள் சரீர பிரகாரமாய் செய்கிற பாவங்களை நாங்கள் நினைக்கிறோம். விபச்சாரம், வேசித்தனம், கொலை, இவைகளைத்தான் நாங்கள் நினைக்கிறோம். மாறாக விசுவாசம் இல்லாமல் நாங்கள் இருப்போமானால், தேவனை விசுவாசித்து நாங்கள் போய் சத்தியம் சொல்லாமல், தேவனை விசுவாசித்து மற்றவர்களை விடுதலை ஆக்கும்படி நாங்கள் ஜெபிக்காமல், விடுதலை ஆக்காமல் இருப்போமானால் அந்த அவவிசுவாசம் பாவம். விசுவாசத்தினால் வராதது எல்லாம் பாவம். தீய நோக்கம், என்னுடைய சுய இச்சையை நிறைவேற்றுவது தேவ நோக்கம் அல்ல, அது தீய நோக்கம். தீய நோக்கம் பாவம் மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தம் செய்யாமல் இருப்பது. உனக்கு செய்ய திராணி இருந்தும் நீ நன்மை செய்யாவிட்டால் மிச்சத்தை நான் சொல்ல விரும்பல, நன்மை செய்யாவிட்டால் அது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. அப்ப கவனியுங்கள், நமக்கு செய்ய திராணி இருந்தும் நன்மை செய்ய வேண்டிய இடத்திலே நாங்கள் செய்ய வேண்டியது அவசியம். ஒருவன் வந்து நம்மிடத்திலே பிரச்சனையை சொல்லுவானால் தேவனே நம்மிடத்திலே அவனை அழைத்து வருகிறார். ஆகவே அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், அவர் நிச்சயமாக உன்னை நேசிக்கிற தேவன், உண்மை உள்ள தேவன், அவர் நிச்சயமாக உன்னை இன்றைக்கே விடுதலை ஆக்குவார், நான் உனக்காக ஜெபிக்கிறேன் என்று நாங்கள் ஜெபிப்போமானால் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். அனுதினமும் எனக்கு எத்தனையோ சாட்சிகள் வருகிறது. ஏனென்றால் நான் அநேகருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். என்னிடத்திலே ஜெபத்துக்கென்று அநேகர் டெலிபோன் பண்ணி என்ன செய்கிறார்கள், கேட்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கிறேன், உடனடியாக பதில்கள் வருகிறது. ஆமேன். ஏனென்றால் தேவன் செய்து முடித்து விட்டார். நாங்கள் அவரை நம்பி வாய துறந்து பேசினால் அற்புதம் நடக்கும். மலையை பார்த்து பேசு, அப்பொழுது தண்ணீர் வரும் என்றுதான் சொன்னார். மலைக்கு அடி என்று முன்னாடி சொல்லியிருந்தார், பின்னாடியோ பேசு என்று சொல்லுகிறார். அதே காரியத்தை மார்க்கிலே பார்க்கிறோம். பேசு, மலையை பார்த்து பேசு, அப்பொழுது அது பெயர்ந்து போகும். இன்னும் சில காரியங்களை வாசிப்போம். ஒன்று மார்க்கு முதலாம் அதிகாரம் 35 வசனத்திலிருந்து 39 வரைக்கும் வாசிக்கிறேன். அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஊரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். கவனிங்கள், ஜெப வாழ்க்கை நமக்கு ரொம்ப குறைவா இருக்கிறது. அதிகரியுங்கள், தயவு செய்து அதிகரியுங்கள். தேவன் என்னிடத்தில் அதிகமாய் சொல்லி கொண்டிருப்பது அதிகரி, அதிகரி, அதிகரி. ஆகவே நான் அதிகரித்து கொண்டே இருக்கிறேன். ஆமேன். இப்பொழுதெல்லாம் என்னுடைய ஜெபம் 5 hour, 6 hour, 8 hour என்று போய்கொண்டிருக்கிறது. அப்படியாக நாங்கள் அதிகரிக்க வேண்டும். வனாந்திரத்திலே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோட இருந்தவர்களும் அவரை பின்னடந்து போய் அவரை கண்ட பொழுது உம்மை எல்லோரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊரிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடத்திற்கு போவோம் பாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவருடைய ஜப ஆலயங்களிலே, அவர்களுடைய ஜப ஆலயங்களிலே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அல்லேலூயா. அப்ப இவைகளை செய்யும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். அவர்களுடைய கிராமங்களில் பாருங்க, தேவாதி தேவன் பூமிக்கு கடந்து வந்து கிராமம் கிராமமாக கடந்து சென்று அங்கே தேவனுடைய நற்செய்தியை பேசினது மாத்திரமல்ல, நற்செய்தி எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த இடத்திலே அற்புதங்களும் அது நிச்சயமாய் நடந்தே ஆக வேண்டும். ஜனங்கள் புட்டுதலே ஆகியே ஆக வேண்டும். இதுதான் தேவ திட்டம், இதுவே தேவ சித்தம். ஆகவே அதற்கு ஒப்பு கொடுங்கள். ஆமேன். அதன்படி செயல்படுங்கள், நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஜெபம் பண்ணும். இயேசுவின் நாமத்தினால் நன்றி ஆண்டவர். நீங்கள் இவைகளை செய்வீர்களானால் தேவனுடைய புத்திரர் எனப்படுவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போலவே இந்த பூமியிலே நீர் வந்து எப்படியெல்லாம் நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு நீரை செய்து காட்டி இப்படியாய் செயல்படுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர். அப்படியாய் செயல்பட இன்னும் அதிகமாய் உம்முடைய கிருபை, உம்முடைய வழி நடத்தல், உம்முடைய வல்லமை மேற்கொள்ளட்டும். வசனம் மேற்கொள்ளட்டும். வரங்கள், வல்லமைகள் உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளட்டும். சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கத்தக்கதாய் உம்முடைய பலன் உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளட்டும். போல்னஸ் உண்டாயிருப்பதால், உற்சாகம் உண்டாயிருப்பதால், வாஞ்சை இவர்களை மேற்கொள்ளுவதால், உம்முடைய வாஞ்சை ஆளுகை செய்வதால், உம்முடைய விருப்பம் ஆளுகை செய்வதால், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். கொடுக்கப்பட்ட தேவசிக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கருத்திலே போய்க்கிறோம். கத்தரை சித்தமான நாளைய நாள் இதே வேளையில் சந்திப்போம் பாசர். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கருத்திலே உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும், ஊழியங்களையும், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் சந்தித்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ பாசர். ஆமேன், ஆமென். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி அப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து வார்த்தைகளுக்கு ஊடாக வழி நடத்தினார். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் அருவலை பிள்ளை கேட்க போன்றவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளூடாக ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக, பயன்படுத்துவாராக. கத்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். விடைபெறுவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன்.
0: ஆமேன்.
1: ஆமேன். அருமையான இதுவரை நேரமும் தேவ செய்தியில் இணைந்தோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரேமியஸ்ட் ஊழியங்களோடு இணையிருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.

0: ആമീൻ. ഇന്ന് 28-ാം തീയതി അഞ്ചാം മാസം 28-ാം തീയതി മെയ് മാസം 28-ാം തീയതി വൈഹാസി മാസം 2026-ാം ആണ്ട് വ്യാഴക്കിഴമ കാലവേളയിൽ അണിഞ്ഞിരിക്കും. ഇപ്പോഴും ടൊറന്റോ നേരം കാലയിൽ 7:27 അധികാല കാലേ മതിയം മാലയി ഇരവ് നള്ളിരവന് എന്നിരുന്ന നാളുകളിൽ നിന്ന് ഇന്ത്യ ഊളിയങ്ങളിൽ ആയത്തു മാറുന്നവരെയും അതേവേളയിലെ വാനൊലി കൂടാകെ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് ഒവ്വൊരുവരെയും ഈത്തെളുന്ന വല്ലമയുള്ള യേസു ക്രിസ്തു നാമത്തിലും സംഗമം വാനൊലി ടീം സാർവിലും എൻ സാർവിലും കുടുംബത്തിൻ സാർവിലും പിതാകുമാരൻ പരസുത്താവിയാനോ നാമത്തിലും വാഴ്ത്തുക്രോം ആശീർവദിക്കുറോം കത്തരക്കരത്തിലെ ഒപ്പുവയ്ക്കുറോം. ആമേൻ, ആമേൻ. പുതിയ നാളെയും കത്തർതാമയെ ആശീർവദിച്ച് തരവാറാക കത്തരക്കരത്തിലെ ഒപ്പുവയ്ക്കുറോം. നാളുക്കാണ് വാസിക്കപ്പെട വേണ്ടിയ നാളുക്കാണ് വസനം. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். ஆமேன். அப்படியாக நாங்கள் சொல்வோமா? சங்கீதம் 73. சங்கீதம் 73:23 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கத்திரதாமே அந்த வசனங்களுக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். என் வல்லது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று நாங்கள் கூறிக்கொள்வோம். அந்த வகையிலே வழி நடத்துகிறார். கத்திற்கு நன்றி செலுத்துவோம். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 13, ஏசாயா 17-18, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் 1 தீமோத்தேயு 3:4 அதிகாரங்கள் என்று நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். வாக்கு தத்தங்களை அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை இவற்றையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அனுப்பிக்கொள்ளுங்கள். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார்கள். அவரையும் அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அதே வேளையிலே அதிகால வேளையில் இணைந்திருக்கிற சௌரி டோலி அவர்கள் ஆல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். தேவ செய்திகளோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்கிறார். கத்தரிடம் அவரிடம் ஒப்படைப்போம். அவரை வரவேற்போம். காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு பேசலோட்டமா? ஆமேன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. தகப்பனே, நீர் எப்பொழுதும் உங்களுக்கு நல்லவராய் இருக்கிறபடி ஆளுமப்பு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, உங்களுடைய கிருபையும் ஆண்டவரே, உங்களுடைய சத்தியமும் உங்களுடைய நன்மையும் எண்ணி முடியாத ஆண்டவரே அதிசயங்களும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் ஆண்டவரே பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறபடி ஆளுமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. இரக்கத்தின் தெய்வமே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் பாடுகின்ற ஒவ்வொரு பாடல்களும் ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தும் படி செவிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய அன்புள்ள நேசகுமாரனுக்கு சொன்னீரையா ஆண்டவரே, நான் உன்னில் மகிமைப்படுவேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் சொன்ன வாக்கு தத்தம் எங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்படும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, உம்முடைய கரம் ஐயா ராஜா கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறது, எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறது, அதிசயங்களை கொண்டு வருகிறது ராஜா. ஆண்டவரே, அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான்னு சொல்லி சொல்லப்பட்ட ஆண்டவரே தேவனே அப்பா, வாக்கு தத்தத்தின்படி ஐயா ராஜா ஆண்டவராய் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஐயா ராஜா தேவனே நாங்கள் உண்மை எப்பொழுது நினைக்கின்ற நினைப்பா இருக்க எப்பொழுதும் ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்டும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே மொக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. என் இருதயத்தின் நினைவும் ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளும் சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக எப்பொழுதும் உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபதாரும் அப்பா ராஜா. மாம்சத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கையில சுட்டரிக்கப்படும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. என் ஆவியானவர் எங்களை சரியான பாதையில வழிநடத்துகிறாக இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். ஹலிலூயா. சூத்திரம் ஐயா ராஜா. ஹலிலூயா அப்பா, மை சூத்திரிக்கிறோம். ஹலிலூயா. ஓ ஹலிலூயா, ஹலிலூயா. ஹாலிலூயா ஹாலிலூயா நமக்கு சூத்ரம் சூத்ரம் சூத்ரம் ஐயா ராஜா. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எங்கள் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். எங்கள் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. மோசே தேவ ஜனங்களை வழி நடத்துகின்ற வேளையிலே ஆண்டவரே அப்பா அவன் ஆண்டவரே தேவனே உடத்தில் சொன்னான், ஐயா ராஜா ஆண்டவரே தேவரீர் எழுந்தருளுவீராக. ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களாகி ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே எழுந்தருளுவீராக என்று சொல்லி ஆண்டவரே தேவனே அப்பா ஆண்டவராகி தகப்பனே தன் உள்ளத்தின் கிடக்கிய உம்முடைய கரத்திலே கொடுத்தான் ஐயா, ஒப்புவித்தான் ஐயா. தேவரீர் எழுந்தருளுவீராக. ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு தய செய்யும் காலமும் குறித்த காலமும் வந்ததப்பா, குறித்த நேரமும் வந்ததப்பா ராஜா. உம்முடைய ஜனங்கள் என்னென்ன காரியங்களில் நொந்து போயிருக்கிறார்களோ அவர்கள் மேல் கைகளை வையும், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஜபீனுடைய தேவன் மட்டுமல்ல, எங்களுடைய தேவன் நீங்க தானே ஐயா. நேற்று இன்று மென்று மாறாத தேவனே எமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவனே சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே மேல வந்தது ஐயா. உம்முடைய தழும்புகளால் உம்முடைய பிள்ளைகள் குணமானார்கள் ஐயா. ஆண்டவராகிய தேவனே சமுத்திரத்திலே வழிகளையும் திரண்ட தண்ணீர்கள் மேல் பாதியை உண்டாக்குற தகப்பனப்பா, செங்கடல்லே அப்படித்தான் பாதியை உண்டாக்கினீரப்பா, ஜோர்தானிலே அப்படித்தான் பாதையை உண்டாக்கினீரப்பா. ஆண்டவராகிய தேவனே உம்முடைய ஜனங்களுக்கு பாதைகளை உண்டு பண்ண விடமாய் கேட்கிறோம் இயேசப்பா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் என்னை கேட்டாலும் தருவேன் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களப்பா. நீங்க போய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற நீங்க ஒரு மனபுத்திரனும் அல்ல. நீங்க சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்தும் கேளாதிருப்பீரோ ஐயா ராஜா. ஆண்டவரே மலைகள் அகன்று போட்டும் ஐயா, பர்வதங்கள் உருகி போட்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே தடைகள் நீங்கி போட்டும் ஐயா, குறைவுகள் ஆண்டவரே நிறைவாக மாறட்டும் ஐயா. சத்ருடைய வல்லமகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறிக்கப்படுவதாக. சாத்தானுடைய தந்திரங்கள், சாத்தானுடைய ஆலோசனைகள், சாத்தானுடைய அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அகன்று போகும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்ல தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சூத்திரமையா, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உம

நன்றி சொன்னாலும் என் வாழ்வில் ஈடாகும். ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை அன்றாடம் செய்து கொண்டு வருகிறீங்களப்பா. ஆண்டவரே, சோர்ந்து போகிற வேளையில் எல்லாம் ஆண்டவரே, சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை பிலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, சத்துவத்தை அருளுகிற தேவனையா ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கடுகுகளை போல் செட்டைகளை அடித்து எழும்புகிறார்கள். அவர்களோடு நாளும் இடப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹல்லேலூயா. ஏற்ற வேளையில்

ஏற்ற வேளையில் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணே பாடுவேன். சோர்ந்திட்ட வேளை

அத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணிமுடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, முக்கு சூத்திரம். இந்த பூமியில இருந்த நாட்களிலே ஐயா ராஜா எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திரையா ஆண்டவரே. கனாவூர் கல்யாண வீட்டிலே ஐயா ராஜா ஆண்டவரே, வெறுமையாயிருந்த பாத்திரங்களை எடுத்த ஐயா ராஜா அதை தண்ணீரனால் நிரப்பி ஆண்டவரே திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்தீரையா. கல்யாணம் வீட்டை களிப்புள்ளதனாக மாற்றினீரையா ராஜா. ஹாலேலூயா, உம்முடைய ஜனங்கள் மகிழ்ந்திருக்கிறதை நீர் காண்கின்ற தேவனையா, விரும்புகின்ற தேவனையா ராஜா. உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே தேவனே அப்பா அற்புதமாய் நடத்துகிற தேவனையா ராஜா. ஹாலேலூயா ராஜா. பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரே, தன் வைத்தியருக்கு ஆண்டவரே எவ்வளவு காரியங்களை கொடுத்திருந்தாலும் கூட தகப்பனே ஒரு விதத்திலும் நன்மையை பெற்றுக்கொள்ளாதபடி, சுகத்தை பெற்றுக்கொள்ளாதபடி, உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் நான் சுகமடைவேன் என்று சொல்லி சொல்லி சொல்லி எண்ணி எண்ணி எண்ணி ஆண்டவரே உம்முடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவள் சுகமடைந்தாளப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, உம்மிடத்தில் வந்தவர்களை நீர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல ராஜா. நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனையா ராஜா. ஹாலேலூயா தகப்பனே, முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. சிறுமையும் எளிமையும் மான என்மையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கூலமாக இருந்த எந்த வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போட்டி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் மான என்மையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கூலமாக இருந்த எந்த வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, குழுவையிலிருந்து எடுத்தீரையா, தலையை நீர் உயர்த்தி நீரையா, குடுகையிலிருந்து எடுத்தீரையா, எந்த தலையை நீர் உயர்த்தி நீரையா, கோடி கோடி நன்றி சொன்னாரு.

ஆண்டவரே, ஹாலேலூய தகப்பனே, ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா. சோர்ந்து போகாமல் நற்கிரியகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கின வரும். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாம்பு செய்கிற எந்த ஆத்துமாவுக்கும் உபத்திரமும் வியாகுலம் உண்டாகும். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். தேவனிடத்தில் பச்சவாதம் இல்லையப்பா ராஜா. ஆண்டவரே இயேசப்பா, நீர் ஆண்டவரே இந்த பூமியில் இருந்த வேளையில் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி சுற்றி திரிந்திருப்பா ராஜா. ஆண்டவரே பிசாசின் பிடியில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் விடுவிக்கும்படி ஆண்டவராகிய தகப்பனே அப்பா, எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானமுடைய சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாக்களை மூன்று கட்டங்களுக்கு கிருப தருவாராக. நன்மை செய்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுப்பீராக ராஜா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, நன்றியப்பா, நன்றியப்பா, ஹாலேலூயா. தகப்பனே உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. தகப்பனே, தகப்பனே, நேசரே உம் திரு பாதம் மாமந்தே, நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தமானந்தமே. ஹலிலுயா. கடந்த காலத்திலே அங்கே ஊழியக்காரர் ஆபிரகாம் சார்ல்ஸ் அவர்களுடைய சாட்சி ஒன்றை நான் கேட்டிருக்கிறேன். ஹலிலுயா. அவருடைய ஆரம்ப ஊழியத்திலே எந்தவித அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணவில்லையாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிற்பாடு அவர் சொல்லுகிறார், இந்த பாடலை பாடி பாடி ரா முழுவதும் பாடி இருக்கிறேன்னு சொல்லுகிறார். டேப் ரெக்கார்டர்லயே அந்த பாட்டை போட்டு விட்டு திரும்ப திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை பாடி பாடி அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த காலங்களிலே எத்தனையோ வித அற்புதங்களும் அடையாளங்களையும் தேவன் அவரே கொண்டு செய்வித்தார். ஹாலேலூயா. அப்படின்னா இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். கர்த்தர் நல்லவர், என்னுடைய மகனுக்கு விருப்பமான பாடல் இந்த பாடல். ஹாலேலூயா.

ஆனந்தமானந்தமிடே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தமானந்தமே அடைக்கலமே அபிஷயமே ஆராதனை பாடுவோம் அடைக்கலமே அதிசயமே ஆராதனையே ஆராதனையே உன் பேரு பாதம்மா மந்தே நிம்மாறி நிம்மாறியே சேர்ந்து பாடுவோம் நம்முடனே பாடி துதிப்பேன் ஆனந்தமானந்தமே சேர்ந்து பாடுகின்ற விழையே ஹல்லேலூயா தேவனுடைய அந்த அபிஷேகம் ஹல்லேலூயா ஆரோன் சிரசிலே வழிகிறதும் அவருடைய அன்பிலே வழிகிறதும் அவருடைய காதிலே வழிகிறதுமான நல்ல சைலத்து கோப்பா இருக்கிறது தேவன் அந்த இடத்திலே ஜீவனை மாற்றி வாதங்களை கட்டளையிடுகிறார் ஹல்லேலூயா வாயை திறந்து தெரிந்த பாடல் தான் பாடுவோம் எல்லோரும் சேர்ந்து ஹல்லேலூயா மரியாள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்தால் தேவன் சொன்னார் ஹல்லேலூயா மரியாளோ தன்னை விட்டு விடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் ஹல்லேலூயா உம் வல்ல செய்யல்

சபையமுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சபை மக்களுக்கு நன்மை செய்யும் ஐயா. சின்னவரை தூக்கி விடும் ஐயா, சிறியவரை புழுதியிலிருந்து தூக்கி விடும் ஐயா. ஆண்டவரே தடைபட்டிருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்கும் ஐயா. உண்மை அறிகின்ற அறிய ஞானத்தை கொடும் ஐயா. ஏராளமான ஜனங்களுக்கு ஆண்டவரே சத்தியத்தை சொல்றவங்களுக்கு ஞானத்தை தாரும், வழிநடத்த ஞானத்தை தாரும் ஐயா. ஹல்லேலூயா.

ஆராதனையும் ஆராதனையும் பலியான செம்மாறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரேக்காவல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனையோ பரிசுத்தரே படைத்தவரே நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களுக்கும் எங்களை நிகராக்கி மீட்டு கொண்டிருப்பா ஆண்டவரே. ஆவி மண்டலங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிற அந்த கிருபிய சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்துல பெருக பண்ணினார். ஹாலேலூயா ராஜா. நாங்கள் மகிமைக்கு ஆண்டவரே தேவனே எத்தனமாக்கப்பட்ட மகிமையின் பாத்திரங்களப்பா ராஜா. ஹாலேலூயா ராஜா. ஓ ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சோர்ந்து போகாம நற்கிரியங்களை செய்கிறவர்களுக்கு கனத்தையும் மகிமையும் அளிப்பார் ஐயா. இந்த நாளிலே ஐயா சோர்ந்து போகிற ஆத்மாவுக்களுக்கு ஆண்டவரே நாங்கள் மருந்தாயிருக்க எங்களுக்கு கிருபதாரும் ஐயா. ஜனங்களை ஆண்டவரே தேவனே கூன்ற கண்ட கிருபதாரும் ஆண்டவரே. எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் ஒரு மனுஷனை கூட மனமடிவாக்கு விட கூடாதப்பா ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா ஆண்டவரே. முக்கு சூத்திரம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்

எங்களாவியானவரை எங்கள் குடும்பத்திலே ஊற்றும் ஐயா, எங்கள் சபைகளிலே ஊற்றும், உங்களுடைய ஊழியத்திலே ஊற்றும் ஐயா, எங்கள் ஜனங்கள் மேல் ஊற்றும் ஆண்டவர், எங்கள் தமிழ் ஜனங்களிலே ஊற்றும் ஐயா, ஆவியானவரை இலங்கை தேசத்திலே ஊற்றும் ஐயா, சிங்களவர்கள் மத்தியிலே ஊற்றும், தமிழர்கள் மத்தியிலே ஊற்றும், சிரமப்பட்ட ஜனங்கள் மேல் ஊற்றும், பாதிக்கப்பட்ட ஜனங்கள் மேல் ஊற்றும் ஐயா, இழந்து போன ஜனங்கள் மேலே ஆவியானவரே ஊற்றும் ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. தகப்பனே, முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே.

இருக்கிறேன். நீரோட அருகில் உள்ள மரங்களை போல நேசமும் தவறாமல் பணிதர வேண்டும்.

ஆண்டவரே, நாங்கள் அதிகாரிகளை கொடுக்கும்படி எங்களை சுத்தம் செய்யும்படி செய்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய சுத்தத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஆண்டவரப்பா. நீங்களே என்னுடைய வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அதை நான் சரிவேறு சொல்லி இருக்கிறீர்கள் ஐயா. ஆண்டவரே, நீங்கள் அதிக கரிகளை கொடுக்கும்படி ஆண்டவரே நீங்கள் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறபடியா சூத்திரம். இந்த நாளிலே கரிகளை கொடுக்க ஐயா ராஜா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இசையடக்கம், இப்படிப்பட்ட பிரமாணங்கள், இப்படிப்பட்ட கனிகள் எங்கள் வாழ்வியல் நிறைவேற்றப்படணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஆண்டவரே நீடிய பொறுமை திறவு. ஆண்டவரே நீடிய பொறுமையை தாருமையா. சாந்தம் திறவு ஆண்டவரே. எங்களுக்கு அந்த சாந்தத்தை தாரும் ஆண்டவரே. தடைகளை நீக்கி விடும் ஐயா ராஜா. தேவனுடைய ஆவியானவர்னால் மட்டும்தான் தேவனுடைய அன்புகளை இதயங்களிலே ஊற்றப்படுகிறதப்பா. ஆண்டவரே, தேவனே, உம்முடைய சாயனாக மகிமையின் மேல் மகிமை அடைய எங்களை திருவதாருமப்பா. இரக்கம் செய்யும் ஐயா. ஹாலேலூயா. ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். இரக்கம் வைக்கும்

எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். ஹல்லேலூயா. இருக்கமும் உருக்கமும் மன உருக்கம் உள்ளதுவரையா ஆண்டவரே சேர்க்கிறோம் ஐயா. யோனாவிடத்தில் சொன்னான் ஐயா ராஜா, நான் உடத்தும் சொல்லவில்லையா, நீர் இயக்கமும் உருக்கமும் மன ஊக்கமும் ஊழிய சாந்தம் உள்ள தேவன் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவராய தேவனே, உடைய ஜனங்களை நீ கண்ணுக்கு பாரும் ஆண்டவரே. நறுமுண்ட நொறுமுண்ட உருவங்களை நீ கைவிடாத தேவனையா. ஆண்டவராய தேவனே, நிறங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறபடியா நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீரங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறபடினா நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீரங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறபடினா நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீங்களுங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறபடினா நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீரங்கள் வலது புறத்தில்

0: அமே கை கூடும். இந்த பாடலை பாடுகின்ற முறையிலே ஒரு சாட்சி எனக்கு ஞாபகம் வருகிறது. இது எப்போ நடந்தன்னு சொல்லிச்சேன்னா, நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி நம்முடைய திருச்சபைக்கு வந்திருந்தாள். இப்பொழுது அவர்கள் USA இருக்கிறார்கள். அந்த சகோதரி தாய் தகப்பனுக்கு ஒரே ஒரு மகள். ஆனால் எப்படியோ அவர்கள் இந்த கனடா தேசத்திலே இருக்கிற ஒருவருக்கு திருமணத்தை செய்து வைத்தார்கள். ஆனால் அந்த சகோதரன் ஏற்கனவே இன்னொருவரை திருமணம் செய்திருந்தார். இவர்களை எப்படி என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனபடியா அவர்கள் இந்த தேசத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அந்த கணவனுக்கு வேறு ஒரு தொடர்பு இருக்கிறதுன்னு சொல்லி. அப்பொழுது அந்த கணவர் அவரை விட்டு பிரிந்து போய்விட்டார். அதுக்கு பிற்பாடுதான் அவர்கள் திருச்சபைக்கு வந்திருந்தார்கள். திருச்சபைக்கு வந்திருந்த வேளையில் இந்த பாடலை அந்த நாட்களிலே அந்த நம்முடைய சபையிலே இந்த பாட்டு பாடப்படும். அந்த பாடலை பாடி பாடி பாடி அவர்கள் முழு ஸ்ட்ரென்த் அடைந்தார்கள். அல்லேலூயா. நேற்று நாள் ஒரு யூடியூப்ல ஒன்றை பார்க்கிறேன். யாரோ ஒருவர் வந்து மனைவியை விட்டு போய்விட்டாராம். அப்போ ஒரு ஏதோ ஒரு மோலுக்குள்ள இருக்கிறார், ஒருவரும் இல்லை ஏதோ சொல்லி போட்டிருந்தார்கள். அப்போ நான் யோசித்தேன், இருக்கு பிரச்சனைகள் இருக்குத்தான் ஐயா, பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டங்கள் உபத்திரவங்கள் இருக்கு, ஆனாலும் உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுவார். அந்த சௌரி வந்திருந்தவர்களில் ஒரே ஒரு மகள். ஆனால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு பிற்பாடு அவள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாள். இந்த குடும்பத்திலிருந்து வந்தவள். அதுக்கு பிற்பாடு ஞானஸ்தானம் எடுத்தாள். அதுக்கு பிற்பாடு அவள் USA அவளுடைய வேலையின் நிமித்தம் அவள் மூவ் பண்ணினாள். அங்கே ஒரு ஊழியக்காரன் அவளை விரும்பி திருமணம் செய்து அதுக்கு பிற்பாடு பிள்ளைகள் எல்லாம் பிறந்து இன்றைக்கு நன்றாக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹலேலூயா. ஆனபடியா கர்த்தரிடத்துல வழி உண்டு. ஹலேலூயா. அநேகமான நேரங்களில் நாங்கள் அங்கலாய்ப்படுகிறோம். எப்படியோ இது நடக்குமோ அது நடக்குமோ, இது நடக்காது அது நடக்காது. ஹலேலூயா. கர்த்தரே தேவன் என்று அமர்ந்திருந்து பாருங்கள். ஹலேலூயா. அவர் பூமியின் கடையாந்திர மட்டும் யுத்தங்களை ஊய பண்ணுகிறார், ஈட்டிய முறிக்கிறார். நானே கர்த்தர் என்று அமர்ந்திருந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமேன். பிளஸ் யூ, பிளஸ் யூ.
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சாட்சிகளோடு, பாடல்களோடு, துதிகளோடு, இந்த வார்த்தைகளோடு, ஜெபங்களோடு வழி நடத்தி உங்களையும் கர்த்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே போகிறோம். நாளை உங்களுக்கு போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களிலும், பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றிலும், சபை காரியங்களிலும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் திருப்பமாக நாளை காலை வேளையிலே சந்திக்கிற பொழுதும் கர்த்தர்தாமே மென்மேலும் சாட்சிகளோடும் வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you. Amen. அவர்களுடன் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். தேவ ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்போம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவன இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்டன் தாசனயம் அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. மாலை வேளையிலே எங்களுடன் சிசிலியாமா லண்டன் UK சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆயத்தமாவோம். ஜபங்களுக்கு கூட வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. வசனம், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று சங்கீதக்காரன் 73:23 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். ஆமேன். நாங்கள் கர்த்தரோடு இருக்கிறோம்.

0: துவாரக அதிவேளையிலே வாக்குத்தத்த தியானம் ஜீவ மன்னா நற்சிந்தனை ஜீவ வார்த்தைகளையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பிக் கொள்ளுங்கள். கத்தர்தாமே அந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், அந்த ஊழியர்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேலையை கடந்து செல்ல ஜெப ஊழியர் சௌரி ஞானத்தை அவர்கள் தொகுத்து வழங்குவார். ஜெபமன் தேசத்திலிருந்து அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு எல்லோரையும் குடும்பங்களையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து உயர்த்தி வழிநடத்தி வருகிறார். மேன்மேலும் வழி நடத்துவார் என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பிரேசலோட்டமா
1: என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிறேன் நான் குடும்பத்தையும் சந்ததியையும் தவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாகராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவன் உங்களோடும் கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. நாளே நாங்கள் நம்மோடு உறவாடுற கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை அபிஷேகம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு ஏசாயா 61:1 கர்த்தர் ஆகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நெருங்குண்டு காயப்பட்டு சிறைப்பட்டு அங்கு கட்டுண்டு கிடக்கிறவர்களுக்கு இந்த இடத்திலே அங்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு அங்கு சுவிசேஷத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு செயல்படுறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பழைய ஏற்பாடு முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் தான் செயல்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இந்த கர்த்தருடைய ஆவியானவர் 3 விதமாய் செயல்படுகிறார். அதாவது பரிசுத்த ஆவியாய், தேற்றவாளனாய் முதலாவது செயல்படுகிறார். 2வது சத்திய ஆவியானவரார், சத்தியத்துக்குள்ளே அவர் செயல்படுகிறார். 3வது மகிமையின் ஆவியானவர். அந்த மகிமையின் ஆவியானவர் எங்களை சுற்றி வரும்போதுதான் அங்கு அதிசயங்கள் அற்புதங்களை அவருடைய நாமத்தினாலே செய்ய முடியும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அங்கே சிறுமைப்பட்டவர்களுக்கு இங்கே தரித்திரருக்கு என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் தங்கி இருப்பார். ஏன அந்த ஆவியானவரை ஏசாயா 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் விலனையும் அருளும் ஆவியும் அறிவும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய நாமத்தை சொல்லுற அனைவர் மேலும் இந்த கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏசாயா 59:19 அப்பொழுது சூரியன் அச்சமிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய நாமம் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு விரோதமாய் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார், ஆனால் எல்லா மக்களும் எல்லா நாடும் அங்கு நல்லொரு உணர்வை கொண்டு வரும், நல்லொரு கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கொண்டு வரும். அங்கு சத்துரு பயந்து ஓடுவான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இந்த கர்த்தருடைய ஆவியானவர் தான் கிதியோன் மேலும் அன்றைக்கு இறங்கினார். தாவீதின் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இன்றைக்கு ஏசாயா 63:14 இளைப்பார பண்ணுற கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கின் மேல் பள்ளத்தாக்கிலே போய் இறங்குற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பார பண்ணுகிறார். இப்படியே தேவரீர் மக்கு மகிமை உள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்துவீர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்க கர்த்தருடைய ஆவியை குறித்து பார்த்தோம். கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் என்னன்னு சொன்னா அந்த சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது, அங்கு தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கு தேவனுடைய ஞானத்தை உணர்வையும் அங்கு அப்படிப்பட்ட அந்த ஆலோசனையும் பலனையும் அப்படிப்பட்ட ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் எல்லார் மேலும் தங்கி இருப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் தான் சூரியன் உதிக்கும் துதங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் அங்கு அவருடைய கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் தான் இந்த தாவீதையும்

0: அபிஷேகம் பண்ணினார். 1 சாமுவேல் 16:13 அவன் அங்கு சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் தாவீதோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டிலே வரும்போது இந்த ஆவியானவர் 3 விதமாய் அங்கு செயல்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. நாளிலே கர்த்தருடைய ஆவியை குறித்து பார்த்தோம். மிகுதியை நாளைய நாளிலே பார்ப்போம். நாங்கள் இந்த வேளையிலே ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்தட்டுக்கும். எங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் அவர் பாத்திரராய் இருப்பாராக. நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு தெய்வீக தன்மையை வைத்து கொண்டு துடைத்தனம் பண்ணுறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்கள்ல இவைகள் எல்லாம் மாற்றப்பட வேணும். மாற்றப்படும் போதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறதுக்கு ஏதுவாய் இருக்கும். ஏனென்றால் தெய்வீக தன்மையை கொண்டு நாங்கள் வச்சிருக்கிறோம், ஆனால் அதிலே துடைத்தனங்களை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகவே இதற்காக நாங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர்.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமன் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கிருமீன்களும் சேராமீன்களும் போற்றும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, நீர் கிறிஸ்தவர்களுக்கு தருகிற ஆவி சக்தி ஆவியாக பரிசுத்த ஆவியாக உம்மை அறிகிற ஆவியாக மகிமையின் ஆவியானவராக இரங்களோடு இடப்படுகிற தேவன், ஆண்டவரே, இந்த துறைத்தனங்களுக்கு கிறிஸ்தவ சபைகளில் இடம் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த நாளில இந்த காரியங்களில நாங்கள் ஜெயித்திருக்க உம்முடைய ரட்சணியம் என்னும் தலைச்சிராயையும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் சத்தியம் என்னும் அரக்கட்சியையும் சமாதானம் என்னும் பாதரட்சியையும் ஆவியின் பட்டயத்தையும் விசுவாசத்தின் கேடகத்தையும் பிடித்தவர்களாக நாங்கள் சபைகளிலே இருக்கிற அந்த துறைத்தன் ஆவிகளை அகற்ற நீர் உம்முடைய ஆயுதங்களை தந்திருக்கிறீர். ஒரு போர் வீரனாக நாங்கள் செயற்படுவதற்கு துறைத்தன இத்தனை விதமான பொல்லாத ஆவிகள் சபைகளில இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த சபைகளை மன்னிக்கும்படியாக உம்முடைய ஆவி மகிமையின் ஆவியானவர் சத்தியத்தின் ஆவியானவர் எங்களோடு இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவரே, இந்த உம்முடைய ஆவியானவர் இல்லாததன் நிமித்தம் ஆண்டவரே அந்த இடங்களில பிசாசின் ஆவிகள் துறைத்தனத்தின் ஆவிகள் கடின இருதயமுள்ள ஆவிகள் செயற்படுகிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு சபைகளிலேயும் தெய்வீக தன்மை காணப்படும்படியாக உம்மக்கு பிரியமான காரியங்களை செய்ய உம்மை நோக்கி பார்த்து இயேசு எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அதே போல நாங்களும் வாழ்ந்து அந்த பரலோக பாக்கியத்தை அடைய ஆண்டவரே, இப்படி தெய்வீகத்தன்மை இல்லாமல் வாழுகிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஒரு முறை மன்னிக்கும்படியாக ஒவ்வொரு சபைகளிலேயும் உம்மை அறிகிற அறிவை தெய்வீக தன்மையோடு பரிசுத்தத்தோடு வாழுகிற தன்மையை கொண்டுப்பீராக. பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் உம்மை தரிசிக்க முடியாது. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, இறங்கும்படியாக இன்னைக்கு உம்மிடத்துல வருகிறோம். தாவீது பாவம் செய்த பொழுது உம்முடைய இரக்கத்தையும் கிருபையையும் வேண்டி ஜபித்தானே. அதே போல இப்படியான ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் தெய்வீக தன்மையில உண்மையோடும் உத்தமத்தோடும் உம்மிடத்துல விண்ணப்பம் பண்ண நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர்களே, ஆண்டவரே, இப்படியான பரிசுத்த ஆவியை அவர்களிடத்தில இருந்து எடுத்து போடாதபடி நிலவரமான ஆவியை அவர்கள் ஒவ்வொருவரிடத்திலே நீர் கொடுக்கும்படியாக, உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கும்படியாக ஒவ்வொரு சபைகளுக்கும் உமக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு சபைகளுக்கும் காகவும் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. இரக்கத்தை வேண்டி நிற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களோடு கூட இருந்து இந்த கடைசி காலத்துல உம்முடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளுக்கு உண்டாக இந்த கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களை தொடும்படியாக, கடின இருதயங்களை சதியான இருதயங்களாக மாற்றும்படியாக, தெய்வீக தன்மை இல்லாத ஊழியங்களை மீண்டுமாக அந்த பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு தெய்வீக தன்மை உள்ள ஊழியங்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். ஜன சிசனுக்காக ஜபிக்கிறேன். என்னுடைய கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக, இந்த மகளுக்கு நீர் கொடுத்து வருகிற அந்த தீர்க்க தரிசன வசனங்களுக்காக, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உம்முடைய வசனத்தில பலப்பட்டு தீமைகளுக்கு எதிர்த்து நின்று, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பாரமன்றத்தில் பொல்லாத ஆவிகளுக்கு எதிர்த்து நிற்கிற பலனை உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிறீர். கேட்கிற ஒவ்வொருவருடைய கண்களை, குருடான கண்களை திறக்கும்படியாக, இந்த வரிய மதங்களில வாழுகிற மக்களுடைய குருடான கண்களை திறந்து இயேசு என்கிற ஒளியை அந்த ஒவ்வொரு கேட்கிற மக்களும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. அவருடைய இருதயங்களை மாற்றுவீராக. கடினமான இருதயங்களை சதியான இருதயமாக மாற்றுவீராக. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் தைரியத்தோடு நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவர் அந்த தைரியத்தை கொடுப்பீராக. ஒவ்வொருவரோடு நீர் கூட இருக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. துதி, கன, மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய் உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் சுமந்தியோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமே,
1: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
0: ஆமீன். நாங்கள் டாலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட். டாலி சிஸ்டர்,
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
0: நீங்க நொறுங்குண்ட, காயப்பட்ட, சிறைப்பட்ட, சிறுமைப்பட்ட, தரித்திரப்பட்ட இப்படிப்பட்ட மக்களுக்கு தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படவும், அவர்கள் ரட்சிக்கப்படவும், தேவனுக்குள்ளாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் புதிதான நாளாக யாவருக்கும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களை ஆண்டவரையே அறிந்து மறியாமல் இருக்கிறவர்கள் மத்தியில் நீங்க கிரியை செய்யற தகப்பனா இருக்கப்படியா நன்றி சாமி அப்பா. உங்களுடைய கிரியைகளை ஒவ்வொருதன் காணக்கூடியதாக ஆண்டவரே, பாவிகளை ரசிக்க வந்தவரே அப்பா, உங்களுடைய அன்பையை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, வியாதி உள்ளவர்களும் ஆண்டவரே வழி தப்பி போனவர்கள் மத்தியிலும் நீங்க கிரியை செய்யற தகப் கிரியல் ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை ஒருபோதும் குறைந்ததில்லை ஆண்டவரே. நல்லவர் ஆண்டவர், நல்லவர். நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கிரியை செய்து உங்களோட வல்லமை இப்பொழுதும் சங்கம மாணவர்கள் நீத்திய வெளிச்சத்தில் அப்பா உங்களோட வல்லமை தெரியப்படுத்தி புதிதான ஊழியக்காரங்களுக்கு கொண்டு சேர்த்து அப்பா, பாவிகளையும் இங்கே இங்கே இருந்த நாட்டுல இருந்து ஆத்மாக்களையும் ஆண்டவரே உங்களுக்குள்ள தாகமா இருக்கிற மக்களை கொண்டு சேர்க்கிற கிருபைகளுக்கு ஆண்டி முதலாவது நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க நல்லவர் ஆண்டவரே அப்பா. இயேசு கடலில் சீஷர்களோடு தூங்கி பொழுது இயேசு படகிலிருந்து அலைகளை அடுத்தபடி அலைகளை அவர் நிறுத்தினார். அலைகளை அவர் இயேசுவின் நாமத்தினால அகன்று போன்று சொல்லி ஆண்டவரே அலைகளை அமைதியாக்கின தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் தப்பி போற ஆத்மாக்கள் ஜீவியத்திலும் ஆண்டவரே அப்பா, இத்தனை பேர்கள் ஆண்டவரே உங்களை அறிந்து ஆண்டவரே மனம் தளர்ந்து போயிருக்கிற மக்களுக்களை ஆண்டவரே அப்பா, இங்கே போவ என்னத்தை செய்வோம் என்று தளர்ந்து போயிருக்கிற டிஸ்கரேஜாக இருக்கிற மக்களுக்களை ஆண்டவரே ஒரு பெரிதான அன்பை கொடுத்து அவர்களை அன்னைக்கும்படியாக ஜெபிக்கிற அப்பா, ஜெபமே ஜெயம் என்று அப்பா உங்களோட வாக்கு தத்தை எங்களுக்கு அளித்த தகப்பனே, சர்வ சிருஷ்டிக்கும் ஜெமா நீரே ஆண்டவரே அப்பா, நீங்க எங்கள் இருதயத்திலுமே நாங்க போற்றுவதற்கு இந்த எங்களுக்கு இந்த சங்கமம் வானொலியை திறந்து கொடுத்து எத்தனையோ மக்கள் ஆண்டவரை இதை கேட்கும் பொழுது ஜெபத்துல ஜெயம் உண்டு என்று அந்த வல்லமையை கொடுத்த ஆண்டவரே, உங்களை அறியாமே இருந்தும் அறிந்தவர்களுக்கும் ஆண்டவரே பாவிகளையும் ரட்சிக்க வந்தவரே, இப்பொழுது அந்த பாவிகளின் கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எத்தனை வயது போனவர்களுக்கு மத்தியில் ஆண்டவரே போய் கலங்கி போய் இருக்க மக்களை நீங்க வருத்தப்பட்டு பாரு, சுமக்கிறவர்களை யாரும் என்னிடத்தில் வாருங்க என்று சொன்ன வாக்கு ஆண்டவரே அப்பா, உங்களுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு அவங்களுடைய கண்களை உங்களுடைய ஞானத்தை அன்பையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க அப்ப தேவாதி தேவன் அப்பா, எங்களுக்குள்ள எங்கள் இருதயம் உங்களுக்கு ஆலயமாக்கி தந்த தகப்பனே, இப்பொழுதும் வழி தப்பி போற பாவிகளை வழி தப்பி போனவர்களை நீங்க இன்று அணைக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி அப்பா. உங்களோட சமூகம் முன்பாக போகப்படுவது ஆண்டவரே, உங்களோட சமூக அவங்க உங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களோட பிரசனத்தை அவங்க ருசித்து பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி அப்பா இந்த மக்களுக்குள்ள ஒரு பெரிதான இழைப்பாறுதலை கொடுக்கும்படி ஜபிக்கிறேன் அப்பா. அவங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்களே எங்களை தகப்பன், அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி. நீங்க எங்கள் இருதயத்துல நாங்கள் சுத்தமா இருப்பதே உங்களோட சித்தமா இருக்குது அப்பா. அப்படி எங்கள் இருதயத்தில் ஆண்டவளே எல்லா மக்களும் உங்களை அறியக்கூடிய தக்கதாக வழி தப்பி போற அவர்களுக்குள்ள அன்பையும் உங்களுடைய இரக்கத்தையும் அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரும் இந்த கால நேரத்துல வர்ற ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் அப்பா அவங்கள தேவரையும் சந்தித்து அவங்களையும் உங்களோட திரு ரத்தத்தினால கழுவி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களோட சமூகத்தை ஒரு புதிதான ஆவியவர்களாக உங்களோட புதுமான ஆவியை இன்னும் மதமாக எங்களுக்கு பெலப்படுத்துறதுக்கு இவர்களையும் ஆண்டவரே உங்களோட சத்துவத்தினால நிறுத்தி அப்ப நீங்க அவர்களை ஒன்றிலையும் குறையில்லாத இல்லாதவர்கள் போல இருப்பதற்கு உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக அவர்களை வழிநடத்தி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யற ஊழியங்களை அப்பா எவ்வளவு கஷ்டம் கஷ்டம் இல்லை, எவ்வளவு டயர்டாயிரு இருந்தாலும் கஷ்ட நஷ்டத்துல இருந்து தூக்கி எடுத்த தகப்பனே, சங்கமம் வானொலி எங்களுக்கு நாங்க உங்களோட பதத்தில் வந்து எத்தனை பாவிகள் ரசிப்பதற்கு எங்களுக்கு தந்த இந்த ஜபாவிக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்படி ஜபிக்கிறது எங்க போவது என்னத்தை எப்படி கற்றுக் கொடுத்த கிருபிகளுக்கு நன்றி சொல்லுறேன். இவங்க எல்லாரும் அப்பா உங்களோட கிருபையின் மூலமாக ரச்சித்தீங்க, அதன் மூலமாக எனக்கு மின் அதிகமாக ஜெபிப்பதற்கு கற்றுத்தந்த எல்லா விதமான அப்பா உங்களோட நன்மைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. பாஸ்டர் நியோமி காணி வருகிற நியோமி லோகனுக்கான வரு அவர்களை மறு செய்யற ஊழியங்களை ஆசீர்வதிங்க அவரே, நாங்களும் மன தாழ்மையோடு அன்போடு நடப்பதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களோட அபிஷேகத்தை உங்களோட அன்பையும் கிருபையும் கொடுத்து நாங்கள் விசுவாசத்துல நிலத்திற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களோட கிருபையை கொடுத்து எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்களே எங்களோட விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறீங்க, பிகினிங் அந்த எண்ட் ஆஃப் ஆஃப் ஃபைத், அதுக்கானே நன்றி செலுத்துறேன் அப்பா. இன்னும் அதிகமாக உங்களோட விசுவாசத்துல உங்களோட அன்பை நிலத்திற்கிறதுக்கு உங்களோட கிருபை அதிகமாக கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரம் வேற ஒவ்வொருத்தரையும் ஒரு சித்தத்தின்படி நடத்துங்க, எங்களுக்கு ஜெபத்துக்கு ஜெயம் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற உங்களுடைய நன்றி செலுத்தி எவரையும் ஆசீர்வதித்து நாமத்தின் மூலம் நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
0: ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு சோத்திரம் நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்.
4: பிரைஸ் லார்ட் அக்கா. பிரைஸ் லார்ட்.
0: பேசலோ நீங்கள் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் விலனையும் அருளும் ஆவியும் அறிவும் கத்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியுமாய கத்தருடைய ஆவியானவர் சபைகளுக்குள்ளே மக்கள் பரிசுத்தவான்களுக்குள்ளே நீதிமான்களுக்குள்ளே சத்தியவான்களுக்குள்ளே இறங்க வேணும் என்று சொல்லி இந்த கடைசி காலத்திலே எல்லாருக்குள்ளும் அத ஆவியானவர் ஊற்றப்படுவார் என்று எழுதி இருக்கிறபடி ஊற்றப்பட கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: அன்பின் பரலோக பிதாவே, கத்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் உங்களுடைய சமூகத்துல வந்தனிக்கிறோம் ஆண்டவர. சத்திய ஆவியாகிய தேவன் வருகிற பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்லி அவர் தானாய் பேச மாட்டார், என்னிடத்துல இருந்து எடுத்து சொல்லுகிறதுனால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி தேவனுடைய திட்டத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தவரே உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவர. இப்பொழுதும் பிதாவாகிய தேவன் நீங்க திட்டம் பண்ணினீங்க, குமாரனாகிய தேவன் செய்து முடித்தீங்க, பரிசுத்த ஆவியான தேவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க என்பதை ஆண்டவரே ஒவ்வொரு தேவ மனிதர்களும் தேவ பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவர. சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி இதோ தகப்பனே உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கிற பரிசுத்த ஆவியான தேவனே, இதோ இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம், ஒவ்வொரு சத்தியவான்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் அன்றி ஒருவனும் இயேசுவை கர்த்தரென்று அறிக்கை பண்ண மாட்டான் என்று சொன்ன உங்களுடைய வசனத்தின்படி இயேசுவை அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு மனிதர்களுடைய இருதயங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே உணர்வுள்ளதாய் மாற்றப்படுவதாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் செய்கிறதும் ஆண்டவரே நாங்கள் சொல்லுகிறதும் கர்த்தாவே வேத வசனத்தை பிரசங்கிக்கிறதும் எங்களிடத்துல காணப்படுகிற உணர்வை புரிந்து கொள்ளுகிற கிருபைகளை தருவீராக செவிக்கிறேன். தெரியும் பலிபீடத்தில் நின்று சொல்லாம கர்த்தாவை செய்கிறேனா என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதான அந்த உணர்வை தரும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. இருதயத்துல கர்த்தாவை இருக்கிறதான மதியீனங்களையும் இருதயத்துல இருக்கிறதான கடினங்களையும் உடைத்து கர்த்தருடைய ஆவியான ஒரு ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சபையில கர்த்தாவை நடக்க வேண்டிய விதத்துல சபை நடத்தப்பட வேண்டிய விதத்துல ஒவ்வொரு சபைகளும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிற நியாய தீர்ப்பை நாங்கள் அறிந்து கொண்டு நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொன்ன வசனத்தின்படியும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் நான் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேனா என்கிறதை உணர்ந்து கொள்ளத்தக்கதான அந்த உணர்வுள்ள இருதயத்தை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் அளவில்லாமல் ஊற்றப்படுவீராக செபிக்கிறேன் ஐயா. ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவரும் இதோ ஒவ்வொருவர் மீதும் அசைவாடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு சபைகளிலும் அசைவாடும்படியாக செபிக்கிறேன் ஐயா. தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய நோக்கத்துக்கும் தக்கதாக ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கர்த்தாவே மாற்றங்களை கொண்டு வரத்தக்கதாக விட்டுக் கொடுக்கத்தக்கதாக உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சபையில கர்த்தாவைக்கு தங்களை கடினப்படுத்தி தேவனுடைய ஆவியானவரை தூக்கப்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத இருதயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நொறுங்குவதாக நான் செபிக்கிறேன் ஐயா. தேவ சத்தியத்தை பேச விடாதபடிக்கு மனுஷ சத்தங்களை ஆண்டவரே உருவாக்கி வைத்திருக்கிற சபைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்பட்டு கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்படுவதாக செபிக்கிறேன் ஐயா. மனித ஆதிக்கங்கள் உடைந்து விழுவதாக, மனித பெருமைகள் உடைந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறேன் ஐயா. சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்று சொல்லுகிறபடியும் ஆண்டவரே சத்தியவான்கள் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணத்தக்கதாக, சத்தியவான்கள் ஒருவரை ஒருவர் தாங்கத்தக்கதாக, சத்தியவான்கள் ஒருவரை ஒருவர் தூக்கி விடத்தக்கதாக, சத்தியவான்கள் ஒருவரை ஒருவர் கர்த்தாவே தேவனுடைய பிள்ளைகளாக நடந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவருடைய கண்களும் திறக்கப்படுவதாக நான் செபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு சபைகளும் விடுவிக்கப்படுவதாக செபிக்கிறேன் ஐயா. சத்ருவானவனுக்கு அந்த இடத்துல இடம் கொடுக்காத படிக்கும், சத்ருவானவருடைய கிரியைகளை அங்கே சபைக்குள்ளே வைத்திருக்காத படிக்கும், சத்ருவானவருடைய திட்டத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்காத படிக்கும், தேவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்களாக தாங்களும் நிற்கிறவர்களையும் மாற்றத்தக்கதாக ஆண்டவரே வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற கிருபைகள் காணப்படட்டும் நான் செபிக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அச்சைவாடி ஒழுங்குபடுத்தினது போல இதோ சபைகளுக்குள்ளே ஒரு ஒழுக்கங்கள் காணப்படட்டும் ஐயா. போதகர் மார்கள் கர்த்தாவே, ஊழியக்கார்கள், மூப்பர்கள், ஆண்டவரே விசுவாசிகள் என்று சொல்லி ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஒழுங்கும் கிரமமாக சபையை நடத்தி கர்த்தாவே உம்முடைய தேவ அன்பினால் நிறைந்திருக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பெருமையான குணங்களை அகற்றுவீராக, உயர்வு தாழ்வுகளை அகற்றுவீராக ஆண்டவரே. தகப்பனே வேண்டாத கிளவிகள் பேச்சுகளை அகற்றுவீராக, சத்தியத்தை பேசி நடக்கிற சபைகளாக, சத்தியத்திலே நடக்கிற சபைகளாக ஆண்டவரே என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷம் உமக்கு வரத்தக்கதாக ஒவ்வொரு சபைகளும் சத்தியத்திலே நடந்து வர கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. பக்க வழியாய் நுழைந்திருக்கிற கள்ள சகோதரர்கள் இயேசுவின் நாமத்தினால மனம் திரும்பட்டும் என்று செபிக்கிறேன் ஐயா. களைகளாய் கிடக்கிற கர்த்தாவே சத்திய வார்த்தைகளை களைகளாய் மாற்றி வைத்திருக்கிற கர்த்தாவே சகோதரர்கள் இயேசுவின் நாமத்தினால மனம் திரும்பி பிடுங்கி எறியப்பட்டு கர்த்தாவே தேவ ஜனங்களாய் மாற்றப்பட உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. பாகால்களுக்கு முழங்கால் மடக்காத சகோதரர்கள் பெருகுவார்களாக செபிக்கிறேன் ஐயா. சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற ஊழியக்காரர்கள் எழும்புவார்களாக செபிக்கிறேன் ஐயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஒவ்வொரு சபைகளுக்குள்ளும் குடும்பங்களுக்குள்ளும் தேவ ஆவியானவர் அசைவாடி ஒழுங்குபடுத்தி ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் நிற்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால அற்புதங்களை செய்தோம், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால ஆண்டவரே அநேக அடையாளங்களை செய்தோம் என்று சொல்லுகிற பொழுது நான் உங்களை அறியேன் என்று சொல்லாத படிக்கும் ஆண்டவரே நீர் அறியத்தக்கவர்களாக நாங்கள் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. எங்கள் ஒவ்வொருவருடைய மனக்கண்களை திறப்பீராக, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் சாந்த குணங்கள் உண்டாவதாக, ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட்டு கர்த்தாவே ஆண்டவரே பிசாசின் கிரியைகளை அகற்றி தேவனுடைய ஆவியானவருடைய குணங்களோடு ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஆளுகை செய்வீராக நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் சங்கமும் ஊடகத்துக்காக செபிக்கிறோம் ஐயா. இந்த ஊடகத்தின் ஊடாக சொல்லப்படுகிறதான தேவ செய்திகள், தேவ ஆராதனைகள், பாடல்கள், ஆண்டவரே ஜபங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே நீர் கேட்கிறவரும் கவனிக்கிறவருமா இருக்கிறவரும் இதோ கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக. இந்த ஊடகம் என்ன அநேக இடங்களுக்குள்ளே பிரவேசித்து என்ன அநேக வீடுகளுக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வரட்டும் என நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அதற்கு பொறுப்பாயிருக்கிற லெஸ்லி குடும்பத்துக்காக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. என்ன அவர்களை கர்த்தர் தாமே பயன்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல அவர்களை கொண்டு எண்ணம் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறட்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஜேனசிஸருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. எத்தனை கிருபைகள், எத்தனை இரக்கங்கள், எத்தனை மன்னிப்புகள், எத்தனை தயவுகள் என்று அனுதினமும் பாராட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே இதோ கர்த்தாவே இந்த குடும்பத்தின் மீது உம்முடைய கரம் தொடர்ந்து காணப்படுவதாக, இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக திடன் கொள்ளன்று சொல்லுகிற உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவே எண்ணம் தைரியமாய் உம்முடைய வார்த்தைகளை பேச பலப்படுத்துவீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பத்தில் தேவ சமாதானமும் தேவ சந்தோஷங்களும் நிறைவாய் இருப்பதாக செபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ எங்களோடு கூட உம்முடைய சமூகத்தில் இணைந்து துதிப்பதற்காக, உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக, உம்மிடத்தில் வேண்டுதல் செய்வதற்காக வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பாடுவீராக, ஒழுங்குபடுத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் நடக்க வேண்டிய தூரம் என்ன அதிகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரே, இந்த உலகத்தின் கேடுகளுக்கு தப்பியும் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன உம்முடைய வசனத்தை பிடித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஆண்டவரே நாங்கள் நடந்து வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனும் கிருபையும் தந்து எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. சகோதரர்களாக, சகோதரிகளாக, பரிசுத்தவான்களாக, தேவ தாசர்களாக இணைந்து தொடர்ந்து பயணிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இன்னும் ஒரு விஷயம், உம்முடைய சமூகத்துல நாங்கள் கூடி வந்து உமை நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
0: ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதரன். நீங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றே கர்த்தர் ஆசீர்வதித்து வாய்க்க பண்ணி வழி நடத்துவாராக. ஆமென்,
4: ஆமென். அப்படியே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக.
0: நாங்கள் ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட்.
5: ஐரின்,
0: பிரைஸ் லார்ட். நீங்கள் சாத்தான் வெள்ளம் போல வந்தாலும் சத்திய ஆவியானவர் அங்கு கொடியேற்றுவார் என்ற அந்த விசுவாசம் எங்கள் இலங்கை மக்கள் மத்தியிலே, அங்கு குடும்பங்கள் மத்தியிலே, திருச்சபைகள் மத்தியிலே கடந்து வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள். எங்கள் தேசத்திலே இந்த போத வஸ்துகள் ஒளிந்தால் அங்கு பாதைகள் எல்லாம் தெளிவாகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் போத வஸ்துனாலே அங்கு விபத்துக்கள், ரோட்டுக்கள்லே சரியாக போக முடியாது, அப்படிப்பட்ட அநேக காரியங்கள், பாதை அங்கு தெளிவில்லாமல், பாதையிலே வெளிச்சம் இல்லாமல் இருக்கிற இந்த மக்களுக்கு ஒரு வெளிச்சம் வரும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாம கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, பாந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. இந்த நிமிஷம் வரையிலும் தேவனங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கத்தாவே நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே, எங்களுடைய இலங்கை தேசத்தை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆவியானவர் இலங்கை தேசத்தின் மீது இறங்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இறங்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க ஆளுகை செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனங்களுக்கு இடையே நல்ல சமாதானத்தை தேவன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவருக்கும் நல்ல கெத்தாவே அப்பா வழிகாட்டியா இருக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய அப்பா நல்ல பாதைகளை தேவன் நீங்க அவங்களுக்கு காட்டும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற அப்பா ஆண்கள் பெண்கள் கெத்தாவே வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே பெண்கள் அதிகமாக அப்பா குடிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான பிள்ளைகளை எல்லாம் தேவன் நீங்க தொடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த போதை வஸ்துக்களை தயாரிக்கிறவர்கள், விற்பனை செய்யறவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா அவங்களுடைய இருதயங்களில் எல்லாம் தேவன் நீங்க பேசும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த போதை வஸ்தை அறிந்து விட்டு கத்தாவே அப்பா வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக எக்சிடென்ட்கள் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா போன சனிக்கிழமை ஆண்டவரே ஒரு சகோதரனை அடித்து கத்தாவே அப்பா குற்றுயிரும் கொலையுமாக போட்டுட்டு ஓடிட்டாங்க ஆண்டவரே. ஆனாலும் இரண்டு சிறு குழந்தைகளை வச்சுக்கொண்டு அந்த தாய் படுகிற வேதனை கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே நீங்க மாத்திரம் அறிவிங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கோமா நிலைக்கு சென்றிருக்கிற அந்த மகனுக்கு தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்படியாய் கத்தாவே, தேசம் முழுவதும் கத்தாவே, அநேக ஆக்சிடென்ட்கள் கத்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அந்த மத்திய மலைநாட்டு பிரதேசங்களில் எல்லாம் சிறிய ரோடு ஆண்டவரே, ஆனாலும் கத்தாவே அதிலே நான் முந்தி நீன் முந்தி என்று ஓடி கத்தாவே அநேக விபத்துக்கள் ஏற்படுகிறது கத்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்படியான விபத்துக்கள் எல்லாம் இந்த குடி போதையில ஓட்டுகிறதுனாலே கத்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வாகனம் ஓட்டுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அவங்களுக்கு நல்ல சிந்தனைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியா சிபிக்கிறேன், நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே, அவர்களுக்கு வருகிற தூக்கத்தின் ஆவியெல்லாம் தேவன் எடுத்து போடும்படியா சிபிக்கிறேன் ஆண்டவரே, தேசத்திலே அநேக கொலைகள் கத்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அந்த நாட்களிலே அநேகருக்கு வேலை இல்லை, பொருளாதார காரியங்களே விழுந்து போய் கிடக்கிறபடியால் கத்தாவே, அப்பா திருடு கொள்ளை கத்தாவே, கொள்ளை என்று அதிகரித்து கொண்டே இருக்கிறது கத்தாவே, கடந்த வாரத்துல இரண்டு அப்பா வயோதிபர்களை கொலை செய்திருக்கிறாங்க தகப்பனை, நகைகளை பறிக்கிறதுக்காக கத்தாவே, இப்படியா அநேக கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது கத்தாவே, அப்பா தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம், இப்படி செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவன் நீங்க மாத்திரம் பேச முடியும் ஆண்டவரே, நீங்க அவங்களுக்கு உணர்த்துங்க தகப்பனே, இதெல்லாம் தவறான காரியங்கள் என்று அவர்கள் உணரத்தக்கதான நல்ல சிந்தனைகளை அவர்களுக்கு கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே, அப்பா ஒரு உயிரண்டா அவ்வளவு சாதாரணமாக அவர்கள் நினைத்து விடுறாங்க தகப்பனே, அப்பா அப்படியான எண்ணங்களை எல்லாம் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, விசேஷமாய் வாலிப பிள்ளைகளை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, இந்த போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அநேக கற்பழிப்புகள் கர்த்தாவே, அப்பா சிறு குழந்தைகளை எல்லாம் கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாசப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே, பாடசாலையிலே அப்பா விற்பனை செய்யறாங்க தகப்பனே, இப்படியான காரியங்கள் எல்லாம் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே, அப்பா ஆசிரியர்களும் இதற்கு உடந்தையாக இருக்கிறாங்க தகப்பனே, இப்படியான காரியங்கள் தேசங்களிலே பாடசாலைகளிலே அப்பா பிள்ளைகள் அப்பா நல்ல போதனைகளை கேட்டு வளர வேண்டிய அந்த இடங்கள் பரிசுத்தமா இருக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே, அப்பா ஒவ்வொரு ஆசிரியர்களையும் கர்த்தாவே அப்பா உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மூடிக்கொள்ளுங்க, அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, அப்படியான காரியங்கள் செய்யாத படிக்கு இதனால இந்த மாணவர்கள் கெட்டு சீரழிந்து போகிறார்களே என்று நினைத்து கர்த்தாவே அப்பா அவர்கள் சரியான நடவடிக்கைகள் தீர்மானங்கள் எடுக்க தேவன் உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே, நன்றி நன்றி தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அந்த தேசத்திலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் அப்பா ஒவ்வொரு எவருக்கும் சென்றடைந்து கர்த்தாவே, அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்படைய தேவன் நீங்க உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே, அப்பா உம்மை அறியாத ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தைகள் சென்றடைய தேவன் வழி வாசல்களை திறந்து கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே, அப்பா அந்த இங்கே இருக்கிற திருச்சபைகள் எல்லாம் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அப்பா உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் நிரப்புங்க தகப்பனே, ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் தேவன் பயன்படுத்துங்க தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா இந்த நாட்களில் ஊழியங்கள் வியாபாரமாக மாறி இருக்கிறது கர்த்தாவே, அப்பா இதெல்லாவற்றையும் தேவன் நீங்க மாத்திரம் மாற்ற முடியும் ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே, எல்லா திருச்சபைகளையும் தேவன் உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பி கர்த்தாவே, உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்யற ஊழியக்காரர்கள் மிஷனரி சுவிசேஷ ஊழியர்களை தேவன் நீங்க எழுப்பும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே, அப்பா அவர்களுக்கு நல்ல வழி வாசல்களை தேவன் நீங்க திறந்து கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இலங்கை தேசத்துல இருக்கிற அந்நிய ஜனங்களுக்கு கத்தாவே அப்பா ஒரு முன்மாதிரியா இருக்க கத்தாவே, அப்பா ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் தேவன் நீங்க பயன்படுத்தும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகளை கொண்டு கத்தாவே அப்பா அந்த அந்நிய ஜனங்களை ரட்சிக்க தேவன் உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே, யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறோமோ அவங்க எல்லாரும் இடத்திலே கடந்து வர தேவன் நீங்க கிருபை செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இலங்கை தேசத்தை தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா இதுல இங்க இருக்கிற எல்லா பொல்லாத விக்கிற கட்டுகளையும் தேவன் அந்த தோப்புகளை அழித்து போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மத குருமார்கள் கத்தாவே அப்பா பூசாரிமார்கள் கத்தாவே இவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, அப்பா நம்மை அறிந்து கொள்ளணும், நீரே மெய்யான தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இருக்கிறாரே சுவாமி, நன்றி ராஜாவே. தேசத்திலே ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்தின் தலைவருக்கு அநேக பிரச்சனைகள் கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதெல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. தேசத்தின் தலைவர்களை கர்த்தாவே நீங்க இரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வாங்க கர்த்தாவே. அவங்க நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யுங்க, அதை நடைமுறைப்படுத்த அப்பா நீங்க கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்திலே கர்த்தாவே நல்ல கால நிலைகளை கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்துல இருக்கிற அப்பா விலைவாசிகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்னாடம் உழைத்து சாப்பிடுகிற பிள்ளைகள் அநேகர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அவர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்புகளை தேவன் ஆயத்துப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் படித்து விட்டு வேலை இல்லாமல் அநேகர் இருக்கிறாங்க தகப்பனே, அவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகளை ஆயத்தப்படுத்தி கொடுங்க தகப்பனே. அப்பா இப்படியான வேலை கிடைக்காத பட்சத்திலே கத்தாவே அப்பா டிப்ரெஷன் ஆகி கத்தாவே அவங்க தற்கொலை வரைக்கும் போயிடுறாங்க ஆண்டவரே. அப்பா இப்படியான தற்கொலை ஆவிகளை எல்லாம் தேவன் தேசங்களில இருந்து எடுத்து போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்தையும் ஜனங்களையும் உம்மது கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவன் இந்த தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வாங்க, இந்த தேசத்தையும் அந்த ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய சங்கமம் ஊடகத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதுல ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன். இந்த இணைப்புக்கு என்னென்ன காரியங்கள் தேவையா இருக்கிறதோ கர்த்தாவே, எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க நிறைவேற்றி கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், இந்த இணைப்பினூடாக அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்ய தகப்பனே. இந்த இணைப்பிலும் கூட வந்து அநேக பிள்ளைகள் செபிக்கத்தக்கதான கர்த்தாவை கிருபையை கொடுக்கும்படியா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. இதை வழி நடத்துகிற சகோதரி, அவங்களுடைய கணவர், ரெண்டு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா செபிக்கிறேன். சொல்ல முடியாத எத்தனையோ தேவைகளோடு இருப்பாங்க ராஜாவை, எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க நிறைவேற்றி கொடுக்கும்படியா செபிக்கிறேன். செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா மட்டுமா என்னை வழி நடத்தின எபினேசரே, உமக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி எல்லா துதியும் கனமும் புகழும் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்,
5: ஆமேன், ஆமேன். உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பாரா?
0: ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர்.
6: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், சொல்லுங்க.
0: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் மனித நேயத்துக்கு விரோதமாய் இந்திய நாட்கள்ல இருக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த யுத்த நாடுகள், இஸ்ரவேல் நாடுகள், இப்படியா இருக்கிற மனித நேயத்துக்கு விரோதமாய் செயல்படுற எல்லா ராஜாக்கள் தலைவர்களையும் நினைவு கொண்டு நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதிக அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஜெப வேலைக்காக உமக்கு நன்றிகளை எடுக்கிறங்க தாவை. கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் மாறாத தெய்வமா இருந்து ஆண்டவரை மட்டுமாய் காத்த தேவன் இனி கூட காக்க வல்லவரும் நல்லவருமா இருக்கிறபடியால் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் கிடைக்கிறதா அப்பா. அது ஆண்டவரை இந்த வேலையில கொடுக்கத்தாவே கொடுக்கப்பட்ட அந்த விண்ணப்பத்திற்காக நம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் கர்த்தர். தாமே இந்த நாட்களிலே ஆண்டவரே, மனிதன் என்பதை ஆண்டவரே அறிந்து கொள்ள முடியாமல், மனித உயர்வு என்பது ஆண்டவரே அது ஆண்டவரே அதே ஆண்டவரே மிகவும் ஆண்டவரே விலையேற பெற்றது உம்முடைய நாமத்தினால். ஆனால் மனிதனுக்கு ஆண்டவரே அந்த ஒரு ஒரு உயிரும் ஆண்டவரே தூஷணமா எண்ணி ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் அந்த மனித ஆண்டவரே அந்த நேசம் இல்லாமல் அன்பு இல்லாமல் அப்பா ஒவ்வொருவருக்கு ஒருவர் எதிர்ப்பாய் செயல்படுகிறதா அந்த சூழ்ச்சியிலே அப்பாவி மக்கள் ஆண்டவரே கொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே வேளையில் கத்தாவே ஒன்றுமறியாத ஆண்டவரே சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒன்றுமறியாத பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆண்டவரே ஆண்டவரே அவர்களை ஆதரித்து அவணித்து பாதுகாத்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். சண்டை என்று வந்துவிட்டால் ஆண்டவரே, நாட்டுக்கு நாட்டு விரோதமாய் அந்த போர் எழும்போது ஆண்டவரே அவர்கள் கண்மூடித்தனமாக தாக்குறதையும், அங்கு யார் இருக்கிறார்கள் யார் வாழ்கிறார்கள் என்று எண்ணக்கூட முடியாத ஒரு நிலையில அப்பா அந்த இடத்தை அழைக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவரே போடுபடுகிறதான் ஆண்டவரே. அந்த குண்டுகள் மூலமாய் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாட்களிலே மாண்டு போகிறதை பார்க்கிறீங்க தாவே. கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்படியா ஆண்டவரே அப்பா இந்த நாட்டுக்கு நாடு விரோதமும் ஆண்டவரே சூழ்ச்சியினுமா காரணமாய் செய்யப்படுகிறதான தீங்கான காரியங்களின் மத்தியிலும் ஆண்டவர் இப்படியான சூழ்நிலை ஏற்பட்டு ஆண்டவரே அந்த மனிதன் என்பதை எண்ணிக்கூட முடியாத அளவுக்கு ஆண்டவரே அவர்களும் என்னை போல் ஒரு மனிதன் என்பதை அறிந்து கொள்ள முடியாத ஒரு ஆய் ஆண்டவரே இந்த நாட்டு தலைவர்கள் ஆண்டவரே ஒன்றாக ஆண்டவரே நெய்ந்து ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே நீதியும் நியாயமும் நேர்மையும் ஆண்டவரே இல்லாதபடிக்கு அப்பா அவர்களுக்கு தன் கண்மூடித்தனமாக இஷ்டப்பட்ட காரியங்களை செய்வதும் ஆண்டவரே கைவிடுவதும் மறுபடியுமா துவங்குவதும் இப்படியாக ஆண்டவரே ஒரு நாட்டை அழகு அடக்கி ஆள வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்ச்சி இருக்கிறது கத்தாவே. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே எல்லா தேச மக்களும் ஆண்டவரே அப்பா மனித நேயத்தோடு ஆண்டவரே மனிதனுக்கு மனிதன் விரோதமா எழும்பாதபடிக்கு ஒருவரை ஒருவரை நேசிங்கள் என்று ஆண்டவரே அப்பா நீர் சொல்வீரே ஆண்டவரே அப்பா நீங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று சொன்னீரப்பா. அந்த அன்பு ஆண்டவரே இந்த நாட்களில் தனிந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே அப்படியாக ஆண்டவரே நாட்டை ஆளுகிற தலைவர்களும் இந்த உதத்திற்காக ஆண்டவரே தன்னை ஏற்படுத்தி அதன் மூலமாய் பெருமையை தேடிக்கொள்கிறதான தலைவர்களையும் இந்த சமூகத்திலே கொண்டு வருகிறவங்க தாவே அப்பா. அந்த உலகத்திலே எங்களுடைய ஆண்டவரே அந்த சக்தி தான் மிக பெரியதான சக்தி என்பதை ஆண்டவரே இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட தலைவர்கள் இன்று இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்காங்கப்பா. அப்படியாக அந்த தலைவர்களை எல்லாம் என் தேவனாகி கர்த்தர் நீர் சந்திக்க வேண்டுமாப்பா. அப்பா அவர்கள் ஆண்டவரே என்ன அவர்கள் செய்கிற காரியங்கள் ஆண்டவரே அது ஆண்டவரே நல்லதல்ல என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு வாழ செய்யத்துக்கதான ஒரு ஞானத்தை தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. அவர்கள் உயிர் மட்டும் மிகவும் மேன்மையானதும் அடுத்தவர்கள் உயிர் என்பது தூஷணமாய் நினைக்கிற இந்த காலத்திலே ஆண்டவரே இந்த நாட்டு தலைவர்களை எல்லாம் என் தேவனாகி கர்த்தர் சந்திக்க வேண்டும் அப்பா. அப்பா கிறிஸ்துவ என்ற போர்வைக்குள்ளாக ஆண்டவரே நுழைந்த ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவன் என்று சொல்லி கொள்ளி கூட ஆண்டவரே அவர்கள் செய்கிற காரியங்கள் தூஷணமா இருக்கிறது. அவர்கள் செய்கிற காரியங்கள் ஆண்டவரே அது ஆண்டவரே மிகவும் ஆண்டவரே அப்பா ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே கர்த்தரே தேவன் என்று அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஆண்டவரே விரோதமான காரியங்களை செய்யாதபடிக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஆண்டவரே உமக்கு நேராய் ஆண்டவரே தன்னுடைய காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் சுபிக்கிறோம். இஸ்ரேல் தேசத்தையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம், அமெரிக்க தேசத்தையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம், தேவாலையில் ஈரான் தேசத்தையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம், ரஷ்யா தேசத்தையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம்ப்பா. அதே நேரத்துல உக்ரைனையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த நாட்டு தலைவர்களோடு கூட ஆண்டவரே நீர் இடைப்படுவீரானால் ஆண்டவரே இந்த சண்டைகள் எல்லாம் ிருக்கும்படியாய் கர்த்தர் உம்மால் செய்ய முடியுமப்பா. வீணாக ஆண்டவரே இந்த ஒன்றுமறியாத மனிதர்கள் ஆண்டவரே இறந்து போகிறதையும் அகல மரணத்தை தேடிக்கொள்கிற போகிறதையும் பார்க்கிறோம் அப்பா. அப்படியாய் விபத்துகள் மூலமாகவும் அதே நேரத்தில் ஆண்டவரே குண்டுகள் மூலமாகவும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே மறித்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்பா உண்மை அறியாத ஆண்டவரே அந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே இப்படியாய் மாண்டு போகிறது ஆண்டவரே உமக்கு இஷ்டமில்லை அப்பா. உண்மை அறிந்து கொண்டு முடி பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் ஆண்டவரை மாறத்தக்கதாக ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் சந்திக்க வேண்டும்ப்பா. என் தேவனாகி கர்த்தர் அவர்களை சந்திக்க வேண்டும், ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் சந்திக்க வேண்டும். அந்தந்த நாட்டிலே ஆண்டவரே சமாதானத்தை கொண்டு வரும்படியாய் அதற்காக தடையா இருக்கிற காரியங்களை எல்லாம் அடித்து போட்டப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு சமாதானத்தோடு ஜீவிக்க அப்பா இவர்கள் மூலமாக இன்று ஏற்பட்டிருக்கிறதான சூழ்நிலை உலகம் முழுவதும் அநேக இடங்களில் அப்பா இந்த விலைவாசி
7: என்பது உயர்ந்திருக்கிறது. அப்பா இதோ கச்சா எண்ணெய் கிடைக்கவில்லை ஆண்டவரே, ஆண்டவரே இந்த எரிவாயு ஆண்டவரே கிடைக்கவில்லை, கிடைக்க அது கிடைத்தாலும் அது அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படி பல நாடுகளில் ஆண்டவர் இந்த சூழ்நிலை எல்லாம் ஏற்படுகிறபடியால் ஆண்டவர இவர்களுக்கு ஆண்டவர அப்பா இதோ ஒரு மனிதனை ஆண்டவர இவர மனிதனாக காணவும், ஒவ்வொரு நாட்டு மக்களும் தன்னுடைய அந்தந்த நாட்டு பிரஜைகள் ஆண்டவர அவர்களும் என்னை போல் சாதாரண ஒரு மனிதர்கள் என்பதை எண்ணிக்கொண்ட ஆண்டவர அந்த ஆண்டவர அந்த மாண்பு ஆண்டவர் இவர்கள் மதித்து வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர அப்பா இந்த நாட்களில் இருக்கிறதான அந்த தீங்குகள் எல்லாம் அகற்றி போட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் சமமான ஆண்டவர ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவ என் தேவன்மால் கூடுமாப்பா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் அதன் சொல்கிறது. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியாக ஆண்டவர உலகத்தை அண்ட சரா ஆளுகை செய்கிற தேவனாகி கர்த்தர் அப்பா நீர் சொல்ல ஆக கட்டளையிட்டால் நிற்கும் ஆண்டவர. அப்படியா எந்த காரியங்களையும் தேவன் சமூகத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இந்த தேசங்களில் எல்லாம் சமாதானம் ஏற்படவும், இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர ஆண்டவர எல்லா காரியங்களும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். உதவி செய்கிற கண்மொழி ஆகிய தேவன் நீர் ஆண்டவர உமாலன்றி ஒன்றும் ஆண்டவர அசையாது ஆண்டவர. அப்படியா இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் நீர் அல்லவா ஆண்டவர? அப்படியா ஆண்டவர இந்த ராஜாக்கள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிற தேவன் நீர். அவர்களுக்கு ஆண்டவர நல்ல ஆண்டவர அரசாட்சி செய்யவும் ஆண்டவர அடுத்த நாட்டு மக்களையும் கூட நேசிக்கிறவர்களாக மாற்ற கர்த்தர் உம்மால் கூடுமப்பா. அப்படியா ஆண்டவர சமாதானத்தை தேசங்களிலே கொண்டு வர கர்த்தர் நீர் வழி நடத்த வேண்டுமாய். அப்பா உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்படியா இந்த வேளையில் கர்த்தாவே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. அவரை ஏற்கப்பட்ட ஜெபங்களை ஆண்டவரே நீர் கேட்டு ஆண்டவரே நல்ல விடைகளை தந்து வழி நடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம்ப்பா. அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவை ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் என் தேவன் தான் ஆளிலே ஆண்டவரே அதை அங்கீகரிக்க முடியாய் ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியாய் நீ செய்யப்போவதற்காக எனக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இப்படியாய் ஆண்டவரே தேசங்களுக்காகவும் நாடுகளுக்காகவும் இந்த உலக மக்களுக்காகவும் ஜெபிக்க ஏற்படுத்தியிருக்கிறத இந்த சங்கம ஊடகத்தை ஆண்டவரே நீ ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இதை நடத்துகிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரரையும் உங்களை சமூகத்துல கொண்டு வருகிறோம். தேவன் நீர் ஆண்டவரே மகனுக்கு துணையாயிருங்க, பாதுகாப்பாயிருங்க, நல்ல ஆரோக்கியத்தை பலனை தாங்கப்பா. அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவரோடு கூடி வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவள் கையிட்டு செய்யற வேலையெல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாத்தி வழிநடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். பிள்ளைகளை நீர் ஆண்டவரை வாழ்கிற இடத்துல உயர்த்தி நிறுத்துங்கப்பா. அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறத்தாவே நன்மையான செப வேலையா ஆண்டவரை தொகுத்து விடுகிறதா. ஜானத் மகளையும் அவருடைய கணவன் மகளையும் மகனையும் ஆண்டவரன் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகள் கொடுக்கத்தாவே ஓயாமல் உமக்காக ஓடுகிறத நீர் அறிந்திருக்கிறே கத்தாவு. அப்படியா இந்த பிள்ளைகளையும் ஆண்டவர நீர் ஆண்டவர் இவர்கள் எண்ணங்களில் இயக்கங்களில் இருக்கிற காரியங்களையும் ஆண்டவர உம்முடைய உடைய பாதையிலையும் ஆண்டவர இவர்கள் எடுத்து பயன்படுத்தி அநேக ஜாதி ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். அப்படியே தேவன் செய்ய போவதற்காக உங்கள் கோடான கொடி ஸ்தோக்கிறோம். துதியும் கனம மகிமை யாவற்றி ஆண்டவர ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம். நீங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியாதர்களை வரவேற்றுக் கொண்டு என்னுடைய நாட்களே இழைப்பாறுதல் இன்றி அங்கு வியாதியிலும் வேதனையிலும் அங்கு தவழ்ந்து போகிற அந்த மக்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே ஒரு தேவ ரட்சிப்பு மாற வேண்டும். அதே நேரம் அவர்களுடைய வேதனைகளும் மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தணும்.
8: ஹாலேலூயா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகம் நாகிய தேவன் இந்த நாளிலே கூட எங்கள் வாழ்வை எல்லாவற்றிலும் பா எங்களை தாழ்த்தி உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாள் முழுவதுமாய் தேவனுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். எங்களை நீர் பாதுகாத்து வந்து எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவரே நீர் மட்டுமாய் நடத்தி அரிய பெரிய காரியங்களை செய்து வந்த தேவனுக்கு கோடான கோடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோப்பா. அப்பா, நீர் ஒருபோதும் மாறாதவர், மறவாதவர், உறங்காதவராய் இருக்கிறபடினாலே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலே கூட கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே இளைய இளைய மக்களுக்காய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இளைய இளைய மக்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்கள் அப்பா என் பரத்திலிருந்து அனுப்பி தந்து நிறைவேற்று தரும்படியாய் ஜபிக்கிறோம். அதற்கு ஆத்துமாக்களை நீங்க எழுப்புங்க. நோய் வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா நீர் ஏற்கனவே சிலுவையிலே எல்லா நோய்களையும் சுமந்து தீர்த்திருக்கிறீரே. முது பரிசுத்த ரத்தத்தை சிந்திருக்கிறீரப்பா. நீ நினைவு கூர்ந்தருளுங்க. நாங்க அதை அறிக்கை செய்கிறோம் தேவரீர். நீர் அப்பா அதனை நிறைவேற்றும்படி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அநேகர் நோய் வாயில பட்டிருக்கும் போது ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய மருந்துகள், ஆகாரங்கள், வசதிகள் இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்காய் வாரப்படுகிறோம்ப்பா. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற வார்த்தையின்படி அதனை அவர் திருப்பி கொடுப்பார் என்றபடி ஆண்டவர் தாமே இவர்கள் யாரெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள் எல்லோரையுமாய் தேவரீர் நீர் ஆசீர்வதிக்கும்படியால் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அப்பா சோத்திரப்பா சாப்பாடின்றி தவிக்கிற பிள்ளைகளுக்கு, வீடு வாசல் இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகள் கூட இந்த நாளில் ஏகப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் தேச தலைவர்களும் அப்பா ஆட்சி செய்கிறவர்கள் நல்ல வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுத்து உணவுகளை கொடுத்து அவர்களை வாழ்ந்திருக்க செய்யும்படியா அவர்களுக்கு நல்ல விசேஷித்த ஞானத்தை நீர் கட்டளிடும்படியா ஜபிக்கிறோம் அப்பா. உமக்கு சோத்திரம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே வியாதியின் வேதனை கொடியதா இருக்கிறபடினாலே இந்த வியாதியில அகப்பட்டு சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் அப்பா அது பிடியிலிருந்து தேவன் தாமே நீர் விலக்கி போடுங்கப்பா. அவர்களை கண்காணிக்க ஆட்களை எழுப்பி தாங்க. அப்படி கூட ஆத்துமாக்களை எழுப்பி தந்து அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்களை செய்து கொடுக்க நல்ல ஒரு அபிஷேகத்தினாலே அவர்களை நிரப்பி ஆண்டவரே அவர்கள் மூலியமாய் அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுது ஏழை ஏழைய மக்களுடைய காரியங்கள் அநேகமா இருக்கிறது அப்பா. அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறவர்கள் யாருமே இல்லாத பட்சத்திலே ஆண்டவர் தாமே நீர் தயவாய் இறங்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். மருத்துவமனையிலேயே கூட அநேக நோயாளிகள் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. நோய்களுக்கான காரணங்கள் கண்டுபிடிக்காத நிலையிலே ஆண்டவரே அவர்களுக்கு மாத்திரையும் மருந்துக்கும் வழி இல்லாத வேலையிலே கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் உதவியின் கரத்தை நீட்டும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா. அநேக பணக்காரர்கள் தங்களுக்கு இருக்கிறதை வைத்து கொண்டு அவர்கள் நாங்களே வாழ்ந்து கொண்டு போக வேண்டும் என்று இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் விலகி ஒரு நல்ல இருதயத்தை அவர்களுக்கு உதவி செய்கிற இருதயத்தை கொடுத்து தேவன் அவர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க அப்பா. அநேக மக்கள் ஆண்டவரே ஏழை மக்கள் அப்பா சோத்ர ராஜா தங்க வசதி இல்லாதபடிக்கு தெருக்களிலும் ஆண்டவரே சத்திரங்களிலும் ரயில் நிலையங்களிலும் ஆண்டவரே அவர்கள் படுத்து உறங்கி கொண்டு இருக்கிற அந்த காரியத்தை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறீரப்பா. பிணியால் எல்லாம் அவர்களுடைய பிணிகளை கூட நீங்க மாற்றி ஆசீர்வதித்து அவர்களுக்கு சுகம் கொடுக்கும்படியா ஜபிக்கிறோம் அப்பா. சோத்திரம். நீதிமான் செய்கிறதான ஊக்கமான ஜபங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு என்று வார்த்தையின்படி நாங்கள் உண்மையும் உத்தமமா ஆண்டவரே இந்த ஏழை ஏழை மக்கள் அவர்களுக்காகவும் நோய் வாய்ப்பட்டு நெருக்கத்திலே இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறப்பா. நொறுங்குண்ட இருதயங்களை நீர் நான் புறக்கணியேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. நொறுங்கிய இதயத்தோடு யாரெல்லாம் இந்த நாள்ல சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ தகப்பன்னால் கைவிடப்பட்டவர்கள், தாய் தகப்பனாலோ கைவிடப்பட்டவர்களும் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட கூட அநேகரா இருக்கிறாங்க ராஜா. அவர்களிலும் கர்த்தர் நீர் அவர்களுக்கும் ஒரு நல்ல உதவி செய்து அவர்களையும் தேவன் தாமே நீர் வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோப்பா. அப்படியாக ராஜா நீர் பரத்தை விட்டு எல்லா பரத்தின் மேன்மையை விட்டு ராஜா நீர் பூலோகத்தில் இந்த மக்களுக்காக அவர்களுடைய பாடுகளுக்காக நீர் இறங்கி பரத்திலிருந்து பூமிக்கு இறங்கி ஏழை கோலம் தடுத்தீரப்பா. இந்த மக்களுக்காக தானேனப்பா நீ ரத்த சிந்தி நீர் இவர்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் தாமே செய்ய மற்ற மனிதர்களை எடுத்து பயன்படுத்தியா ஜபிக்கிறப்பா. உமக்கு சோத்திரம். அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலே கூட ராஜா குடும்பங்களிலே கூட அநேகர் இருக்கிறார்கள். அவர்களை கண்டு கொள்ளாதபடிக்கு ஜனங்களும் மறவாய் போய் கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல இருதயத்தை கொடுத்து, குடும்பங்களிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்கும், நெருக்கத்திலே கஷ்டத்திலே இருக்கிற மக்களுக்கும் அவர்கள் உதவும்படியாய், அவர்களுக்கு நல்ல ஒரு இருதயத்தை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோப்பா. அமேசப்பா, நீர் அந்த விடுபாடுள்ள ஸ்திரீக்கு சொன்ன வார்த்தையின்படி சமாதானத்திற்கு போ, வியாதி நீக்கி நீ சுகமாயிருப்பா என்ற வார்த்தையின்படி எல்லா நோய்வாய்ப்பட்ட ஏழை எளிய மக்கள் எல்லோரும் சுகமாயிருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. அப்படியே ஜபத்தை கேட்டு தேவன் தாமே ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கம் ஊடகத்தை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இதனை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், வேற பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் அவர்களை ஆசீர்வதித்து இன்னுமா இந்த ஊழிய பாதையில் எடுத்து பயன்படுத்த முடியாத அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தருக்கு கிருபை செய்யுங்க. மற்றபடியாய் கூட ஆண்டவரே, இந்த இலங்கை ஊழியத்திலே அப்பா பணிபுரி, அந்த சங்கம் ஊழியத்திலே பணிபுரிகிறதான சகல ஊழியர்களையும் ஆண்டவரே, அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தெய்வன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்த முடியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும், மகளுடைய கணவனையும் ஆண்டவரே, மகனையும் மகளையும் ஆசீர்வதித்து இந்த குடும்பமாப்பா அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது தேவன் தாமே பயன்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி கூட ஜபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க, அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. நீ ஜபிக்க காத்து கொண்டிருக்கிற யாவரையுமாய் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன்.
0: ஐயாவங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.
8: ஆமேன். தேவன் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரேசலோ சிசிலி அம்மா,
9: பிரேசலோ
0: எல்லாருக்குள்ளேயும் தேவனுடைய அன்பு இறங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.

பண்ணும். உம்மை நோக்கி கூப்பிடவும் உம்மை நோக்கி ஆராதனை செய்யவும் அவர்களுக்கு துணை செய்யும் தகப்பனே. ஆவியானவரே நீ ஒருபோதும் கைவிடாத தகப்பன் அப்பா. அப்பா தகப்பனே எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்று சந்தோஷமும் வாழ்க்கை இருவி செய்தும் தகப்பனே. அப்பா பிதாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எல்லா பிள்ளைகளையும் உம்மது வல்லமையால் மாற்றும் அப்பா, உமது வல்லமையால் மாற்றும் அப்பா. அப்பா பிதாவே ஆவி அவர்கள் மேல் ஊற்றும், உமது வல்லமையை அவர்கள் மேல் ஊற்றும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஊற்றும் அப்பா. எல்லோரும் மனம் திரும்பி உமது பாதையில் நடக்க வழி செய்தல்லும் தகப்பன் அப்பா. பிதாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது பாதையில் வழி நடக்க உதவி செய்யும் தகப்பனே. அப்பா ஒரு தருமே மாறாத வண்ணம் உமது சட்டத்தை கூவியலைக்க செய்திருந்த தகப்பனே. பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, வல்லமை உள்ளவரே அப்பாக அவர்கள் மேல் உமது ஆவியையும் அக்னியையும் ஊற்றும் அப்பா. அவர் அப்பா பிதாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் உமது சந்தோஷமும் பெருக செய்திருந்த தகப்பனே. அப்பா ஒரு தரும் மேமாறாத வண்ணம் உமது நாமத்தை உச்சரிக்க செய்திருந்த தகப்பனே. அப்பா தேவ சாட்சிகளுக்குரிய பிள்ளைகளா மாற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே தேவ சாட்சிகளுக்குரிய பிள்ளைகளா மாற்றும் தகப்பனே. அவர்கள் மேல் ஒரு தாகத்தை ஏற்படுத்தும் தகப்பனே. அப்பா விதாவே அவர்கள் மேல் ஒரு தாகத்தை ஏற்படுத்தும் தகப்பனே. நாங்கள் ஜபிக்கிற ஜெபமொன்றும் வீண் போகாத வண்ணம் அவர்களுக்கு அவர்கள் மனம் திரும்பி வர வல்லமையை பொழிந்தள்ளும் தகப்பனே. அப்பா விதாவே உமது வல்லமை அவர்கள் மேல் பொழியும் தகப்பனே. அப்பா தகப்பனே இவ்வளவு பேர் அநியாயமாக ஏமாற்றத்துக்குள்ளாகாமல் சின்ன சிறுதுகள் எல்லாம் ஏமாறி போறார்கள் தகப்பனே. இந்த போத பத்தால ஏமாறுகிறார்கள் தகப்பனே. அப்பா அவர்களை ஏமாறாத வண்ணம் காத்துக்கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. ஒரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் உமது கரங்களால் தொடுந்தகப்பனே, தொடுந்தகப்பனே. ஆவியையும் அக்னியையும் ஊற்றும் தகப்பனே. நீர் நல்லவர் வல்லவர் எல்லாவற்றுக்கும் மேலான தகப்பனப்பா. நீர் செய்ய வல்லவரப்பா. ஒரு நொடி பொழுதிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுவீரப்பா. எல்லாருக்கும் ஒரு பயத்தை காட்டிக்கொண்டிருக்கிறான் சாத்தான். அப்பா தகப்பனே இந்த சாத்தானை அகன்று போக செய்திருந்த தகப்பனே. அப்பா தகப்பனே சாங்கத்தை ஆசிர்வதி இந்த கப்பனே. அவருக்கு ஒரு வல்லமை அவருக்கு குடுந்தகப்பனே. அப்பா அந்த ராஜாக்கள் மந்திரிமார்கள் மேலே உமது ஆவியையும் அக்னியையும் ஊற்றும் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுந்தகப்பனே. அப்பா பிதாவே அவர்கள் ஒரு நடு நீதியாக ஜனத்தை நடத்த வல்லமையை கொடுந்தகப்பனே. அப்பா அவருக்கு ஒரு ஞான சக்தியை கொடுந்தகப்பனே. அவரை நம்பி இருக்கிற சனத்தி ஒரு நாளும் ஏமாற விடாதே இந்த கப்பனே. அப்பா பிதாவே நாங்கள் கூவி அழைக்கிறோம், எங்கள் ஜபத்துக்கு நீர் ஒரு பதில் தருவீர் என்று நம்பி இருக்கிறோம் தகப்பனே. இயேசுவே அப்பா பிதாவே உம்மை கூப்பிடுகிறோம், கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் உடம்பில் இருந்த சக்தி எல்லாம் உம்மிலே நோக்குகிறோம் தகப்பனே. நீர் கைவிடாத தகப்பனப்பா. இந்த சங்கம வானொலியிலே நிற்கிற அனைவரும் உம்மை கூவி அழைக்கின்றவர். அப்போது நீர் அவர்களுக்கு ஒரு பதில் அளிக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. எல்லாரும் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொன்றும் அப்பா எல்லாம் நல்லொரு பலனை தரக்கூடியதாக ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. பரிசுத்த பிதாவே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றும் வீண் போகக்கூடாதப்பா. அப்பா வீண் போகாமல் எங்க ஒரு வல்லமையை பொழிகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே பரிசுத்தரே நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து கொண்டு வாரதுக்காக உமக்கு நன்றி அப்பா. விடிய எழும்பும் போது உமது துதியை நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் பார்த்து பராமரித்து காத்து கொள்ளுகிறீர் தகப்பனே. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்களுக்கு வல்லமையை தருகிறீரே தகப்பனே. உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே தகப்பவானே லேசிய நான் குடும்பத்தை ஆசீர்வதி இந்த கப்பனே. அவருக்கு ஒரு வல்லமையை கொடுந்தகப்பனே, புது வல்லமையை கொடுந்தகப்பனே. அவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த செங்கம வானொலியால் நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக உமக்கு நன்றி கூடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே நான் குடும்பத்தை ஆசீர்வதியும் இந்த பிள்ளைகள் இருவரையும் ஆசீர்வதியும் தகப்பன். அவவும் சாட்சிக்குரியவரா மாற்றி அவக்கு உமது அக்கினி அவர்கள் மேல் பொழிந்து அவ எங்களுக்கு ஒரு புது புது
ഒരു ജ്ഞാനത്തെ എങ്ങൾക്ക്

0: பொழிய வல்லமியத்தர் உதாரதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் நல்ல விதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆரோக்கிய பலன் சுகம் தந்து உங்கள் ஜெபங்களை கேட்டு வழி நடத்துவாராக. ஆமேன்
0: ஆமேன். சிஸ்டர் உங்க கணவருக்காக ஜெபியுங்க சிஸ்டர். கொஞ்சம் உடம்பு நல்லா இல்ல.
1: ஓகே அம்மா. ஓகே அம்மா.
0: ஓகே ஓகே
1: ஓகே. நாங்க வீணு அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இருக்கிற திட்டங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கனடா, யூரோப்பா, நோர்வே, இந்தியா, இங்கிலாந்து, இந்த தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அண்ணனுக்காக ஜெபம் பண்ணுங்கள்.
2: ஆமாண்டவரே, மகாண்டம் இறக்கம் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு எழுப்பி ஜீவனை காத்து வழி நடத்தி வருகிறீங்கள் ஐயா. உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை நீங்கள் புறம்பி தள்ளாத தகப்பன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, சிறையும் திருப்பாதம் நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு நிம்மதியை தந்து காத்து நடத்துகிறீங்கள ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே அப்பா எங்களுக்கும் ஒரு இடத்தை தந்து மற்றவர்களுக்காக, உலக ஜனங்களுக்காக, தேசங்களுக்காக தகப்பனே கர்த்தாவே எங்களை ஜெபிக்க அப்பா கூட்டி வந்திருக்கிறீங்களே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவர். பரிசுத்த தேவனே, பரலோக தகப்பனே அப்பா, உம்மாலே கூடும் ஆண்டவரே, உம்மாலே கூடாதது எதுவும் இல்லை ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் வீணாய் விருகாய் போகாதபடி தகப்பனே எங்களை நீங்கள் பாதுகாத்து எங்கள் தேவைகள் எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீங்கள் நடத்துகிற அன்பிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே, கர்த்தரே ஆவியானவர் எங்கே, கர்த்தரே ஆவியானவர், அவர் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு, எங்கே உண்டு, எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி இருக்கிற தகப்பனே கர்த்தாவே ஆவியானவர், தகப்பனே ஒவ்வொருவருக்கு நீங்கள் விடுதலை தந்து அப்பா தேவனே எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்காண்டவர். அப்பா இக்கட்டுகளிலும் ஆண்டவரே கட்டுகளிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே அப்பா ஒவ்வொரு விடு ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கொடுத்து காத்து நடத்துங்காண்டவர். தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு உமக்குரிய பிள்ளைகளாண்டவரே, உம்முடைய அன்பின் பிள்ளைகளாண்டவரே, கட்டுக்களோடு இருக்கிற பிள்ளைகளின் கட்டுக்களை நீக்கி ஆண்டவர் சமாதானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். கர்த்தாவே ஆவியானவரே, இந்த வானொலியின் மூலமாக தகப்பனே இந்த ஜெபங்களை ஏறெடுத்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நடத்துங்க ஆண்டவர். தகப்பனே உண்மை அறியாத பிள்ளைகள், உண்மை அறியாத ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை ரட்சிக்கும்படியான கிருபையை கொடுங்காண்டவரை, ஞானத்தை ஊற்றுங்காண்டவரை. அப்பா தகப்பனே அவர்களுக்குள்ளும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்காண்டவரை. தேவனே நீங்கள் எங்கே உண்டோ அங்கே அவர்களுக்கு விடுதலை உண்டு என்று அவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தை கொடுங்காண்டவரை. கர்த்தர் எங்கேயோ அங்கே எங்களுக்கு விடுதலை இருக்கிறது என்று அவர்கள் அப்பா உம்மை நோக்கி கூப்பிட தகப்பனே அவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் அனுக்கிரகம் பண்ணுங்காண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, நீங்கள் உருவாக்கின பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, இந்த பூமியில் ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் உள்ளங்கையில் வைத்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் அப்பா விடுதலை கொடுத்து பாதுகாத்து நடத்துங்காண்டவரே. சத்ருவானவன் மேற்கொள்ளாதபடி, சத்ருவானவன் இந்த பிள்ளைகளை கை போடாதபடி என் தகப்பனே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்காண்டவரே. தேசங்களில் அப்பா ஒவ்வொருவரை நீங்கள் காத்து நடத்துங்காண்டவரே. ஐரோப்பா தேசங்களில் அப்பா நடக்கிற ஒவ்வொரு அநியாயங்கள் அட்டூழியங்கள் ஒவ்வொன்றை நீங்கள் அறிந்திருக்கிற தகப்பனே கர்த்தாவே அப்பா ஐயானவரே, பெருமைகள் ஆண்டவரே, பெருமைகள் கூடிக்கொண்டு போகிறதே ஆண்டவரே தகப்பனே, இந்த பெருமைகள் இல்லாதபடி என் தகப்பனே கர்த்தாவே, இந்த இடங்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே நீங்கள் ஞானத்தை கொடுத்து பெருமை பாராட்டாத படி, பெருமை பாராட்டினவரை நீங்க புறமே தள்ளினவர் என்று விழுத்தினவர் என்று அறிந்து கொள்ள ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொருவரிலும் இருக்கிற இந்த பெருமையை நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே அப்பா,
3: மத்தியில ஒரு சமாதானத்தை ஒரு அன்பை ஊற்றுங்காண்டவரே, அன்பு இல்லாத காரியங்களாண்டவரே, அன்பு இல்லாதபடினால் பெருமைகள் எரிச்சல்கள் பொறாமைகள் இப்படியான எண்ணங்களில் அப்பா எத்தனையோ எத்தனையோ மக்கள் வேதனையோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே, இப்படியான எண்ணங்களினால் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே, தேவனே அவர்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே, இப்படியான எண்ணங்கள் எண்ணாதபடி தகப்பனே ஆவியானவரே அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து தகப்பனே மற்றவர்களுக்காக மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே, தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே அப்பா தேசங்களில் ஒவ்வொரு தேசங்களிலும் தேசங்களில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே, தேசங்கள் ஆண்டவரே சுவிசேஷத்தை கைப்பற்றவும் ஆண்டவரே, சுவிசேஷங்களை அறிவிக்கவும் ஆண்டவரே, தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஒவ்வொரு பெரியோர் பெற்றார்களோடு கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே, தேவனே கர்த்தாவே சுவிசேஷம் இல்லாத வாழ்க்கை ஏனோ தானோ என்று போகும் என்று அவர்கள் அறியும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே, தகப்பனே உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கை கொண்டால் எங்கேயும் சமாதானம் விடுதலை உண்டு என்று அவர்கள் அறியும்படியான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒவ்வொரு பாசைக்காரரும் ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரே உம்மை நோக்கி அப்பா நீரே உண்மையான தேவன் என்று நீரே உண்மையான தேவன் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் அறியவும் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடவும் ஆண்டவரே, அவர்கள் பேசுகிறார்கள் தேசங்களில் ஊழியக்காரர்களை அப்பா உண்டு பண்ணுங்க ஆண்டவரே, தேசத்தில் ஆண்டவரே அப்பா வாலிப பிள்ளைகள் ஊழியம் செய்ய ஆண்டவரே கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளின் உபதேசம் அப்பா அவ்வளவோ மேன்மையானது ஆண்டவரே, இனி வரும் காலங்களில் இந்த வாலிப பிள்ளைகள் உபதேசம் உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கைக்கொள்ள வேணும் ஆண்டவரே, தகப்பனே கத்தாவே சத்ருவானவன் போடுகிற சதி திட்டத்தை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளை வீழ்த்தி போடாதபடி ஆண்டவரே, தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக சுவிசேஷம் சொல்கிற பிள்ளைகளாக என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே, எத்தனையோ எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே எத்தனையோ பாவ வழிகள் இந்த பிள்ளைகள் அலைந்து திரிகிறார்கள் ஆண்டவரே, பெற்றோர் பெரியோர்களும் கூட தகப்பனே பண்ணத்தாசை ஆண்டவரே அப்பா பொருளாசை ஆண்டவரே அப்பா தகப்பனே எத்தனையோ காரியங்களில் ஆண்டவரே பொறாமை கொண்டு ஆண்டவரே தேவனை நோக்கி கூப்பிடாதபடி தேவனுடைய அன்பை நாடாதபடி தகப்பனே சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு தவித்து போகிறார்கள் ஆண்டவரே, தேவனே இதை எதுவும் நாங்கள் உம்மிடம் வரும்போது கொண்டு வருவதில்லை என்று ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தை அப்பா தேசங்களுக்கு கொட்டுங்க ஆண்டவரே, தேசத்தில் ஒரு விடிவு உண்டாகட்டும் ஆண்டவரே, இப்படியான அப்பா அப்பா இப்படியான பணத்தாசை பொருளாசை அப்பா சொத்தாசை என்று இருட்டிலே வாழாதே அப்பா தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிந்து ஆண்டவரே அறிந்து ஆண்டவரே வெளிச்சத்துக்கு வரும்படியாக தகப்பனே உம்மை நாடி வேண்டி கேட்கிறோம் ஆண்டவரே, தகப்பனே தேசங்களை பொறுப்படுங்க ஆண்டவரே, தேசங்களை அப்பா உண்டாக்கின தேவன் நீங்கள் ஆண்டவரே, சத்ருவானன் பிடியில் அகப்பட்டு போக கூடாது ஆண்டவரே, தகப்பனே அவன் வெற்றி கொண்டு அப்பா களி கூற கூடாது ஆண்டவரே, தேவனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் சுத்திகரித்து நீங்கள் புதிதாக்குங்க ஆண்டவரே, பாவ வழிகளில் இருந்து விட்டு விலகி அப்பா பரலோக ராஜ்யத்துல பிடிக்கிற பிள்ளைகளாக பரலோக ராஜ்யத்துக்கு அப்பா இடம் எடுக்கிற பிள்ளைகளாக தகப்பனே ஒவ்வொருவரும் நன்மை செய்கிற நன்மைகளை கொட்டுங்க ஆண்டவரே, நன்மையை நாடுகிற பிள்ளைகளாக தகப்பனே கத்தாவை இந்த உலகில் இருக்கும் வரையும் தாங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளும் தான் ஐயா உம்மிடம் வருமே என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அறியும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே, அப்பா தகப்பனே எரிச்சல் பொறாமையினால் ஆண்டவரே எத்தனையோ எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது ஆண்டவரே, எத்தனையோ வார்த்தைகள் எத்தனையோ பேச்சுகள் ஆண்டவரே புண்படுத்துகிற காரியங்கள் ஆண்டவரே, இப்படியான காரியங்கள் மக்களுக்குள்ள அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வராதபடி என் தேவனே கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆண்டவரே தேசங்களை காக்கட்டும் ஆண்டவரே, தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தட்டும் இருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, தாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உமக்கு சித்தமானதை செய்ய ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நாங்களும் கூட ஆண்டவரே ஒவ்வொருவரும் கூட மற்றவர்களை புண்படுத்தாதபடி பேசுகிற வார்த்தைகளிலும் கூட கர்த்தாவே ஞானத்தோடு பேச ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நீங்கள் செய்ய போறதுக்காக, இந்த தேசங்களை பொறுப்பெடுக்க போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே கர்த்தாவே அப்பா என்னுடைய அண்ணனை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. தகப்பனே கர்த்தாவே, இந்த சகோதரனோடு கூட இருங்காண்டவரே. இந்த சகோதரன் படுகிற வேதனைகள் உபத்திரவங்களை நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே. அப்பா இந்த பாடுகள் அப்பா தகப்பனே, ஆவியானவரே கர்த்தாவே, இந்த பாடுகளின் மத்தியில் ஆண்டவரே அந்த சகோதரனுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா சுகத்தை பலத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த தாயார் படுகிற வேதனையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. தனிமையாக இருந்து இரண்டு பேரும் ஆண்டவரே தத்தளிக்கிற காரியங்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாடுகளில் ஆண்டவரே பாஷை தெரியாமல் ஆண்டவரே அங்கு சென்றாலும் அவர்கள் கதைக்க முடியாமல் பேச முடியாமல் தகப்பனே தங்களுடைய காரியங்களை செய்ய முடியாமல் மற்றவர்களை நாடி ஆண்டவரே கெஞ்சி குழாவி கேட்கிற ஒவ்வொன்றை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இது உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் தள்ள மாட்டீங்கள் ஆண்டவரே, நீங்கள் புறம்பை விட மாட்டீங்கள் ஆண்டவரே. இந்த சகோதரனையும் அப்பா இந்த தாயாரையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு ஞானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே ரட்சிக்கப்படக்கூடியதான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ரட்சிப்பு இல்லை ஆண்டவரே, ரட்சிப்பு இல்லாவிட்டால் அன்பு இல்லை ஆண்டவரே, சமாதானம் இல்லை ஆண்டவரே. இப்படியாக இந்த குடும்பங்கள் தத்தளித்து புகண்டு அப்பா சத்ராதியின் பிடியில் அகப்பட்டு வேதனையோடு தவிக்கிறதை அப்பா நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. அப்பா இந்த தாயார் படுகிற வேதனையை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த தாயாரை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக படுகிற வேதனை, இந்த பிள்ளைகள் ரட்சிப்புக்கு கொண்டு வர இந்த பிள்ளை தாய் படுகிற வேதனையை நீங்கள் அறிந்திருக்க ஆண்டவரே. இந்த குடும்பம், இந்த பிள்ளைகள் அப்பா பேர பிள்ளைகள் யாவரும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொண்டு அன்பின் பிள்ளைகளாக ஒருவருக்கொருவர் அன்போடும் பரிவோடும் நடக்கிற பிள்ளைகளாக என் தகப்பனே ஒவ்வொருவரையும் இந்த குடும்பத்தை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த தாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கர்த்தாவே அப்பா, இந்த தாய் செல்கிற இடங்களில் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் அப்பா இந்த தனிமையாக செல்கிற தாய்க்கு ஆண்டவரே நீரே துணையாக இருந்து உம்முடைய தூதனை அனுப்பி நீங்கள் பாதுகாத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. பாதங்களில் இடராதபடி நீங்கள் பாதுகாத்து நடத்துவேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த தாயார் செல்கிற இடங்கள் எல்லாவற்றிலும் பாதங்களில் இடராதபடி தகப்பனே தான் சென்று தன்னுடைய வேலைகளை அப்பா நேர்த்தியாக சமாதானத்தோட செய்து முடிக்க அப்பா இந்த தாயோடு கூட இருந்து நீங்கள் ஆண்டவரை நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே அப்பா, அந்த சகோதரனுக்கு ஒரு சமாதானத்தை, ஒரு சுகத்தை, ஒரு பலத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா தனிமையாக தத்தளித்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. தனிமை என்று உணராதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள், வசனங்கள், உம்முடைய ஆராதனைகளை கேட்கவும் ஆண்டவரே அந்த சகோதரன் முழுமையாக தகப்பனே உம்மை நோக்கி ஓடி வந்து ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே. தேவனே அந்த சகோதரனோடு கூட பேசுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, ஆம் தேவனே, எங்கள் ஒவ்வொரு சகோதரங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய சகோதரங்களும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை, வசனத்தை கேட்காதபடி அலட்சியத்தோடு இருக்கிற இந்த சகோதரர்களை நீங்கள் ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே. தேவனே இவர்களும் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உமக்கு பயப்பட்டு உம்முடைய ராஜ்யத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகளாக என் தகப்பனே ஒவ்வொரு சகோதரர்களை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிந்து ஆண்டவரே அறியாதவர்கள் போல ஆண்டவரே தகப்பனே பெருமை கொண்டு ஆண்டவரே இன்றைய காலங்களில் நடக்கிறது ஆண்டவரே. தகப்பனே இப்படியான காரியங்கள் அப்பா எங்கள் குடும்பங்களுக்குள்ள வராதபடி என் தகப்பனே சத்ருபானம் இந்த குடும்பங்களை கை போடாதபடி தகப்பனே கத்தா நீங்க நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆண்டவரே இந்த சகோதரனை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. இந்த தாயோடு கூட இருந்து நீங்கள் நல்ல சுக வேலை ஆரோக்கியத்தை கொடுத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நீங்கள் செய்ய போற நன்மைகளுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே இந்த நாளிலும் கர்த்தாவே இதை நடத்துகிற இந்த சகோதரன் சகோதரியின் குடும்பங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாச்சா. கர்த்தாவே இந்த குடும்பங்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. உமக்காக ஊழியம் செய்கிற குடும்பங்கள் ஆண்டவரே, தகப்பனே இந்த குடும்பங்கள் ஆண்டவரே, தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிடுகிற குடும்பங்கள் ஆண்டவரே, அப்பா இந்த சங்கம் வானொலி தகப்பனே, ஏந்தொரு தீங்கும் ஏந்தொரு தீங்கான மனிதர்களும் இதுல நாடாதபடி, இதை தடுக்கிறது நிறுத்தாதபடி அப்பா தகப்பனே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய ஆண்டவரே. சமாதானத்தோட இந்த சங்கம் வானொலி இன்னும் இன்னும் அதிகமாக ஆண்டவரே ஒலிக்கவும் ஆண்டவரே, மக்கள் பெருகவும் மக்கள் ரட்சிக்கப்படவும் அப்பா தகப்பனே, விசுவாசிகள் கூடி வந்து ஜெபிக்கவும் ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் பெருகவும் ஆண்டவரே, நீங்கள் இந்த சங்கம வானொலியோடு இணைந்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய திருக்கரத்துல பா இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா, நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில தகப்பனே இந்த வானொலிக்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. தகப்பனே இவர்களோடும் கூட இருங்க ஆண்டவரே, இவர்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இருதயங்களை அறிந்த தகப்பன் ஆண்டவரே, இவர்களின் இருதயங்களில் என்னென்ன வேதனைகளோ கண்ணீர்களோ கவலைகளோ கர்த்தாவே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா இவர்களை உறுதிசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒருவரும் வெக்கப்பட்டு போகாதபடி தகப்பனே, இவர்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளும் நிறைவோடு இருக்காண்டவரே. தேவனே இவர்களோடு கூட இருங்காண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறேன் ஆண்டவரே. இதுல வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்து வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. போக்கிலும் பெறத்திலும் எல்லாவற்றிலும் படிப்பிலும் அப்பா தகப்பனே வேலையில நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே. தேவனே இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையிலே அப்பா தகப்பனே நல்ல வாழ்க்கைகளை அமைத்து ஆண்டவரே, சமாதானமாக இந்த பிள்ளைகள் நிறைவாக இருக்கும்படி என் தகப்பனே அப்பா இந்த பிள்ளைகளோடும் கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. என் மகளையும் அப்பா என்னையும் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. எங்களை நீங்கள் பாதுகாத்து எங்களை தகப்பனே எங்கள் பாதங்களில் இடராதபடி தகப்பன் எங்களை நீங்கள் பாதுகாத்து எங்களை நீங்கள் நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றின் மேலானவரே, துதிகன மகிமைக்கு பாத்திரர் ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். அங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி மினோ. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்.
4: பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட்.
1: உலக தேசங்களிலே மாறாத அவலங்களுக்காகவும் இந்த மறையாத உலக வீழ்ச்சிக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனே, இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. தேவனே நீங்க சொல்ல ஆகுமப்பா, நீங்கள் கட்டிட நிற்கும் தேவனே. தேவனே பொறுப்படுங்களப்பா, ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும் அப்பா, தேச தலைவர்கள் அதிகாரிகள் தேசத்து மக்களை பொறுப்படுங்களப்பா. என் தேவனே உம்முடைய ஆளுகை தேவனே பூமி எங்கும் வருவதாக, உம்முடைய ராட்சியம் தேவனே பூமி எங்கும் வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே பூமி எங்கும் நிறைவேற கிருப செய்யுங்கப்பா. பிதாவே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையிலே தேசங்கள் கட்டுப்படாட்டி கட்டுற முயற்சி எல்லாம் வீணன் சொன்னீங்க சார் ராஜா. தேவனே பொறுப்படுங்களப்பா பிதாவே, உம்முடைய வார்த்தையை தள்ளி தேவனே, உம்மை தள்ளி தேவனே செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனே நீங்கள் பொறுப்படுங்களப்பா பிதாவே. இந்த மக்களுடைய மனக்கண்களை திறவுங்க, ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா தேசத்தல் அதிகாரிகளுக்கு, ஒரு புதிய ஆவிய கொடுங்களப்பா பிதாவே. தேவனே விழுந்து கிரிக சேர மாம்ச கிரிகள் தேவனே, பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் தேவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் விட்டு வெளியேறுவதாக தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே. ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா, நீங்க சொல்ல ஆகும், நீங்கள் கட்ட நிற்கும் தேவனே. பொறுப்படுங்களப்பா விசேஷமா தேவனே. இந்த ஈரான் தேசம் தேவனே, அங்கு கிரிய சேர பொல்லாத ஆவிகள் தேவனே எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. அமலேக்கின் ஆவிகள் தேவனே பிதாவே, ஆமானின் ஆவிகள் எல்லாம் பாகால் ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக.
5: தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றும் வானம் மண்டலங்கள் எந்த கிரிக்கே சார் ஆவியர் ஈரான் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக தேவனே இஸ்ரேல் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக தேவனே பிதாவே தேவனே இஸ்ரேல் மக்களை மட்டும் ரட்சியுங்கள் அப்பா பிதாவே தேவனே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் இவளை கழுவுங்க இவளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க ஒரு புதிய ஆவியை கொடுங்கப்பா என் தேவனே கல்லான இருதயங்களை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்களப்பா இயேசு ராஜாவி லிபன் உன்னை பொறுப்படும் ஐயா தேவனே அங்கு கிரிகை செய்கிற ஆவியல் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக அங்கு கிரிகை செய்கிற வான மண்டலங்கள் கிரிகை செய்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக தேவனே கிருபசே இங்கப்பா இந்த மக்களுக்கு தேவனே ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க புதிய ஆவியை கொடுங்கப்பா இந்த இயேசு ராஜா ஓ நன்றி ராஜாவே நன்றி அப்பா மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் அல்ல வான மண்டலம் உள்ள பொல்லாத ஆவியரோட போராட்டம் சொன்னீங்க என் தேவனே அப்படியான போராட்டங்களை நீங்கள் பார்க்கிறீங்களே சு ராஜாவி உம்முடைய வார்த்தையினாலே தேவனே இந்த யுத்தங்களை தேவனே எதிர்த்து நிற்க தேவனே உம்முடைய வார்த்தையினாலே நிரப்புங்கப்பா பிதாவே இந்த மக்களை இயேசு ராஜாவி சத்தியத்தை அறிவார்கள் சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே இந்த தேசமங்கம் உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருப செய்யுங்கப்பா இந்த தேவனே உம்முடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய கிருப செய்யுங்கப்பா ஓ நன்றி என் தேவனே கிருப செய்யும் ஐயா உலகமங்கும் சென்று உம்முடைய நற்செய்திய போதியுங்கள் சொன்னீங்க ராஜாவே என் தேவனே நற்செய்திய கேள்விப்படாத இந்த மக்கள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா அக்னியை போடுங்க ஒரு புதிய இதயத்தை கொடுங்க புதிய ஆவியை கொடுங்க அன்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா பிதாவே எல்லா பிரிவினையின் ஆவிகள் தேவனே வஞ்சிக்கிற ஆவிகள் மதங்களுக்கு பின்னா அந்த கிரியசர் ஆவிகள் தந்திரத்தின் ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்து தேவனே இந்த யுத்தங்களை நீங்கள் ஏறணுங்களப்பா என் தேவனே பிதாவே நீங்கள் இந்த மக்களுக்காக தேசங்களுக்காக யுத்தம் செய்யுங்க வழக்காடுங்கப்பா நீதி செய்யுங்க என் தேவனே ஓ நன்றி ராஜாவே நீதியை சரி கட்டும் வேளை வந்தேன்னு சொன்ன தேவனே உம்முடைய நீதியை சரி கட்டும் அப்பா ஒரு தேசங்களுக்கும் அப்பா பிதா உம்முடைய நாமத்திலே முழங்கால் யாவே முடங்க செய்யுங்க நாவுகள் யாவும் ஏசு கிறிஸ்துவை கத்தேர்ந்து அறிக்கை பண்ண செய்யுங்கள் அப்பா ஒரு தேசங்களும் தேச தலைவர்கள் அதிகாரிகள் தேவனைக்கு ஓ நன்றி ஆவியானவரே நன்றி அப்பா பிதாவே தேவனே அப்படியாக தேவனே இந்த தேசங்களை நீங்கள் அசைத்து கொண்டிருப்பதற்காக தேவனே நன்றி அப்பா தேவனே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் பட்டாந்தரையும் ஜாதி ஜனங்களே கடைசி நாட்களிலே அசைப்பேன் சொன்ன தேவனே அப்பா அசைப்பதற்காக நன்றி தேவனே முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயத்துடைய மகிமை பெரிதா இருக்கும்னு சொன்ன தேவனே அப்படியாக தேவனே உம்முடைய மகிமை தேவனே இந்த பிந்தின ஆலயங்களிலே பெரிதா இருக்க அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நடக்க தேவனே கிருப செய்யுங்க அப்பா வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களும் அற்புதங்கள் நடப்பதாக என் தேவனே நன்றி ராஜாவே நன்றி அப்பா பிதாவே தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா இந்த தேவனே இந்த தேசங்களுக்காக இந்த தேசங்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இந்த மக்களை ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவே ஓ நன்றி என் தேவனே சோசம் நன்றி ராஜாவே இதே போல் தேவனே இந்த ஊழியத்தை நடத்துகிற லேசர் பிரதரை ஆசீர்வதியுங்க மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்களை ஆசீர்வதியுங்க ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா பிதாவே கிருப உள்ள கரம் தேவனே இவள் ஒவ்வொரு மீதும் அமர்ந்திருப்பதாக பலவீனத்திலே பலம் கொடுங்கள் ஐயா இயேசு ராஜாவே தேவனே ஜெனசிஸ் புறப்படுங்களப்பா செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் கணவனை ஆசீர்வதியும் தேவனே வழிபாடுகளை கொடுங்கப்பா வரப்போற காரியங்களை அறிவியுங்களப்பா பிதாவே நன்றி என் தேவனே சோஸ்ரம் அதே போல தேவனே அந்த ஆல்போன்ஸ் புறப்படும் பொறுப்படுங்கப்பா பிதாவே அந்த மனுக்கு நல்ல சுகபலத்தை கொடுங்க ஆறுதலை கொடுங்கப்பா அந்த ஓ மனைவி சிசிலியா சிஸ்டருக்கு ஆறுதலை கொடுங்க சமாதானத்தை கொடுங்கப்பா அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு ரட்சித்துக் கொள்ளுங்க உம்முடைய ஆவிய ஊற்றுமையா இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு மீதும் ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க புதிய ஆவிய கொடுங்களப்பா பாபசாப அக்கிரமங்களை மன்னிங்க தேவனே பிதாவி ஓ நன்றி நன்றி அப்பா பிதாவி நன்றி ராஜாவி துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க ஆவியானவரே சகல நோய் வியாதிகள் சரணங்களை விட்டு வெளியேறுவதாக ஓ புது தகப்பனாரப்பா ஓ நன்றி என் தேவனே சோசம் நன்றி அப்பா பிதா வார்த்தை அன்னிப்பு நீங்கள் குணப்படுத்துங்க ராஜாவி அதே போல் யார் யார் நோய்கள் வியாதிகள் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாளோ உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துங்களப்பா, சுகம் கொடுங்க, பலம் கொடுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்களப்பா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள் யாவையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: அங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் எல்லா காரியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்,
5: ஆமீன், ஆமீன். உங்களோடும் அனைவரோடும் இருப்பாராக தேவன். ஆமீன், ஆமீன்.
1: நாங்கள் கலாசியில் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட்,
6: பிரைஸ் லார்ட்.
1: ஐந்து கண்டத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் நீதியின் வழியிலே நடக்க கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி, சுவிசேஷம் அறியப்பட கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்த.
6: அன்பும் இறக்க நிறைந்த எங்கள் அருமை இரட்சகர், இந்த நாளுக்காக நன்றியப்பா, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. உம்முடைய பாதத்திலே நாங்கள் நிற்கிறதை நீங்கள் காண்கிறீங்க தேவனே. நீர் காண்கிற தேவனா இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் பிதாவினிடத்திலே எப்படியாக பரிந்து பேசுகிறீரோ அப்படியாக ஆண்டவரே உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமியின் ஐந்து கண்டங்களுக்காகவும் நாடுகளுக்காகவும் வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, கிராமங்களுக்காக பட்டணங்களுக்காக வருகிறோம் அப்பா. எல்லா நாடும் ஆண்டவரே ஒரே நாடு இல்லை அப்பா. ஐரோப்பாவாக, ஆசியாவாக ஆண்டவரே அப்பா, அமெரிக்காவாக, ஆஸ்திரேலியாவாக ஆண்டவரே ஐந்து கண்டங்களாக பிரிக்கப்பட்டு ஐந்து கண்டங்களிலும் எத்தனையோ விதமான வழிபாடுகளை ஆண்டவரே அப்பா வழிபடுகிறார்கள் இந்த மக்கள் அப்பா. இவர்களுக்கு ஆண்டவரே வலதுகை இடதுகை ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, வலதுபுறம் இடதுபுறம் என்று எதென்று தெரியாமலுக்கு வாழுகிற மக்கள் அநேகம் உண்டு ராஜா இந்த கண்டங்களிலே நாடுகளிலே அப்பா. தகப்பனே, தங்களுடைய பாரம்பரியமான வழிபாடுகள் கோட்பாடுகள் ஆண்டவரே, பாரம்பரியமான சகல ஆண்டவரே கர்த்தாவே குறி சொல்லுதல் ஆண்டவரே, குறி கேட்பது, நாள் பார்ப்பது, நேரம் பார்ப்பதென்று ஆண்டவரே இம்மட்டுக்கும் இன்றைக்கும் ஆண்டவரே அதை நடத்தி வருகிறார்களே தேவனே. கர்த்தர் தாமே கூட இருந்து இந்த காரியங்களை ஆண்டவரே விடுதலையாக விடுதலையாக்க விடுதலையாக நீர் ஒருவரே தேவாவியானவர், செயல்பட வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. பகுத்தறியத்தக்க ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்கப்பா இயேசுவே. எத்தனையோ நாடுகள், மிதிலிஸ் நாடுகள் ஆண்டவரே, இந்த சூடான் நாடுகள் ஆண்டவரே, ஆப்பிரிக்கா, கென்னியா ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்களிலே எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே அநியாயமாக நேரங்களை காலங்களை வீணாக்கி தங்களுடைய வார்த்தையினாலும் பேச்சினாலும் செய்கையினாலும் வழிபாடுகளினாலும் இன்னும் ஆண்டவரே பரம்பரை பாவ சாபங்களை கூட்டிக் கொள்ளுகிறார்கள் அப்பா. தகப்பனே, நீங்க சொல்லப்பட்டதின்படி ஆண்டவரே மூன்றாம் நான்காம் ஐந்தாம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறபடி இவர்கள் அப்படியாக ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே திசை மாறி வாழ்க்கை வாழ்ந்து காலங்களை வீணாக்குகிறதை கர்த்தாவே நாங்கள் காண்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம் அப்பா. இவர்களினாலே ஆண்டவரே மற்ற தேசங்களுக்கும் நாடுகளுக்கும் கண்டங்களுக்கும் எவ்வளவாக பலகி பெருகி பிசாசு ஆண்டவரே கோவில்களையும் ஆண்டவரே பால்கால்களையும் தோப்புகளையும் ஆண்டவரே விக்கிரக காரியங்களையும் ஆண்டவரே பூசைகளை நடத்துகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லா கண்டங்களையும் ஆண்டவரே அசுசிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் இயேசுவே அப்பா. உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த கண்டங்களிலே ஆண்டவரே வளராதபடி முறியடிக்க வல்லவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தான் அப்பா. தகப்பனே, அன்றைக்கு ஆண்டவரே அப்பா பரவாசை விட்டு ஆண்டவரே தேவனை பலியாக்கினார்கள் அப்பா. ஏனென்றால் அவன் ஒரு பாவி என்று அறிந்து, கொலைகாரன் என்று அறிந்து இந்த பரிசுத்தரை கர்த்தாவே சிலுவையிலே அறைந்து அவரை விடுதலையாக்கினார் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் ஆண்டவரே தேசங்களுக்குள்ளே, ஜெயில்களுக்குள்ளே ஆண்டவரே, ஆஸ்பத்திரிகளுக்குள்ளே ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளே அநேகம் அநேகமாய் ஆண்டவரே அலைந்து திரிகிற ஆவிகள் ஆளுகை செய்கிறதை பார்க்கிறோம் அப்பா. இந்த தேச தலைவர்களை, கண்ட தலைவர்களை ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கடல் கடந்து வந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட அநியாயங்களை செய்கிற இந்த பிள்ளைகளை நீர் அன்றைக்கு ஆண்டவரே பரவாசுக்காக விட்டு கொடுத்த தெய்வம், இந்த ஜனங்களையும் ஆண்டவரே நினைவு கூறும்படியாக கேட்கிறேன் அப்பா. இயேசப்பா, நீர் இந்த நாட்டையும் இந்த மக்களையும் இந்த எல்லைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் சேன சேனையாக உலாவி ஆண்டவரே இந்த தேசங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே அன்றைக்கு எப்படியாக ஆண்டவரே நேபுகாத் நேச்சாரன் காரியங்களை அள்ளித்தீரோ, ஆண்டவரே விக்கிரக தோப்புகளை அள்ளித்தீரோ, ஆண்டவரே அன்றைக்கு சவுலன் காரியங்களை எப்படியாக ஆண்டவரே நொறுக்கினீரோ தாவீதுக்கு முன்பதாக, இன்றைக்கும் அப்படிப்பட்ட தாவீதுகளும் மோசேக்களும் மறைமுகமாக உண்டு ராஜா. ஆனால் கர்த்தாவே, அவர்களுக்காக வழக்காடுகிற சேனைகளுக்காக நன்றி கூறுகிறோம் ஐயா. தகப்பனே, நீர் செய்து முடிக்க போகிற கிருபைக்காக நன்றி இயேசுவே. தேசங்களையும் கண்டங்களையும் ஆண்டவரே, நாடுகளையும் அப்பா, கிராமங்களையும் பட்டணங்களையும் பரிசுத்தப்படுத்த போறதற்காக நன்றி அப்பா. தகப்பனே, இன்னும் நாங்கள் அறியாத அநேக பிள்ளைகள் அப்பா கர்த்தாவே, படிப்பில்லாமல் அறிவில்லாமல் ஞானம் இல்லாமல் குழந்தைகள் மேலே கூட ஆண்டவரே பாலியல் தொல்லைகளும் கட்டுப்பாடுகளும் அநேகமாக அழிந்து கொண்டிருக்கிறது ராஜா. என் இயேசப்பா, என் தெய்வமே கர்த்தாவே, நீர்தான் இவர்களுக்கு ஒரு ஆண்டவரே விடுதலை, ஆண்டவரே ஒரு கர்த்தாவே நேர்த்தியான பாதை, ஆண்டவரே அப்பா செவ்வையான பாதையை, பரிசுத்தத்தை, ஆண்டவரே அப்பா சத்தியத்தை அறிகிற அறிவர் ஞானத்தை கொடுக்கும்படியாக, அன்பிலும் பலனிலும் தெளிந்த புத்தியிலும் ஆண்டவரே ஊகித்து நடக்கிற அந்த வல்லமையின் ஆவியை ஊற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. இந்த கண்டங்களிலே இருக்கிறதான தேச தலைவர்களையும் ஆண்டவரே நீங்க அப்பா சந்திக்கும்படியா கேட்கிறேன் அப்பா. இயேசுவே, இந்த அரசாங்க அதிபர்கள் ராஜாக்கள் ராணிகள் எல்லாம் மனந்திரும்ப உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, இந்த எல்லைகளிலே எந்த ஒரு விக்கிரக தோப்புகளையும் கொண்டு வந்து நாட்டாத வண்ணம் நீர் அள்ளித்து போட வல்லவராக இருக்கிறீரப்பா. இயேசுவே, உம்முடைய கிருபை போதுமானது என்று சொல்லத்தக்கதாக, வெளிச்சத்தை கண்டோம் என்று சொல்லத்தக்கதாக, எந்த அவன் கிருபை செய்யும்படியாக, எங்கள் தகப்பன் கர்த்தாவே முன் நின்று வழி நடத்தும்படியாக இயேசப்பா, நீங்க உதவி செய்து வழி நடத்தி இந்த தேசங்களையும் கண்டங்களையும் நாடுகளையும் ராஜாக்களையும் அரசாங்கங்களையும் ஆண்டவரே குழந்தைகளையும் வயோதிபர்களையும் சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகளையும் நோயால் கர்த்தாவே ஆஸ்பத்திரிகளிலே வாடுகிற பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தாவே குடும்பங்களை பெண் பிள்ளைகளை ஆண்டவரே மனைவிமார்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. நீர் செய்ய போற அருமையான வெளிச்சத்திற்காக நன்றி, ரட்சிப்புக்காக நன்றி. நாடுகள் தேசங்கள் எங்கும் வெளிச்சத்தை கண்டு ஆண்டவரே தேசங்களிலே சபைகள் எழும்பி பிரகாசிக்க போறதற்காக நன்றி என்று விசுவாசத்தோடு கேட்கிறோம் அப்பா. நீர் செய்ய போற அருமையான பெருமையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லி ஒரு விஷயங்களை தாழ்த்தி இந்த விண்ணப்பங்களை எடுத்துக்கு ஏறெடுத்து நிக்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாமே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தினான் நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் ஜபங்களை கேட்டு தேசங்களுக்கு மக்களுக்கு ஜனங்களுக்கு ராஜாக்களுக்கு நீர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாலேசியனாக்கா மனைவி பிள்ளைகள் சந்ததி குடும்பம் ஆண்டவரே அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உடைய சமாதான ஆவி ஆட்கொள்ள கர்த்தாவே கிருப செய்யும் ஆண்டவரே. வந்து ஜபித்த பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களுக்கு வேண்டிய ஆரோக்கிய பலன் சுகம் கொடுத்து போக்குவரத்து பாதுகாப்பு கொடுத்து எல்லாவற்றிலும் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. இனி வரப்போற புரோக்ராம் ஒவ்வொன்றே நீ நடத்தும்படி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன், ஆமீன்.
7: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சௌரி ஜனத்தவர்களை கத்திர தாமே ஆசீர்வத்து வழிநடத்துவராக கத்திரி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். திரும்பமாக வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இன்னும் 45 நிமிடத்தில் இணைய இருக்கிறோம். அதுவரை இந்த விசமாதத்தை கூறி அவரிடம் இந்த விடைபெற்றுக் கொண்டு இணைந்து ஜபித்த ஒருவரையும் அதிகால வேளையிலே கால வேளையிலே மாலை வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டு இணைந்து ஜபித்துக் கொண்டிருந்த மறுவிலை செலுகின்ற பொழுதும் ஜபிக்க போகிற ஒருவரையும் கத்தர் ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற சௌரி சிசிலியா அம்மா, சௌரி சௌரன் டொனால்ட் சவரி கலாசீலன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதிகால வேளையிலே கத்தர் ஒரு காரியத்தினை காட்டினார், அதாவது ஜனத்துடைய மகன் பற்றிய காரியம். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை முன்னதாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வேலையை கத்தருக்கு நன்றி செலுத்துவோமோ. அந்த மகனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். திரும்பமாக நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைவோம். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் விடைபெறுவோம்.
1: ஆமேன். வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்க இருக்கிறது.
7: ஆமேன் ஆமேன். அதைத்தான் கத்தர் காட்டினார். அது மட்டும் இல்ல,
1: அதுகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். அதுக்காக காத்திருக்கிறார் ப்ரமோஷனுக்காக. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், அதுக்காகவும் கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் அவருக்கு அந்த ப்ரமோஷன் வந்து கிடைக்கவில்லை, ஆனாலும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
7: ஆமென். கிடைத்து விட்டது என்ற அந்த விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். கால வேளையிலே அவருடைய அந்த காரியத்தை காட்டி, அது மட்டுமல்லாமல் நான் ஒரு ஏதோ ஒரு போட்டோக்களை அவருக்காக போட்டுக்கொண்டிருந்த போல அந்த காரியங்கள் போய்கொண்டிருந்தது. கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். வெளிப்படுத்தின கத்தர் அவருக்கு அந்த அந்த காரியம் கிடைத்து விட்டது என்று அந்த விசுவாசத்தோடு ஜெபத்திலே அவரை நடத்துவோம். சத்துராதி அந்த வசனங்களை எடுத்து போடாதபடி, வாக்கு திருத்தத்தை எடுத்து போடாதபடி ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் நான் அதை காரியத்தை ஃபுல்லாக சொல்லவில்லை. காரணம், சத்ருவானவன் எதிர்பட்டு வருவான். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். அருமையானவர்களை, நாங்கள் இதுவரை நேரமும் உலக நாடுகளுக்காக ஜெபங்களுக்கு கூட கடந்து சென்றோம். இலங்கைக்காக விசேடமாக ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபங்களுக்கு கூட கடந்து சென்றோம். கத்தர் தாமே ஒவ்வொருவரிடம் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சிகள் கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதனை தொடர்ந்து நாங்கள் வீதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைய இருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரிடமும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நாளைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு கூட கடந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து நற்சிந்தனை, வாக்கு தத்துவம், ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை இவற்றுக்கூட கடந்து செல்ல இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமேன் ஆமேன்.
8: சிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: யோசுவா 15 அதிகாரம். யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான பங்கு வீதமானது, ஏதோமின் எல்லைக்கு அருகான சீன் வனாந்திரமே தென்புறத்தின் கடை எல்லை. தென்புறமான அவர்களுடைய எல்லை உப்புக்கடலின் கடைசியில் தெற்கு முகமாயிருக்கிற முனை துவக்கி தென்புறத்தில் இருக்கிற அக்ராபீமின் மேடுகளுக்கும், அங்கே இருந்து சீனுக்கும் போய் தெற்கே இருக்கிற காதேஸ் பர்னேயாவுக்கு ஏறி எஸ்ரோனை கடந்து ஆதாருக்கு ஏறி கர்க்காவை சுற்றி போய் அஸ்மோனுக்கும் அங்கே இருந்து எகிப்தின் ஆற்றுக்கும் சென்று கடல் மட்டும் போய் முடியும். இதுவே உங்களுக்கு தென்புறமான எல்லையாயிருக்கும் என்றான். கீழ்ப்புறமான எல்லை யோர்தான் முகத்துவாரம் மட்டும் இருக்கிற உப்புக்கடல், வடபுறமான எல்லை யோர்தானுக்கு முகத்துவாரமாயிருக்கிற கடலின் முனை துவக்கி பெத் எக்லாவுக்கு ஏறி வடக்கே இருக்கிற பெத் அரபாவை கடந்து ரூபனின் குமாரனாகிய போகனின் கல்லுக்கு ஏறிப்போய் அப்புறம் ஆகோர் பள்ளத்தாக்கை விட்டு தெபீருக்கு ஏறி வடக்கே ஆற்றின் தென்புறமான அதும் மீமின் மேட்டுக்கு முன்பாக இருக்கிற கில்காலுக்கு நேராகவும் அங்கே இருந்து என்சேமேசின் தண்ணீரிடத்துக்கும் போய் ரொஹேல் என்னும் கிணற்றுக்கு சென்று அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற ராட்சதருடைய பள்ளத்தாக்கின் கடைசியில் மேற்காக இன்னோம் பள்ளத்தாக்கின் முன்னிருக்கிற மலையின் சிகரம் மட்டும் ஏறிப்போய் அந்த மலையின் சிகரத்திலிருந்து நெத்தோவாவின் நீரூற்றுக்கு போய் எப்பெரோன் மலையின் பட்டணங்களுக்கு சென்று கீரியாத் எயாரீமாகிய பாலாவுக்கு போய் பாலாவிலிருந்து மேற்கே சேயிர் மலைக்கு திரும்பி வடக்கே இருக்கிற கெசலோனாகிய எயாரீம் மலைக்கு பக்கமாக போய் பெட்சிமேசுக்கு இறங்கி திம்னாவுக்கு போய் அப்புறம் வடக்கே இருக்கிற எக்ரோனுக்கு பக்கமாய் சென்று சிக்ரோனுக்கு ஓடி பாலா மலையை கடந்து யாப்னியேலுக்கு சென்று கடலிலே முடியும். மேற்புறமான எல்லை பெரிய சமுத்திரமே. இது யூதா புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கும் எல்லை. எப்புனேயின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். அங்கே இருந்த கேசாய், அகிமான், தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்திவிட்டு அங்கே இருந்து தெபீரின் குடிகளிடத்திற்கு போனான். முற்காலத்திலே தெபீரின் பேர் கீரியாத் செப்பேர். கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் தன் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். யூதா புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் என்னவென்றால், கடையாந்திர தென்புறமான ஏதோமின் எல்லைக்கு நேராய் யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு கிடைத்த பட்டணங்களாவன கப்சேயேல், ஏதேர், யாகூர், கீனா, திமோனா, அதாதா, கேதேஸ், ஆத்சோர், இத்னான், சீத், தேலேம், பெயாலோத், ஆத்சோர், அதாத்தா, கீரியோத், எஸ்ரோன் என்னும் ஆத்சோர், ஆமாம், சேமா, முலாதா, ஆத்சார் காதா, எஸ்மோன், பெத் பாலேத், ஆத்சார் சுவால், பெயர் செபா, பிஸ்யோத்யா, பாலா, ஈயிம், ஆத்சேம், எல் தோலாத், கிசில், ஒர்மா, சிக்லாக், மத்மன்னா, சன்சன்னா, லெபாயோத், சில்லிம், ஆயின், ரிம்மோன் என்பவைகள். எல்லா பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 29. பள்ளத்தாக்கு நாட்டில் எஸ்தாவோல், சோரியா, அஷ்னா, சனோகா, என்கன்னீம், தப்புவா, ஏனாம், யர்மூத், அதுல்லாம், சோக்கோ, அசேக்கா, சாராயிம், அதித்தாயிம், கெதேரா, கேதே, ரொத்தாயிம். இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் சேனான், அதாஷா, மிக்தால் காத், திலியான், மிஸ்பே, யோகேயேல், லாகிஸ், போஸ்காக், எக்லோன், காபோன், லகமாம், கித்லீஷ், கெதெரோத், பெத்தாகோன், நாகமா, மக்கேதா. இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 16. லிப்னா, ஏதேர், ஆஷான், இப்தா, அஸ்னா, நெட்சீப், கேஹிலா, அக்சீப், மரேஷா. இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 9. எக்ரோனும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும், எக்ரோன் துவக்கி சமுத்திரம் மட்டும் அஸ்தோத்தின் புறத்தில் இருக்கிற சகல ஊர்களும் அவைகளின் கிராமங்களும், அஸ்தோத்தும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும், காசாவும் எகிப்தின் நதி மட்டும் இருக்கிற அதன் வெளிநிலங்களும் கிராமங்களுமே பெரிய சமுத்திரமே எல்லை. மலைகளில் சாமீர், யாத்தீர், சோக்கோ, கன்னா, திபீர் எனப்பட்ட கீரியாத் சன்னா, ஆனாப், எஸ்தேமோ, ஆனிம், கோசேன், ஓலோன், கிலோ. இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 11. அராப், தூமா, இச்சியான், யானும், பெத்தப்புவா, ஆப்பெக்கா, உம்தா, எபிரோனாகிய கீரியாத் அர்பா, சீயோர். இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 9. மாகோன், கர்மேல், சீப், யுத்தா, எஸ்ரேல், யொக்தேயாம், சனேகா, காயின், கிபியா, திம்னா. இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 10. அல்கூல், பெட்சூர், கெதோர், மகாராத், பெதானோத், எல்தெகோன். இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 6. கீரியாத் ஏயராமியாகிய கீரியாத் பாகால், ரபா. இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 2. வனாந்தரத்தில் பெத் அரபா, மித்தீன், செக்காக்கா, நிப்சான், உப்பு பட்டணம், என்கேதி. இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 6. எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிடக் கூடாமற் போயிற்று. ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதா புத்திரர்.
1: ஏசாயா 20. தர்த்தான் அசீரிய ராஜாவாகிய சர்கோனாலே அனுப்பப்பட்டு அஸ்தோத்துக்கு வந்து அஸ்தோத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷத்திலே கர்த்தர் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயாவை நோக்கி, நீ போய் உன் அறையில் இருக்கிற இரட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கலட்டு என்றார். அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலுமாய் நடந்தான். அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏசாயா வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலுமாய் நடக்கிறது போல அசீரியா ராஜா தான் சிறைப்பிடிக்கப் போகிற எகிப்தியரும் தான் குடி விளக்கப் போகிற எத்தியோப்பியரும் ஆகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலுமாய் எகிப்தியருக்கு வெக்கமுண்டாகும்படி இருப்பிட மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான். அப்பொழுது இந்த கடற்கரை குடிகள் தாங்கள் நம்பியிருந்த எத்தியோப்பியாவை குறித்தும் தாங்கள் பெருமை பாராட்டின எகிப்தை குறித்தும் கலங்கி வெட்கி, இதோ அசீரிய ராஜாவின் முகத்துக்கு தப்பும்படிக்கு நாங்கள் நம்பி சகாயத்துக்கென்று ஓடி வந்து அண்டினவன் இப்படி ஆனானே, நாங்கள் எப்படி விடுவிக்கப்படுவோம் என்று அக்கால்.
0: ஏசாயா 21. கடல் வனாந்திரத்தின் பாரம் சுழற்காற்று தென் திசையிலிருந்து எழும்பி கடந்து வருகிறது போல பயங்கரமான தேசமாகிய வனாந்திரத்திலிருந்து அது வருகிறது. கொடிய தரிசனம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. துரோகி துரோகம் பண்ணி பாழாக்குறவன் பாழாக்கிக் கொண்டே இருக்கிறான். ஏலாமே எழும்பு, மேதியாவே முற்றுகை போடு, அதனாலே உண்டான தவிப்பை எல்லாம் ஒளிய பண்ணினேன். ஆகையால் என் இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது. பிள்ளை பெறுகிறவளின் வேதனைகளுக்கு ஒத்த வேதனைகள் என்னை பிடித்தது. கேட்டதினால் உழைவு கொண்டு கண்டதினால் கலங்கினேன். என் இருதயம் திகைத்தது. திகில் என்னை திடுக்கிட பண்ணிற்று. எனக்கு இன்பம் தந்த இரவு பயங்கரமாயிற்று. பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள், ஜாமக்காரரை வையுங்கள், புசியுங்கள், குடியுங்கள், பிரபுக்களை எழுந்து வரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள். ஆண்டவர் என்னை நோக்கி, நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார். அவன் ஒரு ரதத்தையும் ஜோடு ஜோடான குதிரை வீரரையும் ஜோடு ஜோடாக கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஏறி வருகிறவர்களையும் கண்டு மிகுந்த கவனமாய் கவனித்துக் கொண்டே இருந்து, ஆண்டவரே, நான் பகல் முழுவதும் என் காவலிலே நின்று இரா முழுவதும் நான் என் காவலிடத்திலே தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தை போல் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். இதோ ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அதன் விக்கிரக தேவர்களெல்லாம் தரையோடே மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறான். என் போரெடுப்பின் தானியமே, என் களத்தின் கோதுமையே, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரால் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன். தூமாவின் பாரம். சேயீரிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். அரபியாவின் பாரம். திதானியராகிய பயண கூட்டங்களே, நீங்கள் அரபியாவின் காடுகளில் ரா தங்குவீர்கள். தேமா தேசத்தின் குடிகளே, நீங்கள் தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொண்டு போய் தப்பி ஓடுகிறவர்களுக்கு அப்பம் கொடுக்க எதிர்கொண்டு போங்கள். அவர்கள் பட்டயங்களுக்கும் உருவின கட்கத்துக்கும் நாணேற்றின வில்லுக்கும் யுத்தத்தின் கொடுமைக்கும் தப்பி ஓடுகிறார்கள். ஆண்டவர் என்னை நோக்கி, ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த ஒரே வருஷத்திலே கேதாருடைய மகிமையெல்லாம் அற்றுப்போம். கேதார் புத்திரராகிய பராக்கிரம வில் வீரரின் தொகையில் மீதியானவர்கள் கொஞ்ச பேராய் இருப்பார்கள் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாயிருக்கிற பிலமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களிலுள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாயிருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனமில்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனமுள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாயிருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டுமென்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுகிரகிக்கப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடன்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: அதிகாரம். யோசேப்பின் புத்திரருக்கு விழுந்த சீட்டினால் அகப்பட்ட பங்கு வீதமாவது.
1: Recording in progress.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை நாகூமின் புஸ்தகம் 1:15. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்த சத்ருவின் சகல கிரியைகளிலிருந்து தீமைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகர் சத்ருவினால் எவைகளிலெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு கண்ணீரோடும் வேதனைகளோடும் காணப்பட்டீர்களோ அவைகளுக்கு இன்றைக்கு ஒரு முடிவை தருகிறார். இனி உன் வழியாய் சத்ரு கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று வாக்கு பண்ணி உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கிறார். யோபுவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யோபு பிசாசினால் பல வழிகளில் சோதிக்கப்படுகிறான். குடும்ப உறவுகளை இழக்கிறான், ஆசீர்வாதத்தை இழக்கிறான், சரீரத்தில் உள்ள பலனை இழக்கிறான். ஆனாலும் அவன் ஒன்றை மட்டும் இழக்காமல் உறுதியாய் பற்றி கொண்டான், அன்பின் இயேசுவை. அவரின் சிலுவை மரணத்தை காணாதவனாய் இருந்தாலும் அவனுக்குள் உயிர்த்தெழுதலின் நிச்சயம் இருந்தது. இயேசு தனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், சாத்தானை ஜெயிப்பார் என்ற உறுதி இருந்தமையினால் யோபு தன் சோதனைகள், வேதனைகள், வியாதியின் உக்கிரத்தில் எல்லாம் பொறுமையாயிருந்து பெரிய ஜெயத்தை பெற்றான் என்பதை நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து விசுவாச ஜெபம் எப்படி வெற்றியை தந்தது என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக விட்டு கொடுக்காது ஜெபிப்போம். யோபுவின் புஸ்தகம் 1:2 நாம் வாசிக்கையில் அங்கே யோபுவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய இழப்பை குறித்து வாசிக்கின்றோம். அந்த சமயத்தில் யோபு தன்னை தூஷித்தவர்கள் மத்தியில் பேசும் பொழுது, தாயின் கற்பத்திலிருந்து வந்தபோது ஒன்றும் கொண்டு வரவில்லையே, எல்லாம் கர்த்தரே கொடுத்தார் என்றும், தன் உத்தமத்தில் உறுதியாய் நின்று இன்னும் ஒருபடி மேலாய் போய் யோபு கூறுகிறான், எவ்வளவு நன்மைகளை நாம் இதற்கு முன் கர்த்தரிடத்திலிருந்து பெற்று இருக்கிறோம் என்று நன்றி உள்ளத்தோடு பேசுகிறான். என் கர்த்தர் மறப்பாரோ, என்னை நிச்சயமாய் மீட்பார் என்று தன்னுடைய போராட்டமான சூழ்நிலைகளின் மத்தியில் தம்மை உண்டாக்கி ஆசிர்வதித்த கர்த்தரை விட்டு கொடுக்காது பேசியதை பார்க்கின்றோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களை குடும்பத்தில், பணியிடங்களில் சந்தித்து வருகிற சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாமல், இயேசு சிலுவையில் உங்களுக்காய் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை சுமந்து கொண்டவர், ஜெயம் எடுத்தவர் என்று நீங்கள் விட்டு கொடுக்காமல் விசுவாசித்து உங்கள் சூழ்நிலைகளின் மேல் பேசுவீர்களானால் துஷ்டனை சங்கரித்து ஜெயம் பெறுவீர்கள். இரண்டாவதாக விருப்பத்தோடு ஜெபிப்போம். யோபுவின் புஸ்தகம் 13:19 யோபு தன்னுடைய சூழ்நிலையாகிய வியாதியின் மத்தியிலும் வெறுமை மத்தியிலும் அவன் பேசுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் மேல் விருப்பமாய் பேசுகிறதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு

0: அநேக சரீர பலவீனத்திலும் வியாதியின் மத்தியிலும் கடந்து போய்கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் உலகத்தாரும் மருத்துவர்களும் மருத்துவங்களும் பேசலாம். அவைகளின் மத்தியில் கவலைகளோடு கலக்கத்தோடு இருப்பீர்களானால் இயேசு உங்களுக்காய் சிலுவையில் தம் சரீரத்தை ஒப்பு கொடுத்ததை பிற்கப்பட்டதை விசுவாசியுங்கள். அவரின் தழும்புகளால் நீங்கள் பூரண சுகத்தை பெற்றுவிட்டோம் என்று அவர் மேல் விருப்பமாய் பேசும் பொழுது செபிக்கும் பொழுது சத்துரு வெட்கப்படுவான், விலகிடுவான். சங்கரிக்கப்பட்ட சத்துரு இனி உங்கள் வழிகளில் வருவதில்லை. பூரண ஆரோக்கியம் உண்டாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மூன்றாவதாக விசுவாசித்து ஜெபிப்போம். யோபு தன் சூழ்நிலைகளில் அநேகரின் அவிவிசுவாச வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காமல் தான் கடந்து போகிற சூழ்நிலையை பெரிதாய் எண்ணாமல் அவன் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை உறுதிப்படுத்தினவனாய் இருதயத்தின் நிறைவே வாய்ப்பேசும் என்ற சொல்லின்படியாய் அவன் சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்றும், என் தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று விசுவாச வார்த்தைகளை பேசி சத்துருவை ஜெயிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளில் விட்டு கொடுக்காமலும் விருப்பத்துடனும் விசுவாசித்தும் ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை, சுகத்தை, சமாதானத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் பல கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில் கடந்து போய்கொண்டு கவலையோடு விடுதலை வேண்டி காணப்படுவீர்களானால் உங்களின் சூழ்நிலைக்குரிய சத்துருவை சங்கரித்த இயேசுவை விசுவாசியுங்கள், ஒப்புக்கொடுங்கள், ஜெயம் பெற்று ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தர் தோல் உடைகளை உண்டாக்கி உடுத்தினார். ஆதியாகமம் 3:21. பிரியமானவர்களே, தேவன் சிருஷ்டித்த நோக்கத்திலிருந்து மனிதன் தவறிய போது இந்த பூமியின் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவனில் நம்பிக்கை வைக்கும்படியாக தேவன் தம்முடைய இரக்கத்தினால் மனுஷனை சபிக்காமல் பூமியையே சபிக்கின்றார் என்பதை நாம் காண்கிறோம். மேலும் தேவன் மனிதனை தாழ்மை உள்ளவனாக்கும்படியாக அவனை வாதிக்கப்படும் இடத்துக்கு அல்ல, கடுமையாக உழைக்கக்கூடிய இடத்துக்கே அனுப்பினார். அவனை பாதாளத்துக்கு அனுப்பாமல் ஏதேன் தோட்டத்துக்கு புறம்பே இருந்த பூமிக்கே அனுப்பினார். மனிதன் பாவத்தில் விழுந்து தன்னுடைய வார்த்தைகளிலும் கிரியைகளிலும் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ண ஆரம்பித்து அவருக்கு தன்னை ஒழித்து கொள்ள முயற்சிக்கையில் தேவன் அவனுக்காக உடைகளை உண்டாக்குகிறார். தனக்கு உடை வேண்டும் என்று மனிதன் கேட்கவில்லை, ஆனால் தேவன் தாமே அந்த அவசியத்தை உணர்ந்தார். அவ்வாறே ரட்சிப்பின் அவசியத்தை பாவிகளாகிய நாம் உணரவில்லை, ஆனால் கர்த்தர் தாமே அதை உணர்ந்து எம்மை ரட்சிப்பினால் உடுத்து வைக்கும்படியாக பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தார். தேவன் அவர்களுக்கு வெறுமனே உடைகளை கொடுத்து விட்டு போகவில்லை. ஒரு தாய் தன் பிள்ளையை உடுத்து வைப்பது போல சர்வ வல்லமை உள்ள தேவன் தாமே உடைகளை உண்டாக்கி அவர்களை உடுத்து வைத்தார். விழுந்து போன மனிதன் மேல் தேவன் கொண்டிருந்த அன்பு எவ்வளவு பெரியது! அவர் எவ்வளவாக அவனுக்காகவும் அவனுடைய நிர்பந்தமான நிலைக்காகவும் பரிதவித்தார். முடிவாக மனிதன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து தன்னுடைய விழுந்து போன நிலையிலேயே என்றைக்கும் ஜீவிக்காதபடி மீண்டும் தேவன் தமது இரக்கத்தினால் அவனை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். கர்த்தர் மனிதனை எவ்வளவாக நேசிக்கின்றார்! அவர் தமது அன்பின் நிமித்தமும் இரக்கத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டுக் கொண்டார். அன்பானவர்களே, எமக்காக இறங்கி வந்து சிலுவையில் பலியான எமது ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்ப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 63:8 வாசிக்கலாமா? என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஆமேன். அல்லேலூயா. பற்றி கொண்டிருக்கிறது, தாங்குகிறது, இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. அப்ப பற்றி கொள்வது என்ன? தாங்குகிறது அப்படின்னா என்ன என்ன பற்றி கொள்வது, பிடித்துக் கொள்வது, அதை எப்படி செய்யணுமா, தொடர்ந்து ரெகுலரா செய்யணுமா. இதுல தொடர்ந்துன்றதுதான் என்ன தொட்ட ஒரு வார்த்தை, எல்லா வசனத்திலும் ஒரு வார்த்தை நம்மை தொடும் இல்லையா. அப்ப பற்றி கொண்டிருக்கிறது, நம்மை பிடித்து கொண்டிருக்கிறது, அது மட்டும் கிடையாது, அது என்னை தாங்குகிறது அப்படிங்கறத விட தொடர்ந்து அப்படின்னு யோசிச்சேன் நான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில ஏதாவது ரெகுலரா இருக்கா, பிரேயர் ரெகுலரா இருக்கணும், வேத வாசிப்பு ரெகுலரா இருக்கணும், அதுக்கப்புறம் நம்முடைய ஜெபங்கள் ரெகுலரா இருக்கணும், நம்முடைய தியானங்கள் ரெகுலரா இருக்கணும், ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து பேசுறது ரெகுலரா இருக்கணும். இது எல்லாமே ரெகுலர் ரெகுலர் டைம்ல ரெகுலர் ரெகுலரா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எப்ப இந்த ரெகுலர் நம்ம விட்டு போகுதோ, தொடர்பு தொடர்ந்து இதை நம்ம விட்டு தூரமா போகுதோ, அப்ப ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு கேப் வருது இல்லையா. அதுதான் தாவீது சொல்லும்பொழுது இங்க சொல்லுகிறார், தொடர்ந்து அப்படின்னு சொல்றாரு. என் ஆத்மா உம்மை பற்றி கொண்டு இருக்கிறது நீங்க எழுதி இருக்கிறார், ஆனா தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது நீங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு என்னவா இந்த நீங்க ரெகுலர் பண்ணுங்க அப்படின்னு தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது, அப்படி வலதுகரம் எப்படி ஒருவேளை இந்த தொடர்ந்து பற்றி கொண்டு இருப்பதினாலே அது வலதுகரனும் நம்ம என்ன என்ன பண்ணுதா தாங்கி கொண்டு இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைய தூக்குறோம், அது நம்ம பிடிச்சிட்டு இருக்கு, நம்ம தாயானவள் இல்ல தகப்பனானவன் என்ன செய்வோம், எப்பவுமே அத நம்மதான் ரொம்ப கேரா பாத்துப்போம். ஆனா அது என்ன பண்ணுங்க, அதுவும் விழுந்துற மாதிரி அது அப்படியே பிடிச்சிருக்கிறத நீங்க பாத்துருக்கீங்களா. நம்ம நல்லா தான் தூக்கி வச்சு பார்த்து நம்மளுக்கு இருக்கமா பிடிச்சிருக்கோம், சில சமயங்கள்ல ஒரு ஷேக்கிங் வருது, இல்ல ஒரு இடத்துல ரொம்ப வேகமா போவோம், அப்பல அது அழகா இறுக்கி பிடிக்கும், பாத்திருக்கீங்களா நீங்க. அந்த மாதிரிதான் உங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்குள்ள ஒரு ஷேக்கிங் வரும்போது, உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஷேக் வரும்போது, உங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வரும்பொழுது நீங்க என்ன செய்யணுமா, அவரை பற்றி பிடிக்கணும். ஆனா அதுவே தொடர்ந்து பற்றி பிடிக்கணும்ங்கிறாரு. என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் ஒண்ணுமே நடக்கலனாலும் நீங்க அவரை தொடர்ந்து பற்றி பிடித்துக் கொள்வீர்களால் அவருடைய வலதுகரம் உங்களை தாங்குகிறது. ஆமேன். அவருடைய வலதுகரம் என்ன செய்யுமா, நம்மை அழகாய் தாங்கும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வலதுகரம் என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் இடதுகரம் என்னை அணைத்துக் கொண்டு இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், அப்படியே அந்த அணைப்பு, அது எப்படி தலை அப்படி ஒரு பிடிச்சு அப்படி அணைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கான். இந்த மாதிரியான ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்களும் போகணும். அவன் நம்ம அணைத்து கொண்டிருப்பதை நம்ம ஃபீல் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் விரும்புற காரியம் இல்லையா. அவனுக்கு சங்கீதக்காரன் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன, தொடர்ந்து செய்ய, என்னன்னாலும் சரி தொடர்ந்து இருங்க, அவரோடு கூட தொடர்ந்து போங்க, அவரை தொடர்ந்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதனால அவர் வலதுகரம் உங்களை தாங்கும், தப்பு வைக்கும், வழிநடத்தும், ஏந்து சுமக்கும். நீங்க அழகாய் அவர் சமூகத்துல நீங்க வாழ்ந்திருப்பீங்க, செழுத்திருப்பீங்க. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாள்ல பரிசுத்தாவினர் எங்களோடு கூட பேசிருக்கிறீங்க, வார்த்தைக்கு உங்களுடைய எல்லாம் முடிது ஆண்டவரே. அப்பா நாங்க தொடர்ந்து பற்றி கொள்ள, அது மாத்திரமில்ல, இதனாலே அந்த வளர்ந்துக்கிறோம் எங்களை தாங்குவதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து இந்த அப்பா அந்த டிவோஷன் கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க, ஆசீர்வாதமா இருக்கட்டும். நீங்க ஆசீர்வாதம்.
3: கர்த்தரும் என் மீட்பெருமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் 28ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டோட வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக கடந்து வருகிறது. யோவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? இருந்தால், அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பக்தனாகிய யோபுடைய வார்த்தையை இந்த நாட்களில் நாங்கள் பார்ப்போமா? இருந்தால் அவர் சொல்லுகிறார், சென்று போன மாதங்களில் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் இருள் அவர் அருளின வெளிச்சத்தினால் கடந்து போனேன். தேவனுடைய இரகசிய செயல்கள் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் என்று சொல்லி பக்தனாகிய யோபு இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு என்று பக்தனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியத்தின் நிமித்தம், அந்த புடமிடுகிற காரியத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து இந்த நாட்களிலே இருந்த வேளையிலும் யோபு ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நிந்திக்கவில்லை, அவருடைய நாமத்தை இந்த நாட்களை புறக்கணிக்கவில்லை, அவருடைய நாமத்துக்கு எதிராக ஏன் கர்த்தர் இப்படியாக செய்தார் என்ற கேள்விகளை கூட இந்த நாட்களில் எழுப்பவில்லை. ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தை இந்த நாட்களில் யோபு இந்த நாட்களில் அந்த இடத்திலே சொல்லுகிற காரியம், அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே அவருடைய தீபம் பரிசுத்த ஆவியானவர் என்று நாங்கள், அதாவது அவர் எங்களுக்கு அனுப்பி தந்த அவருடைய தீபம் நம்முடைய தலையிலே இந்த நாட்களில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் அருளுகிற அந்த வெளிச்சத்தினாலே இருள் இந்த நாட்களை கடந்து போகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருகிற வேளையிலும் நீங்கள் யூதேயா எருசலேம் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றினார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அதே வார்த்தையை தான் நீ பக்தனாகிய யோபு இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய தீபம் பரிசுத்தாவுடைய அபிஷேகம் என் தலையின் மேல் பிரகாசித்தது என்றும், அதே வேளையிலே அவர் அருளின வெளிச்சத்தினாலே அந்த பிரகாசத்தினாலே நான் இந்த நாட்களில் என்ன செய்தேன், இருளை நான் கடந்து போனேன் என்று சொல்லி தேவனை நோக்கி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைய புதிய ஏற்பாட்டிலே காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு வாலிப தம்பியே, இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, உடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவியானோட அபிஷேகம் இந்த கடைசி நாட்களிலே தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும், ஒவ்வொரு அசம்பாவிதங்களுக்கும், ஒவ்வொரு அசுத்தத்திற்கும் நீ தப்பி நடக்க வேண்டுமா இருந்தால் அந்த அபிஷேகத்தை நீ இந்த நாட்கள் அவரிடத்திலே வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக அந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாயா, இந்த நாட்களை இருப்பாயா இருந்தால் தான் இங்கே பக்தனாகிய யோபு எப்படியாக தன்னுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நடந்தாரோ, அவருடைய வாழ்க்கை எப்படியாக மாற்றப்பட்டதோ, அதே போல உன்னுடைய வாழ்க்கை இந்த நாட்களில் மாற்றப்படும். அவருடைய தீபம் பாருங்கள், அந்த பரிசுத்தாவோட வல்லமை இந்த நாட்களில் நம்முடைய தலைமையிலே இந்த நாட்களில் பிரகாசிக்கிற வேளையிலே பாருங்கள், அவருடைய வெளிச்சத்தினாலே நாங்கள் இருளை கடந்து போகலாம். எந்த இருளும் இந்த நாட்களில் நம்மை சூழாது, எந்த பயமும் இந்த நாட்களில் நம்மை அணுகாது. ஏனென்றால் அவருடைய வெளிச்சம், அவருடைய அபிஷேகம் நம் தலைமையில் இந்த நாட்களில் இருப்பதனால் நாட்களிலே அங்கே சத்ருக்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி இந்த நாட்களில் இருக்க முடியும். பக்தனாய தாவீது ராஜா சொல்லுகிறான், அபிஷேகம் பண்ணினவனுக்கு மேலே நான் இந்த நாட்களில் கரங்களை நீட்ட மாட்டேன் என்று அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே அந்த தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய அபிஷேகத்திலே இந்த நாட்களில், பரிசுத்தாவுடைய அபிஷேகத்திலே நாங்கள் அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷம் இந்த நாட்களிலே நிறைந்திருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறது. இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். அதனாலே அபிஷேகத்தினால் நிறைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இருள் இந்த நாட்களிலே உங்களை விட்டு கடந்து போகும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் சந்தோஷமா இந்த நாட்களில் இருக்கும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனாலே ஆவியானவருடைய அபிஷேகத்தை அசட்டை பண்ணாதபடி, அந்த அபிஷேகத்தை பெற்று இந்த நாட்களிலே நீங்கள் வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாக இந்த நாட்களில் இருங்கள். அப்பொழுது அந்த இருள் உங்களை கடந்து போய் இந்த நாட்களிலே அவருடைய வெளிச்சம் உங்களை நடத்தும். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: Recording in progress.
1: ஆமீன் ஆமீன். இந்த 28-ஆம் தேதி 5-ஆம் மாதம் 28-ஆம் தேதி வைகாசி மாதம் 28-ஆம் தேதி மே மாதம் 2026-ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 10:35. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவன இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையில் மணியே இருப்பது வேதாகம கேள்விப்பதில் நேரம், பைபிள் குயிஸ். இந்த வேளையிலும் இணைந்து கேளுங்கள். உங்களுக்கு கேள்விகள் இருக்குமாயின் இணைந்து கேளுங்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி ஊடாக உங்களுக்கு ஆசீர்வாதமான பலன் கிடைக்கும் என விசுவாசிக்கிறோம். வேதாகமத்திலே தேர்ச்சி பெற கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இணைந்திருக்கிற ஊழியர்களோடும் இணைய போகிற ஊழியர்களோடும் நாங்கள் வேதாகம கேள்விகள் நிகழ்ச்சியில் இணைய இருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் சௌரம் மாயந்தன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார். அவருக்கு காலை 7:36. அதே வேளையில் எங்களுடன் மாலை வேளையில் சகோதரி ஜானத் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு நேரம் 4:36 என்று விசுவாசிக்கிறோம். டொரண்டோவிலே காலை 10:36. இணைய போகிற ஒருவரையும் கத்தர் தாமே தங்கு தடை என்று இணைய கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்தில் இந்த நேரத்தை ஒப்புவித்துக் கொண்டு தேவ ஊழியர் சகோதரி ஏமி மன்னிக்க வேண்டும் சகோதரி ஜானத் அவர்கள் மீதியான காரியங்களுக்கூடாக வழி நடத்துவார். கேள்விகளுக்கூடாக ஜபங்களுக்கூடாக வழி நடத்துவார். இணைந்திருக்க சௌரம் மகேந்திர ஐயாவையும் வாழ்த்து வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துக்கலாமா? காட் பிளஸ் யூ. ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். இந்த வேளையிலே மகேந்திரமன்னா அவர்கள் ஜெபத்திலே எங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே, சுவாமி, கேள்வி பதில் நிகழ்ச்சியின் நேரம், நீர் எங்களோடு பேசுகிற நேரம், உங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கிற நேரம் சுவாமி. ஐயா, இன்றையினாலே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொள்ளும் போது இந்த ஆத்மா சத்தியத்தை எங்களுக்கு கற்றுத்தரு, வேதாமத்தில மூல முடுக்குள்ள வசனங்களை தெரியப்படுத்துற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளே கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்து கொள்வத ஜெனட்டை வாசிவதையும் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை எங்களுக்கு தருகின்ற சங்கம வானொலி நிலையத்தை மீது ஆசீர்வதித்து, கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து, மறு ஒளி இருக்கிற பிள்ளைகளையும் கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தவன் உண்டு. எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தால் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே.
2: தேவனுக்கு ஸ்தோத்திரம். முதலாவது கேள்வி, யோசுவாவை ஏமாற்றினவர்கள் யார்?
3: யோசுவாவை ஏமாற்றினவர்கள்
1: ஊராக்கள் வந்து தாங்கள் இந்த ஊர் இல்லை, அந்த ஊர்ல இருக்கிற மாறு வேஷம் போட்டுக்கொண்டு இந்த ஊர் இல்லை என்று சொன்னாக்கள்.
2: நான்
1: சொல்றாக்கள் தானே.
2: நீ இரண்டாவது கேள்வி, நீ இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் எதை கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார்?
3: இடதுபுறம் மரம் செய்யாமல் வார்த்தையை கற்றுக்கொள்ள இருக்கு.
2: யோசுவாவில இருக்குது வார்த்தை இல்லை.
3: நீ இடதுபுறம் சாயும் போது வலதுபுறம் சாயும் போது
2: அதை கை கொள்ள வேண்டும்.
3: யோசுவாவெல்லாம் இருக்கு வாய்க்கலாம்.
1: நீதியே
2: என்னன்னா?
1: நீதிய
3: சொல்றோம்.

அதுக்கப்புறம் உடம்பு சாயும் போது நான் இன்னும் இல்லை இல்லை அது இல்லை.

0: விளம்பரம் சாயும் போதும் நான் இன்னொரு
1: இதிலே நடவுங்கள் இருக்குதான் வசனம்.
2: ஆதியாகம் 13:9 இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடது புறம் போனால் நான் வலது புறம் போறேன். அது வேற,
1: அது
2: ஆவியாக சொன்னது. நீங்க யோசுவால இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன அதை விட்டு புத்திமானா இருந்து வாகமத்தில் உள்ளதா?
1: இல்ல, யோசுவாவில் இருக்கு.
2: நியாயப்பிரமாணத்தையா?
1: நியாயப்பிரமாணம் யோசுவா 1:7 இருக்கு.
2: யோசுவா 1:7
0: என் தாசனாய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் பலன் கொண்டு திறமனராயிரு. நீ போகுமிடமெல்லாம் புத்தமான நடந்து கொள்ளும் போது அதை விட்டு வலது புறமும் இடது புறமும் விலகாது இருப்பாயா? என்ன கேட்டீர்கள்?
1: நீ வலது புறமும் இடது புறமும் சாயாம கை கொள்ள வேண்டும்.
0: இது விலகாதிருப்பாயா? கை கொள்ள வேண்டதுக்கு விலகாதிருப்பாயா வித்தியாசம்?
1: அப்படியே கேக்குறதா? ஒரு மாற்றம் வைக்கணுமே நாங்களும்.
0: பொறுங்க அம்மா, அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அப்புறம் என்னத்தை விலகாதிருப்பாயான்னு கேட்டிருக்கோம்.
1: விலகாதிருப்பாயாக கை கொள்ள வேண்டும்.
0: லாங் டிஸ்டன்ஸ் இருக்கம்மா. நாங்க இந்த புளிய கண்டுபிடிக்கிறத புளியல்
1: புளியல் அண்ணா, இப்ப புளி இல்லையா அண்ணா அங்க?
0: சரி, அடுத்த கேள்வி.
1: நாங்க சிங்கம் அண்ணா, எரிகோ பட்டணத்தை எத்தனை முறை சுற்றி வந்தார்கள்?
2: 7 முறை.
1: இல்லை.
2: 6 முறை.
1: இல்லை.
2: 7 முறை. மொத்தம் 7 முறை தானம்மா?
1: இல்லை.
2: 7 தரம்.
1: இல்ல,
0: வலம் 7 தரம் வலம் வந்தார்கள்.
1: இல்ல.
0: அதுக்குள்ள என்ன மாதிரி
1: வச்சிருக்கீங்க?
0: எழுதுறம் தான், அதுக்குள்ள வசனம் இருக்கு.
1: இல்ல, நான் எழுதுறம் இல்ல, நான் மொத்தமா தான் கேக்குறேன்.
0: பைபிள பாப்போம்.
2: 6 தரம் சுத்தி வந்தவே 7 முறை சத்தம் போட்டவே உடைஞ்சிட்டு.
1: அதிகாரம் 3:4 இருக்கு.
2: ஓகே, பாப்போம், அதையும் பாப்போம். நாங்களும் எத்தனையாவதம்மா? 6வது அதிகாரமா?
1: 6வது அதிகாரம் 3:4 இருக்கு.
0: யுத்த பிரசாய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து 1 தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பட்டிக்கு முன்பாக 7 எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில்
1: சொல்லுங்க.
2: 7ஆம் நாளில்
1: எத்தனை முறை அண்ணா?
2: 7 முறை. அப்ப 13.
1: 6 நாளும் 6 முறை.
2: ஓ,
1: 7வது நாள்ல 7 முறை.
2: ஓ, 13.
1: எத்தனை முறை நான் ப்ளூஸ் பண்ணினா?
2: 13.
1: 13.
0: என்னடா 13 வரும்?
2: 7 மாறும்.
0: 6 நாள் செய்ய ஐயா வாசிக்கணும். 6 நாள் செய்ய கடவீர்கள். 7ஆம் நாள் என்ற 7 6 ஒன்று வைத்தின
2: ஐயா, ஏழாம் நாள் ஏழு தரம் ஐயா.
1: ஆறு நாள் ஆறு முறை, ஏழாவது நாள் ஏழு முறை, ஏழு மாறும் பதிமூன்று.
0: ஆமா, ஆறு நாள் செய்ய கடவீங்க, சரியோ? நாலாம் மாதம் ஏழாம் நாளில் ஏழு தான்.
2: ஐயா, ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவர்கள்.
0: ஏழு தரம்,
2: ஏழாம் நாளில் ஏழு தரம்.
0: சரி
1: சரி சரியா அண்ணா,
0: சரி சரி சரி சரி.
1: வாசிக்கும் போதுதான் நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன், இது இவ்வளவு நாளா இருக்குது, நாங்க ஏழு நாள் ஏழு நாள் என்று பாடம் ஆகிட்டோம்.
0: நாங்களும் சுத்தி
1: வந்தான்
0: பிசாச நாட்டில் திறந்து போடுது பாத்தீங்களா.
1: எரிகோவை வேவு பார்க்க யோசுவா எத்தனை பேரை அனுப்பினா? முதலாவது
0: ரெண்டு,
1: ரெண்டு பேர். ஓகே, ஜோர்தான் நதியின்
0: கேட்கிறேன், ஏன் ஆண்டவர் இந்த வேவுகாரை ரகாப் வீட்டுக்கு அனுப்பினார்கள்?
1: என்னன்னா
0: ரெண்டு பேரை வேவுகார ரகாப் வீட்டுக்கு போகணும்
2: ஐயா? ஏனென்றால், ஏனென்றால் ஐயா, இப்ப சாதாரணமான வீட்டுக்கு ஒன்று ரெண்டு பேர் தான் போவினோம். அந்த ஒன்று ரெண்டு பேர் போனாலும் வெட்டி அடுத்த வீடு பார்க்கும் என்ன. இது ராகா பேசுறபடி அங்க ஒரு நாளைக்கு பத்து பன்னெண்டு பேர் போய் வருவினம். அப்ப ஆரண்டு தெரியாது, அவ பார்த்து களைச்சிருப்பினும் பக்கத்து வீட்டுக்காக. அப்ப இவ போய் வரைக்கும் ஆரண்டும் தெரியாது, எத்தனை பேர் போன வர்றாரு தெரியாதானே, சரிதானே?
0: அதாவது நீங்க சொன்ன வந்து மாமசத்துக்குரிய எனக்கு வேணும்.
2: ஆவிக்குரிய விடையா அதுல இருக்கா? அதான் கேக்குறேன்,
0: இருக்கு இல்லாம நான் சொல்றேன்.
2: இல்லாடம் அவர் ரெண்டு ரெண்டு பேரா தானே அனுப்பினவர், எங்க போனாலும் ரெண்டு பேர். ரெண்டா ஒரு
0: போனாங்க, போனா சரி.
2: ஓ,
0: ஆவிக்குரிய, ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று இருக்கும்.
2: ஆவிக்குரிய, ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு தெரியல. தலைமை பெற்ற வீட்டே போனா தான் எல்லா கதையும் சொல்லுவேன், அங்க போனாலும் கதையை சொல்லுவேன்.
0: ஐயா, இந்த கத்திர திட்டங்களை வழியா கவனியா கேளுங்கோ. இப்ப அந்த வீட்டை ரெண்டு பேர் போயிருக்காட்டி ருத் சரித்திரம் வேதாமத்துல வந்திருக்காது,
1: வந்திருக்காது.
0: ஏனென்றா அந்த ராகாப் ரச்சித்து திருமணம் பண்ணி அவளுடைய மகன் தான் போவாஸ், மத்திய முதலாம் அதிகாரம் அஞ்சாம் வாசனம், அவனோட போவாஸ் என்ன. அப்ப இந்த வேவுகார் அங்க போயிருக்கா விட்டால் சரித்திரம் வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்காது. இது ஆவிக்குரிய விளங்குதோ விளங்க இல்லையோ? நான்
1: ஒண்ணு விளங்குது, இயேசு கிறிஸ்து இந்த வம்சத்துக்கு போகுது அப்படியே.
0: அவற்ற திட்டம், அவற்ற திட்டம் ஐயா, அந்த பரம்பரையில வந்த இயேசு. என்ன தெரியுது, இந்த மத்தியில ஒரு வசனம் இருக்கு, பரலோகத்துக்கு முதல் இந்த வேசிக்காரர்கள்லாம் முதல் போவார்கள். கத்தெடுத்தது இப்படித்தான், வேவுகாரர் வேச்சாரிகள் படிப்பறிவு இல்லாத கத்தர் தேர்ந்தெடுத்தவர். உங்களை மேல யாருக்களே தேர்ந்தெடுக்க இல்ல. சரி, அடுத்த கல்வி.
1: என்னத்துல இருக்கிறோம்?
2: கொஞ்சம் அறிவான
1: ஜோர்தான் நதியின் நடுவில் இருந்து எத்தனை கற்கள் எடுத்து வர யோசுவா கட்டளை
2: இட்டேன்?
0: ஏழு கற்கள் தான் புல,
2: பன்னெண்டு,
1: பன்னெண்டு கற்கள் யோசுவா நாலு ஒன்பதுல இருக்கு.
0: அது வந்து பன்னெண்டு கோத்திரத்துக்கள் கற்கள்.
1: உங்கள் நற்கிரியை தொடக்கினவர் எந்த நாளில் முடிப்பார்?
2: கடைசி நாளில்,
1: கடைசி நாளில் ஆன வசனம் ஒன்று இருக்குது.
2: என்னண்டு?
1: உங்களில் நற்கிரியை தொடக்கினவர் எந்த நாளில் முடிப்பார்?
2: நீங்க பரலோகம் போயிருக்க.
0: இல்ல இல்ல, அது வசனம் இருக்கு, பாயிண்ட் வச்சிருக்க. நற்கிரியை செய்தவர் வரும்போது முடிப்பாரோ? நற்கிரி எந்த புத்தகத்துல இருக்கு சொல்லுங்க?
1: பிலிப்பியர்ல இருக்கு.
0: பிலிப்பியர்ல இருக்கு வாரம். இங்க பழைய போய் அங்க அப்புறம் பிலிப்பியர் போடுங்க. பிலிப்பியர் தெரிவிப்போம். பிலிப்பியர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடந்து வருவார் என்று நம்பி.
1: எத்தனையாவது வசனம் அண்ணா?
0: பிலிப்பியர் 1:5.
1: யா கிறிஸ்துவின் முடிவு பரியந்தம்.
0: உங்கள் நட்பிலே தொடக்கிற இது வந்து இந்த மறுபிறப்பை குறிக்குது என்ன? அடுத்த கேள்வி,
1: மந்திரவாதிகள் எந்த வாதியை பார்த்து தேவனுடைய விரல் என்றார்கள்?
0: அது இவன் நேபுகாத்நேச்சர். இவன் சிவரில் எழுத கேளோ, தானியல் இருக்கு
1: இல்லை? நீங்க எகிப்துக்கு போங்க.
0: அந்த பரணோன்ற இடத்துல அந்த மந்திரவாதி சொல்றாங்க, எம்னேயும் மற்றொருத்தன் ரெண்டு பேர். சரி, எவ்வளவு
1: இல்ல மந்திரவாதிகள் எந்த வாதியை பார்த்து தேவனுடைய விரல் என்றார்கள்? என்ன வாதை? அது என்ன வாதை என்று சொல்லணும்.
0: என்ன வாது? நாங்க விடமாட்டேன். அதுலேயும் வராது. ஐயா கூகுள்ல வாதை என்று ஓடுங்க. வரும்
2: எந்த வாதை பார்த்து
1: மந்திரவாதிகள் எந்த வாதியை பார்த்து தேவனுடைய விடல் என்றார்கள்?
2: ஓ, சூப்பர்.
0: அல்ல விரல் போடுங்க வேணும்.

0: நடந்தவர் தாவப்பண்டி ரெண்டு பிள்ளைகள்.
1: தாமார ஒரு மகன் செய்த தாவீதின் பிள்ளைகள் தான்.
0: தாவீத பிள்ளைகள் தான் பிள்ளையானவர்கள்.
2: தாவீதின் பிள்ளைகள்
0: அம்மோன் தாமாரிடம், அப்சலோம் தாவீதின் மர்மாத்திரிடம். மறுமணி ஆற்றிலிடம்
1: நீங்கள் ஊரில் படிக்கல. தமிழ் மாஸ்டர் உங்களுக்கு யாரண்ண? ஒருக்க சந்திக்கணும் அண்ண.
0: அவரை சந்திக்க
2: மேலதான் போகணும்.
0: ஒரு
2: சத்தம் கேட்டது, கேக்கலையா? உங்களுக்கு உங்களுக்கு கேக்கலையா?
0: என்ன
2: சத்தம்? பிரைஸ் லோட்டன்ற ஒரு சத்தம்.
0: அது அது அங்க அது இடைக்குள்ளதான் வேணும். அது அது அது வந்தைய சுனாமி மாதிரி இருந்துட்டு வேறு இருந்துட்டு வேறாது. பாசர் வேண்டாம் ஐயா.
3: சொல்லுங்க ஐயா.
0: ஒரு கேள்வி, கிருபை இல்லாத அதிகாரம் எது?
3: கிருபை இல்லாத அதிகாரமா?
0: ஓ,
2: கிருபை என்ற பேர். கிருபை என்று எழுதாத
1: கிருபை இல்லாத அதிகாரம் இல்ல, கிருபை இல்லாத புத்தகம்.
2: கிருபை என்று எழுதாத புத்தகம்.
0: நீங்க சொல்லுவீங்க. மடக்கியாச்சு உங்களுக்கு வெளியே. கிருபை என்று சொல் வராத புத்தகம். யோபு புத்தகம் சொல்லக்கூடாது.
3: ஏன் யோபு புத்தகம் சொல்லக்கூடாது?
0: சரி சொல்லுங்க சொல்லுங்க.
3: யோபு புத்தகத்துல இல்லத்தானே ஐயா கிருபை?
0: என்ன சொல்லுங்க விடையாங்க.
3: விடை அதான் சொல்ற. யோபு புத்தகத்துல இல்லத்தானே கிருபை?
2: யோபு புத்தகத்துலயா?
3: இல்ல ஐயா, மற்றது வந்து நீங்க பாப்பீங்கன்னு சொன்னால் என்னத்துல யாத்திரகம் எண்ணாகமும் ஓகமும் சமூகல் ஒன்று ஒன்று சமூகல்ல இல்லையா?
0: தவறான விட உங்களை கண்டுபிடிக்க மாட்டீங்களா
3: ஐயா? இல்லையா, ஒன்று சமூகல்ல இல்ல. ஒன்று சமூகல இருந்தா நீங்க காட்டுங்க, நான் பார்த்து சொல்றேன். மற்றது பொறுங்க வார், நான் சொல்றேன். நான் பொறுங்க வார். ஒன்று சாமுவேல் நாளாகமும்
0: சொல்லக்கூடாது.
3: யோவில இல்லதான். யோவில இல்லைன்னு தெரியும் தானே ஐயா? யோவில காலத்துல அந்த காரியங்கள் இல்லையே ஐயா.
0: அப்ப சொல்லுங்க எந்த புத்தகத்துல?
3: யோவில இல்லையே ஐயா. ஆனா வேற இன்னொரு புத்தகத்திலயும் இல்லையே ஐயா. அதான் நான் சொல்றேன். நாம வந்து
0: கிருபை இல்லாத கேட்ட கேள்வி.
3: கிருபை இல்லாத புத்தகத்தை சொல்ல சொன்னீங்க.
0: கிருபை இல்லாத புத்தகம்.
3: சரியா
0: எந்த புத்தகத்துல இல்ல கிருபை எழுத்து?
3: அதானயா, யோபு புத்தகத்துல இல்லையா? யோபு யோவுக்கு இல்லையே. யோவுக்கு கிருபை இல்லையா? யோவுன்ற காலத்திலேயும்
0: தவறான விட.
3: ஏன் ஐயா? புரிங்குவார் புரிங்குவார். அடுத்தது வந்து புதிய ஏற்பாட்டுல வரும் நினைக்கிறேன். கிருபை இல்லாதடம் வருது.
0: எங்கேயோ போயிட்டீங்க. போர்டர் தாண்டி எங்கேயோ போயிட்டீங்க.
3: இப்ப புது பழைய ஏற்பாட்டுல அந்த கிருபைன்ற காரியத்தை குறி சொல்லப்பட்டிருக்கு. கிருபைன்னு சொல்ற பாக்குற வழியில ஐயா நான் புரிங்குவார் அப்படி சொல்றேன். நான் வந்து அப்படி இல்லைங்களா? இல்லை இல்லைங்க. எந்த வழியால பொங்குதுன்னு பாத்துறோம் ஐயா இருக்க
0: சந்தோஷம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பொங்குதே
3: ஓ கேள்வி பதில் நிகழ்ச்சி நல்லா பொங்கட்டும் பொங்கட்டும் பொங்கட்டும் சந்தோஷம் பொங்கட்டும் சந்தோஷம் பொங்கட்டும்
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க விட சொல்ல
3: சங்கீத நீதிமொழி பிரசங்கிலே இல்லையா கிருப
2: பிரசங்கியா
3: யோ பிரசங்கிலே இல்ல
2: பாக்கணும் பிரசங்கியில இருக்கோ
0: இல்லையா சொல்லுங்க
2: நீங்க ஒன்னு பிரசங்கி எந்த புத்தகத்துக்கு புறா வருது
3: பிரசங்கி ஐயா நீதிமொழிகளுக்கு அடுத்த புத்தகம் வரும்
2: நீதிமொழிக்கு அடுத்ததா பெருங்க
0: இருக்கு
2: சங்கீதத்துல கனக கிடக்கு போறாங்க
3: சங்கீதத்துல கனக கிடக்கு ஐயா
2: நீதிமொழிகள் ஏசாயா இங்க பிரசங்கி ஆனா எரேமியா இருக்கு புலம்பல் இருக்கு
3: நீதிமொழிகளுக்கு அடுத்ததானயா பிரசங்கி நீதிமொழிக்கு அடுத்த பிரசங்கி பிரசங்கியில இருக்குது உன்னத பாட்டுல இல்லையா உன்னத பாட்டுல வராது மற்றது ஏசாயில வரும் பிரசங்கி உன்னத பாட்டு ரெண்டும் வித்தியாசமான புத்தகங்கள் தானயா
2: பிரசங்கில இல்லதான்
3: உன்னத பாட்டுல இல்ல
2: உன்னத பாட்டு இங்க வருது
3: அடுத்த பிரசங்கி அடுத்தது ஐயா பிரசங்கி அடுத்தது
2: அதுவும் இல்ல இல்லத்தான்
3: மற்றது ஏசாயா எரேமியாவில இருக்குது மற்றது புலம்பல்ல இருக்குது எசேக்கியால இருக்குது மற்றது தானியல்ல இருக்குது ஓசியாவில இருக்குது ஐயா ஜோனாவில ஓசியாவில இருக்குது அடுத்தது வந்து பாருங்க ஐயா ஜோவேல்ல இல்ல ஐயா ஜோவேல்ல இல்ல
0: தேவியாரத்துல இது கொண்டு பாருங்க
3: உருங்க வார நான் பாத்து
2: சொல்றேன் இருக்கு ஐயா
3: ஜோவேல்ல இருக்கு ஐயா ஜோவேல்ல
2: ரெண்டு பதிமூணு
3: ஜோவேல் ரெண்டு பதிமூணு சாரியா ஜோவேல் இருக்கு ஐயா
0: பாருங்க
3: ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா ஒரு நிமிஷம் இல்லைங்க வாரணியாவில பாருங்க ஐயா உபேதியாவில
2: உபேதியா உபேதியா வருது அங்கால வருது கடைசி
3: உபேதியா வந்து ஆமோஸுக்கு அடுத்தது ஐயா
2: ஆமோஸ்லயும் இல்ல ஆமோஸ் இல்ல
3: ஆமோஸ்லயும் இல்ல உபேதியாவிலேயும் இல்ல ஐயா மற்றது வந்து
2: மங்களவரும் இல்ல போலயா
3: ரைட் அவ்வளவுதான் ஐயா பழைய ஏற்பாட்டுல வர்றதுன்னா இப்ப நான் சொன்ன முதல் சொன்ன ஐயா புலம்பல்லையும் இதுலயும் இல்ல மற்றது வந்து உபேதியாவிலேயும் இல்ல ஐயா மற்றது ஆமோஸ்லயும் இல்ல ஐயா மற்ற சொல்லுங்க இது பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல பாக்க போறீங்களா புதிய
2: ஏற்பாட்டுல
3: மல்கியாவிலும் இல்லையா மல்கியாம இல்லையோ மல்கியா சகரியாவில இருக்கு மல்கியாவில இல்ல ஆனால் லேவியராமத்தை கேக்குறீங்க மகேந்திரம் ஐயா ஒரு ஒரு நிமிஷம் இல்லங்க பாரு நான் பாத்து சொல்றேன் ஆதிகாமம் ஆதிகாமம் ஆதிகாமம் ஆதிகாமம் யாத்ராமம் யாத்ராமம் யாத்ராகாமம் எண்ணாகமம் உபாகம் இல்ல லேவியராமத்திலும் இல்ல லேவியராமத்திலும் இல்ல இல்ல
0: சரி விட சரி
3: இருங்க வாரம் பாருங்க
0: வடிவா பாருங்க
2: போயிட்டாரங்கால ஐயா வானரையா அங்கால போயிட்டார்.
0: இல்ல அது புத்தகம் பாக்குறாரு, இருக்காண்டு பாக்குறாரு. புத்தகம் எடுக்க கீழே போயிருப்பா இல்ல மேல போயிருப்பா?
2: நான் நினைச்ச நாய்க்குட்டியோட கதைக்க போட்டாரு.
0: சரி அவர் வரட்டும். அடுத்த கேள்வி.
3: ஓகே.
0: கச்சரை

0: ஆதிகாமம் யாத்திராமம் வரப்பொருங்க வர்ற ஆதிகாமம் ஆதிகாமம் ஆதிகாமம் ஆதிகாமம் யாத்திரகாமம் ஆதிகாமம் யாத்திரகாமம் வரப்பொருங்க வர ஆதிகாமம் யாத்திராமம் ஆதிகாமம் யாத்திராமத்தில இருக்குது. லேவிய ராமத்துல லேவிய ராமத்துல இல்லையா? லேவிய ராமத்துல இல்ல
1: கிருவேண்ட வார்த்தை இல்லையோ?
0: இல்ல இல்ல
1: சரியான விட ஆமேன்.
0: ரெண்டா பக்கம் யாத்ராமத்துல தானே ஐயா, அங்க ஆண்டவருக்கு நோவாவுக்கு என்ன என்ன பேரு மோசே மோசே சொல்றாரு கிருபை எனக்கு உங்களோட கண்களை கிருபை கிடைச்சு சொல்லி. ஆனால் லேவி ராமத்துல அந்த வார்த்தை இல்லை ஐயா. லேவி ராமத்துல
1: நான் கேட்ட கேள்வி லேவிய ராமத்துல இருக்காது.
0: லேவிய ராமத்திலேயும் இல்ல, நீங்க மற்ற நான் சொன்ன அந்த புலம்பல்லையும்
1: இதுலயும் லேவியத்துல இல்லத்தானே. கர்த்தரை உத்தமமா பின்பற்ற இருவர் யார் யார்?
0: காலே பொண்டு மற்றது வேற வந்து காலே கர்த்தரை உத்தமமா பின்பற்றின மற்றது வந்து யாருன்னு சொன்னார் மறந்து போன பேர் யோசுவா. யோசுவா
1: கர்த்தரை உத்தமமா பின்பற்றின இருவர்
0: அதான் காலே பையா. என்ன சொல்லுது ஐயா?
1: தவறான விடை.
0: தவறான விடை
1: கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின இருவர் யார்?
0: உருங்குவார் நான் சொல்றேன். சோ காலேப் வேற ஒரு ஆவிய உடையவன் என்னகம் 14:24 சொல்லப்படுகிறது. அவன் அங்கே இருந்தபடியினால் உத்தமமாய் என்ன பின்பற்றி வந்தபடியினால் அவன் போய் சேர வேண்டியது சேர்ந்தான். மற்றது வந்து உத்தமமாய் என்ன பின்பற்ற கேனே சியானாகிய எல்புனேயின் குமாரனாகிய காலேப்பும் நூனின் குமாரனாகிய யோசுவாவையும் தவிர என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு ஐயா. மற்றது
1: என்ன?
0: காலேப்பும் யோசுவாவும் ஐயா. மறுபடியும்
1: மூத்த மனைவியை அதிகம் நேசித்தவன் யார்?
0: மூத்த மனைவி அதிகம் நேசித்தவன் நான் நினைக்கிறேன் எங்கட
2: யாக்கோபு.
0: யாக்கோபா இருக்கும்.
1: இல்லை தவறான விடை.
0: அல்லது
3: எல்கானா.
0: எல்கானா சாமுவேலின் தகப்பன.
1: கேட்ட கேள்வி என்ன சொல்ற விடை என்ன
0: சொல்லுங்க?
1: தன் மூத்த மனைவி அதிக நேசித்தவன் யார்? மூத்த மனைவிய
2: எல்கானா.
1: சரியான விட எல்கான். அதான் விட வசனம் போக கூடாது.
0: ஓகே ஓகே
1: முன்னுக்கும் போக கூடாது பின்னுக்கும் போக கூடாது. எல்கானா
0: மன்னிச்சு கொள்ளுங்க ஐயா. ஏன் சோழி என்னதுக்கு ஏன் பொல்ல கொடுத்து அடி கொண்டு வர நாங்கள் என்ன லெசி ஐயா?
1: இளைய இளைய மனைவி அதிக நேசித்தவன் யார்?
0: இளைய மனைவி அதிக நேசித்தவன் யாரு?
3: யாக்கோபு.
1: விட போர்டர்லாம் நிக்குது.
0: இளைய மனைவியை அதிக நேசித்தவன் வேதத்துல கேக்குறீங்களா குமனா கேக்குறீங்களா?
1: குமனா கேட்டேன்.
0: குமனா கேக்குறதுனா பெரிய பெரிய சவுஸ் பீலர் அவரோட இளைய மனைவியை நல்லா நேசிச்சிருக்கிறாங்க அதான் சொல்ல மாட்டேன். நியூஸ்ல போட்டு காட்டுறாங்க.

0: இளைய மனைவி அதிகம் நேசித்தவன்.
1: யாக்கோபு
0: யாரை?
2: ராகேல்.
1: ராகேலை.
0: சரியான விட. யாக்கோபு ராகேலை, சரியான விட. அப்படித்தான் பதில் சொல்லும். பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரஞ்சிப்பை பாருங்கள் என்றது யார்? மோசே சொல்லக்கூடாது. பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்றது யார்?
3: ஏன் மோசே சொல்லக்கூடாதுறீங்க ஐயா?
0: சொல்லுங்களேன்.
1: சாமுவேல்.
0: தவறான விடை.
2: எலியா. எலியா.
0: தவறான விடை.
1: அப்ப மோசே.
0: சரியான விடை. மோசே. 100% கரெக்டான விடை. அடுத்தது, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்றது யார்? பாருங்களே, விடைய கண்டுபிடிங்களே.
3: தரித்தென்னையா நீங்கள்?
0: 32. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்றது யார்?
3: தரித்து நின்று
0: கட்டசி வரையும் சொல்ல மாட்டீங்க, கூகுளும் சொல்லாது.
3: வடிவா சொல்லாமையா? தரித்து நின்று
0: சொல்லுங்க.
3: வருவோம், சொல்லுகிறோம். யுத்தம் கத்தருடையது.
0: நீங்கள் தரித்து நின்று கத்தர் உங்களுக்கு சொல்லும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கரங்காமலும் இருங்கள் என்றது யார்?
3: மாறம் பொருங்க.
0: கடைசி வரையும் சொல்ல
3: மாட்டீங்களா?
0: விடை.
2: தவறான விடை.
1: யாத்திராமம் 14-13 அல்லது 2-4 20-17.
0: நான் கேட்ட கேள்வி என்ன?
1: பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
0: நான் என்ன கேள்வி கேட்டேன் உங்களை?
1: யார் சொன்னு கேட்டீங்க?
0: என்ன கேள்வி?
1: மோசே சொன்னது.
0: இல்லை, தவறு.
1: ரெண்டு நாளாக 20-17.
0: தவறான விடை.
3: ஐயா, அது வந்து ஜோசபாத் மன்னனு சொல்லப்பட்ட காரியம் ஐயா.
0: தவறான விடை.
3: ஓகே.
0: தென வந்து போர்டர் நின்றுட்டு அங்கால போயிட்டான். பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று ஒன்று இன்றைக்கு கத்தர் செய்ய ரட்சிப்பை பாருங்கள் என்றது ஐயா.
3: சொல்லப்படுது ஐயா. என்னோட சொல்லிச்சுனா அந்த யோசபாத் மன்னன் ஜனங்களுக்கு பயந்து என்ற காரியத்துல.
0: தவறான விடை.
2: மோசே ஜனங்களை நோக்கி.
0: தவறான விடை.
2: மோசே
0: ஜன சொன்ன விட சரியில்லை.
2: மோசே
3: பாருங்க சொல்றேன்.
0: என்ன சொன்னா சொல்லுங்க? 2-4 20-17 சொன்னான். நான் கேட்ட கேள்வி என்ன என்றது யாருன்னு கேட்டேன். யகாசியேல்
3: எருசலேம் ஜனங்களே நீங்க தரித்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாதிருங்கள், கலங்காமல் இருங்கள். நாளைக்கு அவர் உங்களுக்கு எதிராக புறப்பட்டு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அப்பொழுது யோசபா தர மட்டும் இருந்தது. பாருங்கள், இதுல வந்து நாளைக்கு யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடைய யுத்தம். மேல் வசனம் சொல்லப்படுது ஐயா, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு முன்பு விரோதமாக இந்த நாட்களை வருகிறேன் சொல்லி நீங்கள் அவர்களுக்கு
1: செல்வீர்கள்.
3: வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே கண்டு சந்திப்பீர்கள். எங்க ஓட்டுக்க ஐயா பேர் அதுல?
0: யகைசியேல் ரெண்டு நாலாமும் இதுவா மதியாதம் 17-14 வசனங்கள்ல
1: முதலாவது அதிகாரத்துல இருக்குது. ரெண்டு நாளாக 20-14 இருக்கு.
0: என்ன இருக்கு? யகாசியேல் இருக்கு.
1: சபை நடுவில் இருக்கிற மத்தானியாவின் குமாரனாகிய எலியேசின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாசியேல் என்ன புத்திரர் ஒருவரான லீ, அது 14 இருக்குது. நீங்கள்
0: 14 அவர்தான் சரியான விட. நீ செய்கிற காரியம் நல்லதில்லை என்றது யார்?
2: சாமுவேலுக்கு யார் சொன்ன? சவுல் சொன்னதா? சாமுவேல் சவுலுக்கு
0: சொன்னதா? தவறான விடை. எத்திரோ மோசையிடம் யாத்ராவும் 18-11 எத்திரோ மோசையிடம்
3: யாத்ராவும் 18-14 ஓகே சரியா இருக்கு. அதற்கு மோசை மாமனார், நீ செய்கிற காரியம் நல்லதல்ல. சரி ஓகே ஐயா.
0: சரி அர்த்தகல்வி, நீர் வந்தது நல்ல காரியம் என்றது யார்? அப்போ சொல்ல இருக்கு, நீர் வந்தது நல்ல காரியம் என்றது யார்?
3: வாரம் புடுங்க பாபா.
0: நீர் வந்தது நல்ல காரியம், வார்த்தையை கொடுங்க, ஆக்கிரலாம் வந்து கேட்க போனோம். எனக்கு தரிசனம் கிடைச்சிட்டு அனுப்பினார் வர சொல்லி.
3: அது வந்து அப்போ சிலர்ல 10:33 வருது ஐயா. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திலே ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம், தேவனாலே கட்டளை பிறந்ததுன்னு சொல்லி அப்போ சிலர் 10:31 பேதுரு கொர்னேலியு தன்னிடத்தில அந்த அனுப்பப்பட்ட ஒளியில் சொல்லப்பட்ட காரியம் ஐயா.
0: சரியான விடையை சொல்லும். கொர்னேலியு பேதுரு விடம்.
3: கொர்னேலியு பேதுரு விடம்.
0: அதான் விட. சரியோ,
3: நன்றி
2: ஐயா.
0: முடிவு சேர்த்தடுங்கம்மா.
1: அல்லேலூயாவியானவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இன்றைய நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தப்பனே இணைந்து கொண்ட ஒவ்வொருக்காய், குடும்பத்துக்காய், வீட்டுக்காய், வானர் அண்ணா குடும்பத்துக்காய் ஆண்டவரே, மகேந்திரம் அண்ணா குடும்பத்துக்காய் ஆண்டவரே, லேசி அண்ணா குடும்பத்துக்காய் ஆண்டவரே, திரும்பமாய் கேட்க போகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயங்களிலும் சிந்தைகளும் ஆழமாய் பதியும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து வேதாக மக்கள் இப்போ அதிகாலை வேளையில் இணைந்த சகோதரர் மகேந்திரன் விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்தும், மாலை வேளையில் எங்களுடன் இணைந்த சகோதரி ஜெனட் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், ரைட்வின் வானவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்தார்கள். கத்திருந்தாமே அவர்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருப்பேன் என்று சுவாசிக்கிறோம். மறுவலப்பிலே கேட்கின்ற பொழுதும் இந்த வார்த்தைகள் வேத வார்த்தைகள் வேத வேதாக மக்கள் இப்போது நிகழ்ச்சி அதாவது பைபிள் குயிஸில் இணைந்து கேட்கப் போகின்ற ஒருவரையும் கத்திருந்தாமே தெளிவுபடுத்துவாராக. இதன் மூலம் அவர்கள் மென்மேலும் வேதாகமத்திலே அறிவை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்னும் ஒரு வேதாக மக்கள் இப்போது நிகழ்ச்சியிலே வருகின்ற வியாழக்கிழமை இதே நேரம் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் சுயசோதர எட்வின் வானர் ஐயாவிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவங்களுக்கு ஹாஃப் அன் அவர் இருக்கு. செல்வி ராமச்சந்திரன் வரும் வரையும் அடுத்து வாருங்கள் ஐயா.
3: என்னையா?
2: செல்வி ராமச்சந்திரன் அம்மா வரும் வரையும் தொடருங்க.
3: எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவை. இந்த அருமையான வேலைக்காக உங்களை சோதரிக்கிறோம் கத்தாவை. இந்த நாலு மாண்டவரை தகப்பனே, நீங்கள் தாமே இந்த நாட்களை கூட இந்த நடத்தி வார கிரிவைகளுக்காக உங்களுக்கு சோதரமையா. தொடர்ந்தும் இந்த வேத வகுப்பு பாட நேரத்திலே உங்களுடைய கரந்தானே கூட இந்த நடத்த போற கிரிவைகளுக்காக உங்களுக்கு சோதரம். அடியனை மறைத்து நீ வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமேன். கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. கத்தருமே மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களில் உங்கள் எல்லாரையும் மீண்டுமாய் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாங்கள் மீண்டுமாய் இந்த பரிந்து பேசுகிற என்ற ஜபத்தின் பகுதியிலே மூன்றாவது பகுதிக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்வோம். இந்த நாட்களை என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வேதத்திலே பாருங்கள், ஒரு சில காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அங்கே நாங்கள் நேற்றைய நாட்களிலே சில காரியங்களை இந்த நாட்களிலே வாசித்தோம். இந்த நாட்களிலே அந்த நாட்களிலே ராஜாக்கள் கூட இந்த நாட்களிலே ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள், அது மட்டுமல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இந்த நாட்களை பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களில் ஏறெடுத்து வந்தார்கள் என்று சொல்லி அங்கே நேற்றைய நாட்களே நாங்கள் பார்த்தோம். அது மட்டுமல்ல பாருங்கள், இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களே பாருங்கள் அப்படியான காரியத்தை தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அங்கே அந்த ஜனங்களை நடத்துகிற ஆட்களுக்குள்ளே ஏவினார் என்பதை குறித்தும் பார்க்கிறோம். மோசே கூட இந்த நாட்களிலே பிறந்து பேசுற ஜெபத்தை இந்த நாட்களிலே ஏறெடுத்தார்னு சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்புகளே பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இந்த இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கிற காரியம் அங்கே பழைய ஏற்பாட்டிலே மிக சிறந்த இதற்கு ஒரு உதாரணமாக இந்த நாட்களை கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், ஆதிகாமம் 17 அதிகாரத்திலே 18 வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிக்க கேட்போமா இருந்தால், நான் இந்த நாட்களிலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதிகாமம் 17 அதிகாரத்திலே 18 வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிப்போம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்ற உதாரணமாக அங்கு 17 அதிகாரத்திலே 18 வசனம் நான் வாசிக்கின்றேன். அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், இங்கே இஸ்மவேல் அங்கே ஆபிரகாமுக்கும் அதாவது ஆகாருக்கும் பிறந்த பிள்ளையாக அந்த நாட்களே இருக்கிறது. அந்த ஆண்டவருடைய அந்த வாக்கு தத்தம் ஆபிரகாம் அதாவது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறக்கிற ஈசாக்குக்கு தான் அந்த வாக்கு தத்தம் சொந்தரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனா அந்த வேளையிலும் ஆபிரகாம் என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால், தன்னுடைய அந்த பிள்ளை மேலே வைத்த நேசத்தின் நிமித்தம் இந்த நாட்களிலே ஆண்டவுடைய சமூகத்திலே இந்த நாட்களை கேட்கிறார், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான். அதற்கு பின்பாகத்தான் தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது தேவன், உன் மனஸ் மனைவியாகிய சாராள் உனக்கு நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு ஈசாக்கு என்று அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவன் பின்பெறும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லப்படுவது. அப்ப பாருங்கள், இந்த ஈசாக்குடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே ஈசாக்கு உடன்படிக்கையின் பிள்ளையாக அந்த நாட்கள்ல இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை சொல்லுவது மட்டுமல்ல, இஸ்மவேலுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே இஸ்மவேலும் அங்கே தனித்து விடப்படாதபடி, அவன் அனாதையாய் தெரியாதபடி, தள்ளுண்டு போகாதபடி, அவனும் இந்த நாட்கள்ல என்ன செய்ய வேண்டும், உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் இந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களில் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நாட்களில் ஆபிரகாம் அந்த இடத்துல இருந்தார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே அங்கு வேதம் சொல்லுகிறது, இஸ்மவேலுக்காக அந்த நாட்களில் ஆபிரகாம் ஜெபத்தை ஏறெடுத்தார் சொல்லி அங்கே பார்க்கிறோம் முதலாவதாக. இரண்டாவதாக சோதோம் குமாராவுக்காக அந்த நாட்களில் அவன் செய்த ஜெபம் சொல்லி அதே ஆதிகாம் 18 அதிகாரத்திலே 22-23 இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கறதுக்காக இருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள். அப்ப இந்த ரெண்டு காரியத்தையும் நாட்களில் ஆபிரகாம் நாட்களில் என்ன செய்கிறார், ஒரு பருந்து பேசுகிற ஜெபமாக இந்த நாட்களை எடுக்கிறதை அங்கே காண்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப இந்த பருந்து பேசுகிற ஜெபத்தினுடைய வல்லமை எப்படியாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் அருமையான அன்புள்ளே. ஏனென்றால் பருந்து பேசுகிற ஜெபம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது ஒரு சாதாரண ஜெபம் அல்ல, அது தேவனோடு இந்த நாட்களை நாங்கள் இணைகிறது மட்டுமல்ல, தேவனிடத்திலே இந்த நாட்களை நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறது மட்டுமல்ல அருமையான கத்துடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலே அந்த காரியத்தை நாங்கள் உறுதியாய் பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசத்தோடு இந்த நாட்களை ஏறெடுக்கிற ஜெபம் தான் பருந்து பேசுகிற ஜெபம். ஜெபம் என்று பார்க்கிற வேளையிலே சாதாரணமான ஜெபங்கள் இருக்கிற தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், நோயாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த பருந்து பேசுகிற ஜெபத்தினுடைய தன்மை என்னவென்றால் ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள் வைத்துத்தான் அந்த இடத்திற்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அந்த முக்கியமான குறிக்கோள் என்னென்று பார்க்கிற வேளையிலே அந்த ஜபத்தின் மூலமா இந்த நாட்கள் ஒரு பெரிய ஒரு அசைவு வர வேண்டும், அந்த ஜபத்தின் மூலமா இந்த நாட்கள் ஒரு பெரிய ஒரு விடுதலை வர வேண்டும், அந்த ஜபத்தின் மூலமா ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பு வர வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் நினைத்து அந்த ஏறெடுக்கிற அந்த ஜபத்தை தான் இன்றைக்கு பருந்து பேசுகிற ஜபமாக இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கருமையான அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்கள், அதைத்தான் இங்கே ஆபிரகாம் இந்த இடத்துல பாருங்கள் தன்னுடைய மகனுக்காக அந்த நாட்களை பாருங்கள் அங்கே அந்த இடத்திலே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதையும், இரண்டாவதாக சோதோம் குமாரில் தன்னுடைய அண்ணனுடைய மகனாகிய லோத்துவினுடைய குடும்பத்துக்காக அந்த இடத்திலே அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக அதை குறித்தான் வேதம் இந்த நாட்களை தெளிவாக அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இந்த ரெண்டு ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்தாரா, செய்தார். அதாவது இங்கே பாருங்கள், இஸ்மவேலை தேவன் ஆசீர்வதித்தார் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனால் சோதோங்குமாருடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அந்த சோதோங்குமாராவிலே சோதோங்குமாராவுக்கு எடுக்கப்பட்ட அந்த பருந்து பேசுகிற ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் அங்கே என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், அந்த லோத்துவும் அவனுடைய மனைவி பிள்ளைகளும் அந்த இடத்தை விட்டு வெளியேறும் வரைக்கும் அவர்கள் இந்த நாட்களிலே அமைதியாக இருந்து இந்த நாட்களை பாருங்கள் அவர்களை வெளியேற்றி விட்டுத்தான் பரத்திலிருந்து இந்த நாட்களை கந்தகமும் அங்கே வந்து இந்த நாட்களை அந்த இடத்தை அழித்தது என்று சொல்லி அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஆபிரகாம் அந்த ஜெபத்துடைய வல்லமையை பார்த்தீங்க என்று சொல்லி சொன்னால் அவர்கள் அழியாதபடி இந்த நாட்களை காக்கும்படியாக இந்த நாட்களை அங்கே செயல்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனாலும் லோத்து உப்பு தூணாய் போதற அது வேற காரியங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனா பாருங்கள், இங்கே இந்த ஆபிரகாம் ஏறெடுத்த அந்த ஜெபத்தின் மூலமாய் அங்கே இந்த நாட்களிலே சோதோம் குமாராவிலிருந்து அவருடைய சகோதரம் குடும்பமாய் அங்கே காப்பாற்றப்படுகிறதையும், அதே வேளையிலே அங்கே இஸ்மவேலுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அவனுடைய வாழ்வில் ஒரு ஆசீர்வாதத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வருகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். ஆதிகாமம் 18 அதிகாரத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே இந்த காரியங்கள் இந்த நாட்களில் 23-32 இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்புகளே. 2 சாமுவேலின் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், அங்கே ஒரு சில காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், 2 சாமுவேலின் புத்தகத்திலே அங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நாங்கள் அதை பார்ப்போம் அருமையான கத்துள்ள 2 சாமுவேலின் புத்தகத்திலே அங்கே 12 நாங்கள் பார்க்கிற வேளையிலே 16 வசனம் இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான, அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்திலே பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் இந்த நாட்களிலே ரா முழுவதும் தரையிலே கிடந்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இது தாவீது தன்னுடைய பிள்ளைக்காக இந்த நாட்களை அங்கே பார்க்கிற காரியமாக இருக்கிறது. என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த உரியாவினுடைய காரியத்தின் நிமித்தம் இந்த நாட்களை அங்கே என்ன நடக்கணும்னு சொன்னால், அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே இருந்தது பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், அந்த இடத்திலே தாவீது ராஜாவாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைக்காக அந்த இடத்திலே என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது தேவனிடத்திலே பிரார்த்தனை பண்ணினது மட்டுமல்ல உபவாசித்து உள்ளே இந்த நாட்களிலே போய் ரா முழுதும் தரையிலே கிடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் அந்த பருந்து பேசுகிற யுவத்தினுடைய தன்மை. ஆண்டவர் கெச்சமனை தோட்டத்துல பாருங்க, என் ஆண்டவர் அங்கு ஆண்டவருடைய பிதாவுடைய சமூகத்திலே போய் அங்கே விழுந்து கிடக்கிறார் கெச்சமனை தோட்டத்திலே. ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என்னுடைய சித்தத்தின் படியல்ல உங்களுடைய சித்தத்தின் படியல்ல. தேவனிடத்திலே பருந்து பேசுகிறார் பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவரே என்னை விடுவியும் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கவில்லை. அந்த கொடுக்கப்பட்ட அந்த பாத்திரம், நீர் எனக்கு பானம் பண்ணும்படியாக நீர் கொடுத்த அந்த அனுமதித்த அந்த பாத்திரம், அந்த காரியம் என்னென்றால், பயங்கரமான சூழ்நிலைகள் இருக்கிறபடினால் இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெச்சமனை தோட்டத்திலே தன்னை உடைத்து அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே ஒரு ஜபத்தை ஏறெடுத்தார். அந்த இரத்தத்தை, அந்த ஜபத்தின் மூலமாய் அவருடைய இரத்த நாளங்கள் வெடித்து அங்கே தரையிலே அங்கே எப்படியாக வேர்வை இரத்த துளியாக அந்த நாட்களை விழுந்தாமல் சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப இப்படியான ஒரு இக்கட்டான நிலைமையிலே வருகிற வேலையிலே தான் நாங்கள் அந்த தேவடத்திலே பறந்து பேசுகிற ஜபத்தை ஏறெடுப்போம். நம்முடைய குடும்பத்திலே இருந்தாலும் சரி, உறவினர்கள் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நெருக்கமான சூழ்நிலை, நெருக்கமான காலங்கள் வருகிற வேலையிலே நாங்கள் என்ன செய்வோம், தேவனுடைய சமூகத்திலே போய் ஆண்டவரே இந்த காரியத்தை நீர்தான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கு தேவனத்திலே மண்டாடுவோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது ஜபத்தை கேட்கிறவராம் மாம்சமான யாவரும் அவரிடத்திலே வருவார்களாம் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஒன்று நாளாக புஸ்தகத்திலே பாருங்கள், 29வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். ஒன்று நாளாக புஸ்தகத்திலே 29வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஒன்று நாளாகம் 29வது அதிகாரத்திலே இங்கே கத்துடைய வார்த்தை இந்த நாட்கள் சொல்லுகிறது. 29வது அதிகாரம், ஒன்று நாளாகம் 29வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால்,

0: பாருங்கள், என் குமாரனாகிய சாலோமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய
1: Recording in progress.

அமீன், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொந்தமானவரை கூடாக மாலை நேர நிச்சய வெளிச்சத்தின் நேரடி வருகிற பிள்ளைகளை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு பாருங்க கிருபை நாள், புதிய மாதம் 6ஆம் மாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த இந்த கிருபை நாளுக்காக, கிருபை நேரத்துக்காக கர்த்தருக்கு சோஸ்தம் செலுத்துகிறேன். இந்த நாளில் முனைந்திருக்கிற, இணைய போகிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேயர்களை, அன்பு ஊழியர்களையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் நாங்கள் கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் எங்களை மட்டுமாய் நீர் வழி நடத்துற கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தா. 5 மாதங்களும் கர்த்தாவே எங்களை கண்ணீர் மணி போல நீர் பாதுகாத்து ஒளிய பாதையும் வாழ்க்கை பாதையும் ஆசிரித்து அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தா. தொடர்ந்து எங்களை வழி நடத்த வேண்டும் உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த 6ஆம் மாத ஊழியத்தையும் உடைய கரத்தில் தருகிறோம். 6 மாதங்களில் நீங்க ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தா. மாமிச பலவீனங்கள் அல்ல, தேவ பலத்தால் எடை கட்டி ஆவியானவர் எங்களை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் வழி நடத்தி தர வேண்டுமா. இயேசுவின் நாமத்தில் புகழ்ச்சி ஜெபிக்கிறோம். நாளும் கர்த்தாவே சங்க வானொலி ஊழியத்துக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தா. ஊழியத்தை மட்டுமா நீர் ஆசீர்வதித்து கிருபைக்கா நன்றி. ஊழியரும் ஊழிய ஸ்தாபகருமான சிறுபிரதற்காய் நன்றி. அவருடைய மனைவி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உறவுகள், உடன் ஊழியர்கள் எல்லாருக்கும் உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாளை மட்டும் நீர் வழி நடத்துற கிருபைகளுக்காய் நன்றி. தொடர்ந்தும் வழி நடத்த வேண்டுமா நம்முடைய திருக்கரத்துக்குள் ஒப்பு கூட ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலும். அதே போல கர்த்தாவே நித்திய வெளிச்சத்தின் ஒளிபரப்பை ஆசீர்வதி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஊழியர் ஐயா தொகுப்பாளருமாயிருந்து ஊழியங்களை செய்யற மகேந்திர ஐயாக்கா நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஊழியக்கான ஆசீர்வதிங்க, சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. இருக்கிற இடத்துல எல்லா காவலோடும் அவர்களை பாதுகாத்துருங்க, அவருடைய பாதுகாத்துருங்க, எல்லாத்தோட சந்தேங்க ஆண்டவர். யகோவா ஈரை எல்லாமே பார்த்து கொள்வீரா. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களுக்காகவும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிற நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. அப்பா நீரே ஆளுக செய்யும் வழி நடத்தும். அதே போல கர்த்தாவே நாளிலும் கர்த்தா கேட்டுக்கொள்ள அன்பு நேர்களுக்காக ஜெபிக்கிற மறுவழைப்பை கேட்கப்பட்ட நேர்களையும் ஆசீர்வதிங்க. உடவல்லமைக்கிறிய செய்யட்டும். இணைப்போ யாவையும் இட திருக்கிறதுக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன். தட்டுகளை உடைத்து கனியத்தை வாய்க்க பண்ணிவிட அவட கிருபை தாங்கி நடத்தட்டும் ஐயா. இயேசுவ நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை முன்குறித்து அவர்களை அழைத்து வந்து நாமத்தை மையப்படுத்தும் பாத்திரங்களா நிறுத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்த அடிமையை ஒப்பு கொடுக்கிறோம். தொகுத்து வழங்கத்தக்க பெல்லனின் சத்துவதை வழி நடத்துகிறா. வெள்ளக்கரங்களை தாங்கி நடத்தட்டும் ஐயா. உடந்தமங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாள் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையை நெகேமியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்போது இப்படியா சொல்கிறது. அதாவது இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். இந்த கிரியைகள், இந்த வானொலியின் கிரியில், அந்த வானொலி நிகழ்ச்சிகள், நித்திய வெளிச்சத்தின் நிகழ்ச்சிகள் யாவும் தேவனால் கைகூடி வந்தது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதுதான் இந்த நாளும் கைகூடி வரப்பன்ற கத்தர், அதாவது காரியங்களை வாய்க்க பண்ற கத்தர் என்றே நாம் சொல்லலாம். அப்படியாக காரியங்களை வாய்க்க பண்ற கத்தர் எடுத்த நிகழ்ச்சிகள் ஒப்பு கொடுத்தோம். கண்ணோக்கி பார்ப்போம். மணி தொடக்கம் உங்களுடைய நிகழ்ச்சிகள் நேரடி ஒளிபரப்பு யாவும் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பது மகிழ்ச்சியுடன் அன்புடனும் அறிய தருகிறேன். இதனால நாங்கள் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் துதி பாட செம்பங்களுக்குள் கடன் சென்று 7:30 கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசையரும் பருவத்துக்கு நேர என்ற பகுதிக்குடாய் கடன் செல்ல போறோம். 8 மணியிலிருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குடாய் கடன் செல்வோம். 4ஆம் முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்துல செய்தி எடுத்து வருகிறார் சகோதரி பிருந்தா அவர்கள். 2ஆவது வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் வெங்கட் அவர்கள். 3ஆவதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் அண்டன் ராசநாயகம் அவர்கள். நாங்கள் இறுதியாக முடிவு செவத்தை நன்றி செவ்வாமல் எடுத்து மறுவழிப்போடு நாங்கள் இணைவோம். இதனால் கத்தர் பாராட்டின கிருபை நாளுக்காய் நன்றி செலுத்தி எந்த வாய்ந்தவரை சோசரிக்கிறேன். அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர், நிரால உலகை ஆளுகிற தெய்வம். அவர் உலகத்தில் இருக்கிறனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்க உங்களுக்குள்ளே இருக்க பெரியவர். அப்படிப்பட்ட பெரியவரை நாங்கள் ஆராதித்து துதிப்போம் சோசரிப்போம். நன்றி தகப்பன், நன்றி அப்பா. இம்மட்டு நீ நடத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, இதுவரை உதவி செய்தவரே, இனிமேல் நடத்த இம்மேனும் கூடவே இருக்கிறீங்க. என் கேடமே, என் மகிமையே, நான் நம்புகிற துருகமே உமக்கு நன்றி ஆண்டவர்.
நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றியோடு சோசரி பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா.

0: 있는 뜨디 핀, 있는 버추인, 있는 몸의 아라디 핀. 아멘. 나는 상기르티 안드카 கடன் செல்வோம். இதனால் சங்கீதத்தியானத்தின் பகுதியாக 93 சங்கீதம் 1 தொடக்கம் 5 வசனங்களை வாசித்து தியானத்திற்கென ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 93:1 தொடக்கம் 5 வசனங்கள். கத்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கத்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வமது உறுதியாக நீர் அனாதியாயிருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்கள் இறைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும், கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமா இருக்கிறது. ஹாலேலூயா. இந்த இடத்துல 5 வசனத்தை நாங்கள் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளும். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். அந்த சாட்சிகள் உண்மை உள்ளவைகள், அது பொய் சொல்லாது. என்னோட சொன்னால் அவர் உண்மையில் அவர் வாக்கினால் சொன்னதை கரங்கள் அன்றுவிட்ட தேவன் எங்களுக்கு இந்த நாளில் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே அவ்வளவும் சாட்சிகளும் உண்மைகளும் நடந்திருக்கின்றிருக்கிறது. அப்படிப்பட்ட சாட்சிய உண்மைகளை கர்த்தாவே, பரிசுத்தமான நித்திய நாளாக, அந்த இது இன்று அல்ல, இந்த மாதத்து அல்ல, அடுத்த மாதம் அல்ல, அது நித்திய நாள். அது தலைமுறை தலைமுறைக்கு உண்டான அந்த ஆலயத்தின், அதாவது அது என்ன அலங்காரமா, பரிசுத்தம்தான் அலங்காரமாயிருக்காது. அது ஒன்றுமில்லை, என்ன அலங்காரம், பரிசுத்தம் ஒன்றே அலங்காரமாயிருந்த ஆலயமாகி நம்முடைய சரத்துக்கு அதுதான் பரிசுத்தம் அலங்காரம். தேவாலயத்துக்கும் பரிசுத்தம் தான் அலங்காரம். எங்கள் ஊழியத்திலும் உண்மைத்துவத்திலும் பரிசுத்தம் தான் அலங்காரம் ஆயிருக்கு. அந்த பரிசுத்த அலங்காரத்தை நாங்கள் அலங்காரமாக்கி கொண்டு அவருடைய சமூகத்துல நித்திய நாளா தலைமுறை தலைமுறை எங்கள் சந்தை சொந்தங்கள் அவரை துதித்து மகளவும். அந்த நித்திய அலங்காரத்துக்குள்ள நாங்கள் பிரவசிப்போமா? ரத்தனா ஒன்றே மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நாங்கள் எங்களோடு துதி பாடலோடு இணைந்திருக்கிறார்கள் சௌரி கிரேஸ் அவர்கள். இணைப்பிற்கும் சௌரி அழைப்புகள் கொண்டு வந்து துதிப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எடுத்து வாருங்கள் துதி பாடல், எங்களுடன் ஒருமனப்படுங்கள்.
1: நன்றி, நன்றி தகப்பனே. இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம். சர்வ வல்லமுள்ள தேவன், மகத்துவமான தேவன், மகிமை நிறைந்த தேவாதி தேவனை உயர்த்த உடைய நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம், அதிசயமானவர், ஆலோசனை கத்த, நித்திய பிதா, சமாதான பிரபுவே உம்மை துதிக்கிறோம். நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமும் கொண்ட ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன். எல்லா ஞானம் ஆண்டவரே உமக்குள்ளாக இயேசு கிறிஸ்துக்குள் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கிற தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துறோம். ஆவியானவர் தாமே இந்த இடத்திலே ஆண்டவரே நீர் வழி நடத்துகிற தேவன், நித்திய வெளிச்சமான அந்த வெளிச்சம் ஒவ்வொருவர் மீதும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என் இயேசு என்றதை கண்டுகொள்ள நீர் கிருபை செய்யபடியா உமக்கு நன்றி. ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழி நடத்துற சத்திய பரனான ஆவியானவரே உமக்கு நன்றி. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரேம். பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்திரேம். உன்னதத்தில் உயர்ந்தவரேம், உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்திரேம். பரிசுத்தம் நிறைந்தவரேம், பாவங்கள் போக்கிட உம்மை தந்திரேன்.

இயேசுவேன் இயேசுவேன் உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்திரே உந்த நன்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளமேங்குதே உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்திரே உந்த நன்பின்

ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதே முன்னறிந்ததார் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதே முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. ராமுழுவதும் பிரயாசப்பட்டும் நிரப்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. அமுழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் நுணவானாரே. வாக்கு தந்த காணானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த காணானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கத்தரை தெய்வமாக கொண்டோர் நடுவழியில் வெட்கப்பட்டதில்லை. கத்தரை ஆதரவாய் கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. நன்றி தகப்பனே, சோத்திரம். நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளித்தருவீர். நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தறிவீர், மறைந்த பொக்கிஷங்கள் வெளித்தருவீர். தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை

பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது என் கத்தரனக்கு நீ தந்ததே. நித்தமும் பெருகும் கிருபை கொண்டதே என் கத்தர.

நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர்.

என் பாதையெல்லாம் நோக்கமாயுள்ளீர், என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை என்றும் உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா ஏசையா என் நீதி நீதானையாம், யெகோவாஷிக்கேனோ நீதானையாம், எங்கள் நல்ல மீட்பர் நீதானையாம். நீதியை நீர் வெளிச்சத்தை போல் ஆக்குவீர், என் நியாயத்தை நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும், என் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் பிரகா

0: நன்றி தகப்பனே. கூணலானவைகளை சொவ்வியாக்கி கரடானதெல்லாம் சமமாக்குற தேவன் பெண்கள கதவுகளை உடைத்திருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதியல்களை எங்களுக்கு தந்த தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதி ஏறெடுக்கிறேன் என் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.
1: ஆமேன். ஆமேன். நன்றி நன்றி சிஸ்டர். அருமையான பாடல். அழகாக தன்னுடைய நாமத்தை உயர்த்தி துதித்தீர்கள். அது புதியாக உயர்த்தி துதித்த உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து முனைந்து கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக தேவசமாதத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர்.
0: தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கு தேவசமாதானம் ஆட்கொள்ளட்டும். தேங்க்யூ.
1: ஆமேன். ஆமேன். ஆமேன். ஆமீன். ஆமீன். இந்த பாட்டு நீதியின் வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர், என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். அப்படித்தான் அந்த பாடல் தொடங்குறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை நாமத்தை தான் நாங்கள் உயர்த்துறோம். நிச்சயமாக கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக ஊழியர்கான ஜெபத்தை எடுக்கவும் துதிக்கவும் எங்களோட சிஸ்டர் டோலி இணைப்பில் இருக்கிறார்கள். சௌரிய அழைப்புகள் கொண்டு வருவோம். பிரைஸோ சிஸ்டர் டோலி. எங்களோட சிஸ்டர் மகி மேகலா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். பிரைஸோ மேகலா.
2: பிரைஸ்லா பிரைஸ்லா ஸ்டக் ஆயிட்டேன்.
1: மாலை நேர நேரடி ஒளிப்பை வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் துதிக்க வந்திருக்கிறீர்களா, செபிக்க வந்திருக்கிறீர்களா, எடுத்து வாருங்க.
2: இன்னைக்கு எனக்கு ஒன்றும் போட இல்லை சிஸ்டர்.
1: பரவாயில்ல, ஜபிங்க. ஒரு சிறிய ஜபத்தை எடுத்துட்டு நீங்க சொல்லலாம். ஜபிங்க. கர்த்தர் நாமத்தை சொல்றேன்.
2: நன்றி தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவரும் சிறந்தவரும் உன்னதருமாய் இருக்கிறவனாலே ஸ்தோத்திரம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி இருக்கிற தேவாதி தேவனே, இந்த காலை வேளையை முழுவதுமாய் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையில நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக ஒன்று கூடி இருக்கிறோம். கெத்தாவே ஆண்டவரே, நீர் சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி இருவராயினும் மூவராயினும் என் நாமத்துல கூடுகிறவர்கள் அந்த இடத்துல வாசம் பண்ணுவேன் என்று வாக்களித்திருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் இந்த இடத்துல வாசம் பண்ணுகிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் கூடி உமை ஆராதித்து உமை பாடத்தக்கதாக வழிவாசல்களை திறந்திருக்கிறபடினாலே உமக்கு நன்றி நன்றி நன்றி. உமை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா நீர் பெரியவரும் சிறந்தவரும் உன்னதருமாய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உம்முடைய கரத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வைக்கிறோம். நீ சொன்னீரே ஆண்டவரே, என்னுடைய கரத்துல நான் உங்களை வரைந்திருக்கிறேன், உங்கள் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறபடினாலே இந்த காலை வேளை உம்முடைய கரத்துல தருகிறோம். அப்பா நீரே யாவற்றையும் காண்கிற தேவன், அதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தகப்பனே இந்த வேளையில கூடியிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க. நீரே என்பலன், நீரென் அடைக்கலம் ஆபத்துக்கா.

0: அடைக்கலம் ஆபத்து காலத்திலின் துணை சுற்றி நின்று என்னை காத்த கன்மலை. ஹலெலூயா ஹலெலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி. ஆமென்.
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான பாடல், அழகாக பாடுதல், அவரை உயர்த்தி நீங்கள் ஜெபித்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். நாங்கள் ஜெப பிள்ளைக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். என கொத்தாசிரியர் பர்வதத்துக்கு நேராக தங்களை ஏறெடுப்போம் என்ற பகுதி கூட நாங்கள் ஏறெடுப்போம். ஜெபங்களை இணைந்திருங்கள், நாங்கள் ஜெபிப்போம். இதுவரை நேரமும் நாங்கள் துதி பாடல் ஜெபங்கள் கூட ஆய் கடந்து சென்றோம். அடுத்ததாக நாங்கள் ஜெப பிள்ளை கூட ஆய் கடந்து செல்ல போறோம். கண்களை ஏறெடுப்போம், ஒத்தாசையரும் பர்வதத்துக்கு நேராக என்ற பகுதிக்குள்ளாய் கடந்து செல்வோம். இதனாலும் கண்களை ஏறெடுக்க, முதலாவது ஜெபத்தை ஏறெடுக்க எங்களோடு சகோதரி டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். பிரைஸ்லோ சிஸ்டர் டோலி.
2: பிரைஸ்லா சிஸ்டர், பிரைஸ்லா.
1: பிரைஸ் லார்ட். கண்களை ஏறெடுப்போம், ஒத்தாசையரும் பர்வதத்துக்கு நேரா என்ற பகுதியில் நான் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறதாலும் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இன்னைக்கு ஊழியங்களுக்கு ஆச்சபிங்க, ஊழியர்களுக்கு ஆச்சபிங்க, விசுவாச பிள்ளைகளுக்கு ஆச்சபிங்க. இன்னைக்கு எத்தனையோ சபைகள் இடிக்கப்பட்டிருக்கு. ஊழியர்கள் எல்லாம் சிறையிருப்புக்குள்ள போறார்கள், சிறைப்படுத்தப்படுகிறார்கள் மத வெறி பிடித்தவர்களால். இப்படிப்பட்ட ஊழியர்கள் இப்படிப்பட்ட துன்பங்களை துயரங்களை மிஷனிமார்கள் சுவிசேஷர்கள் இப்படிப்பட்ட ஊழியங்களை கர்த்தர்க்காக சந்திக்கும்படி அவர்களுக்கு சிறையிருப்பை மாற்றும்படியா இந்த நாட்கள் பொல்லாதவர்களுக்கு காலத்தை கர்த்தர்க்கின்றவர்கள் பயன்படுத்தத்தக்கதாக புதிய வாசல்களை கர்த்தர்களுக்கு திறந்து கொடுத்த பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க சபை ஊழியங்கள் இன்னும் கட்டப்பட, இன்னும் ஆவிக்குரிய நிலையில வளர, ஆவிக்குரிய ஜீவியத்துல வாழ கர்த்தர் கிரியை செய்யும்படியா, சபையில கர்த்தர் எழுந்தருளும்படியாக, ஆவியானவர் சபை ஆளுக செய்வார், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ற சபையாக, இயேசு நாமத்தை உயர்த்துற சபையாக, புத்தி உள்ள ஆராதனை செய்யற சபையாக, எழும்பும்படியா, எழுப்பும்படியாக, ஒரு எழுப்புதலை காணும்படியாக ஜெபிங்க. அவங்களோட
2: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, உங்களோட திருச்சித்தத்தின்படி ஒவ்வொன்றையும் நடத்தும்படி ஜபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, உங்களுடைய சித்தத்தின்படி அப்பா, ஒவ்வொரு ஆத்துமாக்களை உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும்படியா ஜபிக்கிறேன். சபையில் ஆண்டவரே கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவரே உங்களோட வல்லமை கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, இப்பொழுது எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற உங்களோட பரிசுத்தமான ஆவிக்காவனி நன்றி செலுத்துறேன். அப்பா, எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி எப்படி ஜபிக்கணும், எதிர்க்க ஜபிக்க வேணும் என்று கூறியபடி ஆண்டவரே, இந்த மக்களுக்கு ஆண்டவரே புதிதான ஒரு பரிசுத்தமான புதிதான வல்லமையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்துங்க. மக்கள் ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் அப்பா, தவறி நடவாத வண்ணமாக உங்களுக்கு உங்களுடைய இரத்தத்தின் கோட்டைகளை மறைத்து வைத்திருந்து இவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதங்களையும் அப்பா உங்களுக்குள்ள ஆண்டவரே உங்களோட வெளிப்படுத்தலையும் வரங்களையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா, சில நேரத்தில் நாங்கள் உங்களை ஆண்டவரே துக்கப்படுத்துவதற்கு உங்களுக்கு புரியாத இட உங்களுக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு போவதற்கு ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே உங்கள் சித்தத்தை பின் நடக்க எங்கு செல்ல வேணும், என்ன சொல்ல வேணும் என்று உங்களோட வார்த்தையை எங்களுக்கு ஆண்டவரே அபிஷேகத்தினால நிரப்பி உங்களோட வார்த்தைகளை நினைத்து நிற்பதற்கு ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களுக்குள்ள கட்டி எழுப்பும்படியாக ஜபிக்கிறேன். ஆமீனப்பா. சபைகள் ஆண்டவரே, எத்தனை சபைகள் ஆண்டவரே அப்பா கட்டி எழுப்பி பிரகாசிக்கும் பொழுது ஆண்டவரே திடீர் திடீர் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான ஊழியத்தை என்ற மாதிரி ஒரு ஊழியத்தில் சென்று கொண்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி வைத்து வீணாத வார்த்தைகள் எல்லாம் கூறி கர்த்தருடைய சபையை உடைக்கிற எல்லா விதமான பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டுறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே அப்பா, சோர்ந்து போன உள்ளங்களை அப்பா பலப்படுத்தி அவர்களுக்குள்ளே ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை உண்மையோடு ஆவியோட உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஒரு புதிதான வல்லமையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. எதிரிகள், சூழ்ச்சிகள், சாத்தானின் திக்கனைகள் எதிர்த்து நிற்க பலனை கொடுத்து அவர்களுக்கு, சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிற பலனை ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு இரத்த கோட்டைகளை மறுத்து வைக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு சபையிலும் ஆண்டவரே ஒரு நீங்க எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக உங்களுடைய பிரசன்னத்தை அனுப்பி அவர்கள் உங்களுக்கு நீங்க அவங்களுக்கு முன்பாக போய் எல்லா தடைகளையும் நீக்கி அப்பா உங்க ஒரு ஜெபம் ஆவிய கொடுத்து அவர்களுக்குள்ள ஒரு சுவிசேஷ பாரத்தை கொடுத்து யாவரை உங்களுக்கென்று பிரகாசிக்கிற ஜனமாக ஊழியக்காரராக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இது உங்களுக்குரிய ஊழியம் ஆண்டவரே. நாங்க உங்களையா தேவ பயத்தோடு ஆண்டவரே தாழ்மையோடு தொடர்ந்து கொள்ளும் பொழுது நீங்க நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராயிருக்கீங்க ஆண்டவரே. எரிகோ கோட்டையிலே இல்லாமல் ஒரு எரிகோ கோட்டை எப்படி எப்படி இடிந்து விழுந்ததோ அதே மாதிரி ஆண்டவரே எல்லாரும் உள்ளத்திலையும் ஒரு துதியின் பாத்திரத்தை துதியின் பலியை செலுத்தி துதிகளை செலுத்தி உங்களை ஆராதிப்பதற்கு யாவருக்குள்ள ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து உங்களுக்கென்று ஜீவிக்கிறவர்களாக வேறு பிரித்த ஜீவியம் ஜீவித்து உங்களை பரிசுத்த நீங்க பரிசுத்த இருக்கிற போல நாங்களும் உங்களை பரிசுத்தோடு தொழுந்து கொள்வதற்கு யாவரையும் உங்களுடைய கருத்துல கொடுக்கிற உங்களுடைய சித்தத்தின்படி நடந்துங்க. உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். முதலாவது ராஜ்யத்தை நீதியன் தேடும் பொழுது கர்த்தருங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: நன்றி சிஸ்டர். பாரப்பட்டு செபிச்சீர்கள். அப்படியாக செபிக்க உங்களையும் குடும்பத்தின் ஊழியங்களை கத்த நிறைய ஆசிரியராக தொடர்ந்து முனைந்திருங்கள். தோசமாக கூறுவோம். நன்றி சிஸ்டர்.
2: ஆமென். God bless you sister.
1: ஆமென். ஆமென். God bless you sister. கண்களை ஏறெடுப்பு முத்தாசு ஒரு பருவத்துக்கு நேராக என்ற பகுதி கூட நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதனாலும் கண்களை ஏறெடுக்க எங்களோட உண்மைகள் அவங்க இணைப்பிருக்கிறார்கள். பிரைசோ சிஸ்டமிகளும் முத்தாசுரம் பருவத்துக்கு நீர் என்ற பகுதியில நாங்கள் அஞ்சனி சிஸ்டரை அழைப்போம். பிரைசோ சிஸ்டர் அஞ்சனி. சோஸ்ரம் அந்தவரே. ஆமேன். கங்களை ஏறெடுப்போம். கண்களை ஏறெடுப்போம். முத்தாசிரம் பருவத்துக்கு நீரான்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியான இந்த வானொலியை ஆசிரியத்து இந்த வானொலி ஊழியத்துக்காக செபிங்க. இன்னும் அந்நிய ஆத்துமாக்களை கத்தர் இந்த வானொலியில் எழுப்பித்தர, ஊழியர்களை எழுப்பித்தர, ஒரு மனதின் ஆவி ஊற்ற, கீழ்ப்படுதலின் ஆவி ஊற்ற, எங்களுக்குள்ள ஒரு ஐக்கிய பாடுகள் உண்டாக இன்னும் வளர்ச்சியை காண இந்த ஊழியமானது இன்னும் அநேக இடங்களுக்கு பரவி பாய் ஒரு ஆறாக கத்த மாற்ற வேணுமா. அலையாயிலிருந்து அநேக ஆத்துமாக்களை கொள்ளப்பொருளாய் பங்கிட்டு கொள்ள கத்தர்கிரிய செய்யும்படியா, கிருபி அளிக்கும்படியா, புதிய ஊழியர்களை இணைத்து தரும்படியா, புதிய தொழில்நுட்ப வசதிகளை ஏற்படுத்தி தரும்படியா, இன்னும் இந்த ஊழியத்துக்கான கத்தருடைய திட்டம் என்ன, சித்தம் என்ன, இன்னும் அதை அறிந்து ஆராய்ந்து செயல்படத்தக்கதாக அந்த ஞானத்தை, அந்த வல்லமை, அந்த விடுதலை கர்த்தர் வெளிச்சத்துக்குள்ள கொண்டு தர முடியாது. ஒப்புகளை சொல்லுவீங்க. நாங்கள் ஒரு மனப்படை.
3: ஆமென் ஆமென் ஆமென். Thank you Lord. Thank you. Thank you. Thank you Jesus. We worship you. We praise you. We glorify you Lord. We magnify your name Lord Jesus. We lift up your name up high Lord. Lord Jesus, even as you said Lord in Isaiah 61 verse 1, The glory of the Lord is risen upon you. And Lord, so as you have said, Lord Jesus, the glory of the Lord is risen upon us, Lord. And so we thank you, Lord, for that, Lord, even as you have promised, Lord, that glory to come down, Lord. Even as you have, Lord Jesus, established that glory, Lord, here upon earth, as it is in heaven, Lord. Father, we thank you for that, Lord. Now we pray, Lord Jesus, even as this request has been going on, Lord, to pray, Lord Jesus, for the team and all those who come and join us, Lord Jesus, into Sangamam Radio Gospel to this evening, Nithya Balicham, Lord. Even as Sister Subha Ilongo is hosting it, Lord, and all of us that are in the team also, Lord, are joining her, Lord. Oh, Father, we pray, Lord, oh God, in the name of Jesus, that you would, Lord, you know, with those that have joined us all the way from Colombo, Sri Lanka, Lord Jesus, the sisters, Lord, that have, Lord, heart, Lord, for ministry and your call, Lord. We ask you, Lord, that you would bless them as well, Father, and participate in whatsoever things, Lord, that you have called them to be, Lord. And bless the people, Lord, to be blessed, Lord, to come into your kingdom, O God. So we pray, Lord Jesus, even as this time, Lord, that you would give us, Lord, unity and love and grace, Lord, upon this very ministry, Lord, that we may stand as one man, that we will, Lord, go forth boldly through your grace and your power and your presence upon our lives, Lord, according to the very blessings and the callings you have bestowed upon our lives, Lord. Lord, we thank you for that, Master. Even as, Lord, O God, you said, Lord, that you are the one, Lord, who emanates through the power of your Holy Spirit, Lord, as we are open to you, Lord, as we humble ourselves before you, Lord, and come before you, my Master. There's nothing impossible with you, Lord, because you have said all things are possible to them that believe. Therefore, Lord, we pray, Lord Jesus, that you would break the walls, Lord Jesus, that stands, Lord Jesus, against your kingdom, against your will, against your power, against your glory and the mercies that you bestow, Lord Jesus, for the nations of the world, that you come, Lord, and bless them, Lord, accordingly. Therefore, Lord, when we stand as one, we show forth, Lord, the enemy, how powerful that your unity of the gospel of peace and salvation is, that comes through the people that belong to you from the body of Christ. That's what you're doing, Lord. That's what your very heart is, Lord, O God, for your kingdom, power, and glory to be manifested through the body of Christ. So we thank you for that, Lord, even as we come together, Lord, as the very ministry that you have given, Lord, to go into the nations of the world, manifesting that same glory and power and presence through the teamwork that is going on from this very moment, Lord, from Nithya Valicham, Lord, as we stand together, Lord, as one man, Lord, establishing the very prayer places and prayer places that belong to you, Lord, to go into those places, Lord, that you have given us, Lord, the secret places of darkness, Lord, just as it is, Lord, here on earth, Lord, that we have can penetrate through those places, O God, because, Lord, the kingdom of God is not meat and drink, but peace and joy and love and righteousness in the name of the living God, in the name of Jesus Christ. So, Lord, we pray that, Lord, into the people that are listening, Lord, the listeners, Father, even at the time too, Lord, that you have given, Lord Jesus, into 220 nations, Lord, and almost like 2,000 people at one sitting. Lord, this is nothing but your grace and your mercy, Lord. Lord, therefore, Lord, oh God, we see, Lord, the very way, Lord, how the enemy can attack the things that God wants to do for his name, for his honor and for his glory. And Lord, we will not stand. We will stand as one man. We will stand together in unity and love and strength and the power of the very glory of God resting upon us, Lord. And the power, Lord, that comes through the power of your very the grace and mercy, Lord, that comes through, Lord, of God. And you are able to, Lord, go into those places and vanquish the enemies, vanquish the darkness, vanquish everything that stands up against it. Thank you, Lord, for your word, Lord, that stands still and strong and in our lives, Lord, that when we conquer, Lord, through your kingdom powers that you have given to us, Lord, that we are more than conquerors through whom we have believed. And we thank you for that, Father. Then, Lord, even at this time, Father, in the name of Jesus, just as you said, Lord, I will build my church and the gates of hell shall not prevail against it. We are your church. We are that kingdom, power and authority. We are the ones, Lord, that you have set forth, Lord, to come against, Lord, all these hindrances, Lord, all these barriers. Therefore, we thank you, Lord. We are more than conquerors, just as you have said, Lord. And Lord, we claim, Lord, the nations of the world that you have given. And Lord, those that are listeners, Lord, are listening at this time, oh God, would be much blessed, Lord. Receive the word that is also, Lord, waiting to be received, Lord. Father, open their hearts, Lord. Lord, even as you, Lord, have given such favor upon them, Lord, to be blessed, oh God. Let them not single word, Lord, fall by the wayside, but they would bring forth much fruit and be obedient to the word, even as you are, Lord, sending forth the word upon them, Lord, to set them free, Lord Jesus. The chains falling off, the bondage is being broken. You are the bondage breaker and the yoke remover. Just as you have said in your word, Lord, you would send forth your spirit of the power of the living God. Just like you said, Lord, I will, Lord Jesus, you have said, Lord, it is not by might nor by power, but by my spirit, saith the Lord. And that is how you have said, Lord, that the walls of Jericho, just as much through the praises of your people, it broke down, Lord. We see these walls breaking down, Lord, right in front of their very lives, Lord, even as they worship you, praise you, and bring forth that very praises, Lord, in where you inhabit the praises of your people, O God. So we thank you, Father, for the work of Calvary that is going on even at this very moment, Lord. Before the end of the segment, many would have been impacted. Many would have come in to the very knowledge of the Lord and Savior, the Lord Jesus Christ, and accept him as their Lord and Savior. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen. Amen. Amen. Thank you, sister. Thank you for praying. Thank you for spending time. God bless you, you and your family, your ministry. Thank you, sister.
3: God bless you too, Sister Subha.
1: ஆமேன் ஆமேன். கண்களை ஏறெடுப்போம். முத்தாசு உயரும் பருவத்துக்கு நீரான்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதனாலும் கண்களை ஏறெடுப்போம். என்னோடு இணையுங்கள். நாங்கள் ஒரு மனப்பட்ட கண்களை ஏறெடுப்போம். இதனாலும் தெய்வீக பாதுகாப்பு காட்சிப்போம். இந்த நாட்கள்ல வெளியில போற பிள்ளைகளுக்கு கத்தர் பாதுகாக்க விடணும். பாடசாலை போற பிள்ளைகள், வேலைக்கு போற பிள்ளைகள், வெளியில ஒரு தேவைகளுக்காக போற பிள்ளைகள், இந்த காலை சூழ்நிலை இருந்து கத்தர் பாதுகாக்கணும். இந்த கொள்ளை புதிர் கொள்ளை நோய் இருந்து பாதுகாக்கணும். இயற்கை அழிவிலிருந்து கேப்டர் தேசங்களை பாதுகாக்கணும். இப்படியாக தெய்வீக பாதுகாப்புக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு ஒருமனப்படுங்கள். சோஸ்ரம் ஆண்டவரே, தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். கண்களை ஏறெடுக்கிறோம். உங்களுக்கு ஒத்தாசுவரும் பருவத்துக்கு நேராக தகப்பனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்தில் எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளிலும் கேட்டா தெய்வீய பாதுகாப்புக்காக மனிதர்கரத்தில் ஒப்பிது செபிக்கிறோம். ஆண்டவர், நான்கு திசையிலும் உள்ளதையா தேசம், அந்த தேசத்தில் ஆளுநர், அதிகாரிகள், பதவியிருப்ப குடிமக்கள் எல்லாரும் நம்முடைய திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறேன் கத்தால். ஒவ்வொருத்தரையும் நீர் காண்கிற தேவனா இருக்கபடியா சோசனிக்கிறேன், நன்றி செலுத்துறேன். கத்தாவே, இயற்கை அழிவிந்து காலை மாற்றத்திலிருந்து நீங்க பாதுகாக்கும்படியா ஜபிக்கிறோம் ஆண்டவர். கங்கை பூமி அலைச்சல், பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள் கத்தாவே காலை ஒப்பலை அதிகரித்து கொண்டு போது கத்தால். வறட்சிகள் ஆண்டவர், தகப்பனே, பெருங்காற்றோ, பெருமழையோ, பெருவெள்ளங்களோ, பெரும் புயலோ மோதி மயா மூழ்கி விட்டாதபடிக்கு மல்லிந்து விடாமல் தெய்வ பாதுகாப்புகளாய் ஒப்புக்கொடுச்சோம் ஐயா. காலங்களின் சமயங்களும் மறைந்தவர் நீர் ஒருவர் மாத்திரமே சப்பா. அப்பான் அமைதியா இவையாது என்று சொன்னது போல் இந்த நாட்களும் சொல்லுவீராக, ஐயா காலங்களை சீர்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுச்சோம் ஆண்டவர். அதே போல கத்தாவே, அப்பா இந்த நாட்கள் கொள்ளை போதிலும் கொள்ளை நோய்ந்து பாதுகாக்கும்படியா செபிக்கிறோம். கத்தாவே களவெடுக்கிறார், கத்தா வாகனத்தை களவெடுக்கிறார், அடவழிகளை போய் ஆண்டவரே கடைகளை உடைத்து எடுக்கிறார் கத்தா, வீடுகளை உடைத்து ஆண்டவர் வெளியில செல்ற பிள்ளைகள் இடத்துல பறிக்க அபகரிக்கிறார். இப்படிப்பட்ட சுபாவங்களை மாற்றி அந்த உழைத்து சாப்பிட உண்மை வழியை கடத்த வேணுமா தகப்பனே, நீர் பாதுகாக்க வேண்டும். அப்பா தகப்பனே, இந்த கொள்ள நோயாண்டவர் பரவி கொண்டிருக்கிறது கத்தாங்க. என் தகப்பனே, இந்த கொள்ள நோய் இந்த பாதுகாக்க வேண்டுமாச்சு, இந்த வைரஸின் தாக்கத்தை விடுதலையாக்க வேண்டுமாச்சு. அச்சாவே வாதியங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாதபடி பிரசத்தை கொள்ள மறைக்க வேண்டுமாச்சு. இந்த கொள்ள நோய் தாக்கங்களை வீரியத்தை இயேசு அதிகாரமுள்ள நாமத்தை கடிந்து கட்டுகிறேன்ப்பா. உடவாமையோ அப்பாவிட்ட வழியில செல்ற பிள்ளைகளை பாதுகாத்தல், வேலைக்கு போற பிள்ளைகள், பாடசாலை போற பிள்ளைகள், வேறு தேவைகளுக்காக செல்ற பிள்ளைகள், விடுமுறை கழிக்க தேசங்களுக்குள்ள செல்ற பிள்ளைகள், ஒவ்வொருவருக்கான பாதுகாப்பு காட்சிக்கிறது ஆண்டவர். ஒவ்வொருதனையும் பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிறோம். சமூகம் முன்னமே செல்லட்டும் ஆண்டவர். விபத்துகளை, உயிர்ச்சேதங்களை, பொருட்சேதங்களை எதுவும் மேற்கொள்ள விடாதீங்க ஆண்டவர். வன்முறையில் ஈடுபட்டு விடாதீங்க ஆண்டவர். அப்பா இந்த வன்முறையின் ஆவியை கடிந்து கட்டுறோம் ஆண்டவர். திரை பிடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். அசப்போல், வெறுப்போல், மன்னிக்க முடியாத தன்மைகள், பழிக்கு பழி வாங்கும் சுபாவங்களை விடுதலையாக்கி உங்கள் தேந்திர கரங்களாக நீர் மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவர். அப்பாறு தெய்வ பாதுகாப்பு கடந்து வர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு போக்குவரத்தையும் பாதுகாத்து விமானத்துல போற பிள்ளைகளுக்கு தகுந்த பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவர். ஏறும் போது விமானம் இறங்கும் போது சர்க்கல் விபத்து ஏற்படாது, உதிரிப்பாங்கிற தீபத்து ஏற்பட, இயந்திர கோளாறு வராதபடி, தகப்பினை தவறான மின்னஞ்சல் அச்சுறுத்தலை கொடுக்காதபடி, இயற்கையின் சீற்றமும் செயற்கையின் சீரும் மேற்கொள்ள தானேங்க ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை பாதுகாப்பாய் திரும்பத்தக்க கிருபை, இந்த விடுமுறை நாட்களை கழிக்க சென்ற ஒவ்வொரு பிள்ளைகளோட நீர் கூட இருக்கும்படி தடியும் தேற்றி ஆற்றி நடத்த வேண்டுமா இயேசுவின் நாமத்தினால். அப்பா வாகனம் வர்ற பிள்ளைகளுக்கு நிதான அவதான ஞானத்தை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஏனோ தானோ நிகழ்ச்சிய போக்கில் அவதான குறைவில போதையில பெஞ்சால வீடியோ கால் ஆடியோ கால் அப்பாவுக்கு சென்று தங்களையும் கடுத்து மற்றவளையும் கடுத்து விடாதபடி நீங்க வேலி போடணும், நீங்க அவளுக்கு ஞானத்தை கொடுக்க, அவதானத்தை கொடுக்க வேணுமா? இனிய செய்யும்படி ஆயப்பு கொடுச்சி நாமத்தினால. அதே போல கதாவே பாதசாரிகளை பாதுகாக்க வேணுமா? செபிக்கணும். அதிவேகத்துல வாகனத்தை செலுத்தி ஆண்டவர் எத்தனையோ பாதசாரி அந்த இடத்துல இறந்து போறார்கள். அப்படிப்பட்ட பாவ எண்ணங்கள் வேணாம் ஆண்டவர், அப்படிப்பட்ட உயிர் சேதங்கள் வேணாம் ஆண்டவர். உடையோலும் தடி மாற்றி நடத்த வேணுமா? செபிக்கணும். நல்லமே இப்ப நீங்க வழி நடத்த வேணுமா? செபிக்கணும். இயேசுவின் நாமத்தினா நாலு கத்தாவை வறுமை தரத்திரத்திலிருந்து பாதுகாக்கணுமா? செபிக்கிறோம் அப்பா. என் தகப்பனே, யாரும் மஞ்சள் பசி பட்டினியில வாடி விடாது, இந்த விலைவாசி உயர்வினால பாதிக்கப்பட்டு விடாதபடி என் தகப்பனே விளைச்சல் ஆசுவத்து தந்து தேசத்துல இருந்து வறுமை இருந்து பாதுகாக்க வேணுமா? செபிக்கிறோம். அந்த சாரபாத்திரமே விட்டு பானையில மாசலவழிந்து எண்ணெய் கலசத்துல எண்ணெய் குறைந்து விட அந்த பஞ்சகாலத்தை திருப்தியாக்கி நடத்தினவரே, இந்த நாட்களும் அப்படியாக நடத்த வேணுமா? செபிக்கிறோம். என் தகப்பனே, ஒவ்வொரு பாடசாலைகள் பாதுகாக்கணும். அப்பா, பிள்ளைகளுக்குள்ள கீழ்ப்படிதல் விட்டுக் கொடுக்க தன்மைகள் அன்பு கற்ற உண்மை உணர்வுகளை கொடுக்க வேணுமாச்சுவிக்கிறோம். பிள்ளைகள் தங்களுக்கு தாங்கள் எதிர்கருத்துக்களை கொண்டு முரட்டாட்டத்தில் ஆண்டவரை அடிபட்டு ஆண்டவரே வேதனைப்படுத்துற காரியங்கள் ஆண்டவர், அப்பா கண்ணுகளை பயன்படுத்துற காரியங்களை காண்கிறேன். அப்படிப்பட்ட சுபாவங்கள் மாறட்டும் பிள்ளைகளை பாதுகாத்தலும் ஆண்டவர். ஆசிரியருடைய கண்கள்ல சகமான தயவுல உண்டு பண்ணு ஆண்டவர். ஒவ்வொரு யூனிவர்சிட்டி பிள்ளைகளை, காலேஜ் பிள்ளைகளை, ஐயாவது மிடில் ஸ்கூல் பிள்ளைகளை, அப்ப எலிமெண்டரி ஸ்கூல் பிள்ளைகளை எல்லாரும் விட திறக்கிற தருகிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளும் படசாலை இருக்கும் போதும், வெளியில வரும்போதும், ஆண்டவரை வெட்டிலிருந்து வலிக்கிடும் போதும், வரும்போதும் எல்லா காவலோட நீர் பாதுகாக்க வேண்டுமாச்சு. எல்லா மனுஷ கண்கள தயவுல உண்டு வேண்டுமாச்சுக்குமே. இயேசுவின் நாமத்தில் இப்ப கண்டுக்கிறோம் ஆண்டவர். ஐயா, அன்று ஜோபம் ஜோபுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்தது போல எங்கள் தேசத்தை வேலி அடைக்கும், எங்கள் பட்டணத்தை வேலி அடைக்கும், எங்கள் குடும்பங்கள் உறவுகளை வேலி அடைக்க வேண்டும். நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உங்கள் விண்ணப்ப சத்தத்தை கேட்டவரே, சோஸ்ரம் பல்தரப்புற கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி. இந்த நாளும் அடுத்ததாக ஜெபிக்க கண்களை ஏறெடுப்பு முத்தாசுவரம், முத்தாசுவரம் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில அடுத்ததாக ஜெபிக்க டோலி சிஸ்டர் இருக்காங்க. பிரைஸ் சோ சிஸ்டர் டோலி. ஆமீன். ரஞ்சினி சிஸ்டர் அவைலபிள் ஆயிருக்கிறாங்க, அவர்களை அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி.
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட். கண்களை ஏறெடுப்போம் போன்ற பகுதியில மீண்டும் அவங்களை நான் அழைக்கின்றேன். இதனால் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது மீண்டுமாக இந்த யுத்தங்கள் மிடிஸ் நாடுகளை தாக்காத படிக்கு எல்லாருக்கும் உள்ள சமாதானத்தை கத்தர் கொடுக்கும்படியா அமெரிக்க தேசத்தை, இஸ்ரேலை, மத்திய கிழக்கு நாடுகளை, சவுதி, ஓமான, அப்படியாக யுஏஇ ஆக்கிய ராஜ்யத்தை, எல்லா தேசங்களையும் கத்தார கத்தர் பாதுகாக்கும்படியாக இந்த இஸ்லாம் ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கத்தர் கொண்டு வரும், ரட்சிப்பை கொடுக்கும்படியா. ரட்சிப்பு வந்து விட்டாலே இதுக்குள்ள சமாதம் வந்துடும். அந்த ரட்சிப்பு காட்சிங்களோட ஒரு மனப்பான்.
3: ஆமென், ஆமென், ஆமென். எஸ் லார்ட், Father, Lord, you know, Lord, O God, you have been called Lord, O God. The Lord and the glory of the Father and the Son and the Holy Spirit coming upon, even in the Old Testament, Lord. So many wars were won, Lord, because you took, Lord, O God, as being the one, Lord, who would, Lord, come upon, Lord, the wars, Lord, that you would, Lord, literally go, Lord, over Israel, Lord, and won so many wars, Lord, over Israel. There in the Old Testament, Lord, and you are the same yesterday, today, and forever. You have not changed, O God. That is why you are called the God of Israel and the land of Israel, Lord, according to the way you have said it in your word, O God. Lord, we do not stand, Lord Jesus, or lean upon, Lord, our own understanding, Lord, because you are the God who created this world with your wisdom and your power, O God, that we see it, Lord, with our eyes, Lord, the creation of your very creation, that we would be the first ones, Lord, that you honor, Lord, in this world, Lord, to take upon your breath upon us, Lord, and live through it, Lord. And now, Lord, the nations, Lord, are raging at each other, O God, in the name of Jesus. I pray, O God, first of all, for the war that is already been going on for so many months, Lord, O God, just like even in Ukraine, Lord. Now, Lord, we are talking about the war right here, Lord, coming, starting off, Lord Jesus, between U.S. and Israel with Iran. Oh God, you are the God, Lord, oh God, you are even known as the God of the wars, that you can come, Lord, and completely eradicate, dissipate, cast out, Lord, everything that is not of you, Lord, but only of you, Lord. You would, Lord, come down and give us that grace and mercy, Lord. If you, Lord, just breathe one breath, Lord, upon it, Lord, you can, according to your will and your mind and your spirit, Lord, because you are the author of our very faith, Lord. When we ask it in your name, Lord, you would honor it, Lord, oh God. You can cease this war, Lord, in no time, Lord Jesus. In the name of Jesus, I pray that you would go forth into these nations, Lord, that are raging at each other, Lord, and the people are caught up in the middle, Lord. It's not, Lord, just like the ammunition and what they want to achieve for themselves, but it is the people, Lord, oh God. It is the people, Lord, in these nations, Lord, starting, Lord, oh God, especially with Iran, Lord. Many people, oh God, has been even dispatched all the way from Tehran to other places, and Lord, still not been able to, Lord, settle down or do anything properly. But Lord, let them at this time, Lord, just like you have been coming through the clouds of glory and even in their visions and dreams, manifesting yourself so beautifully, Lord. The very first day of that very war, Lord, 5,000 people had called up the networks and said, how can we receive Jesus as our Lord and our Savior? Because they have seen, Lord, oh God, that there has been no peace coming, Lord, from the ways they have been, Lord, oh God, seeking a God. And Lord, you are the true one. You are the one who brings justice and mercy and Lord, into the nations, oh God. Therefore, they want to turn to a living God, a God that said, I am the way, the truth, and the life. Let them, Lord, come to know you more and more, Lord, in many places, Lord, where they are, Lord, dispersed and kept, Lord, oh God, even not having enough food for and feed and their children, oh God, with little ones and the children not being able to properly even attend school or the whole time, Lord, keeping their eyes on. However, these bumps are going on, oh God, we pray, Lord, oh God, you will bring down settlement and a peace, Lord. When they call peace, peace, then sudden destruction comes. That's the way you have, Lord, said that it would be for the end days. Oh my God, I pray, Lord, we, Lord, push back the enemy's ways, Lord. When the church stands together, stand and we'll see the salvation of God. Stand still and see the salvation of God. You have given that very miracle through Moses when he, Lord Jesus, stood against the Red Sea, Lord, and opened it up, Lord, and they were able to walk through. And that same God is the same yesterday, today, and forever. You have not changed. We can call upon that same God coming through that same power and giving us that same miraculous intervention through these wars, Lord. Father, I pray, oh God, you have a mindset, Lord. You have a mind that is upon Israel, Lord. Oh, no man can change, no nation can change. No one can come between you and Israel, oh God, just the way you have decreed and declared it, oh God. Therefore, Lord, we can only pray your mind into it, your peace into it, the way you want to come through it, oh God. Because, Lord Jesus, the final analysis is what God does with it, what God's mind is about it, and you are the very author of Lord Jesus, the way you created these things to be, Lord, not an author of confusion, but an author of peace and love and joy, and the way the nations could only enjoy it when they come and adhere to it, Lord, and call you out, Lord, oh God, the living God, to come and bring them peace, because that is how you are, Lord, to the land of Israel. No matter, Lord Jesus, if they accept you or reject you, Lord, you are still the land of the God of Israel. Father, Lord, therefore I pray, oh God, despite of where they are at, despite of, Lord, the distress and the calamities they are going, Lord, you would give them mighty protection as well. You would come through to them, oh God. You would send forth your fire burning all around the four corners of Israel, oh God, with your power and your presence, oh God. In the name of Jesus, I pray. Thank you, thank you, thank you, Jesus. Give, Lord Jesus, even the United States, Lord, for the President, Lord, of President Trump and all the people, Lord, oh God. Lord, Pentagon and all the rest of them, and also, Lord, his very staff, oh God, that Father, working things out, Lord, the wisdom they need, Lord, the counseling they need, Lord, let it come from you and you alone, oh God. through the power of the Holy Spirit, O Lord, that this man, Lord, being a president, Lord, President Trump, Lord, acknowledges you, Lord, acknowledges you as a God, even despite of our faults and failures and whatever they might be, Lord, just like you chose David, just like you chose the Cyrus and even in the very place that this war is pending from Iran, Lord, Father, you were the God of the way you came through, Lord. They were the first people who went and built a temple, even in Jerusalem, when the Cyrus was there as the king. My God, if they felt so much for Israel at that time, Lord, you are the same God who has seen and knows their history, Lord, behind all of this, Lord. You would do that the same, very the same thing once again, oh God, giving them that favor, giving them that way. Lord, Father, in the name of Jesus, I pray. Lord, I pray, Lord, once again, oh God, all these three nations will come to a settlement. They are calling peace, peace, but then sudden destruction is coming, Lord. That's right in front of our eyes, oh God. In the name of Jesus, you would eradicate it. You would dissipate it. You would send forth your power and your grace and mercy, Lord, upon these people that are caught in between. In all these nations, oh God, I pray, oh God, that you would bring peace, even in, Lord Jesus, the Hormuz, Strait of Hormuz, Lord Jesus, be opened up in a miraculous way, that, Lord, 20% of the world's gas is coming out of that, oh God, oh Lord, that you would take care of it, maybe even up to 30%. But Lord, I pray, Lord, you are the God of miracles. You can do it, Lord. There's nothing impossible with you, my master. I also, Lord, now pray, Lord, for the nations that are affected by these wars, Lord, besides the ones that are already into it. I pray, Lord, that the food and supplies and gas and everything, Lord, that has been distracted, Lord, because of it. And the prices are going up, Lord, including the Western nations to all the other nations, like even the Asian nations like Sri Lanka and India and all the nations that are there, mm-hmm. Lord, oh Father, I pray that you would take care of it, Lord, and come through to them in a miraculous way, intervening, Lord, oh God, and taking mm-hmm. care of it alongside with Canada and U.S. as well, and all the five continents, Lord. You have your eyes upon them, Lord, and you give them your favor and your love and your mercy as we stand in the gap as your church and pray it out and call it out. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen, amen, amen. Amen. Thank you, sister. Thank you, your powerful prayer. Thank you so much. God bless you, you and your family, your ministry. Thank you, sister.
3: Thank you. God bless you too, Sister Subha.
1: Amen. Thangal eredupu mothasu enum parvathukku neeraga nangal idhuvarai inaindirundhom. நன்றி தகப்பனே அப்பா, தங்களை ஏறெடு போத்தாசுரம் பருவத்துக்கு நேரான்ற பகுதியை நீங்க ஆசிரியத்து அந்த கிருபைக்காய் நன்றி. ஆமென்றும் ஆமேன் என்று நீ பழுதிர போற கிருபைக்காய் நன்றி. இந்த நாளும் இணைந்து செபித்த கதாவேடோடு சிசுக்கா நன்றி செலுத்துறோம். ரஞ்சனி சிசுக்கா நன்றி செலுத்துறோம். அடியாள் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்து. உங்கள் குடும்பங்கள் ஊழியங்களை ஆசிர்வதிங்க, தொடர்ந்து உங்களை வழி நடத்துங்க. மீதியான வேலையை உங்களோட கரத்தில் ஒப்புவிக்கிறோம். வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி ஆசிர்வதித்தாங்க. உங்களுடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். வெளிப்படுவதற்கான பிரகாசமான மனக்கண்களை திறந்து எங்களோட பேசுவீங்க, எங்களோட பேசுவீங்க. இதயத்தில் கதவுகளை திறவுங்க, வழி நடத்துங்க. இயேசுவி நாமத்தில் நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து சுபங்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி. நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்து கூட ஐக்கணம் செல்வோம். சரியா, தொடர்ந்து நேரம் 8 மணி 1 நிமிடங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தில் இந்த நாளும் தேவ செய்திகள் இணைந்திருக்கிறார்கள். சிஸ்டர் பிருந்தா அவர்கள் நேற்றிருக்கும் சோதி அழைப்புகள் கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பிருந்தா.
4: பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க?
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர், கத்திருக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்படியா, நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கும்.